0: சரியா?
1: சுவா எது?
0: பத்தி எரியும் நினைச்ச, நெருப்பு
1: இல்ல,
0: பத்தி எரியும் நினைச்ச.
1: சுவாலை விட்டெறியும் அம்மா, சுவாலை.
0: ஆ,
1: சுவாலை விட்டெறியும்.
0: சரி சரி,
1: நன்றி நன்றி நன்றி அம்மா. அம்மா ஒரு நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க. இந்த பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின்பாக பழைய பாட்டெல்லாம் இருந்தாலும் நல்ல ரசிக்கக்கூடிய ஒரு பாடல்.

0: சாந்தி அம்மா சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம். ஆ, எதை கண்டுபிடிச்சிட்டீங்க?
1: இல்ல இல்ல, நான் இப்பதான் வந்த மீனம்மா. அந்த நகைச்சுவை, நகைச்சுவை
0: சொல்லுங்க.
1: நகைச்சுவை அமீராமா,
0: எது என்ன
1: முதல்ல கேட்டீங்களா அந்த கேள்வி?
0: நகைச்சுவை குணமா? இல்லை இல்லை இல்லை, குழந்தை குணம், நகைச்சுவை, இதெல்லாம் குணம். நகைச்சுவை எல்லாம் ஒரு குணம், அவர்களுக்கு இருக்கிற குணம்ன்ட்டு சொல்லி கொண்டு வரீங்களா? ஆஹா, இந்த குணத்தை விட்டுட்டீங்களே. மனிதனிடம் இருக்கும் முக்கியமாக தேவை
1: தாராளம்,
0: தயால குணம், தயால குணம், தாராள குணம் எல்லாம்
1: சொல்லிட்டாங்க.
0: சொல்லிட்டாங்க. சரி, உங்களோட பாட்டு என்ன? ஓடி ஓடி போறீங்க, சமைக்கிறீங்க போல.
1: பாட்டு இல்ல இல்ல இல்ல, வெளியில யாரோ வந்திருந்தாங்க, போய் பாத்துட்டு இருந்தேன்.
0: என்ன பாட்டு வேணும் பாடுறேன்னு சொன்னீங்க?
1: படத்துல ஜாதி மல்லி பூச்சரமை, அந்த பாட்டு.
0: ஜாதி மல்லி இருக்கட்டும், நீங்க பாடுறேன்னு சொல்லிட்டு பின்னங்கால முட்டை ஓடிட்டீங்க டக்குன்னு.
1: நீங்க நாலு வரி பாடுன்னு சொன்னீங்க, நான் தைரியமாக சொன்னீங்க.
0: நீங்க பாடுனது நாலு வரியா? ஒரு எனக்கு உண்மையா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா, அதோட நீ பாடிட்டீங்க. நான் தான் அங்கால இல்லை நீ தான் நான் தொடங்கினேன். அப்ப நீங்க நாலு வரி கண்டு போய் சொல்றீங்க. நீங்க இந்த குணம் கூட உங்களுக்கு இந்த குணம்.
1: சரி மீராமா, நேத்தே ராமநவமி, அதனால ராமனோட பாட்டு பாடிடலாம்.
0: ஆ, பாடுங்க. எங்க பாடு.
1: ராமன் எத்தனை, அந்த லட்சுமி கல்யாணத்துல இருந்து
0: அதே பாட்டு. அம்மா மதவன் பாடினா
1: பாடிட்டாங்களா?
0: அம்மா தான் இன்னைக்கு வந்தோடனே பாடினா இன்னும் தெரியும். அதுக்கு இன்னைக்கு லக் போல இருக்கு அந்த பாட்டுக்கு.
1: ஓ அப்படியா, நான் கேட்கல கேட்கல.
0: பரவாயில்ல, பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க. ராமன்
1: இல்ல, பாடிட்டாங்கன்னா விடுங்க.
0: அப்ப வேற பாட்டு, எத்தனை பாட்டு தெரியும் உங்களுக்கு, பாடுங்க. நல்லா இருக்கு உங்களோட பாட்டு, சூப்பர். நீங்க அமைதியா இருந்தீங்களா? அப்ப நான் அதுக்கு ஒரு ஜோக் கூட்டேன், நல்லா இருங்க ஆஹாண்டு. அதுக்கிட்ட நீங்க அமுதன்றீங்க. சரி, நீங்க பாடுங்க. சரி சொல்றியா? பாடுங்க. பாடுங்க.
1: அமுதையை பொழியும் நிலவே.

அருகில் வராத தேனோ அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ, அருகில் வராததேனோ.

0: அருகில் வராததேனோ. நன்றி மீராம்மா.
1: நான் உங்களோட பாட்டுல மயங்கிட்டேனா, இல்லாட்டி அந்த வரியில இந்த காதல கேட்க மறந்துட்டேனா? இதயம் மோவிய காதலினாலே அந்த பாட்டு அந்த சொன்னீங்க என்ன?
0: பாடிட்ட பாடிட்ட
1: ஆ பாருங்க, அந்த நேரம் நான் மயக்கத்துக்கு போயிட்டோம் போல இருக்கு. இல்ல உண்மையா தான். அடே இந்த மாதிரி பாடையிலேயே ஒண்டி யோசிக்கிறேன் நான். இப்ப நீங்க பாடி கொண்டு போயேக்கல, அள்ளியே பாரா என்று நீங்க இழுத்தது கூட தெரியும், உண்மையா தெரியாது. இது எப்படி இங்க ரெண்டாவது பந்திக்கு போயிட்டாவே வேண்டு பாக்குறேன்.
0: வேற வலைபேசியில போயிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, அப்படி பேச முடியாது இதுல இருந்து கொண்டு. எனக்கு அப்படி இந்த நேரம் அப்படி யாரும் அழைக்கவும் மாட்டார்களே. அழைச்சா பேசும் உறவுகள் உறங்கல, உறங்கல. உங்களோட நீங்க பாடினதுல நான் மயங்கி போனேன். வேணுமெண்ணா இப்ப கேட்டு பாருங்க, ரேவதி அம்மாவே சொல்லுவா தானும் மயங்கிட்டேன். ஓ நானும் எல்லாரும் சொல்லு கொடுக்குறேன்ட்டு வராம இருக்கிறாங்க பயத்துல பாருங்க. அல்லாட்டி இப்ப மாலிங்கையா எல்லாரும் அடிச்சு பிடிச்சோண்டு போயிடுவாங்க. இந்த சொல்ல கொடுக்கறதால யாரும் பாருங்க இல்ல. நாட்கள் கொஞ்சம் எங்களுக்கும் அது ஒரு இந்த வானிலையை நினைச்சு நினைச்சு கொஞ்சம் ஒரு சோகமா இருந்ததுல, அப்ப அது செய்து முடிக்க மட்டும் அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மறுவழிப்பு தான் போட்டிருந்தோம். ஒரு நாள் முழுக்க சத்தம் வரையில, அதுதான் அந்த கவலை. 25 வருஷம் இல்லாத ஒன்று நடந்தது அது அன்றைக்கு. அப்பதான்
0: எனக்கும் வயசு ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு.
1: அன்றைக்கு தான் நீங்க ரூம் போட்டீங்க.
0: ஆமா
1: சரி, உங்களுடைய பாடல் சொல்லிட்டீங்க இல்லையா, அது அழகன் திரைப்படத்துல நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. சரி நான் பாடல எடுத்து வர்றேன். இன்னொரு அந்த சொல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டு வாங்க, நான் இன்னொரு சொல்ல கொடுக்கறேன். சரியா?
0: இன்னொரு சொல்ல என்னது மீராம்மா?
1: அதுதான் சுவாலை சொல்லிட்டார்கள். நெருப்பு இப்படி எரியும் என்று சொன்னேன், சுவாலை சுவாலை விட்டு எரியும் அத சொல்லிட்டாங்க.
0: சரி
1: சரி. உங்களுக்கு ஒரு இது ஒரு உறவு முறை இது சரியா?
0: மூன்று எழுத்தா?
1: ஐந்து எழுத்து. இது ஒரு உறவு முறை, ஆண் ஆண் உறவு முறை இது. அதை நீங்க இலகுபடுத்துறேன், ஆண் உறவு முறை.
0: சகோதரர்
1: இல்லை, ஆண் உறவு முறை ஐந்து எழுத்து. ஓகே கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. ஆண் இரண்டாயிரம் பெண்ணு.

0: சித்தப்பா
1: இல்ல.
0: சித்தப்பா பெரியப்பா
1: சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா இல்ல
0: இப்பா
1: இல்ல. ஐந்தடுத்து இது ஒரு உறவு முறை, ஆண்களை ஆண்களை குறைக்கும், பெண்கள் அல்ல. கண்டுபிடிச்சோன்னு வாங்க. சரியம்மா பாட்டு எடுத்து வரேன்னா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது அம்மாவுடைய பாடல் இன்னும் கொஞ்சம் இருக்குமா?

0: அருமையான பாடல் உண்மையிலேயே. எங்களுடைய ரேவதி அம்மா நீங்கள் கேட்ட பாட்டு, பழைய பாட்டு, நீண்ட நாட்களாக காற்றலைக்கு வராத ஒரு பாடல் இது. எல்லாரும் கேட்டிருப்போம், ஆனால் இப்பொழுது கேட்கும் போது நல்ல இனிமையாக இருந்தது, அது ரசிக்க ஆசையாக இருந்தது. எங்கே பார்க்கலாம். ரமணி ராஜேஷ் வணக்கம், நீங்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் போட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு வணக்கம். ரேவதி அம்மா சாந்தி பாடினதுக்கு சூப்பர் போட்டிருக்கீங்க. அவள் பாடினதில் நானே மயங்கி போனேன், அமிர்தை பொழியும் நிலவோட. வடலூர் ஆனந்தன் நீங்கள் போட்டிருக்கீங்க, சரி. எல்லோரும் சொல்ல கண்டுபிடிக்கல. இன்னொன்று, இது ஒரு உறவு முறை, ஆண் உறவு முறை, ஐந்தெழுத்து கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ. மற்றது மனிதனின் ஒரு குணம், அதையும் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்கோ, நான்கெழுத்து குணம், சரியா? அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது, ஜெகபிரசாதி கண்ணா உங்களுடைய பாடல்.
1: சித்தனுங்க கத்தியாச்சு, கத்தி கத்தி தொண்ட தண்ணி வத்தியாச்சு, சுத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமா.

0: இந்த பாடலை நிறுத்த எனக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. என்னன்னு தெரியாது. இங்கே ராஜேந்திரன், அதான் சற்று தாமதித்தேன். உண்மையா நல்ல ஒரு அந்த பாடலை கேட்க ஆசையா இருக்கிறது. உண்மையா அவருடைய குரல் வளம், அந்த பாடல் வரிகள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, கேட்க ஆசையாக இருக்கிறது. உண்மையாக நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? சரி, என்னத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க? எங்க பார்க்கலாம், எந்த எந்த சொல்ல
1: கண்டுபிடிச்சிட்டீங்க? சகோதரம்மா
0: இல்லை, இது ஆண் உறவு.
1: தாய் மாமன்
0: இல்லை.
1: தாய் மாமன்
0: இல்லை. இல்லை இல்லை.
1: சரி,
0: என்ன என்ன என்ன என்ன எங்க பாக்கலாம்? அங்க மாமா வரார், அங்க பாக்கலாம். மாமா வணக்கம். மாமா மாமா
2: வணக்கம். வணக்கம் வணக்கம்மா,
0: எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குமா?
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? வந்துட்டேன். உறவு முறை சரியான மாமா மாமாக்கும் இந்த உறவுக்கும் இல்ல, ஒரு மாமாவுக்கும் இதுக்கும் உறவு இருக்கு. மாமான்ற சொல்லுக்கும் இந்த உறவு முறைக்கும் ஒரு சரியான கொஞ்சம் கிட்ட உறவு. இது
2: அதான் தாய் மாமன் இது இல்லையா?
0: இல்ல தாய் மாமன், நீங்க உங்களோட உறவை கொண்டு ஓடி வந்துட்டீங்க தாய் மாமன் சொல்ல.
2: ஆமா, அதான் இருக்கு நினைச்சேன் நானு.
0: இல்ல, இந்த மாமனோட உறவு இருக்கு இதுக்கு. அவருக்கும் இந்த உறவு, இது ஆண் உறவு.
2: மாமன் வருது,
0: மாமா வராது. மாமா வராது. மருமகன் கண்டுபிடிச்சிட்ட. நான் சொன்ன மாமாவோட உறவு முறை. மாமா நீங்க ராஜேந்திரனா கொக்கா இல்ல, நீங்க மாமா வந்த உடனே மருமகன் ஞாபகத்துக்கு வந்தது அவருக்கு. கண்டுபிடிச்சிட்டாரு பாத்தீங்களா? மருமகன், மருமகன். அந்த மனிதனுடைய குணத்தை கண்டுபிடிக்கிறமா, அதானே யாருமே.
2: ஆமாமா, யாருமே படிக்க முடியல. நாங்களும் அதை யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம்.
0: எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு இந்த குணம். உங்களுக்கும் இருக்கு, மாமாக்கு நல்ல நிறையவே இருக்கு, ராணியம்மாக்கு நிறைய இருக்கு. அது
2: என்ன
0: வாழ்க்கையில் காதல் என்ன? யாரும் அடிக்கிறாங்க காதல் என்ன விளையணும்னு கண்ணன் வாரால தெரியல. எனக்கு வாழ்க்கையில் காதல் என்ன முறை என்று கேட்டுச்சு எனக்கு. அடடா, கால் கிலோ காதல்.
2: கிலோ
0: எங்கள் அண்ணனா?
2: எங்கள் அண்ணா,
0: எங்கள் அண்ணா. எடுத்து வர்றேன்,
2: கேட்டு பாப்போம்.
0: எடுத்து
2: வர்றேன் பாடல். நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. பாச்சுக்கோ இந்த ராஜேந்திரன். ராஜேந்திரன் எடுத்து வருவோம், நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க ஷியாமலாமா.

0: அருமையான பாடல், உண்மையிலேயே நல்ல ஒரு பாடல். ஜவஹர் சாதி கண்ணா, நீங்க கேட்டிருக்கிறீங்க, பார்க்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம். காதல் கலை காக்கிலோ காதல் என்ன விலை?
1: வணக்கம்.
0: காக்கிலோ காதல் என்ன விலை கண்ணன்? மாமா வந்து கேட்டு போறாரு உங்கள்ட்ட கேட்க சொல்லி.
1: விலை மதிப்பில்லாத மேடம்,
0: என்ன காக்கிலோவே விலை மதிக்கும்.
1: கிலோ கண்ணங்கள் கிடைக்க ஆரம்பிச்சு இப்பதான் நடந்து தெரியுது எனக்கு.
0: காக்கிலோ காதல் என்ன விலைன்னு கேட்டதுக்கு நீங்க,
1: அது என்ன படம் மாமா?
0: எங்கள் அண்ணன் படம்.
1: எங்கள் அண்ணனா?
0: எங்கள் அண்ணன். காதல் காதல் அண்ணன் எல்லாரும் ஓடி வராங்க. வாங்க முகமது அலி, எப்படி இருக்கிறீங்க முகமது அலி? நாங்களும் காக்கிலோ காதலோட
2: இருக்கிறோம்.
0: முழுசாகவும் இல்லைங்க, ஒரு காக்கிலோட இருக்கிறேன் நாங்க. நலமா இருக்கிறேன். பக்கத்துல கண்ணன் இருக்கிறார், ஒரு வணக்கம் சொல்லுங்க. அவரை பார்த்த மாமா முகமது அலி ஓட. முகமது அலி நீங்க வேணுமென்னா மாமாவும் இணைங்க, ஷியாமலாவையும் மாமாவையும் இணைங்க. ஷியாமலா அழைச்சிருந்தா எனக்கு எடுக்க முடியாம இருந்தது, ஒரு அழைச்சு எடுத்துவங்க. முகமது அலி நீங்க பயத்துல ஓடாதீங்க, அவர் சும்மாதான் மாமான்னு கூப்பிட்டேன். உங்களுக்கு பொண்ணு இருக்கா முகமது அலி?
2: உங்கள்ட்ட பொண்ணு இருக்குமா?
0: எல்லாம் சின்ன பொண்ணு, குட்டி பொண்ணு தான்.
2: ஒரு பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டுமா, இன்னொரு பொண்ணு படிச்சிருக்குது, ஆறாவது படிச்சிருக்கு. ஒரு பொண்ணு மூத்த பொண்ணு வந்து காலேஜ் படிச்சிருக்குமா?
0: படிக்கிறாங்க. நல்ல நல்ல சந்தோஷம். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் முகமது அலி உங்களுக்கு?
2: ஆமா, எனக்கு வந்து தர்மசீலன் படத்துல இருந்து எங்கும் உள்ள அல்லா பேரை சொல்லி நல்லா நன்மைகள் மாத்திரம் கிடைக்கும் அந்த பாடல் அம்மா.
0: தர்மசீலன் எங்கும் உள்ள அல்லா?
2: மனிதனுக்கு
0: உள்ள ஒரு நல்ல குணம், குணங்களிலே ஒரு நல்ல குணம், நாலு எழுத்து குணம் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்க கண்டுபிடிச்சோன்னு வாங்க முகமது அலி. சூப்பர். சரி, இந்த இவர் கேக்குற அது விலை மதிப்பில்லாத மாமா, நீங்க ஒரு பக்கத்தார் விலை மதிப்பில்லையா? இவருக்கு தான் தெரியும் கண்ணனுக்கு, கேளுங்க அவர்கிட்ட.
2: நீங்க சரியான ஆள்கிட்ட கேட்டிருக்கீங்க, அப்புறம் அவர் என்ன சொல்லுவாரு?
0: ஷியாமலா வணக்கம். ஷியாமலா நீங்க சொல்லுங்க, காக்கிலோ காதல் என்ன விலை?
3: சரியான ஆளு கடல அவரே சொல்லல, எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ரொம்ப தூரம் ஆகாத தூரம்.
0: என்ன என்ன என்ன இது?
3: ஒரு மணி நேர நிகழ்ச்சிய ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு அடுத்ததான்
2: நீங்க
3: அடுத்த கேள்வி கேப்பீங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். அந்த பக்கமே வர முடியாது.
4: எல்லார்ட்டையும் இருக்கான் அது, கண்டுபிடிச்சு பாக்குங்க. ஒண்ணும் வரலயே நமக்கு
3: என்னன்னு
4: தெரியல.
0: ராஜ்குமார் கண்ணன், ராஜ்குமார் இணைங்க.
4: எனக்கு
0: கிடையாது மாமா, இந்த காதல ஓடி வராங்க.
3: சந்திரா தம்பி அப்படி கேட்க மாட்டாரு, நான் தலைவர் கொஞ்சம் போட்டு பாத்து கொடுங்க, கொஞ்சம் அதிகமா அடிப்பாரு.
5: வணக்கம் வணக்கம், வணக்கம்
0: ராஜ்குமார்,
5: வணக்கம் வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜ்குமார்.
5: நேரலையில்தான்
0: இது காக்கிலோ காதல் என்ன விலையா, அதுக்கு நீங்க சொல்லுங்க.
5: அதனால மூணு பேரையுமே ஒரு உச்சி மாநாடு கூட்டி பேசி முடிவெடுக்கல.
0: இல்ல இல்ல, இப்ப கண்ணன் சொல்லிட்டார், அதுக்கு அதுக்கு வெகுமதியே இல்லையம்மா, அளவுலாம் அத அளவிட்டு சொல்ல முடியாது. காக்கிலோ என்ன விலையன்னு சொல்லவே முடியாது. மதிப்பில்லாத அது,
5: அதுக்கு மதிப்பில்லாத பண்டம்,
0: அது மதிக்க முடியாத ஒரு விலையாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டார்.
3: அது மதிப்பில்லாதுன்னு சொல்லி அர்த்தத்தை அனர்த்தமாக்கிடாதீங்க.
0: இல்ல இல்ல, அது மதிக்க முடியாது.
1: அதாவது விலை மதிக்க முடியாது,
0: விலை மதிக்க முடியாது,
1: மதிப்பு இல்லாதன்றோ,
3: மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு போறீங்க.
1: விலை மதிப்பு இல்லாதது
0: பாருங்க, இந்த காதல் என்ன விலை என்றதுக்கு மட்டும்தான் இவ்வளவு பேரும் பாருங்க. மனிதனுக்கு குணத்தை சொல்லுங்கன்னு சொல்ல யாருமே சொல்லிடுமா, பாவம் அந்த மனிதன் பாருங்க. கண்ணன் உங்களோட பாட்டு சொல்லுங்க. கண்ணன் வாங்க, பாரு சிங்கக்குட்டி வாங்க, கடைக்குட்டி சிங்கம் வாங்க, வாங்க கடைக்குட்டி சிங்கம், கடைக்குட்டி சிங்கம். கார்த்தியன் நினைங்க, கண்ணன் கார்த்தியன் நினைங்க, அவர் பேசும் உறவு எங்கே பாரு, பாருக்கு இருக்கிறீங்களா?
3: எனக்கு வந்து வைத்திய காத்தல படத்துல இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம்,
0: இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தமே சூப்பர் பாட்டு. ஏன் இந்த ஆனந்தம்
3: இல்ல அக்கா சமயம், எல்லாரும் நல்லா இருக்காங்க, அதுக்காக தான் இந்த ஆனந்தம்.
0: மாமா சுகமா ஆயிட்டாரா, நல்லமா இருக்கிறாரா?
3: ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு, இன்னும் வரல அக்கா, வரல இன்னும் வரல. சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன், அதனாலதான் நிகழ்ச்சி கேட்டுட்டு மட்டும் தான் முடிஞ்சது, சமைச்சிட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டல் கொடுத்து விடுறதுக்காக.
0: நலமா இரு, நலம் பட்டு மிக சீக்கிரமாக அவர் வீட்டை வரணும், நாங்களும் பிரார்த்திக்கிறோம்மா. இப்போ உடல் நலம் பெற வேண்டும் அவர்.
3: நன்றிம்மா.
0: கண்ணனுக்கு ஏதோ ஒரு அவசரம் இது வந்துடுது. ஃபாரூக் உங்களோட பாட்டு என்ன கண்ணன்? ஃபாரூக் ஃபாரூக் என்ன பாட்டு?
6: காதல், காதல் என்பது பொது உடைமை.
0: பொது உடைமை எல்லாரும் பாவிக்கலாம், இல்ல இல்ல எல்லாரும் பாவிக்கலாம்.
3: அது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, இதுக்கு என்னத்துக்கு விலை போட்டுக்கிட்டு
0: இது இது பொது இது பொது உடைமை, இது நீங்க சொல்றது நீங்க புது உடைமையா சொல்றீங்க அப்படிதானே?
3: ஆமா.
0: எவ்வளவு சீக்கிரமா வந்தாரண்டு பாருங்க இந்த பொது உடைமை சொல்றதுக்கு.
3: அம்மா நான் ஒரு நிமிஷம் வெளியில போயிட்டு வந்துருக்கேன், நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஃபோன் பண்ணுவேன்.
0: நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் அப்ப நாங்கள் எப்படி பண்ணலாம் ஃபாரக், நீங்களும் வேலையில இருக்கிறீங்க, நான் உங்களோட பாடலை எடுத்து வருகிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சா வாங்க சரியா. எங்கே ராஜேந்திரன், வணக்கம் ராஜேந்திரன்.
7: சொல்லுங்கம்மா.
0: நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த சொல்லு ஏதாவது குணம்?
7: என்ன
0: விலை என்று?
7: அதே விலை வந்து அந்தந்த இடத்துக்கு தந்ததுதான்மா விலை.
0: அந்தந்த ஆக்களை பொறுத்து இருக்கு அதுக்கு விலை இல்ல. பாடல் எடுத்து வர்றேன் ஐயா. நன்றி
7: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சாந்தி அம்மா கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. ஜாதி மல்லி பூச்சரமை என்ற பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து கேட்போமா?

நேரம் சரியாக இப்பொழுது 2:58 அது இந்திய இலங்கை நேரம். மணிக்கோணும் அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:28. எனக்கும் காதலில் காக்கில் உண்டோன்னா எனக்கும் வார்த்தைகள்லாம் தடுமாறுது. அடுத்த பாடல் எங்களுடைய வண்டிகேட் செல்வை சந்திரராஜ் மாமாவுடைய பாடல், இந்த காதல் காக்கிலோ என்ன விலை. நானே இன்றைக்கு தான் அதை கேட்க போகிறேன். எல்லாத்தையும் விற்று விற்று காதலையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. மாமா உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது. பாப்பா இன்றைக்கு தான் அந்த பாடலை கேட்க போகிறேன். யாருமே சத்தம் போடாமல் முழுசாக கேளுங்க இந்த பாடல் எப்படின்னு பார்க்கலாம்.

என்ன பாடல் மாமா? அந்த கிலோவை கேட்டு அதை பார்த்து எனக்கு உண்மையிலேயே நான் எனக்கு தலை சுற்றி போச்சு. நல்ல பாட்டு, நல்ல இருந்தாலும் மாமா காக்கிலோ அதை என்ன செய்தாலும் உங்களுக்கு அந்த ஞாபகம் வரும் இல்லையா? காக்கிலோ ஒரு கிலோ கொடுக்குற மாதிரி தான் மாமாவுக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ எல்லோரும் விலை என்னென்னு தெரியாது, அவர் மதிக்க முடியாதுன்னு சொன்னவர் ஓடின ஓட்டம்தான் அதுண்டா. சூப்பர். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல்ன்றால் எங்களுடைய முகமது அலி கேட்ட பாடல். இந்த பாடலும் ஒரு நல்ல பாடலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கேட்போம். தர்மசீலன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வருகிறதா.

நேரம் சரியாக 3:08 அதையே கனடிய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:38, 9 ஆகிவிட்டது. ஒரு செகண்ட் டக்குன்னு மாறிடுச்சு. சரி, அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடல் என்றால் எங்களுடைய ஷாம்லா, நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது.

இந்த பாடல் ஷியாமலா நீங்கள் விரும்பி கேட்ட பாடல், நல்ல ஒரு பாடல், எல்லார் மனதையும் கொள்ளை கொண்ட ஒரு பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் எங்களுடைய காதல் என்பது பொது உடைமை, எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து எங்களுடைய ஃபாரூக். கடைக்குட்டி சிங்கம் கேட்ட பாடல் பாருங்கள், என்ன பாட்டு கேட்டிருக்கான்னு பார்க்கலாம்.

ஃபாரூக், நல்ல ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. சரி, நான் சரியாக ஒரு மணிக்கு ஜெகபர் சாதிக்கன்னா உங்களுடைய இசை மலை நிகழ்ச்சி காட்டலுக்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பாக என் விருப்பமாக சில பாடல், நான் இனி அன்பு உறவுகள் யாரையும் எடுக்காமல் என் விருப்பமாக சில பாடல்கள் காட்டலையில் எடுத்து வரலாமென்றிருக்கிறேன். ஒரு பாடல், இந்த பாடலை கேட்கலாம். வாழ்க்கையில் அதாவது மனித குணம், அது சொல்ல நீங்கள் யாருமே சொல்லல, அந்த குணம் சாந்தம் என்றது, சாந்த குணம், எப்பொழுதும் சாந்தமாக இருப்பது ஆக்கள், சாந்த குணம், சாந்தம் என்ற அந்த குணத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம், சாந்தமாக இருக்கிற மனிதன், நல்லவனாக இருக்கிற மனிதன், இப்படி இந்த வாழ்க்கையில் அதாவது இப்போ இருக்கிற வாழ்க்கை முறையில் மனிதர்கள் என்னதான் நல்ல குணமாக இருந்தாலும் இந்த பணம் என்ற ஒன்று வந்து மாற்றி அமைச்சிவிடும். பணம் அது ஒரு நல்லவனையும் கெட்டவனாக்கிவிடும். வாக்கு மாற பார்க்கும், சொன்ன சொல்லு கூட மாற்றி சொல்ல பார்ப்பார்கள். பணம் பொல்லாதது ஒரு ஆயுதம். இந்த பணத்தை மட்டும் நீங்கள் யாருக்கும் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. அது ஒரு பொல்லாத ஒரு கத்தியை விட கூர்மையான ஒரு ஆயுதம் இந்த பணம். அன்பை பாலடிச்சு விடும் உண்மையிலேயே. பணத்துக்காகவே உண்மையான அன்பை கூட வெறுக்க வேண்டிய நிலை வந்துவிடும். வெறுத்து விடுவார்கள். கொடுத்தவர்களை வாங்கினவர்கள் வெறுத்து விடுவார்கள், எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அதனால் தயவு செய்து பணம் என்பதை கொடுக்கல் வாங்கலாக வைத்து கொள்ளாதீங்கோ. ஒரு பரிசாக கொடுக்கலாம், அவர்களுக்கு உதவியாக கொடுக்கலாம், உங்களுக்கே இதென்று கொடுக்கலாம். கொடுத்து விட்டு திருப்பி தர வேணும் என்று அந்த வார்த்தையோடு யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்க போக வேண்டாம். இது அனுபவத்தில் எனக்கு பல தடவை அனுபவம் இருக்கிறது. உங்களுக்கும் அந்த நிலை வேண்டாம் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஒரு பாடல், இந்த பாடலை கேட்கலாம்.

அருமையான பாடல், உண்மையாக நல்ல ஒரு பாடல். இது எல்லாவற்றையும் அதிலேயே சொல்லி விடுகிறது. அதாவது இப்பையெல்லாம் முன்பெல்லாம் பணம் கடன் வாங்கியவன் கலங்குவான், உண்மையிலேயே இப்போ அப்படி இல்லை. பணத்தை கொடுத்தவன், கடனாக பணத்தை கொடுத்தவன் கலங்குகிறான், பணம் வாங்கியவன் திமிராக தெரிகிறான் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த காலத்தில் எல்லாம் மாறிப்போச்சு, அதனால் நாங்கள் பேசி பிரியோசனம் இல்லை, பார்க்கலாம். சரி, இப்போ நான் எனக்கு பிடித்தமான ஒரு பாடலோடு நான் விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன் என் அன்பு உறவுகளுக்கு. அடுத்து எங்களுடைய ஜெகவர் சாதிக் அண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றிலேக்கு வருகிறது, அண்ணா தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சி நல்லது. என் அன்பு உறவுகளை இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் வடலூர் ஆனந்தன், ராஜ்குமார், ராஜேந்திரன், குருபாஸ்கர், ரேவதி அம்மா, ஜேபர் சாதிக் அண்ணா, சாந்தி அம்மா, சந்தனராஜ் மாமா, முகமது அலி, கண்ணன், ஷியாமலா, ஃபாரூக், இவர்கள் எல்லோரும் இணைந்து சிறப்பித்திருந்தீர்கள். பாடலோடு கதம்பம் வந்து போட்டி நிகழ்ச்சி தான் வருகிறது. இருந்தாலும் இன்றைக்கு சற்று அசதியாக இருந்ததுனால் உங்களுக்கு சற்று உற்சாகமாக நீண்ட நாளைக்கு பின்பாக நிகழ்ச்சி எடுத்து வந்ததுனால கொஞ்சம் விளையாட்டாகவே கொண்டு போனோம். சரி, இந்த பாடலோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனக்கு பிடித்த இந்த பாடலோடு, நீ வேணுமடா செல்லம் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வருகிறது. நல்லது என் அன்பு உறவுகளை, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

இனி தொடர்வது மும்மதப் பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். விநாயகருக்கு உகந்த கிழமை. இந்தியாவிலேயே விநாயகர் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெறுவது மகாராஷ்டிராவில்தான். அவர்கள் கணேஷ் சதுர்த்தி என்ற சிறப்பான விழா அளவில் மிக பிரம்மாண்டமாக இவ்விழாவினை கொண்டாடுவர். 10 நாட்களுக்கும் மேலாக பக்தி பரவசத்தில் இம்மாநிலமே மிதக்கும். விநாயகர் இம்மக்களுக்கு குலதெய்வமாகவும் வெற்றி தரும் கடவுளாகவும் போற்றப்படுகிறார். இங்கு திரும்பிய இடமெல்லாம் இவருக்கு கோயிலும் வழிபாடும் நிகழ்வதை காண முடியும். மங்கள்வார் என்னும் செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக எண்ணி ஆலய தரிசனம் செய்ய திரளாக விநாயகர் கோவிலுக்கு செல்வார். கொழுக்கட்டை, மோதகம் போன்ற பாரம்பரிய பிரசாத வகைகளோடு வடநாட்டுக்கே உரிய பர்ஃபி, லட்டு, பால் பேடா போன்றவற்றையும் நிவேதனமாக படைப்பர். கடைசி நாளில் கணபதி பப்பா மோரியா என்னும் கோஷம் எழுப்பி வழி அனுப்புவது உள்ளத்தை உருகச் செய்வது ஆகும். மங்களம் தரும் விநாயக பெருமானை இன்று சென்று வரும் ஆண்டில் திரும்பி வருக என்பதே இதன் பொருள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

வைகரைநாதம் பகுதியில் இனி தொடர்வது மும்மத பாடல்கள். முதலில் இந்த பாடல்களை கேட்கலாம். விரதம் இருந்த புண்ணியம் உங்களுக்கே வேண்டுமா? சங்கடகர சதுர்த்தி, சஷ்டி, பிரதோஷம், கார்த்திகை, திருவோணம் போன்ற நாட்களில் வீட்டில் விரதம் இருப்பது நல்லது. இந்த சமயத்தில் வெளியூரில் தங்கி உறவினர் அல்லது மற்றவர்களின் வீட்டில் சாப்பிட நேர்ந்தால் விரத பலன், அதாவது உபவாச புண்ணியம், உணவு கொடுத்தவரை சென்று சேரும் என்கிறது சாஸ்திரம். காசி, கயா, ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய ஸ்தலங்களில் நீராடி சுவாமி தரிசனம் செய்வது பெரும் புண்ணியம். இத்தலங்களில் தரிசனம் முடித்து மற்றவர் தானம் அளித்ததை சாப்பிட்டால் யாத்திரை செய்த பலன் உணவு அளித்தவரையே சேரும். வேதம், இராமாயணம், பாகவதம், திவ்ய பிரபந்தம் போன்றவற்றை படிக்கும் பொழுதும் முன்னோர் வழிபாடு செய்யும் காலத்திலும் அவரவர் வீட்டில் செய்த உணவை சாப்பிட்டால்தான் அவருக்கு புண்ணியம் உண்டாகுமா? கோவில் உண்டியலில் பணம் போடுவது ஏன்? எல்லாமே இறைவனால் தரப்படுகிறது என்கிறார்கள். அப்படி இருக்க அந்த பொருளை செலவழித்து இறைவனுக்கு எதற்காக நைவேத்தியம் படைக்க வேண்டும், ஏன் உண்டியலில் போட வேண்டும் என சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். இதற்கான விளக்கத்தை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஒரு தாய் குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுது அது சிரித்து கொண்டோ விளையாடி கொண்டோ அடம் பிடித்து அழுது கொண்டோ சாப்பிடுகிறது. திடீரென சோற்றை கையில் எடுத்து தனக்கு ஊட்டும் தாயின் வாயில் தான் கொடுக்கிறது. அம்மா அந்த பிஞ்சு கரங்கள் தரும் சோற்றை அமுதம் என வாங்கி சாப்பிடுகிறாள். இதுபோலத்தான் இறைவனுக்கு நாம் அளிக்கும் உணவும் அவன் நமக்கு அன்போடு தந்ததை அவனது பிள்ளைகளான நாமும் அன்போடு திருப்பி அளிக்கின்றோம். அதை அவன் தாய் போல ஏற்றுக்கொள்கிறான். அவன் தந்ததை அவனுக்கே அர்ப்பணம் செய்தல் என்ற தத்துவமும் இதில் இருக்கிறது. இந்த உண்மையை புரிந்து கொண்டு இறைவன் கொடுத்ததில் ஒரு பகுதியாவது அவனுக்காக செலவிடலாம். அடுத்து யமகண்டத்தில் கிளம்பணுமா? பரிகாரம் இருக்கு. வெளியூர் அல்லது சுப நிகழ்ச்சிக்கு கிளம்பும் போது நல்ல நாள் நல்ல நேரம் பார்த்து புறப்படுவது வழக்கம். அன்றைய தினம் அவரவர் நட்சத்திரம் அல்லது ராசிக்கு சந்திராஷ்டம நாளாகவோ அல்லது யமகண்டம் ராகுகால நேரமாகவோ இருந்தால் பரிகாரம் செய்துவிட்டு கிளம்பலாம். அருகிலுள்ள கோவிலில் உள்ள விநாயகருக்கு சிதறுக்காய் உடைத்து வழிபடலாம். இல்லாவிட்டால் பசுவிற்கு வாழைப்பழம் தந்துவிட்டு புறப்படலாம். இதனால் பயணம் தடையின்றி இனிதாக அமையும். அன்றாட பணிகளை செய்வதற்கோ அலுவலகம் செல்வதற்கோ நல்ல நாள் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்து மதம் சொல்கிறது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து மத பாடல்களை கேட்கலாம்.

இனி தொடர்வது ஒரு கிறிஸ்தவ பாடல். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்கிறார் இயேசுநாதர். ஆனால் சில சமயங்களில் ஆண்டவரிடம் ஒருவர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் பல விஷயங்கள் நிறைவேறாமலேயே போய்விடுகின்றன. இதற்கு காரணம் என்ன? ஜெபம் செய்தாலும் பொதுநலம் இல்லாமல் தங்களது இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத விதமாக ஜெபிக்கிறார்கள் சிலர். உண்மையிலேயே தூதர் சொல்வது போல ஏராளமானோர் ஆண்டவரை நினைப்பதே இல்லை. நினைப்பவர்களோ சுயநல சிந்தனையுடன் உள்ளனர். பொதுநலம் கருதி எப்பொழுது பிரார்த்தனை செய்யப்படுகிறதோ அப்பொழுதுதான் நமது நலன் பற்றி ஆண்டவர் யோசிப்பார். எனவே நம் பிரார்த்தனை, நமக்கென ஒரு வீடு, நம் கை நிறைய பணம், நம் பிள்ளைகளுக்கு மட்டும் நல்வாழ்வு என குறுகிய நோக்கத்துடன் இருக்க வேண்டாம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

அடுத்து வருவது ஒரு கிறிஸ்தவ பாடல். பைபிள் பொன்மொழிகள், என்ன செய்ய வேண்டுமென உன் கை கண்டுபிடிக்கிறதோ அதை முழு பலத்துடன் செய். பிறர் உங்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமென்று ஆவல் கொள்கிறார்களோ அவற்றையெல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். அன்பு ஒன்றே கடவுளை அடையும் எளிய வழி. இணைந்திருங்கள்.

தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அதற்கு முன்பு அறிவோம் இஸ்லாம். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய பண்புகளையும் சிறந்த குணங்களையும் கொண்டவர் நபிகள் நாயகம் அவர்கள். மக்களின் இதயங்களில் ஆழத்தில் நபிகளாரின் கண்ணியம் வேரூன்றி இருந்தது. இறை தூதர் ஆவதற்கு முன்னரே அவர்களது வாழ்க்கை தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது. இளமை பருவத்திலேயே நம்பிக்கையாளர், உண்மையாளர் என்று மக்களால் அழைக்கப்பட்டவர்கள். எதிரிகள் கூட அவர்களை குறை கூறியது இல்லை. அவர்களுடைய பரம எதிரி அபூ ஜஹல் ஒரு முறை, "முகமதே, நீர் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நான் பொய்யாக கருதுகிறேன், ஆனால் நீர் பொய்யர் அல்லர்" என்று கூறினான். ஒருமுறை ரோம் மன்னர் ஹிர்கில் அழைப்பின் பேரில் நபிகளாரின் எதிரிகளில் ஒருவரான அபூ சுபியான் அவரது அவையில் சந்தித்தார். அப்பொழுது அபூ சுபியானிடம், "இஸ்லாத்தை பற்றி கூறுவதற்கு முன்பு அவர் பொய் பேசியுள்ளார் என்று நீங்கள் பழி சுமத்தியுள்ளீர்களா?" என்று மன்னர் கேட்டார். அதற்கு அபூ சுபியான் பதில் அளிக்கையில், "அவ்வாறு அவர் ஒருபோதும் பொய் பேசியதில்லை" என்று பதிலளித்தார். இதன் மூலம் மக்களின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் வாய்மையாளர்களாகவும் நபிகளார் வாழ்ந்து இருக்கிறார்கள் என்று புலனாகிறது. நாம் இறைவனையும் அவனது திருமறையையும் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களது வாய்மையும் வாழ்வின் தூய்மையும் மட்டுமே போதுமானதாகும். ஆட்சித்தலைவராகவும் ஆன்மீக தலைவராகவும் மகத்தான அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றிருந்த நபிகளார் இறுதி காலம் வரை எளிமையாகவே இருந்தார். நபிகள் நாயகம் அவர்கள் மதீனாவின் ஆட்சியாளராக இருந்த நேரம் அவர்களை சந்திப்பதற்காக உமர் அவர்கள் சென்றார். அங்கே அவர் கண்ட காட்சியை உமர் விவரிக்கிறார். இதோ அதை நாமும் கேட்போம். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அதை கேட்கலாம்.

நபிகளாரின் நற்பண்புகள். நபிகள் நாயகம் பாயின் மீது எதையும் விரிக்காமல் படித்திருந்தார்கள். இதனால் விழாபுரத்தில் பாயின் அடையாளம் பதிந்திருந்தது. கூளம் நிரப்பப்பட்ட தோல் தலையணியை தலைக்கு வைத்திருந்தார்கள். அவர்களின் கால் மாட்டில் தோல் பதனிட பயன்படும் இலைகள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. தலைப்பகுதியில் தண்ணீர் வைக்க பாத்திரம் தொங்கவிடப்பட்டிருந்தது. இதை கண்டதும் நான் அழுதேன். ஏன் அழுகிறீர் என்று நபிகள் கேட்டார். கிஸ்ராவும் கைசரும், அதாவது பாரசீக மன்னரும் இத்தாலிய மன்னரும் எப்படி எப்படியோ வாழ்க்கையை அனுபவிக்கும் போது அல்லாவின் தூதராகிய நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே என்று நான் கூறினேன். அதற்கு நபிகள், இவ்வுலகம் அவர்களுக்கும் மறுமை வாழ்வு நமக்கும் கிடைப்பது உமக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று திருப்பி கேட்டார்கள். வலிமை மிக்க வல்லரசின் அதிபர் வாழ்ந்த வாழ்க்கையை படம் பிடித்து காட்டும் உண்மை நிகழ்வு இது. நபிகள் நாயகம் அவர்கள் மற்றவர்களை விட அதிகம் பணி உடையவர்களாக இருந்தார்கள். மன்னர் வரும்போது அவர் முன்பு மக்கள் எழுந்து நிற்பதைப் போன்று தனக்கு முன் எழுந்து நிற்பதை தடை செய்தார்கள். நலிந்தோர்களையும் நோயாளிகளையும் நலம் விசாரிப்பதை அன்றாட நடவடிக்கையாக வைத்திருந்தார்கள். ஏழைகளோடு ஏழைகளாக சேர்ந்திருப்பார்கள். தோழர்களுடன் அவர்களில் ஒருவராக அமர்ந்திருப்பார்கள். அடிமை விருந்திற்கு அழைத்தாலும் இன்முகத்தோடு ஏற்று கொள்வார்கள். தனது காலணிகளையும் ஆடைகளையும் அவரே தேய்த்துக் கொள்வார்கள். தனது ஆடைகளை அவர்களே சுத்தம் செய்வார்கள். ஆட்டில் அவர்களே பால் கறப்பார்கள். உங்களில் ஒருவர் வீட்டு வேலைகளை செய்வது போன்று நபிகளாரும் தனது வீட்டில் வேலை செய்வார்கள். தோழர்களோடு தாமும் ஒருவராக பணிகளை பகிர்ந்து கொள்வார்கள். ஒரு பயணத்தின் போது சமையல் வேலை தொடங்கியது. ஆளுக்கு ஒரு வேலையில் அவர்கள் ஈடுபட்டனர். அப்பொழுது நபிகளார் விறகுகளை சேகரித்து வர புறப்பட்டார். இதை அறிந்த தோழர்கள், இறைவனின் தூதரே, உங்களுக்கு ஏன் இந்த சிரமம்? நாங்கள் இதை செய்து கொள்கிறோம் என்றார். உடனே நபிகளார், உங்களால் செய்ய முடியும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் உங்களில் என்னை தனியே உயர்த்தி காட்ட நான் விரும்பவில்லை. ஏனெனில் ஒருவர் தனது தோழர்களில் தனியாக வேறுபடுத்தி காட்டுவதை இறைவன் வெறுக்கிறார் என்று கூறி விறகு சேகரிக்கச் சென்றார்கள். மக்கா நகருக்கு தென்கிழக்கே சுமார் 70 மைல் தூரத்தில் உள்ள தாயிப் நகருக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க தன்னுடைய வளர்ப்பு மகன் ஜைது அவர்களை அழைத்து கொண்டு நபிகள் சென்றார். அங்கு செல்வாக்கு மிக்க குடும்பத்தைச் சேர்ந்த 3 சகோதரர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார்கள். அவர்கள் நபிகளாரை கேலியும் கிண்டலும் செய்தனர். அதோடு அவர்கள் நிற்கவில்லை. சிறுவர்களை ஏவி நபிகளாரை கற்களாலும் சொற்களாலும் தாக்கினார்கள். இவ்வாறு 10 நாட்கள் பாடாய் படுத்தினார்கள். 11ஆம் நாள் அவர்கள் இருவரும் தாயிப் நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். அப்பொழுதும் அந்த கொடிய மனம் கொண்டோர் ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் நபிகளாரை கல்லால் அடித்தார்கள். அவர்கள் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அருகில் தென்பட்ட ஒரு தோட்டத்திற்குள் இருவரும் தஞ்சம் புகுந்தனர். வேதனையை பொறுக்க முடியாமல் நபிகளார் கீழே சாய்ந்தார்கள். பக்கத்தில் இருந்த ஜைத் அவர்களை தாங்கியபடி, நாசக்காரர்கள் நாசமடைய இறைவனை பிரார்த்தித்தால் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு நபிகளார், நான் மக்களிடம் அன்பு பாராட்டவும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யவும் அனுப்பப்பட்டிருக்கிறேன். அவர்களுக்கு வேதனையை வழங்குவதற்காக அனுப்பப்படவில்லை. இன்றில்லாவிட்டாலும் நாளை இவர்கள் நேர்வழியில் வருவார்கள். இவர்கள் வராவிட்டாலும் இவர்களுடைய வழித்தோன்றர்கள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்றார்கள். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணம் உடையவராகவே இருக்கின்றீர் என்ற இறை கூற்றுக்கு ஏற்றவராக நபிகளார் விளங்கினார்கள். இப்பொழுது இன்னொரு இஸ்லாமிய பாடலை நாம் கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் மதுரை கலையகத்திலிருந்து அனு சாத்தப்பன். முதலாவதாக நமது சிந்தனைக்கு, ஆரம்ப கல்வி முதல் பட்ட படிப்பு வரை அனைவருக்கும் ஆன்மீக விஷயங்களை போதிப்பது மிக அவசியம். அறிவியல் இல்லாத ஆன்மீகம் மூடத்தனம், ஆன்மீகம் இல்லாத அறிவியல் ஆணவத்தின் அடையாளம். அறிவு நூல்களை கரைத்து குடித்திருந்தாலும் ஆன்மீக அறிவு இல்லாவிட்டால் அனைத்தும் வீணாகிவிடும். இதயபூர்வமாக கடவுளை தேட வேண்டியது மனிதனின் அடிப்படை கடமை. சுயநலம் இல்லாமல் பிறருக்கு சேவை செய்தால் நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும். மனிதனின் குணத்தை உருவாக்குவதில் உணவு முக்கிய பங்கு வகிக்கிறது. சில நேரங்களில் பேசுவதை காட்டிலும் மௌனம் காப்பது மிகுந்த நன்மை அளிக்கும். வெளியில் தெரியும் வறுமையை விட மனதில் இருக்கும் வறுமையே அபாயகரமானது என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன். 12 ஆண்டுகள் தொடர்ந்து எண்ணம் சொல் செயலால் உண்மையை கடைபிடிப்பவனுக்கு வாக்கு சித்தி உண்டாகும். அவன் சொன்னதெல்லாம் பலிக்கும். அன்புமிக்க தாய் தந்தையாக கடவுள் இருக்கிறார்கள். அவரே நம்மை விட்டு அகலாத உயிர் தோழனாகவும் இருக்கிறார். வழிப்போக்கனை போல உலகில் வாழ்ந்தால் ஆசைகள் குறையும். ஆசை இல்லாவிட்டால் கடவுளை எளிதாக அடையலாம். நல்லொழுக்கம், மன அடக்கம், இரக்கம், மக்கள் சேவை போன்ற உயர்ந்த பண்புகளுடன் வாழ்வதே தெய்வீக வாழ்வாகும். பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம். பகைவரையும் நேசியுங்கள். அன்பே பகைவெல்லும் ஆயுதம். வாழ்க்கையில் எளிமையை பின்பற்றுங்கள். குறிக்கோளில் உயர்ந்த சிந்தனை கொண்டவராக இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் இமய ஜோதி சிவானந்தர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் ஜேம்ஸ் திவார் பற்றி நாம் அறிய இருக்கிறோம். நம் வீடுகளில் டீ மற்றும் காஃபியை சூடாக வைத்திருக்க பிளாஸ்கை பயன்படுத்துகிறோம். மருத்துவமனையில் யாரையாவது சிகிச்சைக்கு சேர்க்க வேண்டும் என்றால் முதலில் நாம் எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கிய பொருள் பிளாஸ்க். உண்மையில் பொருட்களை குளிர்நிலையிலேயே வைத்திருக்கும் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முயன்றார் இவர். ஆனால் கிடைத்ததோ சூடான நிலையில் வைத்திருக்கும் பிளாஸ்க். உங்களுக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கும், இந்த குடுவையை அமைத்தவர் ஜேம்ஸ் திவார். ஸ்காட்லாந்தில் உள்ள கின்கார்டைன் என்னும் கிராமத்தில் 1842 பிறந்தவர். ஸ்காட்லாந்திலும் இங்கிலாந்திலும் கல்வி கற்றார். கேம்பிரிட்ஜில் உள்ள ராயல் கல்வி நிலையத்தில் வேதியியல் துறை பேராசிரியராக பணியாற்றினார். 1897 ஹைட்ரஜன் வாயுவை குளிர்வித்து திரவ நிலையாக மாற்றும் ஆர்வம் அவருக்கு ஏற்பட்டது. இரட்டை சுவர் கண்ணாடி குடுவையில் வெற்றிடத்தோடு மேலும் சில மாறுதல்களை செய்தபோது குளிர்நிலையில் மட்டுமல்ல வெப்பநிலையிலும் பொருட்களை பாதுகாக்க முடியும் என்பதை கண்டறிந்தார். வெற்றிடத்தின் வழியாக வெப்பம் கதிராக வெளியேறிவிட முடியும் என்பதால் குடுவையின் உட்புறம் வெள்ளி முலாம் பூசி அதில் சிறிதளவு வெப்பமும் வெளியேற வாய்ப்பின்றி தடுத்தவர் திவார். விரைவில் கார்டைட் என்ற வெடிப்பொருளை கண்டுபிடித்தார். லண்டன் ராயல் கல்வி நிலைய ஆய்வகத்தில் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார். திடப்பொருளை வெப்பப்படுத்தினால் திரவப்பொருள் ஆகிவிடும், மேலும் வெப்பப்படுத்தினால் திரவப்பொருள் வாயுவாக ஆகிவிடும். வாயு பொருளை குளிர்வித்தால் திரவமாகும், திரவப்பொருளை மேலும் குளிர்வித்தால் திடமாகி திடப்பொருளாகிவிடும். வாயுக்களை நேரடியாக குளிர்வித்து திடப்பொருள் ஆக்க முடியுமா? இந்த கேள்வியுடன் எப்பொழுதும் ஆய்வு கூடத்திலேயே நேரத்தை செலவு செய்தார். ஹைட்ரஜன் வாயுவை குளிர்விக்க திரவ ஹைட்ரஜன் கிடைத்தது. ஆஹா, நல்லது! இப்பொழுது அதை திடப்பொருள் ஆக்க மீண்டும் மீண்டும் முயற்சித்தார். வாயுவான ஹைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் நிலையில் இருக்க 200 டிகிரி சென்டிகிரேடு வெப்பநிலை தேவை. ஆய்வகத்தில் அப்போதிருந்த எந்த இடத்திலும் அந்த திரவ ஹைட்ரஜனை பத்திரப்படுத்த முடியாது. அதற்கு மேல் எந்த வெப்பநிலையிலும் அந்த திரவ வாயு கருப்பாக மாறுவதை தவிர்க்கவும் முடியாது. எனவே தேவையான வெப்பநிலை அந்த திரவத்தை பாதுகாக்க ஒரு கண்ணாடி குடுவை தேவை. மிக குறைந்த வெப்பநிலையில் வாயுக்களை குளிர்வித்து திரவ நிலையில் பெற்றால் விஞ்ஞான உலகிற்கு அவை பல விதங்களில் பயன்படும் என்ற தீவிரத்துடன் முயன்றார் இவர். ராயல் கல்வி நிலைய அதிகாரிகள் திவாருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று கூட சந்தேகித்தனர். இரட்டை சுவர் பாத்திர வடிவமைப்பை கண்ணாடி குடுவையாக பயன்படுத்தி பலவித வாயுக்களை அந்த இரண்டு சுவருக்கும் இடைப்பட்ட இடைவெளியில் அடைத்து வைத்து உள் இருக்கும் திரவத்தின் குளிர் வெப்பம் மாறா தன்மையை சோதித்தார். திடீரென ஒரு சிந்தனை உதித்தது அவருக்கு. வாயுவை வெளியேற்றி இரு சுவருக்குமான இடைவெளியில் வாயுவே இல்லாத வெற்றிடத்தை உண்டாக்கி சோதித்து பார்த்தால் என்ன? அப்போது கிடைத்தது தான் நம்முடைய பிளாஸ்க். கிட்டத்தட்ட உலகின் எல்லா நாடுகளிலும் திவாரின் குடுவை பிரபலமான பிறகும் அதற்குரிய பெருமைகள் அங்கீகாரங்கள் அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அவருக்கு நோபல் பரிசு வழங்கப்படாதது ஒரு துரதிருஷ்டமே என்று இன்று கூட விஞ்ஞான விமர்சகர்கள் வருந்துகின்றனர். விஞ்ஞான உலகம் கண்டுகொள்ளாத ஜேம்ஸ் திவார் 1923 காலமானார்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம், எம்டிஆர் நேரம். இதன் சிறப்பு பகுதியாக இந்தியாவின் எடிசன் யார் என்று காணலாம். சூரியனை பார்த்து மணி சொல்லும் காலத்தில் பேருந்துகள் புறப்படும் நேரத்தை காட்டும் கருவியை கண்டுபிடித்தார். தனது நிறுவன பேருந்துகளில் பயணச்சீட்டுகள் வழங்கும் எந்திரத்தையும் பயன்படுத்தினார். அவர் வேறு யாருமல்ல, தமிழகத்தின் அறிவியல் மாமேதை ஜிடி நாயுடு என்கிற கோபாலசாமி துரைசாமி நாயுடு. இளம் வயதில் படிப்பில் அதிக ஆர்வம் இல்லாமல் இருந்தார். நூல்களை வாங்கி படித்து தானாகவே அறிவு திறனை வளர்த்து கொண்டார். ஒரு மோட்டார் தொழிற்சாலையில் வேலைக்கு சேர்ந்து அந்த தொழிலின் எல்லா நுட்பங்களையும் அறிந்து கொண்டார். பின் வேலையை விட்டுவிட்டு திருப்பூரில் ஒரு பருத்தி தொழிற்சாலையை நிறுவினார். இவருடைய வர்த்தக திறமையால் குறுகிய காலத்திலேயே பெரும் செல்வந்தர் ஆனார். போக்குவரத்து துறையில் கால் பதித்து பொள்ளாச்சி பழனி வழித்தடத்தில் பேருந்து இயக்கினார். வாகனங்களின் அதிர்வு சோதிப்பான், கேமராவில் தூரம் சரி செய்யும் கருவி, பழச்சாறு பிழிந்தெடுக்கும் கருவி, சவரக்கத்தி, பிளேடு, இயந்திர கேல்குலேட்டர், விதைகளில்லா நார்த்தங்காய், ஆரஞ்சு பழம், 39 கதிர்கள் கொண்ட மக்காச்சோளம் என ஏராளமானவற்றை உருவாக்கினார். வாகன ரேடியேட்டருக்கு அடிக்கடி தண்ணீர் ஊற்ற தேவையில்லாத தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்தார். இவருடைய கண்டுபிடிப்புகளுக்கான உரிமையை பல வெளிநாடுகள் ஏராளமான பணம் கொடுத்து கேட்டபொழுதும் வழங்க மறுத்தவர் அவற்றை நம் நாட்டிலேயே தயாரிக்க எண்ணி இந்திய அரசிடம் நிதி கோரினார். அரசாங்கம் ஒத்துழைப்பு தரவில்லை. தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டவை அனைத்தும் தேசத்திற்கு சொந்தமாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதற்கும் காப்புரிமை வாங்கவில்லை. இந்திய அரசு காட்டிய அலட்சியத்தால் விரக்தி அடைந்து தான் கண்டறிந்த பிளேடு தொழில்நுட்பத்தின் காப்புரிமையை அமெரிக்க நிறுவனத்திற்கு இலவசமாகவே கொடுத்தார். நாயுடு கண்டறிந்த வீரியமிக்க பருத்தி செடிக்கு ஜெர்மனி நாடு நாயுடு காட்டன் என பெயரிட்டு பெருமைப்படுத்தியது. பல லட்சம் மதிப்புள்ள பேருந்துகளை அரசுக்கு இலவசமாக வழங்கினார். சொந்த முயற்சியில் கோயம்புத்தூரில் பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிகளை தொடங்கினார். தற்போது அவை அரசின தொழில்நுட்ப கல்லூரி கோவை என்ற பெயரில் செயல்பட்டு வருகின்றன. இந்தியாவிலேயே முதன் முதலாக மின் மோட்டார் உற்பத்தி தொழிற்சாலை கோவையில் தொடங்கப்படுவதற்கும் இந்த ஜிடி நாயுடு தான் காரணம். இவர்தான் நமது இந்தியாவின் எடிசன்.

இது நலம் காணும் நேரம். கண்ணை கொஞ்சம் பார்த்துக்கங்க. கண்ணும் கருத்துமா வேலை செய்யணும்பா என்னும் முதியோர் சொல்லும் அறிவுரையை இந்த காலத்தில் சிலர் தவறாக புரிந்து கொண்டு சதா கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து கொண்டே மணிக்கணக்கில் வேலை பார்ப்பதால் கண்ணை பராமரிக்க தவறி விடுகின்றனர். இதனாலே பெரும்பாலானோர் கண் எரிச்சலால் அதிகம் அவதிப்படுகின்றனர். கண்களில் இருந்து கண்ணீர் வடிவதுடன் எரிச்சலும் உண்டாகிறது. கூடவே சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக அதிகப்படியான தூசிகள் கண்களில் படுவதோடு பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் கண்களை தாக்கி புண், எரிச்சல் மற்றும் வலி போன்றவற்றை உண்டாக்குகின்றன. மேலும் வெயிலில் நீண்ட நேரம் சுற்றினாலும் கண்கள் எரிச்சலுடன் இருக்கும். இவ்வாறு கண் எரிச்சல் வந்தால் அலட்சியமாக இருந்துவிடக் கூடாது. குளிர்ந்த நீரில் கண்களை அலசினால் கண்களில் எரிச்சலை உண்டாக்கும் தூசிகள் நீங்கி எரிச்சல் குணமாகலாம். குறிப்பாக இவ்வாறு செய்யும் பொழுது கைகளை முதலில் நன்கு சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அழுக்கான கையால் கண்களை எப்பொழுதும் தொடக்கூடாது. சிறிது காட்டனை எடுத்து அதை ரோஸ் வாட்டரில் நனைத்து கண்களை மூடி அதன் மேல் வைத்தால் உடனே கண் எரிச்சல் குணமாகும். மேலும் கண்களில் புண் இருந்தால் இந்த முறை செய்யும் பொழுது புண்ணால் ஏற்படும் வலியில் இருந்து நிவாரணமும் கிடைக்கும். உருளைக்கிழங்கை வட்டமாக நறுக்கி அதை கண்களின் மேல் 15 நிமிடம் வைத்து பின் குளிர்ந்த நீரால் கழுவினால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் நீங்கும். வேண்டுமெனில் உருளைக்கிழங்கை ஃப்ரிட்ஜில் சிறிது நேரம் வைத்து கூட உபயோகிக்கலாம். இந்த முறையால் கருவளையம் இருந்தாலும் போய்விடும். வெள்ளரிக்காயை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் அதனை வட்டமாக வெட்டி கண்களின் மேல் 15 நிமிடம் வைத்து உட்கார்ந்தால் கண் எரிச்சல் குணமாவதோடு சுற்றியுள்ள கருவளையமும் நீங்கும். மேலும் இதில் உள்ள குளிர்ச்சி தன்மையால் கண்கள் புத்துணர்ச்சி பெறும். டீ பேக் கண் எரிச்சலை தடுக்கும் இயற்கை வைத்தியங்களில் ஒன்று. டீ பேக்குகளில் கண்களை வைப்பது, அதாவது 2 டீ பேக்குகளை குளிரிருந்த நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து பின் அதனை கண்களின் மேல் 15-20 நிமிடம் வைத்து எடுக்க வேண்டும். இந்த முறையை ஒரு நாளைக்கு பலமுறை செய்து வந்தால் கண் எரிச்சல் நீங்குவது கண்கள் அழகாகவும் தோன்றும். கற்றாழையை சிறிது நேரம் ஃப்ரிட்ஜில் வைத்து பின் அதை எடுத்து அதில் உள்ள ஜெல்லை காட்டனில் நனைத்து கண்களின் மேல் வைக்கலாம். சீமை சாமந்தி பூக்களை உலர வைத்து பின் அதனை தண்ணீரில் போட்டு கொதிக்க விட்டு அந்த நீரை கொண்டு கண்களை கழுவினால் கண்களில் ஏற்படும் எரிச்சல் குறைவதோடு அழுக்குகள் நீங்கி சுத்தமாக இருக்கும். நல்ல சுத்தமான ஐ டிராப்பரை எடுத்துக்கொண்டு அதில் விளக்கெண்ணெயை எடுத்து கண்களில் ஒரு துளி விட்டு கண்களை சிறிது நேரம் மூடினால் கண் எரிச்சல் நீங்கும். இந்த முறை அதிக அளவில் கண் எரிச்சல் உள்ளவர்கள் 3-4 முறை செய்து வந்தால் எரிச்சல் குறைவதோடு புத்துணர்ச்சியும் அழகாகவும் இருக்கும். கண் பாதிப்பு உள்ளவர்கள் இம்முறையில் ஏதேனும் ஒன்றை பயன்படுத்தினால் நிச்சயமாக நிவாரணம் கிடைக்கும்.

இனி திருத்தலம் உலாவரும் நேரம். காஞ்சி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் 5 காமாட்சி அம்மன்கள் அருள் புரிகின்றார்கள். கருவறையில் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ காமாட்சி தேவியை மூல காமாட்சி என்பர். இவளின் வலப்புறம் காட்சி தருவது தபஸ் காமாட்சி. ஒற்றை காலில் முள் முனையில் நின்று தவம் செய்கிறாள் இவள். கருவறையின் அடிப்பகுதியில் குகை போன்ற அமைப்புடைய பிலாத்வாரம் ஒன்று உண்டு. இதனுள் அருள் புரிவது பிலாகாச காமாட்சி. இங்குள்ள ஸ்ரீசக்கர ரூபத்தை ஸ்ரீசக்கர காமாட்சியாக வணங்குகிறார்கள். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் உள்முகமாக அருள் புரிந்த தேவி ஸ்ரீ ஆதிசங்கரர். இங்கு சக்கரம் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்த பின் ஸ்ரீசக்கர ரூபிணியாக அருள் தருவதாக ஐதீகம். காஞ்சிபுரத்தில் தற்போது இந்த 4 தேவியரையும் தரிசிக்கலாம். எனில் 5வது காமாட்சி எங்கே? சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோவிலில் இன்னொரு காமாட்சியும் அருள் புரிந்தாள். அவளே ஸ்ரீ பங்காரு காமாட்சி. தற்போது பங்காரு காமாட்சியின் திருப்பாதங்களை மட்டுமே காஞ்சி கோவிலில் தரிசிக்க முடிகிறது. பங்காரு காமாட்சி அம்மனின் திருவுருவம் பிரம்மதேவனால் உருவாக்கப்பட்டது என்கிறது புராணம். ஒரு முறை ஸ்ரீ காமாட்சி அம்மனை நினைத்து பிரம்மன் தவம் செய்தான். அப்பொழுது அவன் இதயத்தில் சிறுமி வடிவில் தோன்றினாள் தேவி. அவள் வலக்கையில் கிளியை தாங்கி இடக்கையை தொங்கவிட்டபடி காட்சி தந்தாள். அந்த திருவுருவை அனைவரும் தரிசிக்கும் நோக்கத்தோடு அதை ஒரு விக்கிரகமாக வடித்தான் பிரம்மதேவன். அதுவே ஹேம காமாட்சி எனப்படும் பொன்மயமான ஸ்ரீ பங்காரு காமாட்சி விக்கிரகம் ஆகும். தற்போது இந்த விக்கிரகம் தஞ்சாவூர் மேலராஜ வீதியில் அமைந்திருக்கும் திருக்கோவிலில் காட்சி தருகிறது. ஸ்ரீ பங்காரு காமாட்சி காஞ்சியில் இருந்து தஞ்சைக்கு குடிபெயர்ந்தது ஏன்? அதற்கு ஒரு சுவாரஸ்யமான பின்னணி உண்டு. அந்நிய ஆதிக்கத்தால் தமிழக திருக்கோவில்கள் பாதிப்புக்கு உள்ளான காலகட்டம் அது. அதாவது கிபி 1748 சமயம். அப்பொழுதைய காஞ்சி பீடாதிபதியாக இருந்த ஸ்ரீ சுவாமிகள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழல். எனவே தன் சீடர்களுடன் காஞ்சியில் இருந்து புறப்பட்ட ஸ்ரீ சுவாமிகள் காவிரி கரையோரமாக தலங்களுக்கு பயணித்தார். அப்பொழுது அவர் ஸ்ரீ பங்காரு காமாட்சி அம்மன் விக்கிரகத்தையும் தன்னுடன் எடுத்துச் சென்றார். தன் பயணத்தின் போது உடையார்பாளையம் என்ற ஊரில் முகாமிட்டிருந்தார் ஸ்ரீ சுவாமிகள். இதையறிந்த தஞ்சைமன் பிரதாபசிம்மன் ஸ்ரீ சுவாமிகளை தஞ்சைக்கு அழைத்து வருமாறு தனது அமைச்சர்களை உடையார்பாளையத்துக்கு அனுப்பி வைத்தான். அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி தஞ்சைக்கு சென்ற ஸ்ரீ சுவாமிகள் அங்கு சில காலம் தங்கினார். தினமும் ஸ்ரீ பங்காரு காமாட்சிக்கு பூஜைகள் செய்வார். மன்னனும் குடும்பத்துடன் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமிகளின் ஆசி பெறுவது வழக்கம். நாளடைவில் ஸ்ரீ பங்காரு காமாட்சியின் தீவிர பக்தனானான் இந்த மன்னன். அந்த அம்பாளை தஞ்சையிலேயே பிரதிஷ்டை செய்துவிட்டால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினான். அவனது உள்ள கிடக்கையை அறிந்த ஸ்ரீ சுவாமிகள் தான் கும்பகோணம் புறப்பட்டு செல்லும் முன் ஸ்ரீ பங்காரு காமாட்சி விக்கிரகத்தை மன்னனிடம் அளித்து தினமும் பூஜிக்கச் சொன்னார். மன்னனும் அகமகிழ்ந்தான். அருள் கடாட்சத்தால் தன்னை ஆட்கொண்ட அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபட்டான் தஞ்சை மன்னன் பிரதாபசிம்மன். இன்றும் இந்த கோவிலில்தான் அருள் புரிந்து வருகிறாள் ஸ்ரீ பங்காரு காமாட்சி. இந்த கோவிலில் தைப்பொங்கல் விழா மிக விசேஷம். காணும் பொங்கல் அன்று கோவில் முன்பு உள்ள மண்டபத்தில் எழுந்தருள்வாள் அம்பாள். அப்பொழுது பக்தர்கள் தேங்காய் உடைக்காமல் முழு தேங்காயாக சமர்ப்பிப்பார்கள். இந்த வழக்கம் அன்றைய தினம் தொட்டு இன்றும் நடைபெறும் சிறப்பு வழிபாடு ஆகும்.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியான குட்டிக்கதை. குருவாக்கே வேதவாக்கு. பக்தி நெறியுடன் வாழ்வியல் கொள்கைகள் குறித்து தன் சீடர்களுக்கு நல்வழி காட்டுபவர் குருநாதர். அத்தகைய குருவின் வழிகாட்டுதலை கடைபிடிப்பவர்கள் வாழ்வில் என்றும் தோல்வி ஏற்படுவது இல்லை. ஸ்ரீ ராமரின் முன்னோர்களில் ஒருவரான திலீபன் என்ற மன்னர் புத்திர பாக்கியம் இல்லாமல் வருந்தி குருநாதரான வசிஷ்டரிடம் தன் குறைகளை சொல்லி வேண்டினார். மன்னா, ஒரு சமயம் நீ தேவலோகம் சென்றிருந்த பொழுது தெய்வ பசுவான காமதேனுவை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்திவிட்டாய். அதன் சாபமே உன்னை இவ்வாறு வருத்துகிறது. என் ஆசிரமத்தில் உள்ள காமதேனுவின் கன்றான நந்தினியை நன்கு பரிபாலனம் செய்து வா, உன் குறை தீரும் என்றார் வசிஷ்டர். மன்னரும் கைகளில் வில்லும் அம்புமாக நந்தினியை மேய்த்து பாதுகாக்க துவங்கினார். ஒரு நாள் மேய்ச்சலை முடித்து ஒரு மரத்தின் கீழ் நந்தினி நின்றிருந்த பொழுது அதன் மீது திடீரென்று ஒரு சிங்கம் பாய்ந்தது. அதை பார்த்த மன்னர் வில்லில் அம்பை பூட்டி சிங்கத்தை வீழ்த்த முயல அது அசுரனாக மாறியது. யார் நீ என்றார். மன்னா, சிவபெருமானுடைய சேவகர்களில் ஒருவனான என் பெயர் கும்பாசுரன். இம்மரம் அன்னை பார்வதி தேவிக்கு பிரியமானது. இதை பாதுகாத்து வரும்படி அவர் எனக்கு கட்டளையிட்டுள்ளார். அம்மரத்தின் அடியில் மாடுகள் புல் மேய்வதோ படுப்பதோ தங்கள் தினவை தீர்த்து கொள்ள இதில் உரசுவதோ தவறு. அவ்வாறு செய்பவற்றை இரையாக்கிக் கொள்வேன். அதனால் இப்பசுவும் எனக்கு இரையாக வேண்டியதுதான் என்றான். உன் எண்ணம் நிறைவேறாது. உன்னுடன் போரிட்டாவது நந்தினியை காப்பேன் என்றார் மன்னர். வீரமும் சித்திகளும் பெற்ற என்னுடன் சாதாரண மனிதனான நீ போரிடுவதா? நந்தினியுடன் சேர்ந்து நீயும் உயிர் துறந்து விடாதே என்றான் கும்பாசுரன். மன்னனும் விடாமல், இதை காப்பாற்ற நான் என்ன செய்ய வேண்டும், அதை சொல் என்றான். நீ எனக்கு உணவாக வேண்டும் என்றான் அசுரன். உடனே தன் கையிலிருந்த ஆயுதங்களை கீழே போட்டு அசுரனுக்கு இரையாக தயாரானார். அப்பொழுது ஆகாயத்தில் பெரும் ஜோதி ஒன்று தோன்ற அதன் நடுவில் காட்சியளித்த தேவி, மன்னா, நான் தான் காமதேனும். யாருடைய உள்ளம் உயிர்களுக்காக இறங்குகிறதோ அவர்கள் மீது என் அருட்பார்வை பதியும். இந்த கன்றை காப்பதற்காக உயிரையே துறக்க துணிந்த உனக்கு நற்குணசீலனான ஆண் குழந்தை பிறக்கும். உன் வம்சம் கீர்த்தியுடன் விளங்கும் என்று கூறி மறைந்தாள். அவர் வாக்கின்படியே இந்த வம்சத்தில் ஸ்ரீராமர் அவதரித்தார். குரு சொல்லை காப்பாற்றுவது, உயிர்களிடம் கருணை மற்றும் நல்லதை கடைப்பிடிப்பதன் மூலம் நம் வாழ்விலும் நல்லதே நடக்கும்.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் வந்தியத்தமிழ் எம்டிஆர் வானலையில் இசை பாடும் காற்றலையில் கவி பாட காத்திருக்கும் பொதிகை தென்றல் நிகழ்ச்சிக்காக இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் கோயத்திலிருந்து. இன்றும் இனிய ராகங்கள் இசைத்து செல்ல காத்திருக்கும் வேலைதனில் இணைந்தே இருப்போம் வந்தியத்தமிழ் எம்டிஆர் வானலையோடு.

புத்தகமும் தேநீரும் போதைதான். பழகிக்கொண்டால் விடவே முடியாது. உதட்டிற்கும் உள்ளத்திற்கும் கிடைத்த விருந்தாகும்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு. மேல பாடு.
1: நீயும் பதில் சொல்லு கேட்டு. பரவாயில்லையே.
0: ஏய், பேச்சு மாத்தாத, பாட்டப்படி
1: மா.

பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் நல் இசை கொண்டு மனதை வருடும் இந்த இனிய வேலைதனில் வாய்ப்புகள் எப்பொழுதும் மிக மென்மையாகத்தான் கதவை தட்டும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வது நமது பொறுப்பாகும்.

கருத்துக்களோடு இனிய பாடல்களை சுமந்து காற்றலை கவி பாடி கொண்டிருக்கும் வேலைதனில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது.

காற்றோடு இனிய இந்த வேலைதனில் இதமாக வீசிக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். தனிமையும் தேவையே. சில நேரங்களில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள அமைதியும் தனிமையும் புரிய வைத்துவிடும் ஆயிரம் அறிவுரைகளை.

நாம் இணைந்திருக்கின்றோம். ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியில் மகிழ்ச்சியின் பாதையை எங்கு தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காரணம், மகிழ்ச்சி என்பதே ஒரு பாதைதான்.

கருத்துக்களோடு இனிய பாடல்களை சுமந்து காற்றலை கவி பாடி கொண்டிருக்கும் வேலைதனில் தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுதல் தேவையானது, காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது.

0: பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் இன்னிசை கானங்களை இசைத்துச் செல்லும் வேலைதனில் மகிழ்ந்திருக்கின்றோம். எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே இருக்கின்றது.
1: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
2: பிரமாதம்,
1: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே
2: சபாஷ்,

திரைகடல் ஆடி இசை நல் முத்துக்களை இசைத்துக் கொண்டிருப்பது ஒன்றிய தமிழ் MTR வானொலி. பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும், ஆனால் ஒருபோதும் நம்முடைய மரியாதை, கௌரவம், நேர்மை இந்த மூன்றையும் தலைகீழ் நின்றாலும் வாங்க முடியாது.

மனதை தொட்டு தொடர்ந்து செல்வது பதிகை தென்றல். எதிர்பார்ப்பின்றி ஏமாற்றங்களின்றி வாழ்க்கை துவங்குவதும் இல்லை முடிவதும் இல்லை. ஏற்றுக்கொள்வதிலும் எதிர்கொள்வதிலும் தான் அனைத்தும் அடங்கியுள்ளது.

காற்றலையில் நம்மை கலந்திருப்பது ஒன்றிய தமிழ் MTR வானொலி. பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதே.

இசைத்திடும் இன்பராகங்கள் என்றுமே ரசித்திடும் உள்ளங்களில் பொதிகை தென்றல். பிரச்சனைகள் என்னவோ பழையதுதான், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் புதியதுதான். எதையும் புதிய கோணத்தில் பார்த்தால் அனைத்துமே நமக்கு பழகிவிடும்.

உள்ளங்களை இசையால் இணைத்து விடுவது ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலியில் பொதிகை தென்றல் நிகழ்ச்சியின் நிறைவிலே. மன்னிக்க, இங்கு நிறைய பேர் தயாராக இருக்கின்றனர், ஆனால் தவறை உணர்ந்து மாறுவதற்குத்தான் யாரும் தயாராக இல்லை.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளை இன்றும் இசைமீட்டிச் சென்றது மதியமில் எம்டிஆர் வானலையில் பொதிகை சென்றால் நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்து பாடல்கள் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை வழங்கி மீண்டும் இது போன்றதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் ஹமீத் குவைத்திலிருந்து மீண்டும் சந்திப்பும் உறவுகளை

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து காற்றலைகளே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அங்கும் இங்கும் எங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் 342 பாட்டும் பதங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அற்புதமான கருத்துக்கள், அகிலம் முழுதும் வாழும் அன்பு தமிழர்களின் பண்பாடுகள், வாழ்வியல், அரசியல், மதம் என்று பலவிதமான கோட்பாடுகளை உள்ளடக்கி வந்த சிந்தனைக்குரிய சீரிய கருத்துக்களோடு வரும் பதங்கள் பாட்டுக்களோடு வந்து எங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றன. இந்த நிகழ்வு ஏனைய நிகழ்வுகளை விட ஒரு வித்தியாசமானது என்று பலர் பாராட்டி எழுதியிருக்கின்றனர்.

நிறுத்த வேண்டாம், தொடர்ந்து தாருங்கள் என்ற வகையிலே என்றும் 343வது பாட்டும் பதவுமாக நாங்கள் கேட்டு மகிழ்வோம். கடந்த 342 பாட்டும் பதங்களும் பலரினால் படைக்கப்பட்டு அரங்கேற்றப்பட்டது. அந்த வகையிலே இன்று 343வது பாட்டும் பதமும் அரங்கேற வேண்டும் என்று 123 பாட்டும் பதங்களை படைத்தளித்த சிந்தனை செல்வன் அவர்கள் இன்று தன்னுடைய 124வது படைப்பினை அளித்திருக்கின்றார். அந்த வகையிலே இன்று பாட்டும் பதமும் 343 தருகின்றார் சிந்தனை செல்வன். 11 பதங்கள் தாங்கி வரும் ஒரு அற்புதமான கருத்துள்ள பாட்டும் பதமும். பதினொரு பாடல்களை அற்புதமான பாடல்களாக, சிறந்த பாடல்களாக, கருத்தாளமுள்ள பாடல்களாக தெரிந்தெடுத்த வேளையிலே முதலாவது பாடலை சட்டம் ஒரு இருட்டறை என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் பாட்டும் பதமும். 343 நாங்கள் தேடும் முதலாவது பதத்தை கண்டுகொள்வதற்காக கேட்போமா பாடலை?

தனிமை என்ற வரியை பதத்தை கொண்டு முதல் வரியை தந்து முழுவதையும் பாடலை கேட்ட வேளையிலே தனிமை என்ற பதம் இன்றைய பாட்டும் பதமும் 343 முதல் பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டாவது பதத்தை நாங்கள் தேவை என்று கேட்கும் பொழுது கண்டுகொண்டேன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை பாட வைக்கின்றார். அந்த பாடல் தருகின்றது இரண்டாவது பதத்தினை.

0: இரண்டாவது பழத்தினை. தனிமை கண்டு என்று ஆரம்பிக்கும் இன்றைய பாட்டும் பதம் 343 மூன்றாவது பதம் எது? மல்லிகா என்று 1957 ஆண்டு திரைக்கு வந்த ஒரு திரைப்படத்திலே ஒலிக்கின்றது அந்த பாடல். மூன்றாவது பதத்தை முதல் பதமாக கொண்டு
1: பொருந்தாதையே மனமே, வரும் காலம் நல்ல காலம்,

வருந்தாதே என்று ஆரம்பித்து பாடும் வேளையிலே முதல் பதம் வருந்தாதே, அதை கொண்டு சென்ற முதல் இரண்டு பதங்களோடும் இணைத்து பார்ப்போமா? தனிமை கண்டு வருந்தாதே என்று வந்துவிட்டது. வாழ்க்கையிலே நாங்கள் தனியே பிறந்தோம், தனியே செல்ல இருக்கின்றோம். இடையிலேதான் நாங்கள் கூட்டாக உறவுகளோடு வாழ்கின்றோம், ஏனைய உயிர்களோடு பழகுகின்றோம். தனிமை என்பதை நாங்கள் வெறுக்கின்றோம், ஆனால் தனிமையாக இருக்கும் பொழுது நாங்கள் வருந்துகின்றோம் அல்லவா? ஆனால் இந்த பாட்டும் பதமும் கூறுகின்றது தனிமை கண்டு வருந்தாதே என்றும். அடுத்த பாடலை தந்து நான்காவது பதத்தையும் புகுத்த விரும்புகின்றார் சிந்தனை செல்வன். பாமா ருக்மணி என்ற திரைப்படத்தில் இருந்து

பாமா ருக்மணி திரைப்படத்து பாடல் நீ என்ற பதத்தை முதல் பதமாக கொண்டு பாடியது. அதனால் நீ என்ற பதத்தை நாங்கள் பெற்று நான்காவது பதமாக வைத்து தனிமை கண்டு வருந்தாதே நீ என்று கூறுகின்றது. என்ன செய்ய வேண்டும்? ரிதம் என்ற திரைப்படத்து பாடலை ஐந்தாவது பதத்துக்காக தருகின்றார். பாடலை கேட்போம்.

தனியே என்ற வரிதான் முதலில் வந்த வரிகளிலே முதல் பதமாக நாங்கள் காணக்கூடிய பதம் தனியே. நாங்கள் தனிமை கண்டு வருந்தாதே நீ தனியே என்று கூறிக்கொள்கின்றது ஐந்து பதங்களும். அப்படி என்றால் அடுத்த பதங்களை கேட்பதற்கு முன்பு இன்றைய பாட்டும் பதமும் 343 கேட்டுக் கொண்டிருக்கும் எங்களுக்கு தன்னுடைய 124வது படைப்பை தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். அதன்போது 6வது பதத்திற்காக ஒரு பாடலை தருகின்றார். எதுவென்று கேட்போம். பிசாசு என்ற திரைப்படத்து பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் இப்படி பாடுகின்றது.

பயணம் போகும் என்று ஆரம்பிக்கும் முதல் பதம் அந்த பாடலில் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. கேட்ட பாடலில் போகும் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் ஐந்து பதங்களோடும் பொருத்தி ஒரு தடவை படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் என்று வந்திருக்கின்றது. மிகுதி எதுவாக இருக்கும் என்பதை ஏழாவது பதம் வந்து கூறப்போகின்றது போல் இருக்கின்றது. அதற்காக பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். கேட்போமா?

பயணம் என்ற திரைப்படத்திலிருந்து பயணம் என்ற முதல் பதம் கொண்ட பாடலை பாடியதல்லவா? அதிலே பயணம் என்ற பதம்தான் எங்களுக்கு ஏழாவது பதமாக பொருந்துகிறது. தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் தர்மதுரை திரைப்படத்து பாடல் எட்டாவது பதமாக தருகின்றது. கேட்போம்.

ஒன்று என்ற பதம் இந்த பாடலின் முதல் பதமாக இருந்தபடியால் தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று என்று வந்துவிட்டது. அது எதுவென்று பார்ப்போம். அந்த பயணம் என்ன செய்யும் என்று பார்ப்போம். புதையல் என்ற திரைப்படத்து பாடலாக கேட்போம் அந்த பதத்திற்காக.

பழைய புதிய திரைப்படத்து பாடல்களாக தந்து கொண்டிருக்கின்றார். புதையல் என்ற அந்த திரைப்படத்தில் உனக்காக எல்லாம் உனக்காக என்று பாடிய இந்த பாடலை நாங்கள் எங்கள் மொழிகள் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வரும் ஒரு நிகழ்வாகவும் கேட்டிருக்கின்றோம். இப்பொழுது உனக்காக என்ற பதத்தை 9வது பதமாக கொண்டு சென்று ஏனைய 8 பதங்களோடும் பொருத்துவோம், படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக என்று இருக்கின்றது. வாழ்க்கையிலே நாங்கள் தனியே இருக்கின்றோம், தனிமையாக இருக்கின்றோம் என்று வருந்தாதே, கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக, நீ தனிய போக வேண்டிய ஒரு பயணம் உனக்காக. திருவருட்செல்வர் திரைப்படுத்து பாடல் 10வது பதத்தை தர இருக்கின்றது. பொருத்தமாக இருக்குமா, பாடலை கேட்போமா?

இருக்கும் இடத்தை விட்டு என்று ஆரம்பித்து பாடிய பாடலில் இருக்கும் என்ற பதம் 10வது பதமாக நாங்கள் பொருத்தமாக எடுத்துக் கொள்ளலாம். எங்கே படிப்போம்? தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும். மிஸ்ஸி அம்மா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்து 11வது பதமாக தந்து இன்றைய பாட்டும் பதமும் 343 முழுமையாக கொண்டு வருகின்றது. கேட்போம் பாடலை.

தெரிந்து கொள்ளணும் என்ற பாடலிலே தெரிந்து கொள் என்று நாங்கள் பதத்தை எடுத்துக்கொண்டு பதினோரு பதமாக பதினோராவது பதமாக முதல் பத்து பதங்களுடன் தொடர்ந்து படிப்போம். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று முழுமையாக வருகின்றது பாட்டும் பதமும் 343. அற்புதமான கருத்தை அழகாக பாடல்களோடு பொருத்தி இருக்கிறார் தன்னுடைய 124வது படைப்பிலே சிந்தனை செல்வன். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, நாங்கள் வாழ்க்கையிலே தனிமை தனிமை என்று வருந்திக் கொள்ளுகின்றோம் அல்லவா, தனிமையை கண்டு நீ வருந்தாதே அப்பா, நீ தனியே போகும் பயணம் ஒன்று, அது எந்த பயணம், மரணம். இறுதியில் தனியே தானே போகப் போகின்றோம், அதைத்தான் மறைமுகமாக வைத்து நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள், உனக்காக ஒரு பயணம் இருக்கின்றது தனியே போவதற்கு. ஆதலால் நீ தனிமையை கண்டு வருந்தாதே, தனிமையாகத்தான் நாங்கள் எல்லோரும் போக வேண்டும் என்றதை கருத்திலே வைத்து இந்த பதங்களை பொருத்தி ஒரு பொருத்தமான வாக்கியமாக்கி தந்திருக்கின்றார். முழுமையாக படிக்கின்றேன். தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும், தெரிந்து கொள் என்று அறிவுறுத்தல் தருவது போல முன்னறிவிப்பாக தருகின்றது இன்றைய பாட்டும் பதமும். நாங்கள் எல்லோரும் தனிமையாக வாழ்வது, தனிமையாக இருப்பதை கண்டு வருந்த வேண்டாம். ஏனென்றால் இறுதியிலே நாங்கள் போகிற பயணம் தனிப்பயணம் தான், எங்களோடு யாரும்

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த பாட்டும் புதமும் தந்த சிந்தனை செல்வன் அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு அல்லாமல் மொன்றியல் தமிழ் வானொலி தந்த சந்தர்ப்பத்துக்கும் நன்றி கூறி, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கும் நன்றி கூறி, இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல எண்ணுகிறேன். அதற்கு முன்பு மீண்டும், தனிமை கண்டு வருந்தாதே, நீ தனியே போகும் பயணம் ஒன்று உனக்காக இருக்கும் தெரிந்து கொள் என்று கூறி விடைபெற்றுச் செல்கின்றது இன்றைய பாட்டும் பதமும் எங்களிடமிருந்து. மீண்டும் சந்திக்கும் வரை காற்றலையில் கலந்து கொண்ட அன்பு உறவுகளை, கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டம் பதமும் 343.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

பொங்கும் புதுவெள்ளம், பொங்கும் புதுவெள்ளம், பொங்கும் புதுவெள்ளம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது. பொங்கும் புதுவெள்ளம் NTR FM ரேடியோவில் இப்பொழுது முதல் கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்பதற்காக மோன்றியல் தமிழ் வானொலியில் காத்திருக்கும் அன்பு உங்களுக்கு அன்பு உறவுகளே வணக்கம். நலம் தானாக என்று அன்போடு கூறி நாங்களும் நலமென்று இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகள இருக்கின்றோம். பொங்கும் புதுவெள்ளத்தின் பாடல்கள். தமிழ்நாட்டிலிருந்து ஒலிபரப்பாகும் திரைப்படங்கள் 100 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து எங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்றன. காலத்துக்கு காலம் ஏற்படும் இசைகளில் கூட எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் இசை மாறாமல் எங்களுக்கு இசையோடு பாடல்களை தருவது இந்த தமிழ்நாடு தமிழ் திரை உலகம். தமிழ் திரையுலகம் தயாரித்துக் கொண்டு வரும் பாடல்கள் எத்தனை எத்தனை ஜாம்பவான்களை கண்டுகளித்த இந்த திரைப்பட திரையுலகம் இப்பொழுது புதுவகையிலேயான உபகரணங்கள், அது மட்டுமல்லாமல் கருவிகள், அது மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் என்று எல்லா கலைஞர்களும் புதிய புதிய கோணங்களிலே தமிழ் திரைப்படத்துறை வந்து உலகளாவ இதயங்களில் பதிந்து கொண்டிருந்து எதிர்கால சந்ததியினரை கையாளுகின்றனர். எதிர்கால சந்ததியினரை தம்பசப்படுத்தி ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றனர். அந்த ஒளிபரப்புகளிலே வருகின்ற ஒளிகளோடு சேர்ந்து இசையும் இணைந்து வந்து என்று எங்கள் இதயத்திலே மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் தரும் வேளையிலே இந்த புதிய திரைப்படத்து பாடல்களை புதிதாக வர இருக்கின்ற வந்த திரைப்படத்து பாடல்களை தெரிவு செய்து மோன்றியல் தமிழ் வானொலி ஒளிபரப்புகிறது என்று பொங்கும் புதுவெள்ளம் என்ற தலைப்பில் 38வது வாரமாக

பொங்கும் புதுவெள்ளத்தில் கலந்து வரும் முதல் பாடலாக காதல் கதை சொல்லவா என்ற திரைப்படுத்த பாடலை கேட்போம். அந்த பாடல் பிடிக்காது என்ற முதல் வரி எடுத்து பாடுகின்றது. எங்கே கேட்போமா அந்த பாடலை?

இப்பொழுது நாங்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து இன்னும் ஒரு பாடல் கர என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. அடி நீல பைங்கிளி என்ற வரியோடு

38வது பொங்கும் பூது வெள்ளம் தரும் அடுத்த பாடல் வித் லவ் என்ற திரைப்படுத்த பாடல். ஐயோ காதலே என்று வித் லவ்வுடன் கேட்போமா?

0: தாராளமான இசையோடு ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பொங்கும் புதுவெள்ளத்தின் 38வது வாரத்திலே ஏ பாக்கு வெத்தல என்ற வரியை முதல் வரியாக கொண்டு தாராள பிரபு என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்போமே.
1: காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர் காதர்.

இன்னொரு பாடலை கேட்டு மகளே இருக்கின்றோம். பொங்கும் புதுவெள்ளம் 38 ராம் அப்துல்லா என்ற திரைப்படத்து பாடலாக அண்மையிலே வெளிவந்த இந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் என்கிட்ட வச்சுக்கிட்ட என்ற வரியை முதல் வரியாக கொண்டு இனிமையாக பாடுகின்றது. கேட்போமே.

எல்லோராலும் பேசப்படுகின்ற ஒரு திரைப்படம் இப்பொழுது கருப்பு என்ற திரைப்படம். அந்த கருப்பு திரைப்படத்திலும் வந்த பாடல்களுள் இன்று உங்களுக்கு பொங்கும் புதுவெள்ள 38 தருகின்றது நாங்கள் 4 பேரு என்ற வரியை கொண்ட பாடலை. எங்கே ஒலிக்கின்றது கேட்போம்.

ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தரும் திரைப்படம் மெசஞ்சர் என்ற திரைப்படம். பார்த்தீர்களா அந்த திரைப்படத்தை? அந்த திரைப்பட ஒளியோடு ஒலியோடு தருகின்றது இசையோடு ஒன் சைட் என்று கூறும் ஒரு பாடல். எங்க எப்படி இருக்கும் கேட்போமா? பொங்கும் புதுவெள்ளம் 38 தரும் பாடலை

அன்போடு போல நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். வளமை போல இந்த வாரமும் பொங்கும் புதுவளம் 38 புதிய புதிய திரைப்படுத்த பாடல்கள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. முத்தம் என்றால் ஆங்கிலத்திலே கிஸ் என்று கூறுவார்கள் அல்லவா, அப்படிப்பட்ட தலைப்பிலே வந்த ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், தனியே தவிச்சுக்க என்ற வரியை முதல் வரியாக தாங்கி முழுவதையும் பாடுகின்றது. இங்கு அப்படி இருக்கும் அந்த தனியே தவிச்சுக்க என்ற பாடல்,

இது பொங்கும் புதுவெள்ளம் 38. அடிக்கடி புதிய புதிய திரைப்படங்கள் எவ்வளவு இடையூறு இருந்தாலும் வந்து கொண்டுதான், வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றன. அந்த வகையில இன்னும் ஒரு திரைப்படம் கலாட்டா ஃபேமிலி என்று ஒரு திரைப்படம் வெளிவந்தது, பார்த்து விட்டீர்களா? அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் வாடி பொண்டாட்டி என்ற வரி தாங்கி பாட இருக்கின்றது. எங்கே செவி மடுப்போம் அந்த பாடலையும்.

இந்த பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்திலே மலிவாக பாடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் மெசஞ்சர் என்ற திரைப்படத்தில் தான் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்போம். வானமே இல்லாத பறவையாய் என்ற வரியை கொண்டு மனமுருக பாடுகின்றது போல் இருக்கின்றது வரிகள். எங்கே பாடலை கேட்டு மகிழ்வோம். நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் மொன்றியல் தமிழ் வானொலியின் பொங்கும் புதுவெள்ளம்.

என் அன்பு உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலர்வது போன்று இன்றும் மலர்கின்றது பொங்கும் புதுவெள்ளம். கடந்த 37 வாரங்களாக கேட்ட பாடல்களை விட இன்றும் புதிய பாடல்களை தாங்கி வந்து உங்கள் காதோரம் கேட்டு மகளை வைத்தது ஒன்றியல் தமிழ் வானொலி பொங்கும் புதுவெள்ளம் 38. கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி மீண்டும் ஒரு நிகழ்விலே பொங்கும் புதுவெள்ளம் 39 நாங்கள் சந்திப்போம் என்று கூறி காற்றலையிலிருந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பொங்கும் புதுவெள்ளம் 38. வாழ்வோம் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலியுகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறிக்கொள்கின்றேன். அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் போல் என்றும் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். சர்வதேச நேயர் விருப்பத்திலே முதலில் ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் நிழல் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் இரவோடு இன்னும் தூரம் என்ற வரியோடு ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் நாதம் என் ஜீவனே என்று காதல் ஓவியம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராஞ்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். இன்று வந்த இந்த மயக்கம் என்று கூறும் பல்லவியோடு சேர்ந்த பாடல் காசேதான் கடவுளடா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து அம்மம்மா காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் வரியோடு ஆரம்பித்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான ஒரு பாடல். மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தருகின்றார். உன்னை நான் உன்னை நான் என்ற வரியோடு ஜே ஜே திரைப்படத்தில் இருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். தொடரும் பாடல்கள் கூட கனடாவிலிருந்து வன்கூவர் மாநிலத்து இளவரசி தரும் பாடலாக கேட்போம். காலை நேர காற்றே என்ற வரியோடு பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

பாடி வரும் அடுத்த பாடல் காஞ்சனாவின் பாடல், வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து. நீ கேட்டால் நான் மாட்டேன்னா என்று கூறும் ஒரு பாடல், இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்படத்து பாடல்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். வரிசையோடு வரும் அடுத்த பாடல் வசந்தியின் பாடல். அல்பர்டா கனடா வான்குவர் மாநிலத்திலிருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்று பாடுகின்றது. அவளுக்கு என்று ஒரு மனம் திரைப்படத்தில் இருந்தது.

இதயம் மகிழ்ந்து கேட்கும் இனிப்பான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி வரும் வேளையிலே ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் தந்த பாடல் மின்சாரம் என் மீது என்று கூறும் வரி ரன் என்ற திரைப்படத்திலிருந்து தெளிவடுத்து தந்திருக்கின்றார்கள். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் ஜோடி குரலிலே கேட்பார்கள். கேட்டு மகிழ்வோம் நாங்களும் அவர்களோடு.

வரும் பாடலும் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி தந்த பாடல். புதிய கீதை திரைப்படத்திலிருந்து மெர்க்குரி பூவே என்ற வரி வரும் பாடலாக கேட்டு மகிழ்வோம். நீண்ட கால உறவு எங்களோடு இசைப்பயணம் செய்யும் அன்பு

கேதிஸ் அவர்கள், கண்டேன் கல்யாண பெண் போன்ற என்ற பாடலை மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது அவரது இந்த பாடல்.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல்களுள் ஒரு பாடலை சிங்காரப்பும் யாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றீர்கள். நீ தொட்டால் நெஞ்சம் புண்ணாகுமே என்ற பாடல் நல்ல நேரம் திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடல் ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. அழகினா அழகி என்று எனக்கு 20 உனக்கு 18 என்ற திரைப்படுத்து பாடலை ஜெனீவாவிலிருந்து நிரேஷன் நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவளுடைய பாடலும் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும் தானே. ஒரே முறை உன் தரிசனம் என்று என் ஜீவன் பாடுது திரைப்படத்து பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றார்.

பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடல் வளமை போல ஒலிக்க இருக்கின்றது. உள்ளத்தில் நூறு நினைத்தேன் என்று பாடும் வண்ணம் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்திலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேன ஆசான் அவர்கள் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நிகழ்ச்சியை.

உங்களை நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றுக்கும் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலித்துச் சென்ற சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்பாக தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

முதலில் ஒலிக்கும் பாடல் சங்கமம் என்ற திரைப்படத்து பாடல். தன்னம் தனியாக நான் வந்தபோது என்னை அறிந்தாளே பூமகள் மாது. இந்த பல்லவியோடு சரணங்களையும் அணைத்துவிட்டு இருக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள். வளமையாக ஜெகவர் சாதிக் அவர்கள் இணையும் வேளையிலே அவர் விரும்பும் பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நஷீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழரோடு கேட்பார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மலை கோயில் வாசலிலே என்ற இனிமையான பாடல் வீரா என்ற திரைப்படத்தில் அன்று பாடியது என்று இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் நீண்டகால உறவு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். வளமையாக மயிலை பட்டாபி அவர்களோடு இணைவார்கள் கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாரதி ராஜாவின் இன்னுமோர் திரைப்படம் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இது ஒரு பொன் மாலை பொழுது என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து சேப்பு விஜயராகவன் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நேயர் நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம்.

மாற்றான் தோட்டத்து மல்லிகை என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. பொட்டோடு பூச்சூடினேன் என்ற முதல் வரியோடு முழுவதையும் பாட இருக்கின்றது. பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள் வேலூர் மாவட்டத்திலிருந்து தந்திருக்கின்றார்கள். மகளே மஞ்சுளா, இனிமையான அந்த பாடல் இப்பொழுது காற்றலையே.

அன்பு மேகமே இங்கு ஓடிவா என்ற ஒரு அற்புதமான பாடல், காவிய பாடல். எங்கம்மா சபதம் திரைப்படத்தில் ஒலித்த அந்த பாடலை இன்று தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியிலிருந்து அன்பு மகள் சியாமணா பிரபா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். வளமை போல இன்றும் நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி, சிவசங்கரன் அவர்களோடு நட்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளை இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் ஒலிக்கும் நேயர் நிலம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். புது கவிதை என்ற 1982 ஆண்டு திரைக்கு வந்த பாடல் ஒன்று டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகியும் இணைந்து பாடுகிறார்கள். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே, இந்த பல்லவியோடு சரணங்களை தருவ வேண்டும் என்று தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசியா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் இவர்களோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

தொடர்ந்து ஒலிக்கும் அடுத்த பாடலும் புது கவிதை திரைப்படத்தில் டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் அவர்களின் குரலே ஒலிக்கின்றது. மீண்டும் வெள்ளை புறா ஒன்று போனது கையில் வராமலே. முதல் எழுத்து தாய்மொழியில் தலை எழுத்து என்று கூறும் பாடல். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலகத் தமிழர்களோடும் நண்பர்களோடும் கேட்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

என்று ஒலிக்கும் இனிமையான பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல். தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள் விரும்பும் பாடல் அன்புள்ள தங்கச்சிக்கு என்ற திரைப்படத்திலிருந்து பாக்கு தோப்புல ஒரு பாட்டு கேட்குது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

தொடரும் அடுத்த பாடல் பொய் சொல்லக்கூடாது என்ற ரன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடலை இன்று தருவதற்கு வேண்டி நிற்கின்றார் தமிழகம் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலித்து இன்று நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. சிவரஞ்சினி திரைப்படத்தில் இருந்து வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்டகால உறவு ஒன்றியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் ஜோர்ஜ் உங்களுக்காக ரஞ்சினி சிவரஞ்சினி என்று பாட்டெடுத்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றனர்.

0: அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்கள் அனைவரும் நலம் என்றும் கூறிக்கொள்கின்றேன். சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்போம். முதலில் மம்பட்டியான் திரைப்படத்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சின்ன பொண்ணு சேலை என்ற வரி எடுத்து இந்த பாடலை இன்று அன்போடு தருகின்றார் இங்கிலாந்து நாட்டிலிருந்து அருள் மோகன் அவர்கள்.

அருள் மோகனை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்பே ஆருயிரே என்று மனமுருகி பாடும் செவ்வந்தி திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று தருகின்றார் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா தா தா என்று கூறும் வரி கொண்ட பாடல் இனிமையுடன் கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற வரி தாங்கி ஒலிக்கின்றது பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

இசைக்கும் பாடலோடு இன்னும் ஒரு பாடல் கனடா மண். மூன்றியால் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல் காதல் ஒரு கண்ணாடி என்று பாடுகின்றது சார்லி சப்ளின் 2 என்ற திரைப்படத்தில் இருந்தேன்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை உன்னிப்பாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் தொடுத்து விடுகின்றார். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி ஒரு பாடலை. கரிசல் காட்டு பூவே திரைப்படுத்தும் பாடல்தான் அவர் தந்த பாடல். எத்தனை மணிக்கு வரச் சொன்ன என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்த பாடலும் வன்கூவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். குருவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது தேன் தேன் தேன் என்று வரியெடுத்து.

இனிமையான பாடலை கேட்கும் இந்த வேளையிலே காஞ்சனாவின் பாடலும் வன்கூவரில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. சின்னம்மா சிலக்கம்மா என்ற ஒரு பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து எங்கள் காதோரம் இணைக்கும் பாடல்களாக ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பர்களின் பாடல். முதலிலே பாஸ்கரன் மாலா இவர்கள். இவர்கள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் என்பது நன்றாக தெரியும். அவர்கள் வளமை போல இன்றும் வந்து ஜோடி குரலே ஒரு பாடல் ரசிகன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா, நீங்கள் கேட்கும் பாடல் சில்லென சில்லென என்று பாய்ந்து வருகின்றது காதோரம் இசையோடு ஆஸ்திரேலியா மண் மெல்போர்ன் மாநகரம் தேடி.

பெரும் பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் வளமை போல ரமணி அவர்கள். சிட்னி நகரத்து ரமணி ஆஸ்திரேலியா அவரை கேட்கும் வரை நீங்கள் தந்த பாடல் நீ கட்டும் சேலம் அடிப்பில என்று புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் வேளையிலே முள்ளும் மலரும் திரைப்படுத்து பாடலை இன்று பாட வைக்கின்றார். செந்தாளம் பூவில் வந்தாடும் என்று கூறும் பாடலை

வரும் பாடல் இனிமையோடு தருகின்றார் வளமை போல என்றும் சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து செந்தாமரையே செந்தேனிதலே என்ற ஒரு அழியாத காவிய பாடலாக புகுந்த வீடு திரைப்படுத்தும் பாடலை இன்று நாங்கள் கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

ஆண்டுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. உள்ளம் மகளும் பாடல்களை உணர்வோடு கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் சிரிக்காதே என்று பாடுகின்றது ரேமோ என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவில் இருந்து நிரேஷன் வளமை போல இன்று தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடலும் ஒன்று இருக்குது அல்லவா. அவர் இப்பொழுது ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அந்த பாடல் இதய கமலம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், மிகவும் அற்புதமான பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்று பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர்களுக்கான பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று நன்றி கூறி விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு, தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

இன்றைய நேர் நேரத்தில் முதல் பாடலை கேட்க இருக்கின்றோம். பிராப்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து சொந்தம் எப்போதும் தொடர் கதைதான், முடிவே இல்லாதது என்ற பல்லவியோடு முழுவதையும் தர வருகின்றது நீண்ட கால உறவு நாகவண்ணம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களின் தெரிவாக. மலமை போல அவர் பாடல்களை கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

இன்றைய நாள் வாழ்த்துக்களை தந்து அன்போடு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அமைதியான நதியினிலே ஓடும் என்ற பாடலை, ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடன் கேட்பவர் நீண்டகால உறவு, தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களும் தன்னோடு இணைப்பார் கண்ணன் சங்கரே, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் ஒலிக்கின்றது பாடல்.

கல்லுக்குள் ஈரம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஏதோ எண்ணங்கள் என்ற வரி எடுத்து பாடும் ஒரு இனிமையான பாடலை அன்புடன் தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

0: தொடரும் பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படம். 1993 ஆண்டு திரைக்கு வந்த வேளை தந்த பாடல்கள். டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒரு பாடல், ஏலேலங் கிளியே என்னை தாளாட்டும் இசையே என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் அழைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: லாட்டரி விக்கதா லைக்கு.

தொடரும் பாடலும் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில்தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே என்றுதான் பாடுகின்றது. இரண்டு பாடல்களையும் வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் உலகத் தமிழர்களோடு.

சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்திலிருந்து அவர் தந்த அந்த பாடல் பாக்கு தோப்பிலே பார்த்து கேட்டேனே என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி முழுவதையும் தருகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்கின்றோம்.

0: ராஜ ராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. மகளே சியாமலா பிரபா, நீங்கள் எப்பொழுதும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நற்பவி, நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை என்றும் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது இப்பொழுது. தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ என்று பாடல்.
1: நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ,

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் ரவிச்சந்திரன் அவர்கள். நியாயம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடல் கங்கை நதி மீனு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வெறும் பாடலை தர விரும்புகிறார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ். உசிரான் கூட்டில் என்று ஆரம்பிக்கும் தீரா காதல் திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்கும் பாடல்.

கர்த்தருடைய பாடலோடு எழுது பாடலை தருகின்ற நிறைவுக்கு கொண்டு வருவோமா என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோஷ் தந்திருக்கின்றார். தொடக்கம் மாங்கல்யம் என்று கூறும் பெங்களூர் மாப்பிள்ளை திரைப்படுத்து பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேயர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னிறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு நலமாக பிறந்திருக்கும் 2021 ஆண்டின் முதல் மாதத்திலே இருந்து இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் இன்று 9 நாள் ஜனவரி மாதம் காரிக்கிழமை சனிக்கிழமையிலே வந்து இணைந்து கொள்கின்றேன். இன்று நாங்கள் நலமாக என்று கூறிவிட்டேன், நீங்கள் நலம் என்று கேட்டுவிட்டேன். இருப்பினும் நாங்கள் குளிரில் இருக்கின்றோம். எங்களுடைய காலநிலை இங்கே மாறுபாடாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மாலை நேரத்து நேர் நேரத்தை கூட தடைப்படுத்திவிட்டது இந்த காலநிலை. எங்கள் கணனிகள் சிறிது குழப்பம் செய்துவிட்டது. நாங்கள் ஒலிபரப்ப முடியாத ஒரு நிலை ஏற்பட்டதால் நேர் நேரத்தை தவறவிட்டு விட்டோம் என்பவர்களே. நேர் நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியுமா என்று எண்ணிக்கொண்டிருந்த வேளையிலே தெய்வ செயலாக ஓரளவு சரி வந்திருந்து இப்பொழுது நான் நிகழ்ச்சியை கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது. இப்பொழுது இங்கே சீதோஷ்ணன் இதையோ -11, அதாவது வந்து -11 பூஜ்ஜியத்துக்கு கீழே 11 பாகை செல்சியஸுக்கு சென்று விட்டது காலநிலை. ஆனால் உணர்வு அந்த குளிர் எங்களுக்கு 17 பாகை இருந்தால் எப்படி குளிராக இருக்குமோ அந்த மாதிரியான குளிரே இருக்கின்றோம். வெளியே வெளியில் குளிர் அதிகமாக இருந்தாலும் வீட்டின் உள்ளே எங்களுக்கு கருவிகள் பூட்டப்பட்டிருக்கின்றபடியால் உஷ்ணத்தை வெப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது. வெப்ப ஆடைகளோடு நாங்கள் மகிழ்வாக இருக்கின்றோம். பொழிந்த சினோ, அதாவது பனி கும்பியாக குவியலாக இருக்கின்றது, கரைந்து ஓடவில்லை இன்னும். காற்று அழுத்தம் அமுக்கம் அப்படியே ஸ்தம்பித்து இருக்கின்றது. காற்று ஊதவும் இல்லை, வீசவும் இல்லை. அந்த வேளையிலே உங்களோடு நான் வந்திருக்கின்றேன் என்று சனிக்கிழமை அல்லவா பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கின்றது. முதலில் இந்த பாடலை கேட்போம். இதுதான் எங்கள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியினுடைய இசை.

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் கலந்து எங்களை பாடுவோ பாட்டுக்கு பதிப்பாடு நிகழ்ச்சிக்கு தயார் நிலைக்கு கொண்டு வரும் வேளையிலே அடுத்த பாடல் ஒன்று வேற இருக்கின்றது அன்பு உறவுகளே. அந்த பாடல் தான் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு முதல் பாட்டு. அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் தருகின்றேன். நீ நெஞ்சங்கள் தயார் நிலையிலிருந்து இனி வரும் பாடலுக்குத்தான் நீங்கள் பதில் பாட்டு கொண்டு வர வேண்டும். இன்று முதலாவது பாடலாக தருகின்றேன். அந்த பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் பதில் பாடலை கொண்டு வர வேண்டும். அந்த பாடல் இதுதான். இது முன்னேறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. 9 நாள் ஜனவரி மாதம் 2021 ஆண்டு காரி கிழமை நடக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு. அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு இசையை கொடுத்திருந்த என்பது பாடலோடு அதுதான் பாட்டுக்கு பதில் பாட்டின் இசை. அதற்கு நீங்கள் பாட்டு கொண்டு வர தேவையில்லை. அன்பு உறவுகள் ஒருவர் ஒருவராக அழைக்க வேண்டும். 6478746415 என்ற இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைப்பில் வருபவர்கள் உங்கள் பாடலை கூறிவிட்டு நான் எடுத்துக்கொண்டேன் சரி என்று கூறியவுடன் நீங்கள் இணைப்பை நீங்களாகவே உங்களுடைய அழைப்பை துண்டிக்க வேண்டும். தொலைபேசியில் அழைத்துவிட்டு பாடலை தந்துவிட்டு நீங்களாகவே அழைத்து அழைப்பை நிறுத்தினால்தான் அடுத்த உறவு வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். தொலைபேசியை சரியாக எல்லாம் சரிப்படுத்தி நீங்கள் பேசும் இடம் உங்களுக்கு அலை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையான இலையில வழக்கமாக உங்களுக்கு தெரிவிங்க நின்று பேசினால் நீராக தெளிவாக செல்லும் என்பதை கூறிக்கொள்ளலாம். அடுத்து இப்ப ஒரு பாடல் வரியை தந்தால் அந்த வரியிலே வரும் முதல் வரியில உள்ள எந்த சொற்களை என்றாலும் நீங்கள் எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடலை தர வேண்டும். நீங்களாக கற்பனை பண்ணி அந்த பாடலின் கருத்தை நினைத்து அந்த கருத்து அமைய வேறு பாடலை கொண்டு வருவது அதை சேர்க்கப்பட மாட்டாது. அடுத்தது விரைவாக விரைவாக வந்து செல்ல வேண்டும். ஒரு ஒரு அறிவுரை என்னவென்றால் நீங்கள் ஒரு ஒரு சொல்லுக்கு ஒரு பாடல் மட்டுமில்லை, எத்தனையோ பாடல் இருக்கின்ற ஆகவே இரண்டு பாடலை கொண்டு வருவீர்கள் என்றால் ஒரு பாடல் வரும்பொழுது அதை வேறு யாரும் கூறிவிட்டாலும் உடனே அடுத்த பாடலை கூறிவிடலாம் இல்லையா, அது ஒரு யுக்தி. அடுத்து அழைப்பை சரியாக அழைத்துக் கொள்ளுங்கள். அழைப்பை நீங்கள் தடுத்து வைத்திருக்க கூடாது. ஒரு தடவை அழைத்து விட்டு அப்படியே இருந்துவிட்டு மற்ற பாடலையும் தரலாம் என்று எண்ணக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டது எங்களுக்கு இங்கே தெரியும். நீங்கள் ஒரு அழைப்பை ஏற்படுத்தி பாடலை தந்து சரி வாழ்த்துக்கள் என்று கூறிய உடனே நீங்கள் அந்த பாடலை நீங்கள் உங்கள் தொலைபேசியை துண்டித்து அடுத்து மறுபடியும் அழைக்க வேண்டும். ஒரு அழைப்பில் ஒரு பாடல் தான் தர முடியும். தரும் பொழுது அந்த நீங்கள் எடுத்து வரும் சொல்லில் உள்ள வரியை சரியாக கூற வேண்டும். இரண்டு சொல்லில் முடிக்க கூடாது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது நான் தரும் பாடல் தான் என்று பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு முதல் பாட்டு. இந்த பாட்டு இந்த பாட்டில் வரும் 4 சொற்களோ 5 சொற்களோ வருகின்றது. அந்த தலைப்பிலிருந்து அதில் வரும் பதத்திலிருந்து பாடலை எடுத்துக்கொண்டு வாருங்கள். அன்பு நீ நெஞ்சங்களே மகிழ்வாக சிறப்பாக விளையாடுங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி வாழ்த்து கூறி பாடலை தருகின்றேன்.

இதுதான் அந்த பாடல். மாலை சூடும் வேலை அங்கு மாலை என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலின் முதல் வரியிலே வந்த சொற்கள் பல உண்டு. அதில் ஒரு சொல்லிலிருந்து எடுத்து ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நிகழ்ச்சியை அன்பு உறவுகளையும்.

0: பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் முதலாவது உறவு எங்கள் நாகப்பட்டினம் பவுனம்மாள். வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா. நீங்க மீராம்மா நலமா இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு முதல் பாடலை கொண்டு வருகின்றீர்கள் நீங்கள், அப்படித்தானே?
1: ஆமாங்க ஐயா.
0: என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
1: மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை.
0: அற்புதம், அற்புதம். மாலை என்ற பாடல் ஆரம்பித்தது மாலை சூடும் வேலை என்று. அதிலே மாலை மாலை என்னும் நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த பாடலுக்கு முடிவாரு வாருங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் போனமால். நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த அன்பு உறவு வந்துவிட்டார். வணக்கம் சோம சுந்தரம்.
2: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம், நலமே மலர. வாழ்த்துக்கள் ஐயா.
0: வாழ்த்துக்கள். சரி, பாட்டுக்கு பதில் பாடல். என்ன பாடலை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்?
2: அதாவது திருவள்ளுவர் படத்துல மாலை வண்ண மாலை உலகத்தில் ஆயிரம் மாலைன்னு ஒரு பாட்டு இருக்கு பாருங்க.
0: அதைத்தான் இப்பொழுது பவுனம்மாள் முதலாவதா தந்திருந்தாரு. மாலையில இன்னொரு பாடலை கூறுங்களேன். கூறுங்கள்.
2: கட் பண்ணிட்டு வரங்க.
0: கட் பண்ண இப்ப கூறுங்கள். ஐயோ, மாலை என்று ஒரு பாடலோடய வர வேண்டாம். நீங்க இரண்டு மூணு பாடல் இருக்கின்றது மாலை. இதை எத்தனை பாடல் இருக்கு கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது பவுனம்மாள் வந்து தந்து விட்டு சென்ற பாடலை மீண்டும் இவர் கொண்டு வந்திருந்தார். அதனால் அதை நான் நிறுத்திவிட்டேன். மீண்டும் பெற வேண்டும் என்று சோமசுந்தரம் அவர்களே, பவுனம்மாள் நீங்களும் பெற வேண்டும். பாடலை கொண்டு வாருங்கள். நீங்கள் கொண்டு வரலாம். மாறி மாறி கொண்டு இதே நான்கு ஐந்து சொற்கள் இருக்கின்றது தானே, கொண்டு வாருங்கள். அன்பு உறவுகள் வர வேண்டும் காற்றலை கண்டு கேட்டுக் கொள்கின்றேன்.

0: இப்பொழுது விஜய ராகவன் வந்திருக்கார். வணக்கம் விஜய
1: ராகவன்,
0: நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் நலம் நலமாக உள்ளோம். இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு ஆரம்பித்து விட்டது. என்ன பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள்? மாலை சூடும் போல் என்று ஆரம்பித்த பாடல் அங்கே, அதற்கு பவுனம்மாள் மாலை மாலை வண்ண மாலை என்ற பாடலை பதிலாக கொண்டு வந்த நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கின்றீர்கள்?
1: மாலையில் யாரோ மனதோடு பேச.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மாலையில் யாரோ நல்லது நல்லது நல்லது. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மனதோடு பேச நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள் என்று ஓடி வர வேண்டும். அடுத்ததை விஜயராகவன் தான் மீண்டும் வருகின்றார். வணக்கம் விஜயராகவன்.
1: மாலை பொழுதின் மயக்கத்திலே
0: நல்லது. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கண்ணமு கண்டேன் தோழி. அப்படித்தானே? நல்லது நல்லது விஜயராகவன். மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பவுனம்மா வந்து விட்டாள். பவுனம்மா கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பவுனம்மா? பவுனம்மா வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பவுனம்மா?
2: ஐயா, நான் தந்த பாட்டிலேயே மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை உலகத்தின் பாட்டை கொடுக்கறேங்க.
0: உலகத்தில் என்ன பாட கொண்டு வாருங்கள்?
2: உலகத்தில் சிறந்தது எது, போர் உருவம் இல்லாதது எது, ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டிலும் அனுபவமாவது அது, அனுபவமாவது அது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை விஜயராகவன் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் விஜயராகவன், என்ன பாடலோடு வந்தீர்கள்? அந்த பாடல் தான் ஆரம்பித்தது. மாலை சூடும் வேலை தான் அதற்கு என்ன பாடலை தரப்ப கொண்டீர்கள் விஜயராகவன்? வணக்கம் செல்வகுமார்.
3: அப்பா வணக்கம்பா.
0: வணக்கம் செல்வா.
3: நலமா இருக்கீங்களா?
0: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருக்க முடியும். என்ன பாடலை
3: கண்டிப்பா?
0: என்ன பாடல்?
3: அப்பா மாலை அப்படிங்கிற தலைப்புல வந்து மாலை சூட வந்த மங்கை அந்த பாடல்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. மாலை சூட வந்த மங்கை என்று கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்கள் பாடல் மீண்டும் பாருங்கள். சோமசுந்தரம் பாருங்கள், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் சோமசுந்தரம்?
4: உலகம் சுற்று வாழைப்பன் படத்தில் இருந்து உலகம் உலகம் அழகு கலைகள் சுரங்கம்னு ஒரு பாடல் இருக்கு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. உலகம் உலகம் அழகு. நல்லது நல்லது. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்து லெனின் வந்து விட்டார். ஆஹா லெனின், வணக்கம் லெனின். லெனின் வந்து விட்டார். கேளுங்கள் என்ன பாடலோடு. வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றோம். நீங்க வணக்கம் வணக்கம் வணக்கம் லெனின் வணக்கம். என்ன பாடலை கொண்டு வந்தீங்க?
3: மாலை என்னை வாட்டுது அந்த பாடல்பா.
0: மாலை என்னை வாட்டுது அந்த
3: வாட்டுது.
0: நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? விஜயராகவன் கொண்டு வாருங்கள். ஐயா என்ன பாடல்?
1: மாலை
0: தெருக்களிலே. அந்த பாடல் மாலை
1: மாலை தெருக்களிலே.
0: அங்கால என்ன வரி?
1: மன்னவன் சொன்னதடி.
0: மாலை கருக்களிலே மன்னவன். சரி அந்த பாடல் நல்லது நல்லது நல்லது. அப்படி ஒரு நான்கு வரி இருக்க வேண்டும். மாலை கருக்களிலே நல்ல பாடல். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருகின்றார் லெனின். மீண்டும் வருகின்றார். வணக்கம் லெனின், என்ன பாடலை கொண்டு
3: வருகிறார்? மாலை பொழுதின் மயக்கத்திலே போனாலப்பா. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மயக்கம் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? செல்வகுமார் கொண்டு வருகிறார். வாருங்கள் செல்வகுமார்.
5: வணக்கம். உலகம் உலகம் பாடினாரு. உலகம் பிறந்தது எனக்காக.
0: உங்க தொலைபேசி பிளைவுட கவனம். உலகம் பிறந்தது எனக்காக. நல்லது நல்லது நல்லது. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல ஞானசேகரம் வந்து விட்டார் மகனே. ஞானசேகரம் நலமாக இருக்கிறீர்களா மகனே?
6: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்ப்பா.
0: நல்லது. என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? உங்களோட தொலைபேசி எனக்கு புரியவில்லை, பேசுவது விக்கி விக்கி வருகின்ற விலகில் பேசுவது என்ன பாடல்?
6: காதல் என்னை வாட்டுதுன்னு சொன்னார்கள்
0: லெனின். ஆமா ஆமா, மாலை என்னை வாட்டுது என்று சொன்னாரா?
6: மாலை நேரத்து மயக்கம்பா.
0: மாலை நேரத்து மயக்கம் நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மாலை. நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை ஜோர்ஜ் வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் ஜோர்ஜ்.
7: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீங்களா?
7: நலமாவும் மலமாவும் மகிழ்ச்சியாகவும் ஆசிராத்தில்
0: இருக்கிறீங்க.
7: அந்தி மழை பொழிகிறது அந்த பாடல் ஐயா.
0: அந்தி மழை
7: அந்தி வேலை
0: அந்த அந்தி மழை பொழிகிறது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஓடிவாருங்கள், லீவ் ஓடு நிற்கிற பிறகு ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? எங்கே பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் வணக்கம், என்ன பாடல்?
2: ஐயா உலகம் அழகு கலைகள் சொல்லுங்க அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. அழகு சிரிக்கின்றது பாசை துடிக்கின்றது பழக நினைக்கின்றது பக்கம் வருகின்றது.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற சோமசுந்தரம். சோமசுந்தரம் கொண்டு வாருங்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? ஆமா ஆமா,
4: அதுல வந்து மன்னவன் வந்தான் அடி ஒரு பாடல் இருக்கு பாருங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மன்னவன் வந்தான் அடி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கொண்டு ஓடிவாருங்கள், ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை அடுத்த உறவு வந்து விட்டார். விஜயராகவன் சொல்லுங்கள். விஜயராகவன் என்ன பாடலோடு வந்தீர்கள்?
1: மயக்கமாத்தமா
0: வாழ்த்துக்களே
1: குழப்பமா.
0: வாழ்த்துக்கள். மயக்கமா கலக்கமா என்று கொண்டு வந்தீர்கள் விஜயராகவன். நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? லெனின் கொண்டு வருகிறார். வாருங்கள் லெனின், என்ன பாடல்?
7: ஜார்ஜில் அந்தி மழை பாடினாங்களப்பா, அதுக்கு வந்து மழை துளி மழை துளி மண்ணில் சங்கம் அந்த பாடல்.
0: அருமை. மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மழை துளி மழை துளி என்ற பாடலை தந்திருந்தார் லெனின். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கா பவுனம்மாள் வந்து விட்டா. பவுனம்மாள் கூறுங்கள், என்ன பாடலம்மா?
2: அந்திமழை பொழிகிறது அப்படின்றது. மழை பொழிந்து கொண்டே இருக்கும் உடல் நனைந்து கொண்டே இருக்கும்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டாரு ஜோஜ். ஜோஜ் ஓடுகாருங்கள்.
7: வணக்கம் ஐயா. பவுனம்மாவுக்கா இது அழகூரில் பூத்தவளே என்னை அடியோடு சாய்த்தவள். அந்த
0: அழகூர்ல பிறந்து அடியோடு சாய்த்து விட்டாளாடா படையுங்க அப்பா. அழகூரில் பூத்தவளே. நல்லது நல்லது. ஓடி வாருங்கள், நன்றாக செய்கிறீர்கள். ஓடி வாருங்கள். அடுத்து வந்து விட்டார் எங்களுடைய சோமசுந்தரம் அவர்கள். வாருங்கள் சோமசுந்தரம், என்ன
4: பாடலை?
0: நீங்கள் பேசுவது புரியல, சற்று தொலைபேசியை தூர பிடிச்சு பேசுங்கள். கூறுங்கள் என்ன பாடல்?
4: மன்னவனே அழலாமான் ஒரு பாடல் இருக்கு பாருங்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மன்னவனே அழலாமா, நல்ல பாடல் நல்ல பாடல். மீண்டும் பாருங்கள், மீண்டும் பாருங்கள். யார் விஜயராகவன் வந்து விட்டார். மீண்டும் கூறுங்கள் விஜயராகவன். அதைத்தான் இப்பொழுது சோமசுந்தரம் தந்து விட்டு சொல்கின்றார். உடனே வேறு பாடல் தாரு.
1: மன்னவன்
0: அந்த பாடலும் வந்து விட்டது. அதே வேறொரு பாடல் மன்னவன் என்றுதான் எடுக்க வேண்டும் இல்லையே. மாலை என்று இருக்கின்றது, அந்தி என்று எத்தனையோ சொற்கள் இருக்க, சூடும் என்று எல்லாம் இருக்கின்றது, லீலே என்று இருக்க, எத்தனையோ பாடல்கள் இங்கே இருக்கின்ற ஒரு பாடலை கொண்டு வாருங்க. லெனின் வந்து விட்டார். வாருங்கள் லெனின்.
7: அழகு மலராட அபிநயங்கள் கூட அந்த பாடல்பா.
0: நீங்கள் தெரிவிக்கிறீங்களா அழகு மலராடன்னு?
7: அழகு மலராட
0: நல்ல பாடல். அழகு மலராட
7: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் கொண்டு வர? பவுனம்மாள் வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
2: ஐயா மழை துளி மழை துளி மண்ணில் சங்கமம் பதில் பாட்டு
0: கொண்டு வாருங்க.
2: துளி துளி துளி துளி மழை துளி அது தொடத்தோட சிலித்தது மலர் கொடி, பாவம் துளி துளி துளி துளி மழை துளி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்து விட்டார் லெனின். ஓடி வாருங்கள் லெனின். ஆமா,
7: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, அந்த பாடல்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நன்றிப்பா.
0: நன்றி நன்றி. மன்னவா மன்னவா வாழ்த்தர் வெற்றி திருப்பி. ஓகே, அடுத்த பாடல் யார் கொண்டு வர? விஜயராகவன் வந்துட்டேன். விஜயராகவன் கூறுங்கள் என்ன பாடல்.
1: மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா.
0: அதைத்தான் இப்பொழுது லெனின் தந்திருக்கின்றார்.
1: அவரும்
0: ரெண்டு பேரும் ஒரு பாடலை கொண்டு வாருங்கள். ஜார்ஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜார்ஜ். ஜார்ஜ் வணக்கம்.
8: வணக்கம் ஐயா. மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் அல்லவா, அந்த பாடல்.
0: அதைத்தானே லெனின் விஜயராகவன் தர ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன். இந்த மன்னவா மன்னவா அந்த பாடலை
8: எனக்கு கப்பம் கட்டும் நீ, ஜன்ம ஜன்மமா எனக்கு கட்டுப்பட்டு நீ. நன்றி.
0: மன்னனே நல்லது நல்லது. மன்னன் மன்னனே என்ற பாடலை தந்து சென்றிருக்கின்றார் எங்கள் ஜோஜ். ஜோஜை தொடர்ந்து வந்திருக்கின்றார் எங்களுடைய சந்தனராஜ். வணக்கம் சந்தனராஜ்.
9: இரவு வணக்கம் ஐயா. இரவு உங்களோட கழிச்சிருக்கிற தொடர்பு.
0: அழைப்பு வந்து என்ன பாடலை கொண்டு?
9: நான் அந்தி நேர தெண்டல் காட்டு கொண்டு
0: வந்திருக்கேன்.
9: காட்டு அந்தி வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி நன்றி. அந்தி நேர தெண்டல் பாருங்கள் எத்தனை பாடல் எடுக்கின்றார் என்று. அந்தி நேர தெண்டல் காட்டை கொண்டு வந்து செல்கின்றார் சந்தன் ராய். பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் கூறுங்கள்.
2: அழகுமலர் அப்படிங்கிற பாடலுக்கு பதில் பாட்டு
0: கொடுங்க.
2: மலர் எது என் கண்கள் தான் என்று சொல்வேனடி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மலர் எது என் கண்கள் தானடி. மலர் எது என் கண்கள் தானடி என்று பாடம். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன்.
10: அம்மா மன்னா மன்னவா மன்னவா மன்னாதி மன்னனவா, அந்த பாட்டுப்பா. மன்னவனே அழலாமா கண்ணீர் விடலாமா.
0: மன்னவனே அழலாமா அந்த பாடம் தந்து விட்டார் சோமசுந்தரன்.
10: சரி அப்ப சரி அப்ப வேறுபாடு
0: உடனே உடனே வேறுபாடுகளை தாருங்களேன். உங்களுக்கு இத்தனை பாடல் தெரியும். சரி சென்று விட்டார் லெனின் வந்து விட்டார். லெனின் கூறுங்கள். லெனின் என்ன பாடல்? போட்டி
10: ஆரம்பிக்கிறது.
0: போட்டி சூடு பிடிக்கின்றது. கூறுங்கள்.
7: தென்றல் வரும் முன்னே முன்னே, அந்த பாடல்பா.
0: வாழ்த்துக்கள். தென்றல் வரும் முன்னே முன்னே என்று தந்திருக்கிறார் லெனின். வாழ்த்துக்கள். மீண்டும் ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சோமசுந்தரம். வாழ்த்துக்கள் சோமசுந்தரம். வணக்கம் சோமசுந்தரம்.
4: அந்திமழை பொழிகிறது அந்த பாடல வந்து.
0: அதுக்கு என்ன பாடல்?
4: அது அந்திமழை பொழிகிறது.
0: அந்திமழை பொழிகிறது என்ற பாடல் கொண்டு வந்தீர்களா? அந்த பாடலை தந்திருக்கின்ற ஜோஜ் வந்து முதல் பாடலாக கொடுத்திருந்தாரு.
4: அப்படிங்களா? இப்ப வந்து இப்ப சந்தனராஜ் ஒரு பாடல் கொடுத்தாருங்க. இப்ப அது இந்த வார்த்தையில தானே வந்தது?
0: அது அந்தி நேர தென்றல் காற்று வந்தது ஐயா. அந்த அதுக்கு
4: அதனாலதான் வந்து அந்திமழை பொழிகிறது.
0: அந்திமழை பொழிகின்றது என்ற பாடல் தந்து விட்டார்கள். ஒருவர்
4: தந்து விட்டார்
0: ஐயா பாடலுக்கு. மீண்டும் ஒரு பாடலை தர வேண்டியீர்களா? மீண்டும் வர வேண்டியீர்களா?
4: நான் வேற ஒரு பாடல் தரேங்க.
0: கூடுங்க கூடுங்கள்.
4: அதாவது வந்து சத்யா படத்துல வந்து கலகலகல மழை யோசை அந்த பாடலுங்க.
0: இது எந்த பாடலுக்கு? இந்த பாடல் இந்த பாடலுக்கு பதில் பாட்டா தர வேண்டியீர்கள்?
4: அதான் இந்த வந்து அந்திமழைன்னு முதல்ல சொன்னார்ல அந்த பாட்டுக்கு பதிலா.
0: அந்த அந்த அந்திமழை பொழுகிறது என்றது இங்கே கலகல வீசுகிற காற்று வருகிறது.
4: இதுல இது சத்யா படம். சத்யா படத்துல
0: ஐயா பாடலுக்கு பதில் பாட்டு தரும் பொழுது அந்த பாடல் வந்த வரிகளிலே ஒரு சொல்லி எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல் தர வேண்டும். சரியா?
4: அப்படி
0: வேண்டும். வணக்கம் லெனின்.
7: அண்ணா அந்தி நேர தெண்டல் காற்று பாடினாங்களப்பா.
0: ஆமா.
7: காற்றே என் வாசல் வந்தாய் மெதுவாக கதவுத்திர, அந்த பாடல்பா.
0: வாழ்த்துக்கள். காற்றே என் வாசல் வந்தாய் பாடலின். ஓடி வாருங்கள். மீண்டும் ஓடி வர மீண்டும் ஜோஜ் வந்து விட்டார். வணக்கம் ஜோஜ்.
11: வணக்கம் ஐயர்.
0: வணக்கம் ஜோஜ்.
11: தென்றல் வரும் முன்னே முன்னே தென்னோடு வரும்
8: பின்ன பின்ன அந்த பாடலை சந்தனராஜ் ஐயா பெயர்.
0: அந்த பாடல் வந்திருக்க வேண்டுமே, தென்றல் வரும் முன்னே முன்னே அந்த பாடல் இருங்கள் இருங்கள் இருங்கள் இல்லை அங்கே தென்றல் வரும் முன்னே முன்னியா, அதான் இப்பொழுது லெனின் தந்தார் முதல்லே தந்தார் தென்றல் வரும் முன்னே முன்னே என்று.
8: ஓகே, தென்றலுக்கு தாய் வீடு புதிய அல்லவா, அது திசை மாறி.
0: சூப்பர், தென்றலுக்கு தாய் வீடு. சும்மாவா அன்றைக்கு லீவு போட்டுல நிக்கிறாங்க, போட்டியில பங்கு பெற்று வேண்டு அப்படுவாங்களா? அடுத்த பாடல யார் கொண்டு வந்தது? சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்காரு. வாருங்கள் சந்தன்ராஜ்.
11: வணக்கம் ஐயா. பவுனம்மா அழகு சிரிக்கும் போது நாங்க யாருக்கு ஒரு பாடலையா, சிரித்து சிரித்து என்னை சீரையில் தாய், அந்த அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து.
11: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம், வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருகின்றார் லெனின். மீண்டும் எங்கே லெனின், என்ன பாடல்?
8: அப்பா தென்றலுக்கு தாய் வீடு பொதுகையில் அந்த பாடலுக்கு பதில் பண்ணப்பா. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ, அந்த பாடல்பா.
0: தென்றல் வந்து தீண்டும் போது, நல்ல பாடல்.
8: நன்றிப்பா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொடுக்க போகின்றீர்கள்? பவுனம்மாள் கொடுக்க போகின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
2: ஐயா தென்றல் வரும் முன்னே முன்னே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு தரேன்.
0: தாருங்கள்.
2: தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா காதல், கண்கள் உறங்கிடுமா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து ஞானசேகரன் வந்து விட்டார். வாருங்கள் ஞானசேகரன், என்ன பாடலை கொண்டு வந்தீங்க?
11: காற்றையின் வாசம் தான் லெனின் பாடலாம். அந்த பாட்டுக்கு பா, என்னை தெரியுமா?
0: தெரியும் தெரியும், ஞானசேகரனால தெரியும் எங்களுக்கு.
11: நன்றியப்பா, நன்றியப்பா, மகிழ்ச்சி.
0: நன்றி, வாழ்க்கை.
11: மீண்டும்
0: வருகிறோம். லெனின் வந்து விட்டார். மீண்டும் ஓடி வாருங்கள் லெனின். லெனின் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? லெனின் உங்களுடைய தடையிலே நிற்கின்றது, என்ன யார் தடுத்து வைத்தீர்கள் உங்களை? ஓ மை காட். லெனின் ஓடி வாருங்கள் லெனின், உங்களது அழைப்பு துண்டிக்கப்பட்டு தண்டித்து
11: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள், மீண்டும் வாருங்கள். அடுத்த பாடல் யார்? சோமசுந்தரம் வந்திருக்கின்றார். பொதிகை மாலை உச்சியிலே சந்தன்ராஜ் குடும்ப சோமசுந்தரம். அருமை அருமை அருமை அருமை, நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல் சோமசுந்தரம். மீண்டும் பாருங்க, தென்றலில் ஆடும் கூந்தலின் கண்டு. ஓகே, நல்ல பாடல். அடுத்த பாடல் லெனின் கொண்டு வந்து விட்டார். லெனின் கொண்டு வாருங்கள், என்ன பாடல்?
8: தென்றல் உறங்கிய போது தோணுமல் பண்ணாலப்பா.
0: ஆமா,
8: தென்றல் காற்று கொஞ்சம் இல்லு, அந்த பாடல்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றல்
8: காற்று
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் சந்தன்ராஜ், ஓடி பாருங்கள்.
11: வணக்கம் ஐயா.
0: வாழ்த்து
11: தென்றலுக்கு தாய் வீடு,
8: வீடு வரை உறவு வீதி வரை, அந்த பாடலையா?
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வீடு வரை உறவு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஜோஜ், ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் ஜோஜ்.
8: வணக்கம் ஐயா. சிரித்து வாழ வேண்டும் சில சிரிக்க வாண்டிடாது, அந்த பாடல்
0: சந்தனராஜா. சிரித்து வாழ வேண்டும், நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடல் யார் கொண்டு வாரது? இப்போது ஜோஜ் கொடுத்த பாடலை கேட்டோம். ஜோஜினுடைய பாடலுக்கு அடுத்து அடுத்த பாடலை ஒருவர் கொண்டு வருகின்றார். சோமசுந்தரம் கொண்டு வர, என்ன பாடல் ஐயா கொண்டு வருகிறார் சோமசுந்தரம்?
4: தென்றல் வந்து என்னை தொடரும்.
0: அது கூறிவிட்டார்கள், தென்றல் வந்து என்னை தொடரும் என்ற பாடல். மீண்டும் வருவீர்களா?
4: இல்ல, தரேன் வேற
0: கூறுங்க. தாமதிக்க கூடாது, அடுத்தவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சென்று வர வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
8: வாழ்த்துக்கள்
0: ஆடுமயிலே ஆட்டம் அங்கே, நல்ல வாழ்த்து. சோமசுந்தரம் வந்து, வணக்கம் சோமசுந்தரம், என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
4: ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பாடல்
0: இருப்பாருதானே இது ஆரம்பிக்குது. சரி, இந்த பாடலை எடுத்துக்கொள்ளவே மறுமுறை அந்த சொல் நீங்க எடுக்கும் சொல்லில் தான் பாடல் ஆரம்பிக்கும். இந்த முறை அந்த பாடலை எடுக்க நீங்க முயற்சி செய்கிறீர்கள். ஓ தன்றலே, நல்லது நல்லது நல்லது ஐயா. மீண்டும் பாருங்கள், பாட்டுக்கள் உங்களுக்கு மீண்டும் பாருங்கள். அழைப்பை துடித்து மீண்டும் பாருங்கள். பவுனம்மாள் வாருங்கள், நீங்கள் அழைப்பை துடிக்க வேண்டும் சோமசுந்தரம். உடனே பவுனம்மாள் வாருங்கள். சோமசுந்தரம், நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் ஐயா, மற்றவர்கள் வர முடியாமல் இருக்கின்றார்கள் ஐயா. லெனின் வாருங்கள். பவுனமாலை பிளாக்
7: அப்பா, தென்றல் பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. தென்றலிலே தவழ்ந்து வந்த தேவ மங்கை வாழ்க, அந்த பாடல்பா.
0: தென்றலிலே மகிழ்ந்து வந்த தேவ மங்கை வாழ்க,
7: தேவ மங்கை வாழ்க.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தென்றல் எல்லாம் தென்றல்லாம் நிக்கிறீங்க, வேறு தொழில வாருங்கள், வேறு இதுல வாருங்கள் ஐயா. நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வாருங்கள் ஐயா.
12: அப்பா, அந்த சிரித்து வாழவேன்னு பாட்டு போனாங்களா, அந்த பாட்டுக்கு சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலப்பா, சிரிப்பு வருது.
0: நல்லது நல்லது நல்லது நல்லது. சிரிப்பு வருது, சிரிப்பு வருது.
12: நன்றி.
0: நல்லது நல்லது. வணக்கம் ஜோர்ஜ். ஜோர்ஜ் ஜோர்ஜ் வணக்கம். வணக்கம்
7: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்
7: ஆடாமல் ஆடுகிறேன்.
0: வாழ்த்துக்கள்.
7: ஆண்டவனை தேடுகிறேன். நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஆடாமல் ஆடுகிறேன் என்று நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்கள். ஓகே நல்லது. அந்த பாடலை தொடர்ந்து சந்தன்ராஜ் வருகின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
13: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
13: என்னை தெரியுமான்னு பாடலா?
7: என்னை யார் என்று எண்ணி எண்ணி பேசுகிறான்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். என்னை யார் என்று? நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். பவுனம்மா வந்திருக்க, வாருங்கள் பவுனம்மா. பவுனம்மா அப்படி வாருங்கள். பவுனம்மா
2: ஐயா, தென்றல் வரும் முன்னே முன்னே அந்த பாட்டுக்கு பதில் பாட்டுங்க.
0: கொண்டு வாருங்கள்.
2: தென்றல் காற்றே.
0: பாடல் வந்து விட்டது மகள், அந்த பாடல் வந்து விட்டது மகள், வந்து விட்டது. ஒரு ஒரு பாடல் டக்குன்னு கூட முடியும், இதுல ஏதாவது ஒரு பாடல் கூட முடியும்.
2: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்படி ஒன்று வராது விட்டா உடனே அடுத்த பாடல் இருக்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். அடுத்த பாடல யார் கொண்டு வர? சந்தன்ராஜ் வருகின்றார். சந்தன்ராஜ் பாருங்கள்.
13: வணக்கம் ஐயா. என்னை முதல் முதலாக பார்த்த போது நினைத்தாய்.
0: அருமை அருமை. முதன் முதலாக நல்ல பாடலை தந்தீர்கள். அடுத்தது யார் வருகின்றார்? லெனின் வருகின்றார். வாருங்கள் லெனின். லெனின் கொண்டு வாருங்கள். லெனின் லெனின். ஐயோ, வலைத்தளம் குழப்புகின்றதா லெனின்? லெனின் லெனின் குழம்பி விட்டார். சந்தன்ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
13: வணக்கம் ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ நினைத்தால் வாழலாம் என்ற பாடலை தந்துவிட்டு செல்கின்றார். அடுத்த பாடலை தர வருகின்றார் பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் சொல்லுங்களம்மா.
2: ஐயா, என்ன யார் என்று எண்ணி எண்ணி அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
0: கூறுங்கள்.
2: எண்ணி எண்ணி பார்க்க மனம் இன்பம் கொண்டாடுதே, என்னை அறியாமல் உள்ளம் துள்ளி விளையாடுதே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எண்ணெய் எண்ணெய் நல்ல பாடலாமா? அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அதுக்கிடையிலே அடுத்த லெனின் மீண்டும் வந்து. லெனின், என்ன நடந்தது உங்களுக்கு?
7: அப்பா சரியா கேக்கலங்கப்பா.
0: சரி கூறுங்கள், என்ன பாடல்?
7: அப்பா அண்ணன் பண்ணாலப்பா, என்னை முதன் முதலாக பார்த்தபொழுது என்ன நினைத்தாய்? பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கும் நீ வருவாய். அந்த பாடல் பா.
0: வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நன்றி.
0: பாடலை கொண்டு ஓடுவார்கள். ஞானசேகரன் வந்து விட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
12: பவுனம்மாள் பாட்டுக்குப்பா. தெம்மாங்க பாட்டு முடிச்சாங்களா? அதுல பாட்டு பாடவா பாடம் சொல்லவா? அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு பாடவான்னு அழைக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள்.
12: நன்றி அப்பா. நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மா கொண்டு வருகின்றார். உடையார்கள் பவுனம்மாள்.
2: ஐயா, என்ன யார் என்று எண்ணி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: சென்று வாருங்கள். ஆடாத மனமும் ஆடுது என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை லெனின் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் லெனின். லெனின்,
1: என்னை முதன்முதலாக பார்த்தபோது என்ன நினைத்தாயின் பாடல பாடல?
0: ஆமா ஆமா,
1: நினைத்தேன் வந்தாய் 100 வயது அந்த பாடல் பா.
0: ஓ அப்படியா, நினைத்தேன் வந்தாய் 100 வயது.
1: 100 வயது,
0: நல்ல பாடல், நல்ல பாடல்,
1: நன்றி பாடல்.
0: அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஜோர்ஜ். வணக்கம் ஜோர்ஜ், எங்கே தாமதித்து
2: வருகின்றோம்? இந்த வாழ்வே மாயம் சமராஜா கையா.
0: வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம், நல்லது. நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள் ஜோர்ஜ். ஓடி வாருங்கள், மற்ற பாடலை கொண்டு வாருங்கள். ஓடி வர வேண்டும், நீங்க விரைவாக வந்தாத்தான் ஓடி வரல. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் வந்து
3: விட்டார். ஐயா பாடின பாட்டுக்கா பாட பாடல் என்னத்தியா?
2: உன் பார்வையில் 1000 கவிதை நான்
0: எழுதுகிறேன். நல்ல இசை பாடல், உன் பார்வையில் 1000. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறார்? ஞாயிற்று கோவில் ஞானசேகரம் பெருங்க கொண்டு
3: வரணும்ப்பா. பாட்டுக்கப்பா, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே அந்த பாட்டுப்பா.
0: அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, சரி, நல்ல பாடல்.
3: ஆமாப்பா.
0: அடுத்த பாடல் யார் வந்து பார்ப்போம். ஜோர்ஜ் வந்து வந்து விட்டாரு. ஜோர்ஜ், ஜோர்ஜ் கொண்டு வாருங்கள். என்ன பாடல்?
2: ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன்னுங்கள் அந்த பாடல் ஐயா, சந்தனராஜ் ஐயாவுக்கு.
0: ஆடினேன் பாடினேன்,
2: ஆடுங்கள் பாடுங்கள்,
0: ஆடுங்கள் பாடுங்கள், நல்ல பாடல், நல்ல பாடல், ஆடுங்கள் பாடுங்கள் என்ற பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் ஜோர்ஜ். அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது என்று பார்ப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். கூறுமல் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா.
0: சபாஷ்.
3: நம்ம வெளியில் பண்ணப்படுங்க. வந்தால் வந்தால் ராஜகுமாரி அப்படின்னு
0: பாத்தியா? சபா, சரியான போட்டி, சரியான போட்டி. வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி, நல்ல பாடல், நல்ல பாடல். எங்கே அடுத்த பாடல? குத்து விளக்கு. எங்களுடைய கோவனூர் கார்த்தி வந்திருக்கின்றார். எங்கே ஓடிவாரங்கள் கார்த்தி, என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் கார்த்தி? வணக்கம். என்ன பாடல், என்ன பாடல்?
4: யார் என்னை அழைத்தது போல் அந்த பாட்டுப்பா. யார் யாரும்
0: என்ன மாதிரி அந்த பாடல் கொடுப்பா?
4: பாட்டுக்கே இல்லையா? யார் என்னை அழைத்தது போல் அப்படின்னு.
0: யார் என்னை அழைத்தது போல், நல்ல பாடல். சரி, அடுத்த பாடலை கொண்டு பாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வேறேன். நல்லது, நல்லது. அடுத்த பாடல் உடனே துண்டித்துக் கொள்ள வேண்டும் மகன். பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள்.
5: ஐயா பாட்டு பாடவா பார்த்து பேசவா அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: என்ன பாடல்?
5: பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பார்த்து கொண்டது கண்ணுக்கு கண்ணு, விரைவாக செல்ல வேண்டும் நாங்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க சந்தன்ராஜ். ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. ஞானசேகரனையா பண்ணுறியா?
2: அவளா சொன்னால் இருக்காது,
0: நடக்காது, அவளா சொன்னால் நடக்காது. நல்ல போட்டி, நல்ல போட்டி, நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற ஞானசேகரன் மீண்டும்.
3: வணக்கம்ப்பா. ஜார்ஜ், ஜார்ஜ் பாட்டுக்கப்பா. ஆடுகள் பாட்டு பிள்ளை சொந்தங்கள் அந்த பாட்டுப்பா. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அந்த பாட்டுப்பா.
0: பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. சரி, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது, நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். லெனின், லெனின் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் லெனின். லெனின், லெனின், என்ன பாடல்?
1: சொந்தங்களே
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: உன் பார்வையில் 1000 அந்த பாடல்.
0: அதுக்கு என்ன பாடல்?
1: உன் புன்னகை போதுமடி.
0: ஓ
1: அந்த பாடல்ப்பா.
0: சமாதானத்துக்கு வருகிறீங்களோ? உன்
1: புன்னகை அந்த பாடல்ப்பா.
0: நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை பவுனம்மாள் கொண்டு வருகிற. வாருங்கள் பவுனம்மாள்.
5: ஐயா பாட்டு பாடவா பாட்டு பேசவா அப்படின்னு பாட்டு பாட்டு.

0: மடலை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ்
2: பாடுவான்.
1: இப்ப பவுனம்மாள் பாடிவிட்டு போகின்றார். உடனே வேறு பாடல்.
2: அப்படியா?
1: உடனே வேறு பாடல்.
2: பிள்ளையின் பண்ணலே, பிள்ளை தமிழ் பாடுகிறேன், பிள்ளைக்காக பாடுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிள்ளை தமிழ் பாடுகிறேன். அடுத்த பாடல் லெனின். லெனின் கொண்டு வாருங்கள். சூடு பிடித்திருக்கின்றது, போட்டி நன்றாக இருக்கின்றது. லெனின் என்ன பாடல்?
3: பாட்டு பாடவா? பாடலுக்கு பதில் பாட்டுப்பா. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா? பாட்டு அந்த பாடல்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாட்டு பாட வேண்டுமா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வர? பவுனம்மா வந்து விட்டால் வாருங்கள். பவுனம்மா,
0: பவுனம்மா, பாட்டு பாடவா? பாட்டு பாடவா? பாட்டு பேசவா? அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் லெனின். கொண்டு வாருங்கள் லெனின்.
3: பாட்டு பாடலுங்களா? பதில் பாடுங்கப்பா. பாட்டு தலைவன் பாடினான், பாட்டு தான்
1: கேட்டு
3: ரசிக்கும் அந்த பாடல் பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் வாருங்கள். என்ன பாடல்?
2: வணக்கம் ஐயா. மலரின் பாண பாட்டு. உன் புன்னகை போது மட்டும் அது போதும் எடுத்த ஜென்மமே அப்படின்னு பாட்டு.
1: தத்துவத்துல நல்லது நல்லது. அடுத்த பாடலை யார் தர போகின்றீர்கள்? லெனின். மீண்டும் லெனின் வந்திருக்கீங்க. வாருங்கள் லெனின். லெனின் கொண்டு வாருங்கள் லெனின்.
3: அப்பா பாட்டு ஒரு பாட்டு பண்ணாங்களப்பா.
1: ஆமா.
3: பாட்டாலே பக்தி சொன்னான், பாட்டாலே புத்தி சொன்னான்.
1: ஓ நல்லது நல்லாது நல்ல பாடல் நல்லாது.
3: நன்றி பண்ணி.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வந்திருக்கிறது? அடுத்தது கார்த்தி வந்திருக்கிறார். கார்த்தி குறுங்கள் என்ன பாடல்? குறுங்கள்
3: அப்பா. பிள்ளைகள் பாடுகிற சொன்னாங்களாப்பா.
1: ஆமா.
3: பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அந்த பாட்டு.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா.
3: நல்ல நல்ல பிள்ளைகள்.
1: நல்ல நல்ல நல்ல நல்ல ஆண்டு எந்த பாடல் எடுக்கிறீர்கள்? இந்த திரைப்பா இந்த பாடலுக்கு நல்ல ஆண்டு வருகின்றது. எங்க வருகின்றது?
3: இல்ல இல்ல, நல்ல நல்ல பிள்ளைகளை
1: பிள்ளைன்னு ஆரம்பிக்க வேண்டும். நல்ல நல்ல பிள்ளை என்று வரப்பா. எந்த சொல் எடுக்கிறீர்களோ அந்த சொல்லில உள்ள பாடல் தர வேணும். கொடுங்கள். அடுத்தது யார் வருகின்றது? பவுனம்மாள் வந்து விட்டால் வாருங்கள். பவுனம்மாள்.
0: ஐயா பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? பால் நிலவை பார்த்து அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு.
1: கொடுங்கள்.

0: ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எந்த ஊர் என்ன பேரு? நன்றி வணக்கம் ஐயா.
1: நல்லது நல்லது நல்லது நல்லது. ஒன்று ரெண்டு மூன்று நாலு, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு என்ற பாடலை கொடுத்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு சந்தன் ராஜ். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் ஞானசேகரன் அவர்கள். ஞானசேகரன் பாடலுக்கு செல்ல இருக்கின்றோம். ஞானசேகரன் வர வேண்டும். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் வணக்கம்.
2: வணக்கம் பாப்பா. லெனின் பாட்டுக்கு பாட்டாலே புத்தி சொன்னான், பாட்டாலே பக்தி சொன்னால் பாட்டாலே புத்தி
1: சொன்னாலும்
2: சொன்னான். அந்த பாட்டுக்கு புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. அந்த பாட்டு பா.
1: நல்லது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். புத்தியுள்ள மனிதர். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? சந்தன் ராஜ் கொண்டு வருகிறார். வருங்க சந்தன் ராஜ்.
0: பாட்டு ஒண்ணு நான் பாடுமாயா?
3: நான் ஒரு கோயில் நீ ஒரு தெய்வம்
0: ஒன்னு நான் கண்டேன்.
1: வாழ்த்து உனக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் ஒரு கோயில் நல்ல பாடலாம் கொண்டு வந்திருக்கிறது. அடுத்த பாடலை சோமசுந்தரம் கொண்டு வருகிறேன். வணக்கம் சோமசுந்தரம். இல்ல இது போற யார் வணக்கம் வணக்கம்
4: வணக்கம்.
1: ஓ வணக்கம் வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நலமா இருக்க வந்து இது வந்து பாட்டுக்கு பதில் பாட்டு கொண்டு வருகின்றார்கள் எல்லோரும் தர. நீங்கள் என்ன பாடலை தரப்ப கொண்டீர்கள்? மகளே என்ன பாடல்? இது போட்டி பாடல் நடந்து கொண்டிருக்கும். அது பாட்டுக்கு பதில் பாட்டு, ஒருவர் கூறிய பாட்டுக்கு பதில் பாட்டு தர வேண்டும். உங்களுக்கு முடியாத என்ன பாட்டு தருவீர்கள்?
4: கருப்பு நிலா அந்த பாட்டு.
1: அந்த பாட்டு வேணுமா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு அந்த பாடல்
4: கருப்பு நிலா
1: உங்களுக்கு அந்த பாடல் கிடைக்குமாம்மா? கருப்பு நிலா உங்களுக்கு. ஒரு தடவை உங்க பேரை கூறுங்கள் எல்லோருக்கும் கேட்கட்டும்.
4: வேணி
1: வேணி கட்டிக்காரு குப்பலானிலிருந்து ஏழ திருநாட்டிலிருந்து கலந்து கருப்பு நிலா என்ற பாடலை கேட்கிறீங்க, அப்படித்தானே? கருப்பு நிலா அப்படி அந்த பாடல் சொல்லு. கருப்பு நிலா இரண்டும் அப்படியா?
4: கருப்பு நிலா நீதான் கலங்குவது.
1: ஓ நீதான் தயங்குவது. என்னது என்னது உங்கள் பாடல் கிடைக்குமாமா? வாழ்த்துக்கள். உங்களுக்கு வித்தியாசமான நிகழ்வுகள் வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிதானே? நன்றி வேணி. நன்றி நன்றி நன்றி நன்றி. கலந்து கொண்டதற்கு நன்றி. அடுத்த பாடல் அன்பு உறவு யார் வந்திருக்கிறீர்கள்? ஓடி வாருங்கள். இணைப்பை துண்டித்து விடுங்கள். அடுத்தது அவர் தெரியாமல் வந்து விட்டார். லெனின் கொண்டு வாருங்கள். லெனின் வாழ்த்துக்கள். லெனின் என்ன பாடல்?
5: நான் ஒரு கோயில் சந்தன்ராஜ் என்ன பண்ணாங்கப்பா?
1: ஆமா.
5: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும் அந்த பாடல்.
1: ஓ நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். பவனம்மாள் வந்து விட்டார். கூறுங்கள் பவனம்மாள்.
6: ஐயா புத்தியுள்ள மனிதர்கள் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: நல்லது. கூறுங்கள்.
6: புத்தி செய்யாமல் நீ பெற்ற பிள்ளை இது
1: நன்றி. புத்தி சிகாமணி பெற்ற பிள்ளை சித்தி திரைப்படத்தில் இருந்து இல்லையா? இல்லையா? அது நான் இல்ல இல்ல. சரி நல்ல பாடலம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை தருகின்ற லெனின். லெனின் கொண்டு வருவாருங்க. என்ன பாடல்?
5: நான் ஒரு கோயில் பாடினா பண்ண.
1: ஆமா.
5: நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி அந்த பாடல்.
1: ஓ நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி. ஓகே நல்ல பாடல் நல்ல
5: பாடல்.
1: அந்த பாடலுக்கு அடுத்த பாடலை கொண்டு விரைவாக வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் யார் இப்பொழுது வந்திருக்கின்றது? ஞானசேகரம் வந்திருக்கார். சொல்லுங்க ஞானசேகரம் என்ன பாடல்?
2: வணக்கம். பாட்டு பண்ணாலும் அந்த பாட்டுக்கு தெய்வம் இருப்பது எங்கே அந்த பாட்டு பாரு.
1: உண்மை உண்மை தெய்வம் இருப்பது எங்கே. நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றார்? பவுனம்மாள் வந்து விட்டார். மீண்டும் பவுனம்மாள் கூறுங்கள்.
6: ஐயா புத்தி உள்ள மனிதர்கள் அப்படின்னு பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: கூறுங்க.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கொண்டு வந்து விட்டார் லெனின். வந்து விட்டார். ஓடி வாருங்கள் லெனின். லெனின் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்? லெனின் என்ன பாடல்?
5: அப்பா சந்தன் முத்து கோயில் பாடினாங்களப்பா, அந்த பாடலுக்கு பதில் பாடுப்பா. நான் தேடும் செவ்வந்தி பூ, இது அந்த பாடல் பாடல்.
1: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். நான் தேடும்
5: செவ்வந்தி
1: பூ,
5: செவ்வந்தி.
1: நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் யார் வேணும்? சந்தன்ராஜ் வந்து விட்டார், சந்தன்ராஜ் வந்து விட்டார். ஓடு யார் வேணும்? சந்தன்ராஜ்,
5: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம் சந்தன்ராஜ். என்ன பாடல கொண்டு வந்தீர்கள்?
5: லடின் பாடின பாடுவேன்.
1: என்ன பாடல் உங்க வானம் வேலை செய்கிறது? என்ன பாடல் திறப்ப வேண்டியீர்கள்?
5: நீ நான் என்பது நீ அல்லவா இல்லையா?
1: ஆமா.
5: நான் மலரோடு தனியாக ஏறிந்து வந்தேன்யா.
1: வாழ்த்துக்கள், மலரோடு தனியாக வர வேண்டாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் மலரோடு தனியாக ஏறிந்து வந்தேன். அடுத்த பாடல் யார் திறப்பு உண்டீர்கள்? லெனின் திறப்பு உண்டார். லெனின் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம்.
5: அண்ணன் நான் ஒரு கோயில் பாடினப்பா, அதுக்கு ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்தினான்.
1: அப்பா, ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம், திக்குவாய் தான்.
5: நன்றி,
1: திக்குவாய்க்காக உடனே. சரி, அடுத்த பாடல் பவுனம்மா கொண்டு வந்து விட்டாள். பவுனம்மா கொண்டு வாருங்கம்மா.
6: ஐயா, தெய்வம் இருப்பது எங்கே அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்க.

0: என்னோடு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜெகவர் சாதிக் அவர்களே, என்ன பாடலை கொண்டு வந்தீங்க? ஜெகவர் சாதிக் என்ன பாடலை கொண்டு வந்தீங்க? ஜெகவர் சாதிக் வணக்கம். வணக்கம் ஜெகவர் சாதிக், வணக்கம் ஐயா. அடுத்த பாடலை லெனின் கொண்டு வாருங்கள். லெனின் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
2: நான் மலரோடு சந்தன்தான் என்ன பாடினாப்பா?
1: ஆமாம்,
2: நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாடல்.
1: நிச்சயமா, நீங்க ஆணையிட்ட படியா தான் அது அப்படி நடந்தது இல்லையா? அம்மாவா இடுவாங்களே எங்க நம்ம பையன்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்ற ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
3: நான் செவந்தி பூணு பண்ணல அந்த பாட்டுக்கா. பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்து அந்த பாட்டு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போட்டி பலமாக இருக்கின்றது, போட்டி பலமாக இருக்கின்றது. எங்க பாப்போம், பூமலை தூவி வசந்தங்கள் பாடி நல்ல பாடல். அடுத்த பாடல் யார்? எங்க லெனின் கொண்டு வந்து விட்டார் மீண்டும். லெனின் வாழ்த்துக்கள். லெனின் கொண்டு வாருங்கள்.
2: அப்பா நான் மலரோடு பாடினா, நான் காணும் உலகங்கள் யார் காண முடியும் அந்த பாடல்பா?
1: நான் காணும் உலகங்கள் காசி திரைப்படமா?
2: காசி பாடல்.
1: ஓகே,
2: நான் காணும்
1: நல்ல. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது பவனம்மாள். வாழ்த்துக்கள் பவனம்மாள், ஓடி வாருங்கள். சிறப்பாக
0: ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன் இந்த பாட்டு பதில் பாட்டு. ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா
1: பேசுறாங்க கையில பாப்பாவும் அங்கே. அடுத்து போறேன் சொந்தம் பாத்தீங்க தாலாட்டு போட போறா சொந்தம்
2: பாத்துக்கியா பேச கூடாது வெறும் பேச்சில் அப்படின்னு பாட்டியா?
1: அதான் பேசக்கூடாது வார்த்தைகளை அலுவல் கசை பேசிக்கொண்டிருக்கிறதா வருஷக்கணக்கா இல்லையா? அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் பார்ப்போம். ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை லெனின் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் லெனின்.
2: நான் மலரோடு பாடினாப்பா.
1: ஆமா கூறுங்கள்.
2: பூமலை தூவி பாடினாங்களப்பா?
1: சரி கூறுங்கள்.
2: பூ பூ பூ பூ பூத்த சோலை பூ பூ பூ பூ மாதிரி அந்த பாடல்பா.
1: பூ பூ பூ பூத்த பூந்த ஓகே நல்ல பாடல் அந்த பாடல். அடுத்த பாடல்
2: நன்றி.
1: ஓடி பாருங்கள். பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் வாழ்த்துக்கள். பவுனம்மா பவுனம்மா எங்கே பவுனம்மாள் வாழ்த்துக்கள். பவுனம்மா கூறுங்கள்.
0: ஐயா ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்த பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: அதான் ஒரு வருஷம் காத்திருந்தா கையில் ஒரு பாப்பா கொடுத்து விட்டீர்கள். அடுத்த பாட்டு என்ன
0: பாடல்? நினைத்த காரியம் நடக்கும் உலகம் ரசிக்கவாவை அழைக்கும்.
1: கேளுங்கப்பா பவுனம்மா சொல்றதை, ஒரு நாள் நினைத்த காரியம் நடக்குமாம். இங்கே ஒரு வாருங்க ஞானசேகரன் வந்து விட்டார். வாழங்க ஞானசேகரன். ஞானசேகரனோடு எழ வேண்டும். ஞானசேகரன் என்ன பாடல் ஐயா?
3: பவுனம்மாள் பாட்டுக்குப்பா. ஒரு வருஷம் காத்துல கையில ஒரு பாப்பான்னு பாடினாங்களா? காத்திருந்தேன் காத்திருந்தேன் காலம் எல்லாம் அந்த பாட்டுப்பா.
1: காத்திருந்தேன் என்ன இருக்கிறீங்களா? சரி அடுத்த பாடல ஜெகபர் சாதிக்கு வருகிறேன். வணக்கம் ஜெகபர் சாதி. வணக்கம் வணக்கம். என்ன பாடல் பதில் பாடல் கொண்டு வந்தீர்கள்?
4: எனக்கு வந்து இப்ப ஒரு பாட்டு பாடலையா, நாலு மலரோடு தனியாக ஏனிங்க நின்று.
1: ஆமா அதுக்கு
4: அதுக்கு பதில் பாட்டியா? தனிமையிலே இனிமை காண முடியுமா?
1: அதுதானே சிம்மாவா, தனிமையிலே இனிமை காண முடியுமா? ஜோடியா இருக்கணும் ஐயா. வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்து சந்தன்பாய். சந்தன்பாய் வணக்கம். சந்தன்பாய் கொண்டு வாருங்கள்.
3: சந்தன்பாய் சொல்லி சென்றாலே வார்த்தை ஒண்ணு வார்த்தை ஒண்ணு சொல்லி சென்றாலே அந்த பாட்டு.
1: வார்த்தை ஒண்ணு வார்த்தை ஒண்ணு சொல்லி கொண்டாலையா?
3: வார்த்தை ஒண்ணு சொல்லி சென்றாலே. நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? வந்து விட்டார் லெனின் மீண்டும் வருகின்றார். லெனின் ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள்.
2: நான் மலரோடு பாடி நிலப்பான. நானூறு சிந்து காவடி சிந்து ராகம் புயல் அந்த பாடல்.
1: ஓ நல்ல குதிரைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. விரைவு குதிரைகள் விரைவாக ஓடுகின்றது. நானூறு சிந்து காவடி சிந்து ஓகே. நானூறு சிந்து காவடி சிந்து ஓகே. அந்த பாடல் கொடுத்து செல்வகுமார் வந்திருக்கின்றார். செல்வகுமார் கூறுங்கள் என்ன பாடல். ஐயோ வணக்கம் செல்வகுமார், என்ன பாடல்?
5: வருஷம் கழிச்சுட்டு கை ஒரு பாப்பாங்க பவுன நாள் பாருங்க பாப்பாவுக்கு பாப்பா பாட்டும் பாட்டு கேட்டு தலையாட்டம் அந்த பாப்பா கண்டிப்பா
1: பாப்பா பாடும் பாட்டா செல்வகுமார்
5: ஆமாங்கப்பா
1: பாப்பா பாடும் பாட்டு நல்லது நல்லது நல்லது நல்லது அடுத்த பாடலை கொண்டு வருங்க தாமதமாக வருகின்றீர்கள் லெனின் ஓடுகாருங்க என்ன பாடு
2: பௌர்ணமா பண்ணப்பா ஒரு நாள்
1: என்ன பாடு
2: அதுக்கு ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு அந்த பாடல் பாமா
1: காவிய தலைவி ஒரு நாள் இரவு பகல் போல் நல்ல பாடல் இரவு பகல் போல் நிலவு கனவு நிலை அடுத்த பாடல் ஜெகவர் சாதி கொண்டு வந்து விட்டார் வாருங்கள் ஜெகவர் சாதி என்ன பாடல்
4: ஐயா பௌர்ணமா பண்ணாங்கல்ல நிலைத்து காரியம் நடக்கும்
1: ஆமா
4: அதுக்கு எதிர்பார்த்தையா நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை
1: நல்லது நல்லது நினைப்பதெல்லாம் நடந்த எதிர்பாடல பதில் பாடல் தர வேண்டும் நினைப்பதெல்லாம் நடந்து நினைப்பதெல்லாம் நடந்தது நல்லது நல்லது ஓடி வாருங்கள் மீண்டும் வாருங்கள் மீண்டும் வாருங்கள் சந்தன்ராஜ் ஓடி
4: வாருங்கள்
1: ஒரு
4: வருஷம்
1: சுகம்
4: குழுங்குது
1: அந்த பாடல ஒரு பூ மணக்கு ஓ நல்ல பாடல் நல்ல பாடல் ஓடி வாருங்கள் அடுத்த பாடல் அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கொண்டு வருங்க தேவா வந்துடுங்க தேவா வணக்கம் தேவா அந்த பாடல் என்ன பாடல்
4: நானூறு முட்டாளுங்க
1: ஓ அது தெரிஞ்ச விஷயம் தானுங்க
4: ஐயா என்ன சொல்லுங்க
1: நல்ல பாடம் நல்ல பாடம் மகனே மீண்டும் பாருங்கள் ஐயா மீண்டும் பாருங்கள் ஞானசேகரன் வந்து விட்டார் ஞானசேகரன் வணக்கம் ஞானசேகரன்
2: செல்வகுமார் பாட்டுக்குப்பா கேட்டு முடிச்சாருலப்பா கேட்டவரெல்லாம் பாடலாம் அந்த பாட்டுப்பா
1: கேட்டவரெல்லாம் பாடலாம் என்ற பாடல் ஓகே நல்ல பாடல் மானே மீண்டும் பாருங்கள் அடுத்த பாடல் ஞானா வந்து செல்வது பவுனம்மா வந்து விட்டார் பவுனம்மா கூறுங்களம்மா
0: ஐயா பூ பூ பூ பூ பூத்த சோலை அப்படிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கூறுங்க
0: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே ஆயிரம் பூ பூவிலே சிறந்த பூ என்ன பூ அன்பு
1: ஓ நல்லது நல்லது மீண்டும் பாருங்கள் அன்பு சுமந்து கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வந்து
4: வணக்கம் ஐயா இந்த உலகம் இதிலே உனக்கு கவலை
1: என்னது கவலைப்பட வேண்டாம் உலகம் நிறைந்திருக்கிறது இல்லையா நன்றி நன்றி நன்றி இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு எல்லோரும் அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் லெனின் வந்து விட்டார் லெனின் ஓடி வாருங்கள்
2: அப்பா நான் மலரோடு நான் பாடினாங்கப்பா
1: அதுக்கு என்ன பாடல்
2: மலர்களே மலர்களே இது என்ன கனவு அந்த பாடல்பா
1: கனவுலாம் இருக்கிறார் மலர்களே மலர்களே இது நல்ல பாடல் நல்ல பாடல்
2: நன்றிப்பா
1: அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன்ராஜ் அவர்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ்
4: வணக்கம் ஐயா நினைப்பதெல்லாம் நடந்து விட்டார் அதுக்காக பாட்டியா நடந்தால் இரண்டடி இருந்தால் நான்கடி படுத்தால் ஆறடி போதும் அந்த பாடலியா
1: முடிஞ்சு அலுவல் என்ன அடுத்த பாடல் யார் வந்திருக்கின்றார் எங்களோட பவுனம்மாள் வந்திருக்கின்றார் பவுனம்மாள் ஓடி வாருங்கள்
0: ஐயா பூ பூ பூ பூத்த சோலை அப்படின்ற பாட்டுக்கு பதில்
1: பாருங்கள்
0: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே
1: வாழ்த்துக்கள்
0: அண்ணாமனை நன்றிங்க
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது லெனின் கொண்டு வந்து விட்டார் வாருங்கள் லெனின் போட்டி சுமாராக
2: மலரோடு பாடினா மலரே ஒரு வார்த்தை பேசி இப்படிக்கு பூங்காட்டு அந்த பாடல்
1: ஓ பூங்காறு கடிதம் விடுது மலரே ஒரு வார்த்தை பேசு வாழ்த்து என்னத்தான்
2: மலரே
1: ஒரு வார்த்தை பேசு ஒரு வருஷம் ஒரு வார்த்தைக்காக காத்துக்கொண்டு இருந்தார் இப்ப ஒரு வார்த்தை பேச வேண்டு ஓடி வந்து மீண்டும் கேட்கின்றார் லெனின் கேட்டதை தொடர்ந்து வருகின்றார் அடுத்த உறவு அவர் வேறு யாரும் இல்லை ஞானா ஞானா ஞானா ஓடுவாருங்க ஞானசேகரன்
2: பூப்புவா பூத்திருக்கு பூமியில ஆயிரம் போன் பண்ணாங்களா அந்த பாட்டு ஆயிரம் கண் போதாது பொன்ன கிளியே அந்த பாட்டுப்பா
1: ஆயிரம் கண் போதாது ரெண்டாயிரம் கண் வேணும் ஐயா ஆயிரம்
2: கண் நன்றிப்பா நன்றியப்பா
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் லெனின் மீண்டும் ஓடுவாருங்கள் லெனின் லெனின்
2: அப்பா பூ பாடல் பண்ணாங்களப்பா பவுனம்மாளம்மா
1: ஆமா
2: பூவரசம் பூ பூத்தாச்சு
1: சொன்னுக்கு
2: சேரி வந்த என்ன பாடல்
1: அதுல நல்ல இடம் தலையை சித்திக்கணும் புழுகிறதா நல்லா இருக்கும் அந்த பாடல்
2: நன்றிப்பா
1: ஓகே நல்லது அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார் வாருங்கள் சந்தன்ராஜ்
6: வணக்கம் ஐயா
1: வணக்கம்
6: நினைப்பது நீரே இருந்தால் என்னோடு அந்த பாடலையா
1: சரி இருப்பார்கள் இருப்பார்கள் நன்றி விரைவாக வருவோம் சந்தன்ராஜ் சரியா நெருக்கமான போட்டியில் இருக்கின்றீர்கள் ஓகே அடுத்த பாடல யார் கொண்டு வந்தது ஞானசேகரன் வந்து விட்டார் வாருங்கள் ஞானசேகரன் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன் மகனே என்ன பாடல்
3: வணக்கம் பாட்டுக்குப்பா சோகம் சொல்லுங்கள் சொன்னாங்களா அந்த பாட்டுக்குப்பா சொல்லாதே

0: சிறப்பு சிறப்பு மலரே மலரே தெரியாது. லெனின் நோடி பாருங்கள் என்ன பாடலை கொண்டிருக்கீங்க.
1: பூ பாடலுக்கு பதில் பாடல்ப்பா.
0: விட்ட மாடல் தான் நிக்கிறீங்க. கொடுங்கள் என்ன பாடல்.
1: பூ மாலையை தோல் சேரவா அந்த பாடல்ப்பா.
0: அப்ப அது கூட தோல்ல மாலை போடீங்களா. பூ மாலையை நல்லது நல்லது. வாழ்த்துக்கள் மானே. நல்லது நல்லது. அடுத்த பாடலே யார் சந்தன் ராஜ் வந்து விட்டார். ரோடு காரங்கள் சந்தன் ராஜ் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்.
2: வணக்கம் ஐயா. லெனின் பாட பாட்டுக்கியா. கனவு காணும் வாழ்க்கையாவும் கலைந்து போகும் ஓடங்கய்யா.
0: கனவு காணும் வாழ்க்கையாவும் விரைவாக வாருங்கள். கனவு காணும் வாழ்க்கையாவும் நல்ல போட்டி நல்ல போட்டி. ஓடி வாருங்கள் ஓடி வாருங்கள். அடுத்த பாடல் ஞானசேகரம் வந்து விட்டார். ஞானசேகரம் என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள். ஞானசேகரம்
3: நினைப்பது நினைப்பது நிறைவேறும் சந்தன் ராஜ் போனாலும் அந்த பாட்டுக்கு வா.
0: ஐயா பாடல் கேட்கவில்லை. நீங்கள் பேசுவது கூறுங்களே. நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. என்ன
3: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன்.
0: நினைத்ததை நடத்தியே முடிப்பவன். நான் நான்
3: நினைத்ததை அந்த பாட்டுப்பா. அந்த பாட்டா
0: யாரும் நினைச்சாங்க.
3: அந்த பாட்டு தான்ப்பா.
0: ஞான சேரோனா கோக்கண்ணா. நினைத்ததை நடத்தி முடிப்பான். நினைத்ததை நடத்தி. அடுத்த பாடல் அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க லெனின் வந்திருக்கார். ஓடி வாருங்கள் லெனின் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் லெனின் உங்களுடைய பாடல். லெனின் என்ன பாடல் ஐயா.
1: பூ பாடலுக்கு பதில் பாட்டுங்கப்பா. பூ பூத்ததே யார் பார்த்தது அந்த பாடல்ப்பா.
0: ஒரு பேரும் பார்க்கல. அந்த பாடல பூத்தது ஐயா. சரியா.
1: நன்றிப்பா நன்றிப்பா நன்றிப்பா.
0: அடுத்த பாடல் யார் பாடுறாரு. பவுனம்மாள் ஓடி வாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் ஓடி வாருங்கள். என்ன பாடலம்மா.
4: ஐயா மலரே ஒரு வார்த்தை பேசு பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: கொண்டு வாருங்க.
4: வார்த்தை தவறி விட்டாய் கண்ணம்மா மார்பு துடிக்குதடி.
0: ஏனம்மா வார்த்தை தவறுவீர்கள். பவுனம்மா வார்த்தை தவறாத பிள்ளை அல்லவா. ஏன் தவறுவீர்கள். வாழ்த்துக்களம்மா. ஓடி வாருங்கள் மறுபடியும் வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவர் ஓடி வாருங்கள். என்ன பாடம்.
3: வணக்கம் பாப்பா. லெனின் பாட்டுப்பா. பூமாலை தோல் சிறவா அந்த பாட்டுக்குப்பா. தோல் கண்டேன் தோலே கண்டேன் தோழில் இரு விழிகள் அந்த பாட்டுப்பா.
0: விட்டுடுவாம்மா தோல் கண்டேன் தோல்.
3: நன்றி நன்றி.
0: அடுத்தது லெனின் கூட போகின்றார். அதற்கு பாடல் லெனின் கொண்டு வாருங்கள். ஓடி வாருங்கள் லெனின். லெனின் வர வேண்டும். என்ன லெனின் உங்களுடைய தடையாக இருக்கின்றது. லெனின் என்ன நடந்தது உங்களோட தொலைபேசிக்கு. பவுனம்மாள் மீண்டும் வந்து விட்டார். அவருக்கு தடை வந்தவுடன் பவுனம்மாள் கிடைத்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள் என்ன பாடல்.
4: மலரே ஒரு வார்த்தை பேசு அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: கொண்டு வாருங்கள்.

0: பாடுங்கள் போதும் போட்டியிலே வந்து நினைப்பை தொண்டித்து விடுங்கள், நினைப்பை தொண்டித்து விடுங்கள், உடனடியாக தொண்டித்து விடுங்கள். அங்க அடுத்தவர் பார்த்துக் கொண்டு இரண்டு தடவை அவர் ஸ்டக் ஆகிவிட்டார். வணக்கம் லெனின், லெனின் என்ன பாடல் ஐயா?
1: கனவு பாடலுக்கு பதில் பாட்டுப்பா. கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே அந்த பாடல்.
0: ஓ கனவே கலையாதே காதல் கனவே கலையாதே
1: காதல் கனவே கலையாதே. நன்றி நன்றி.
0: கலைச்சாலும் விடுவாங்களா? பிடிச்சு கலைச்சு பிடிச்சு பிடிச்சிருவாங்க தானே நம்ம பையன்கள் கட்டிக்காரங்கள். ரெண்டு சந்தன் ராஜ் உடையாருங்கள். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். வர
1: வேண்டும் சோலை மலரே அப்படிங்கிற பாடலையா?
0: சோலை மலரே, சோலை மலரே என்ற பாடல்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: சோலை மலரே, சோலை மலரே. அடுத்த பாடலை யாத்திர போன்றீர்கள்? எங்களை ஒருவரையும் காணவில்லை. ஓடி வாருங்கள், வாழ்த்துக்கள். ஓடி வர வேண்டும் நீங்கள், ஓடி ஓடி வர வேண்டும், ஓடி ஓடி வர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன். லெனின் தான் மீண்டும் வந்திருக்க. லெனின் பாருங்கள், என்ன பாடல்?
1: மலர் பாடல் பதில் பாட்டுப்பா. மலரே மௌனமான பாடல்ப்பா.
0: அருமை அருமையான பாடல் கையுக்கு இருக்க இங்க எல்லாம் சுத்தி இருக்குங்களா? ஓகே, மலரே மௌனம்.
1: நன்றி.
0: அடுத்த பாடல் ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் கொண்டு பாருங்கள். ஞானசேகரன் என்ன பாடல்? ஞானசேகரன் என்ன பாடல்?

0: புத்த யார் பார்த்தேன்னு பாட்டு வந்து அந்த பாட்டு யார் செய்தித்தால் என்ன யார் அழுதால் என்ன அந்த பாட்டு
1: நமக்கு என்ன யார் செய்தா என்ன யார் அழுதால் என்ன அதுதான் நடக்கின்றது. சரி அடுத்த பாடல் சந்தன் ராஜ் வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ். இந்த பாடல்
0: வணக்கமையா
1: அப்படின்னு என்ன பாடல்
0: பூவரசம் பூவே அப்படின்னு பாத்தியா
1: அந்த பாடல் பூவரசம்.
0: நன்றி வணக்கம் ஐயா.
1: நல்லது பூவரசம் பூவரசம் பூவே வந்து விட்டது அந்த பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கார்? பவனம்மாள் கொண்டு வந்திருக்கார். வாருங்கள் பவனம்மாள், பவனம்மாள் வாருங்கள். சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கின்றீர்கள், விரைவாக விளையாட வேண்டும். கூறுங்கள்.
2: கனவே கலையாதே, கனவே கலையாதே, காதல் கனவே கலையாதே என்ற பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கூறுங்கள்.
2: காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கள், ஆசை அரங்கேறி நடிக்க வாருங்கள்.
1: அதுதான் காதல் சரித்திரத்தை படிக்க வாருங்கப்பா, வந்து கேளுங்கப்பா பவனம்மாவோட கேளுங்கள். அடுத்து
0: நான் மலரோடு என்ன ஒரு பாட்டு பாடினாங்கப்பா,
1: அதுக்கு என்ன பாடல்?
0: நான் சிரித்தால் தீபாவளி அந்த பாடல் பா.
1: ஓ இப்ப வர தைப்பொங்கல் தானே சிரிச்சா வராதுல நாளைக்கு
0: எதிர்பார்த்து.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நான் சிரித்தால் தீபாவளி ஓய் அந்த பாடலை தந்திருக்கின்ற. அடுத்தது ஞானசேகரம் வந்து விட்டா, ஞானசேகரம் ஓடி வாருங்கள்.
0: மலரே மௌனமான பாடங்களப்பா அந்த பாட்டுப்பா. மலரே குறிஞ்சி மலரே அந்த பாட்டுப்பா.
1: நல்லது நல்லது நல்லது. மலரே குறிஞ்சி மலரே நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வந்தது? தேவா வந்திருக்கு. வணக்கம் தேவா, ஒளிவாருங்கள். தேவா என்ன பாடல் கொண்டு வந்தீர்கள்?
3: ஐயா யார் சித்தாலும் சொன்னாங்க.
1: ஆமா
3: சிரித்து சிரித்து என்னை சிறை அடித்தாய் அந்த பாடல்.
1: அந்த பாடல் முதல் யாரோ கூறிவிட்டார்களே, சிரித்து சிரித்து என்னை சிறையா. இன்னொரு பாடல் இன்னொரு பாடலை சொல்லுங்களேன், ஒரு பாடல் சொல்லுங்கள். இந்த அளவுக்குள்ள சொல்லலாதா?
3: சிரிப்பு வருது சிரிப்பு சிரிக்க சிரிப்பு.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிரிப்பு சிலரே சிரிச்சு விடுப்பாங்க, சிரிப்பு வருது சிரிப்பு
3: வருது
1: அவரு சிரித்து விடுவாங்க.
3: அடுத்து சந்தன்
1: வந்து
0: விட்டார். காதல் இல்லை என்று சொன்னால் பூமி இல்லை அப்படின்னு பாட்டியா?
1: உண்மைதான், காதல் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை உலகத்துல, காதல் இல்லை இந்த பூமி. நல்லது நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடல் லெனின் கொண்டு வந்திருக்கின்ற. வாருங்கள் லெனின்
0: பவனமலம்மா. காதல் சரித்திரத்தை படைக்க வாப்பாங்களப்பா.
1: இல்ல படிக்க வாருங்க படிங்களா, எங்க கொண்டு என்ன பாடல்?
0: காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் இதில் ஓரம் அந்த பாடல்.
1: காதல் கவிதைகள் படித்திடும் நேரம் பாடலாம், நல்ல பாடல். நீங்க பாருங்க காதல் நல்லது நல்லது நல்லது. இப்ப நேரம்
0: இல்லை,
1: காதல் கவிதைகள் மீண்டும் படிப்போம் ஒரு தடவை. ஓடி வாருங்கள் சந்தன் ராஜ் வந்து விட்டார். வாருங்கள் சந்தன் ராஜ்.
0: வணக்கம் ஐயா. ஆசை ஆசை பொழுது பேராசை பொழுது அப்படிங்கிற பாட்டியா?
1: ஆசை ஆசை பொழுது வெற்றி பெற பேராசை என்று கூறுவீர்கள். நல்லது நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். சந்தன்ராஜ் வந்து சென்ற உடனே லெனின் வந்து விடுவார் உடனே சந்தன் ராஜோட சேர்ந்து.
0: காதல் பாடல்.
1: ஆஹா
0: காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா அந்த பாடல்.
1: எந்த விதத்துல உங்களுக்கு காதல் கசக்குதுன்றா? பெண் காதல் கசந்து விட்டதா? காதல் கசக்குதையா வர வர காதல் கசக்குதையா. அதுக்கு பவுனம்மாள் என்ன கூறுகிறான்னு பார்ப்போம். பவுனம்மாள் இங்க இவங்களுக்கு காதல் கசக்குதா? கொண்டு வாருங்கள் பாடலை. பவுனம்மாள் உங்களுக்கு காதலை கொண்டு வர வேண்டும்.
0: காதல் பாடல் பா
1: கூறுங்க.
0: காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன். அந்த பாடல்
1: அந்த அளவுக்கு வந்து விட்டீங்களா? காதல் வந்தால் சொல்லி உயிரோடு
0: நன்றி
1: நன்றி உயிரோடு இருந்தால் வருகிறேன். பவனம்மாளுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு.
0: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் சந்தன்ராஜ்.
0: மலரே என்னென்ன கோலம் எதனால் என்பது கோலம்யா. நன்றி வணக்கம் ஐயா.
1: மலரே என்னென்ன கோலம், மலரே என்னென்ன கோலம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் பவனம்மா. ஓடி வாருங்கள் பவனம்மா. இன்னும் உங்களுடைய அழைப்பு மாறி மாறி வருகிறது. பவனம்மாவுடைய அழைப்பு கிடைக்கிறது இல்லையே, என்ன நடந்தது பவனம்மா?
4: நல்லது
1: சந்தன்ராஜ், குறிஞ்சி மலரின் வடிந்த ரசத்தை. நல்லது நல்லது, குறிஞ்சி மலரின் வடிந்ததை. அடுத்தது லெனின். வணக்கம் லெனின்.
4: தொடர்ந்து
1: விளையாடி கொண்டிருந்தால் ஆசை ஆசையா இருக்கும், உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு தொடர்ந்து விளையாட வேண்டும். உங்க அடுத்த பாடல் வரட்டு. ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன்
0: காதல் காதல் பாட்டுக்குப்பா. காதலிக்கேனே இடம் இல்லை, காதலிக்கோ யாரும் இல்லை. அந்த பாட்டுப்பா.
1: அதான் இப்ப யாருக்கு நேரம் அதுக்கு இருக்கு ஐயா. காதலிக்க நேரம் இல்லை, காதலிக்கிறது இங்கே யாரும் இல்லை. நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாட்டுக்கு ஓடி வாருங்கள். பவனம்மா, உங்களுடைய அழைப்பு தடையில நிற்கின்றது, என்னவென்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் தடையை எடுத்துவிட்டு வர வேண்டும்.
4: கவிதைகள் சொல்லவா உன் பெயர் அல்லவா. நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. கவிதைகள் செல்லவா. எங்கே பவுனம்மாள், பவுனம்மா சுகங்கு இருக்கின்றார். பவுனம்மாள் வாருங்கள். வணக்கம் பவுனம்மாள். பவுனம்மாள் வணக்கம்.
2: காதல் சிறகை காற்றினி விரித்து வான வீதியில் பறக்கவா.
1: அற்புதம் அற்புதம். அடுத்த பாடல கொண்டு ஓடி வாருங்கள்.
4: சந்தன்ராஜ்
3: சொல்லி அடிப்பேன் அடிச்சேன். அந்த பாடலையா?
1: ஓ அப்படி செய்வீங்களோ நீங்கள். பயமா இருக்கு உங்களுக்கு. சொல்லி அடிப்பேன் அடிக்கல்லி அடிப்பேன். நல்ல பாடல். அடுத்த பாடல யார் கொண்டு வருது? லெனின் கொண்டு வந்திருக்காரு. வாருங்க லெனின். லெனின் ஓடி வாருங்க.
3: காதல் பாட்டு பதில் பாட்டுப்பா. காதல் என்பது பொதுவிடம், கஷ்டம் மட்டுமே தனிவிடம். அந்த பாடல்.
1: ஓ அது ஒரு பொதுவிடம் தான். அதான் எல்லோரும் எல்லோரையும் காதலிக்கின்றார். அது நல்லது. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? சந்தன்ராஜ் வந்துவிட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கே அழைகின்றார் ஐயா?
1: இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. திருவருட்சியர் இருக்கிற பாடல். இருக்கும் இடத்தை விட்டு பாடல் இங்கிலேயே கிடக்க இங்கே இங்கேதான் அழைகிறார்கள் இல்லையா? இருக்கும் இடத்தை விட்டு நல்ல பாடலை கொண்டு வந்திருக்க. அடுத்த பாடல் தேவா வந்திருக்காரு. வணக்கம் தேவா. தேவாவும் விடுவதில்லை என்ற. ஓகே தேவா.
3: என்னையா மலரே குறிஞ்சி மலர்னு பண்ணாங்க.
1: ஆமா, அதுக்கு என்ன பாடு தர பாருங்கள். தேவா கேட்கவில்லை.
3: கட்டாயத்தியா?
1: கட்டாயத்தி மண்டம் பாருங்க. அடுத்த பாடல யார் கொண்டு வர போகிறீர்கள்?
3: இல்லாத பூங்குருவி ஒன்று வானத்தில் பறக்குறதையா?
1: சிறகே இல்லாத பூங்குருவி. நல்லது நல்லது நல்லது. நல்ல பாடல். நல்லது நல்லது. சிறகே இல்லாத பூங்குருவி. நல்லது அந்த பாடல். பவுனம்மா வந்துவிட்டால் வாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் வாருங்கள்.
2: ஐயா சொல்லி சொல்லி வந்து சொல்லி அடிப்பேன் அடி அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. சொல்லி சொல்லி தந்ததில்லை இந்த பிள்ளையின் சொந்தமிழ் பாட்டு.
1: நல்லது நல்லது. சொல்லி சொல்லி நல்லது. நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். யார் வரப்போகின்றீர்கள்? அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். லெனின் வந்து விட்டார். வணக்கம் லெனின்.
3: மலர் பாட்டுக்கு பதில் பாட்டுங்கப்பா. மலரே பேசு மௌன மொழி அந்த பாடல்.
1: ஓ அந்த பாடலா. மலரே பேசு மௌன மொழி. மலரே பேசு
3: மௌன மொழி.
1: நல்லது நல்லது. ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வாருது? சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார்.
3: வணக்கம் ஐயா. பவுனம்மா பட்டம்
1: பாட்டுக்கியா.
3: எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே அப்படிங்கிற பாட்டியா?
1: நல்ல பாடல் நல்ல பாடல். சந்தன்ராஜ்
3: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடல் பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
2: ஐயா சொல்லி அடிப்பேன் அடி பாட்டுக்கு பதில் பாட்டு. படிக்கிற கைதான் அணைக்கும் அணை.

0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டில் கொண்டு ஓடி வாருங்கள்.
1: நன்றி.
0: அடுத்த பாட்டை கொண்டு ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். அடுத்த பாட்டு யார்? ஞானசேகரன் வந்துவிட்டார். ஓடி வாருங்கள் ஞானசேகரன்.
2: சிறையில் பூங்குறி வானத்தில் பறக்கும் அந்த பாட்டு பறக்கும் பந்து பறக்கும் அந்த பாட்டு
0: நல்ல பாடு, நல்ல பாடு. பறக்கும் பந்து நல்ல தெரிவு. நல்லது, நல்லது. அடுத்த பாடல யார் கொண்டு வர போகிறீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வர போகிறீர்கள். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. மௌனமான நேரம் இள மனதில் என்ன பாரம்.
0: மௌனமான நேரம் மனதில் என்ன பாரவா? அப்படியா, நல்லது, நல்லது, நல்லது. மௌனமான நேரம். அடுத்த பாடல யார் கொண்டு போகிறீர்கள்? சரியா, நெருக்கமான போட்டியில் எல்லோரும் இருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். விரைவாக அப்படி ஆடிக்கொள்ள வேண்டும், நேரம் குறுகி கொண்டு போகின்றது. ஞானசேகரன் வாருங்கள். ஞானசேகரன் வணக்கம். எங்கே ஞானசேகரன் அழைப்பை காணவில்லை. இங்கே ஞானசேகரன் அழைப்பு எங்கே இருக்கின்றது? நாச்சியார் கோயில் ஞானசேகரன் பாருங்கள் ஐயா. என்ன பாடல், என்ன பாடல் கொண்டீர்கள்?
2: காதல் தேடுதல் பண்ணாங்களாப்பா அந்த பாட்டுக்குப்பா. தேடினேன் வந்தது அந்த பாட்டுப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேடினேன் வந்தது, தேடினேன் வந்தது.
2: நன்றியப்பா, நன்றியப்பா,
0: நன்றி, நன்றி. அடுத்த பாடல் பவனம்மாள் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் பவனம்மாள், பவனம்மாள் கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, காற்றே என்ன கீதம் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. எந்தன் துள்ளி வெள்ளையாடுவதும் ஏனோ.
0: அது உங்களுக்கு தானே தெரியும். வெற்றி பெற போறோம்னு துள்ளி ஆடுகின்றது. ஓகே, அடுத்த
1: நன்றி ஐயா, நன்றி,
0: நன்றி. பவனம்மாள் கருத்து லெனின் வந்திருக்காரு. வாருங்கள் லெனின்.
2: அந்த பாட்டு பதில் பாட்டுப்பா.
0: என்ன பாடு?
4: காட்டில் வரும் கீதமே என் கண்ணனை கண்ட அந்த பாடல்பா.
0: இப்ப சந்தன்ராஜின் பாடலுக்கா கொடுக்குறீர்கள்?
4: ஆமாங்கப்பா, ஆமாங்கப்பா.
0: அதுதானே சந்தன்ராஜ் பாடுற காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயாண்டு
4: அந்த பாடல் பாலப்பா. காற்றே ஜானிலிருந்து பண்ணாங்கப்பா.
0: சரி சரி சரி சரி சரி. இப்ப காற்றில்
4: வரும்
0: நல்லது, நல்லது, நல்லது. லெனி அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்ப்போம். லெனின், லெனின், லெனினுடைய பதவியிலே போகின்றது இந்த பாடல். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்க ஞானசேகரன். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். நல்லா விளையாடுகிறார்.
2: சந்திரராஜ் பாட்டுக்குப்பா. மௌனமான பாட்டுப்பா. நேரம் இது, அந்த பாட்டுப்பா.
0: நேரம் இது, நேரம் இது என்ற பாடல். நேரம் இது, நேரம் இது. இல்லை, ஜோஜை காணவில்லை, செல்வகுமாரை காணவில்லை, அமைதியாகி விட்டார்கள். பார்த்தீர்களா? இளம் குதிரைகள் ஓடும் என்று பார்த்தால் அது ஓடவில்லை, சரக்கு விட்டது. போனமா கொண்டு வாருங்கள்.
1: ஐயா, காற்றே என்ன கீதம் அப்படின்ற பாட்டு பதில் பாட்டு. கீதம் சங்கீதம் நீதாமே என் காதல் வேதம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள்.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த பாடல் சந்தன்ராஜ். வணக்கம் சந்தன்ராஜ், என்ன பாடல்?
2: வணக்கம் ஐயா. உள்ளம் என்பது ஆமை.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உள்ளம் என்பது ஆமை. அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றார் லெனின். ஓடி வாருங்கள் லெனின் வந்து விட்டார். வாருங்கள் லெனின், வாழ்த்துக்கள் லெனின். ஓடி வாருங்கள்.
4: பௌனமலமா பாட பதில் பாட்டுப்பா. துள்ளி துள்ளி நீ பாடம்மா அந்த பாட்டு பாடல.
0: சக்தி என்றார். துள்ளி துள்ளி நீ பாடம்மா. போட்டிகள் கடுமையாக இருந்தது, கடுமையாக விரைவாக விளையாடப்படும். துள்ளி துள்ளி நீ பாடம்மா. சிப்புக்கள் முத்து. ஓகே, அடுத்த பாடல யார் கொண்டு வர போகின்றீர்கள்? சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ், சந்தன்ராஜ்
2: பாருங்கள். வந்தது வந்தது தந்தது தந்தது யாரடி கேளியே அப்படிங்கிற பாட்டியா?
0: அதுங்களும் தெரியாதுயா.
2: நன்றி, வணக்கம்.
0: வந்தது வந்தது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். அடுத்த பாடல் யார் கொண்டு வருகிறது? பவுனம்மாள் ஓடி வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள், பவுனம்மாள் சிறப்பாக விளையாடுகின்றீர்கள். ஓடி வாருங்கள். என்ன பாடல்?
1: மௌனமான நேரம் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
0: கொண்டு வாருங்கள்.

0: தெரியா மௌனத்துல பேசி எங்களுக்கு தெரியாது. ஞானத்தை மௌடிகாரன் மௌனமா பேசினா தெரியாதுதானே. அடுத்த ஞானத்தை மௌடிகாரங்கள் என்ன பாடல்
1: கீதம் சங்கீதம் கீதம் சங்கீதம் பாடினாங்களா அந்த பாட்டுக்கு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அந்த பாட்டு
0: அவ சங்கீத ஜாதி முல்லை தானே ஆள் சங்கீத ஜாதி
1: முல்லை தானே
0: சரியா நன்றி நன்றி நன்றி. அடுத்து லெனின் லெனின் உங்களுடைய பாடலை தாருங்கள் லெனின்.
2: அப்பா பவனம்மாள் பாடலுக்கு பதில் பாட்டுங்கப்பா. துள்ளி தீரின்றதொரு காலம் பள்ளி பயின்றதொரு காலம் அந்த பாடல் பா.
0: என்ன சோகத்துல வந்து விட்டீர்கள் துள்ளி தெரிந்த போட்டி போட்டி கடுமையாக இருக்கின்றதோ. அடுத்த பாடல் பவனம்மாள் தான் வருகின்றார். வாருங்கள் பவனம்மாள் பிள்ளையோட வாருங்கள். என்ன பாடல்
3: ஐயா? மௌனமான நேரம் அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: காலம்
1: நெருங்கி பார்க்காது, நல்ல காலம் நெருங்கி பார்க்கிறாலும் விடாதீர்கள் யாரையும். இங்கே சந்தன் ராஜ் ஓடுகிறார்.
2: வணக்கம். வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு.
1: கெட்டிக்காரன் ஓடுவாருங்க. அடுத்த பாடல் ஞானசேகரன் கொண்டு வந்து விட்டார். வாருங்க ஞானசேகரன்.
3: வந்து வந்து யாருக்கு அந்த பாட்டுக்குப்பா யாரடி நீ மோகினி நீ அந்த பாட்டுப்பா.
1: விரைவு விரைவு விரைவு நல்ல பாடல். யாரடி நீ மோகினி சும்மாவா எங்களையே யாரு பகவத்த முடியாது. அடுத்த பாடல் சந்தன் ராஜ் ஓடுவாருங்க. சந்தன் ராஜ்
2: துள்ளி துள்ளி நீ பாடமான பிள்ளையாரு.
1: ஆமா
2: துள்ளி துள்ளி வந்தது என்ன
1: அப்படி
2: வராது.
1: துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனது. சரியா?
2: சங்கீத ஜாதி முல்லை.
1: ஆமா
2: ஜாதி மல்லி பூச்சரமே.
1: அருமை அருமை
2: பாச்சு அந்த பாடல்பா.
1: ஜாதி மல்லி பூச்சரமே நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த
2: பாடல்
1: நல்லது லெனின். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். விரைவில் வருவோம். போட்டி கடுமையாக இருக்கிறது எல்லோருக்கும். ஞானசேகரன் பாருங்கள் என்ன பாடல்.
3: நேரம் நல்ல நேரம்னு பண்ணாங்களா போனோம்பா அந்த பாட்டுப்பா. நல்ல நல்ல நீளம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும் அந்த பாட்டுப்பா.
1: உண்மைதான். சவர் நிலத்து சப்பு நிலத்து வரக்கூடாது இல்லையா. நிலம் பார்த்து நல்ல நல்ல நிலம் பார்த்து கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அதற்கிடையிலே வந்து விட்டார் எங்களுடைய சந்தன ராஜ். மீண்டும்
2: துள்ளி துள்ளி போகும் பெண்ணே சொல்லி கொண்டு போனால் என்ன அந்த பாடலியா.
1: அந்த பாட்டோட வந்திருக்கா துள்ளி துள்ளி போகும் பெண்ணே. நல்லது சார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கிறது? என்னுடைய அன்பு மகன் லெனின். லெனின் மகனையை கொண்டு வாருங்கள் ஐயா.
2: அப்ப யாரடி நீ மொழி ஞான சேரான். நீ பார்த்த பார்வை கூறும் என்று அந்த பாடல்பா.
1: என்ன ஐயா அந்த பாடல் என்ன? யாரடி நீ மோகினி என்றது.
2: யாரடி நீ மோகினின்னு பாடினாங்க அண்ணா.
1: ஆமா
2: அத நீ பார்த்த பார்வை.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ பார்த்த பார்வைக்கு நல்லது நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி யாருங்கள் பாருங்கள். அடுத்தது யார் கொண்டு வருகின்றது? ஞானசேகரன் வந்து விட்டார். ஞானசேகரன் ஓடி வாருங்கள்.
3: ஜாதி மல்லி பூச்சரமேனு பாடம் நல்ல பாடல் எழுதி அந்த பாட்டுக்குப்பா. மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாட்டு.
1: மல்லிகை என் மன்னன் மயங்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றியப்பா நன்றியப்பா.
1: அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது லெனின். ஓடி வாருங்கள் லெனின் கட்டிக்காரன்.
2: நீ மொழி பாடலுக்கு பதில் பாட்டுப்பா. நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாடல் பா.
1: நீ ஒரு காதல் சங்கீதம் நல்ல பாடல் நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதைத் தொடர்ந்து அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? வருகிறார் பவுனம்மா தான் வருவார். ஓடி வாருங்கள் பவுனம்மா. பவுனம்மா ஓடி வாருங்கள்.
4: ஐயா துள்ளி துள்ளி விளையாடு அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. துள்ளி விழும் அருவியை போல் கண் பார்வை என்மேல் விழுதே.
1: அற்புதமான பாடல் அற்புதமான பாடலை கொண்டு வந்தீர்கள். அற்புதமான பாடல். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்த பாடலை கொண்டு வருவது யாராயிருக்கும்? சந்தன் ராஜ் கொண்டு வருகின்றார். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள் பாடலை. வணக்கம் சந்தன் ராஜ்.
2: வணக்கம்யா. சங்கீதம் பாட கேள் ஞானம் அது வேண்டும் அப்படிங்கிற பாட்டியா.
1: சங்கீதம் பாட
2: பாட. நன்றி வணக்கம் ஐயா.
1: நல்லது நல்லது நல்லது நல்லது நூற்றி. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வர ஞானசேகரன் அவர்கள்.
3: நீ பார்த்த பாருனே லெனின் பண்ணால நீ பார்த்த பாருனே அந்த பாட்டுக்குப்பா. பார்வை ஒன்றே போதுமே அந்த பாட்டுப்பா.
1: அருமை அருமை பார்வை ஒன்றே போதுமே நல்ல பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் சந்தன் ராஜ்.
2: என்ன பேர சொல்லியா? நன்றி அனுகுமையா.
1: மல்லி மல்லி ஜாதி மல்லியே, மல்லி மல்லி ஜாதி மல்லியே. நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார்? யார் சொல்வதோ? லெனின் சொல்ல போகின்றார். லெனின் கூறுங்கள். லெனின்
2: மல்லிகை என் மன்னன் மயக்கம்.
1: ஆமா,
2: மல்லிகை சின்ன மல்லி அப்படிங்கிற பாடல்பா.
1: மல்லிகை சின்ன மல்லியா?
2: மல்லிகை சின்ன பாடல்பா.
1: நல்ல பாடல், மல்லிகை சின்ன முல்லை என்ற பாடல், நல்ல பாடல். அந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் யார் கொண்டு வருவது? ஓடி வாரங்கள் பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார். பவுனம்மாள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கொண்டு வாருங்கள் பவுனம்மாள்.
4: துள்ளி துள்ளி விளையாட, துள்ளி துள்ளி விளையாட
1: பாட்டுக்கு பதில் பாட்டு. துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா. அந்த பாடல் வந்ததம்மா,
4: சந்தன்ராஜ்.
1: ஆமா, சிட்டுக்குள் முத்து திரைப்படத்திலிருந்தான் அந்த பாடல் வந்ததம்மா. எங்க உடனே கூட ஒரு பாடல், சங்கீதம், பார்வை, மல்லி மல்லிகை, நீ பார்த்த பார்வை என்றெல்லாம் இருக்குது. நல்ல நல்ல நிலமல்ல ஒரு பாடல் டக்குதாருங்கள்.
4: மனசும் மனசும் சேர்ந்தாச்சு பூமாலதா.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் போனோமா. கட்டிக்காரி, கட்டிக்காரி, நான் நேற்றே கூறிவிட்டேன் கட்டிக்காரி என்று. கட்டிக்காரி, கட்டிக்காரி. அடுத்த பாடல் ஞானசேகரம் கொண்டு வாங்க.
3: கண் பாருன்னு போனவா பண்ணாங்களா அந்த பாட்டுக்குப்பா? கண் போன போக்கிலே கால் போகலாம் அந்த பாட்டுப்பா.
1: போகக்கூடாது ஐயா, நான் அப்படி கண் போன போகல
2: போகக்கூடாது.
1: அடுத்த பாடல் யாரும் கொண்டு வர போகிறீர்கள்? அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். குதிரைகள் நல்லா ஓடுது, போட்டி சரியான
2: நல்லது. பல்கலை கழகம்
1: நல்ல ஒரு குடும்பம், பல்கலை குடும்பமா வருவது இப்பொழுது. நல்ல ஒரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்லது. அந்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்து தந்திருந்தார். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? எங்களுடைய சந்தன்ராஜ் மீண்டும் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். அடுத்த பாடலை
2: சின்ன சின்ன முந்திரியாம் அப்படிங்கிற பாட்டியா?
1: சின்ன சின்ன முந்திரியாம் என்ற பாடலா?
2: முந்திரியாம்,
1: முந்திரியாம், நல்ல பாடல். சின்ன சின்ன முந்திரியாம் என்ற பாடல். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். எங்கேயும் ஓடி வாருங்கள். சின்ன சின்ன முந்திரியாம் நின்று விட்டதே பாடல். அடுத்தது லெனின். விடாதீங்கள், போட்டிதான். ஒருவருக்கு ஒருவர் போட்டியிலே வந்திருக்கின்றார்கள். லெனின் கொண்டு ஓடி வாருங்கள். சிறப்பு விட்டார்கள் அடுத்த போட்டியாளர்கள்.
2: துள்ளி துள்ளிங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. துள்ளி எழுந்தது பாட்டு அந்த பாட்டுப்பா.
1: துள்ளி எழுந்தது பாட்டா? சரி,
2: ஆமாங்கப்பா.
1: துள்ளி எழுந்தது பாட்டு, துள்ளி எழுந்தது அந்த பாட்டு. சும்மா அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு வருவது யார் என்றால் சந்தன்ராஜ் கொண்டு வருகின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: மலர் மேலே மண்டு போலே
1: பாட்டையா.
2: நன்றி வணக்கம்யா.
1: மலர் போல.
2: நன்றி வணக்கம்யா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி சந்தன்ராஜ். எங்க அடுத்த போட்டியாளர், அடுத்த பாடல் என்ன கொண்டு வர போகின்றீர்கள்? பவுனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
4: ஐயா, கண் போன போச்சிலே கால் போகலாமா பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: கொண்டு வாருங்கள்.
4: கண் படைத்தான் உன்னை காண்பதற்கு, இரு கை படைத்தான் உன்னை அணைப்பதற்கு.
1: நல்ல பாடல், நல்ல பாடல்.
4: படைத்தான் நெருங்கி, நன்றி.
1: நெருங்கி வருவதற்கு நல்ல பாடல், நல்ல பாடல். நெருங்கி நடப்பதற்கு. அடுத்தது லெனின் கொண்டு வருகின்றார். ஓடி வாருங்கள்.
2: கண் பாடலுக்கு பதில் பாட்டுப்பா. கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் காதல் என்ற அர்த்தம் அந்த பாடல்.
1: கண்டிப்பா, கண்ணும் கண்ணும் கொள்ளை எடுத்தால் அப்படித்தான். நோக்கியாம், கண்ணும் கண்ணும் நோக்கியாம இருக்குதானே, கண்ணும் கண்ணும் பார்வை. நல்ல, நல்ல பாடல், நல்ல பாடல். அடுத்தது சரியான பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கிறார் சந்தன்ராஜ். மீண்டும் பாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம். என்ன பாடலோடு வந்தீர்கள்?
2: மல்லிகை மொட்டு, மல்லிகை மொட்டு, மனசு தொட்டு பாடு அந்த பாட்டியா?
1: நல்லது. மல்லிகை மொட்டு, மல்லிகை மொட்டு.
2: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார்? பவுனம்மாள் கொண்டு வருகிறார். வாருங்கள் பவுனம்மாள்.
4: ஐயா, கண் போன போக்கிலே கால் போகலாமா பாட்டு பதில் பாட்டு.
1: கொண்டு வாருங்கள்.
4: கால்களே நில்லுங்கள், கண்களே சொல்லுங்கள்.
2: முந்திரிய பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. சின்ன சின்ன ஆசை அந்த பாடல்ப்பா.
1: சின்ன சின்ன ஆசையா? சரி, உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை உங்களுக்கு இருக்கின்றது என்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மானி அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் யார்? ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கின்றார். ஓகே, சின்ன சின்ன ஆசை ஞானசேகரன் கொண்டு வாருங்கள். ஞானசேகரன் ஓடி வாருங்கள்.
3: சின்ன சின்ன முந்திரியான் பண்ணாங்களாப்பா அந்த பாட்டுக்குப்பா. சின்ன சின்ன ஆசை
1: அதைத்தான் இப்பொழுது இவர் தந்து விட்டார். யார் என்றால் லெனின். ஒரு பாட கூறுங்கள்.
3: சின்னவளை முகம் சிவந்தவளை அந்த பாட்டுப்பா.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன்.
3: நன்றியப்பா, நன்றி
1: நன்றி நன்றி. அவரு காரங்க அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? லெனின் கொண்டு வருகிறார் மீண்டும். லெனின் ஓடி வாருங்கள். லெனின்
2: அப்பா, சின்ன சின்ன முந்திரிய பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணீர் அந்த பாடல்பா.
1: சின்ன சின்ன ரோஜா பூவே நல்ல ஒரு பாடலை தந்திருக்கின்றீர்கள்.
2: நன்றிப்பா,
1: நன்றி நன்றி. அடுத்த பதில் பாடல் அதற்கு கொண்டு வருகின்றார் பவுனம்மாள். ஓடிவாருங்கள் பவுனம்மாள்.
4: ஐயா, கண் போன போய்க்கிலே கால் போகல் அம்மா பாட்டுக்கு பதில் பாட்டு. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
1: அற்புதம் அற்புதம், மனம் ஒரு குரங்கு. அற்புதம் அற்புதம், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். ஞானசேகரம் வந்து விட்டார். ஓடி வாருங்கள் ஞானசேகரம். நன்றா விளை ஆடுகிறார் ஞானசேகரம். ஓடி வாருங்கள்.
3: சின்ன சின்ன ஆசைன்னு பண்ணாங்களாப்பா அந்த பாட்டுக்குப்பா. ஆசை ஆசை இப்போது பேராசை அந்த பாட்டு.
1: அந்த பாடல் வந்து விட்டது ஐயா, சொந்த மேட்ச் கொண்டு வந்திருந்தார். என்ன பாடல் தெரிவீர்கள் ஆசை என்பதற்கு? அந்த பாடல் வந்து விட்டது. ஒரு ஒரு ஆசை தான்.
3: ஆசை
1: பிடித்து விடுவா, கேட்டுக்காரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றார் யார்? யார் என்று தெரியவில்லை. பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் பாருங்கள்.
4: ஐயா, சின்ன சின்ன ரோஜா பூவை பாட்டுக்கு பதில் பாட்டு. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. கண்ணிருந்தும்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அந்த வரி எடுக்கின்றீர்களா என்று பார்த்தேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள்.
2: ரோஜா வைத்தால் ஆட்டும் பெண்கள்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரோஜா வைத்தால் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. ரோஜா வைத்தால் ஆட்டும் தென்றல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார் ஞானசேகரன். ஞானசேகரன் கொண்டு வருகிறார்கள்.
3: மாமர குரங்கள் பாடங்களா அந்த பாட்டுப்பா. ஒரு ஒன் மனது ஒட்டதடா அதில் ஒளிந்திருப்பது என்பதில் அந்த பாட்டுப்பா.
1: ஆமா, இப்ப எண்பது இல்லையா, 800 ஒளிந்திருக்கின்றது.
3: நன்றியப்பா,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் வழங்குகிறார்கள்? சந்தின் ராஜ் கொண்டு வருகின்றார்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
2: மனமே ஏன் துடிக்காதே அப்படின்னு பாட்டியா.
1: மனமே
2: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? பவுனம்மாள் கொண்டு வருகின்றார். வாருங்கள் பவுனம்மாள்.
4: இப்போ லெலின் ஐயா சின்ன சின்ன ஒரு பாட்டு படிச்சாங்களா, அதுக்கு பதில் பாட்டு. சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் அங்கும் இங்கும் யாபரவை தேடுது துணை இங்கிருக்க யாரை எண்ணி பாடுது.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் ஞானசேகரம் கொண்டு வந்திருக்கு. ஞான ஓடி வாருங்கள் ஞானசேகரம்.
3: சின்ன சின்ன ரோஜா பூவை பாட்டுக்கப்பா. ரோஜா மலரே ராஜகுமாரி அந்த பாட்டுப்பா.
1: ரோஜா மலரே ராஜகுமாரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: நன்றியப்பா,
1: நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பாடலை கொண்டு வருபவர் சந்தனராஜ். வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: சின்னஞ்சிறு பூவே உன்னை தொடும்போது மலைமேகம் நெஞ்சுக்குள்ள. நன்றி வணக்கம் ஐயா.
1: நல்லது நல்லது நல்லது. சின்னஞ்சிறு பூவே படத்தை விட்டு போகின்றார். சின்னஞ்சிறு பூவே நெஞ்சில். அடுத்த பாடல், அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? லெனின் கொண்டு வந்திருக்கின்றார். வாருங்கள் லெனின்.
2: அப்பா போனோம் சின்ன சின்ன கண்ணுக்கு சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடல்பா.
1: சின்ன சின்ன தூரல் என்ன அந்த பாடலா?
2: ஆமாங்க பாடலாம்.
1: நல்ல பாடல், நல்ல பாடல். சின்ன சின்ன தூரல் என்ன அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? பவனம்மாள் கொண்டு வந்திருக்கின்றார்.
4: ஐயா லலின் ஐயா படிச்சாங்களே சின்ன சின்ன அந்த பாட்டுக்கு பதில் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.

0: பந்தம்.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். லெனின் வந்து விட்டார். ரோடுகாரங்கள் லெனின் கொண்டு வாருங்க.
2: ரோஜாவை தாலாட்டும் தென்றல் பண்ணாங்களப்பா.
1: ஆமா.
2: தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா. அந்த பாடல்பா
1: நல்ல பாடல். தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா. நான் அல்லவா. தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா அந்த பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றார் என்று பார்த்தால் அது சந்தன் ராஜாக இருக்கின்றது. சந்தன் ராஜ் வாருங்கள். என்ன பாடலை கொண்டு
2: வந்திருக்கோம்?
1: வணக்கம் சந்தன்
2: ராஜ். நெஞ்சம் அப்படிங்கிற பாட்டியா?
1: என்ன என்ன என்ன பாடம்?
2: துடிக்கிறது பாட அப்படிங்கிற
1: துடிக்கிறது. நல்லது நல்லது நல்லது. நல்ல பாடலை கொண்டு வந்திருக்கின்றீர்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். லெனின் கொண்டு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் லெனின். என்ன பாடல்?
2: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். அந்த பாடல்பா.
1: ரோஜா ஒன்று முத்தம் கேட்கும் நேரம். நல்லது. அடுத்த பாடல். இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கின்றது உங்கள் போட்டி நிறைவுக்கு வருவதற்கு. அதற்கிடையிலே கொண்டு வாருங்கள் பாடல்களை என்று கேட்டுக் கொள்கின்றேன். பவுனம்மாள் வந்து விட்டார். பவுனம்மாள் முறுகுறுப்பு இப்பொழுது கொண்டு வாருங்கள்.
3: ஐயா லலின் ஐயா பாட்டுக்கு சின்ன சின்ன பாட்டுக்கு தமிழ் பாட்டு
1: கொண்டு வாருங்கள்.
3: சின்ன சின்ன மூக்குத்தியாம் சிவப்பு கல்லு மூக்குத்தியாம் தண்ணி பெண்ணே உன்
1: கண்டு கண்ணை சின்ன மூக்குத்தியாம். நல்ல பாடம் நல்ல பாடம் நல்ல பாடம். சின்ன சின்ன மூக்குத்தி சிறப்பான மூக்குத்தியில வாழ்ந்த மூக்குத்தி. அடுத்த பாடல யார்? லெனின் கொண்டு வருகின்றார். ஓடி வாருங்கள் லெனின்.
2: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. அந்த பாடல்பா.
1: தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு. அந்த பாடல் வந்து ஞாபகமா இருக்கிறது வரவில்லையாமும் இல்லையா? தென்றலுக்கு தெரியுமா தெம்மாங்கு பாட்டு இல்ல. இந்த பாடல் வந்தது லெனின். சரி சரி கொண்டு வாருங்கள். அடுத்த எனக்கு நேரம் செல்ல செல்ல பாடல் உங்களுக்கு பாடல் வங்கியிலே குறைவாகத்தான் இருக்கும். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
2: பூங்காற்றே பூங்காற்றே பூவிடம் போய் சொல்லு.
1: பூங்காற்றே பூங்காற்றே பூவிடம் போய் சொல்லுங்கய்யா.
2: பூவிடம் சொல்லு. நன்றி. வணக்கம்.
1: நல்ல பாட்டு நல்ல பாட்டு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவது? ஞானசேரன் கொண்டு வருகின்றார். தென்றல் உறங்கிய போதும் அந்த பாடலை திறந்தார். அடுத்த பாடலை யார் திறப்ப உண்டீர்கள்? சந்தன் ராஜ் திறப்ப உண்டீர்கள். வாருங்கள் சந்தன் ராஜ். சந்தன் ராஜ் சந்தன் ராஜ் கொண்டு வாருங்கள்.
2: மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுறையா?
1: விட மாட்டாங்க ஐயா. அவர் சொல்லி சொன்னா விட மாட்டாங்க. மூக்குத்தி என்று எடுத்த உடனே மூக்குத்தி பாடு கொண்டு வந்துருவான். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார் கொண்டு வர போகின்றீர்கள்? இன்னும் 12 நிமிடங்கள் இருக்கின்றது உங்கள் போட்டி முடிவடைவதற்கு. லெனின் கூறுங்கள். என்ன பாடல்?
2: அப்ப பவுனம்மாள் பதில் பாட்டுப்பா. மூக்குத்தி முத்தழகு மூணாம்புரை பொட்ட அழகு.
1: அதுதானே மூக்குத்தி முத்தழகு மூணாம்புரை பொட்ட அழகு. அடே அப்பா முத்து ஒரு சின்னன் மூணாம்புரை இந்த பெருத மூணாம்புரை பொட்ட அழகு. நல்ல நல்ல பாடல் நல்ல பாடலை கொண்டு வந்தீர்கள் லெனின். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பவுனம்மா கொண்டு வாருங்கள்.
3: ஐயா தென்றலுக்கு தெரியுமா தென்னாங்கு பாட்டு அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. தென்றலுக்கு
1: என்ன
3: ஐயா தென்றலுக்கு தென்றலுக்கு என்ன இன்று திருமணமோ.
1: அந்த பாடல தென்றலுக்கு என்ன படத்துல அந்த பாடல் தென்றலுக்கு என்ன என்று திருமணம்
3: இல்லைங்க. அது தப்பா ஒரு திங்களுக்கு என்ன என்று திருமணம்னு வரும். இது நான் தவறா சொல்லிட்டேங்க. நான் அடுத்த முறை வர்றேன் ஐயா.
1: ஓடி ஓடி வாருங்க. அடுத்த முறை பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் அம்மா. அடுத்த பாடல் ஓகே. அடுத்த பாடல் லெனின் கொண்டு வந்து விட்டார். வாருங்கள் லெனின்.
2: சொன்னதான் பூங்காற்றே பூங்காற்றே பண்ணுங்களப்பா.
1: ஆமா
2: பூங்காற்றிலே என் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் அந்த பாடல்.
1: பூங்காற்றிலே என் சுவாசத்தை தனியாக தேடி பார்க்கிங்க. அப்பா அவ்வளவு டாக்டர் பட்டம் பெற்ற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகிறீர்கள்? ஓடிவாருங்கள். அடுத்த பாடலை யார்? மீண்டும் லெனின் தானா? வணக்கம் லெனின். வணக்கம்.
2: பூங்கொற்றை பூங்கொற்றை பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா. பூங்காற்று திரும்புமா அந்த பாடல்
1: முதல் முதல் மரியாதை. பூங்காற்று திரும்புமா அந்த பாடலை கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல் லெனின். என்ன லெனின் நீங்கள் மீண்டும் மீண்டும் வருகிறீர்கள், என்ன நடந்தது? சரி கொண்டு வாருங்க. நான் உனக்கு அழைப்பில் அழைப்பு கொண்டு வாருங்க.
2: பூங்காட்டு பாடல் பதில் பாட்டுப்பா. பூங்காற்று இனி தீண்டவேன் அந்த பாடல்பா.
1: பூங்காற்று என்னை தீண்ட வேண்டுமா? அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள் பார்ப்போம். அடுத்த பாடல் யார் கொண்டு வர போகின்றீர்கள்? என்ன தடை நடந்து விட இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது உங்கள் போட்டி முடிவாளருக்கு. பவனம்மாள் வந்துவிட்டார். எங்கே பவனம்மாள் கொண்டு வாருங்களே. என்ன பாடல்?
3: ஐயா பூங்காற்றிலே உன் சுவாசத்தை அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. பூங்காற்றிலே உன் சுவாசத்தை. ஐயோ
1: திரும்பி பாடுகிறீர்கள்.
3: பூங்காற்று உன் தோல் கொஞ்ச பார்த்தேனே இன்று.
1: அவ்வளவுதானா? மீண்டும் பாருங்கள். ஓடி வாருங்கள். நன்றி. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போ? இன்னும் உங்களுக்கு 9 நிமிடங்கள் இருக்கின்றது. பாடல்களை முடிவடைய 4 பேர் நின்று விட்டார்கள். தேவா, செல்வகுமார், ஜோஜ், கார்த்தி, சோமசேகரன். எதற்காக நின்றீர்கள் இடையிலே? ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வர வேண்டும். சந்திரராஜ் உங்களோட வருகை வர வேண்டும். போட்டியிலே இருக்கின்றீர்கள் நீங்கள். என்ன நடந்தது இப்பொழுது? யாரோ தடையில விட்டு விட்டீர்களோ? அழைப்புகள் வருகிறது இல்லையே. எல்லோரும் சரியாக தானே வந்து போகிறீர்கள். அடுத்த பாடல் இல்ல. இதுக்குள்ள சிக்கல், இந்த இதற்குள்ள சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். காத்து காத்து கொண்டு இருக்கின்றேன். இன்னும் சிறிது நிமிடம், இன்னும் சில நிமிடங்களில் போட்டி நிறைவுக்கு வர இருக்கின்றது என்ப உறவுகளை ஓடி வாருங்கள். ஓடி வர வேண்டும். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ்ச்சேவை கனடா கழகத்திலிருந்து பாட்டுக்கு பதில் பாட்டு அன்பு உறவுகள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையிலே நான் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்தது? யாரோ அழைப்புகள் வரவில்லையே. என்னுடைய தொலைபேசி சரியாகத்தான் இருக்கின்றது. அழைப்புகள் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக். வணக்கம். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் நாட்டம்.
0: வணக்கம் பாப்பா.
1: என்ன பாடுற?
0: பூங்காட்டுன்னு இவங்க பாடினாங்களா கடைசியா? பண்ணாங்களா பவனம்மா?
1: ஆமா.
0: முதல் கோச்சியம்மா அப்படியே சொல்லுங்கப்பா. பாடல் மறந்துட்டேன்.
1: பவனம்மா அந்த பாட்டா?
0: கண்டிப்பா
1: பவனம்மா.
0: கடைசியா பண்ணாங்களப்பா.
1: பூங்காற்று தோல்
0: உன் சுவாசம்னு ஏதோ பண்ணாங்களப்பா.
1: சரி, அதுலயே ஒரு பாடலை கொண்டு பாருங்கள்.
0: உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும். அந்த
1: பாடல் எடுக்க வேண்டியதானே. உன்னை ஒன்று கேட்பு நல்ல பாடல். ஓடு பாருங்கள். அடுத்த பாடலை. நல்லது நல்லது நல்லது. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்காரு. வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: வணக்கம் ஐயா. உன் புன்னகை போதுமடி சில பூக்களும் பூக்குமடிங்க பாட்டியா.
1: உன் புன்னகை போதுமடி சில பூக்களும் பூக்குமடி.
2: நன்றி. வணக்கம் ஐயா.
1: வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். நீங்கள் விரைவாக வர வேண்டும். அடுத்த பாடலை கொண்டு வர வேண்டும். யார் கொண்டு வருகின்றீர்கள்? பவுனம்மா வந்து விட்டார். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் கூறுங்கள்.
3: ஐயா பூங்காற்றின் நிலை அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: என்ன பாட்டு?
3: காற்றின் நிலை காற்றின் நிலை பெரும்
1: துலாபாரம் பாடல் இல்லையா? நல்ல பாடல், நல்ல பாடல் பவுனம்மாள். அடுத்த பாடலை யார் கொண்டு வந்திருக்கின்றது என்று பார்ப்போம். நீ நிக்க வேண்டும், துண்டிக்க வேண்டும் உங்களை தொலைபேசி. ஓகே, அடுத்த பாடல் வந்து லெனின் கொண்டு வருகின்றார். வாருங்கள் லெனின்.
2: அப்பா இறுதியான பாடல் சொல்லுங்கப்பா. வரலங்க எனக்கு செல்ல.
1: எந்த பாடல்? காற்றினிலே பெரும் காற்றினிலே ஏற்றி வைத்த ஒளி அந்த பாடல், அந்த பாடல் தமிழ்ல காற்றினிலே பெரும் காற்றினிலே என்ற பாடல் தந்தது இப்பொழுது. சரியா, ஓடி வாருங்கள், அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். லெனின், என்ன நடந்தது உங்களுக்கு? சந்தன்ராஜ் வந்து விட்டார், வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: ஒன்று எங்கள் ஜாதியே எங்கள் நீதி அப்படிங்கிற பாட்டியா?
1: ஒன்று எங்கள் ஜாதியே, நல்ல பாடல்.
4: நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள். ஒன்று எங்கள் ஜாதியே என்று குழுவிட்டீர்கள். அடுத்த பாடல் ஐயா, ஞானசேகரன் கொண்டு வந்திருக்கின்றால் இன்னும் 50 மடங்கள் இருக்கின்றது. ஞானசேகரன் கோருங்கள் உங்கள் பாடலை.
0: புன்னகை புன்னகை போது பண்ணி சந்திரராஜ் பண்ணாங்களா அந்த பாட்டுக்குப்பா? புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அந்த பாட்டுப்பா?
1: நல்லது நல்லது நல்லது நல்லது. முன்னகை மன்னன் என்ற பாடல் கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வருவ? பவுனம்மாள் கொண்டு வந்து விட்டார், வாருங்கள் பவுனம்மாள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள் பவுனம்மாள்? என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்
3: ஐயா? உன் புன்னகை போதுமடி அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அவன் புல்லாங்குழலில் உள்ளம்.
1: ஞானசேகரன் அதைத்தானே அம்மா தந்தார் இல்லையா?
3: அப்படிங்களா, சரிங்க, வேற பாட்டு சொல்றேன்.
1: என்ன பாடல், வேற பாடல் கொண்டு வாருங்கள்.
3: புன்னகையில் பூ பூக்கும் திருமகளே பண்ணப்பூச்சூட நாள் பார்க்கும் குலமகளே.
1: அருமை அருமை, விடாமல் வந்து விடுவீர்கள். அதான் அதுதான் கட்டித்தரம். கட்டிக்காரே கட்டிக்காரே கட்டிக்காரே, அடுத்த பாடல் கொண்டு வாருங்கள். நேற்று சொல்லிவிட்டீங்கன்னா கட்டிக்காரே நிலனின் கொண்டோடி வாருங்கள் ஐயா. என்ன பாடல்?
2: உண்மை ஒன்று கேட்பேன் பதில் பாடுப்பா. உண்மை காணாத நாளேது,
1: காணாத நாளேது அந்த பாடல், காணாத
2: நாளேது
1: நல்ல பாடல். அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றது? பவுனம்மாள் கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள் பவுனம்மாள். மீண்டும்
3: போது
1: போதுமா
3: இந்த இடம் போடுமா அந்த சுகம்
1: அருமை
3: பார்த்த
1: அருமை அருமை. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், ஓடி வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
4: பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே அப்படிங்கிற பாட்டியா?
1: பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே.
4: நன்றி வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. இது 3 நிமிடங்கள் இருக்கின்றது அந்த உறவுகளே போட்டி நிகழ்வு முடிவதற்கு. கொண்டு வாருங்கள் லெனி. லெனின் கொண்டு வாருங்கள். என்ன பாடல் சொல்லிவிட்டார். அழைப்பு கிடைக்கவில்லை. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகின்றீர்கள்? ஓடுவார்கள். இது இடையிலே உங்களுக்கு குழப்பங்கள் இருக்கின்றது, தொலைபேசி அழைப்பிலே கவனமாக இருங்கள். இணைத்த அழைப்பு உங்களுக்கு சரிபெறாவிட்டால் உடனே துண்டித்து விடுங்கள், அடுத்தவர்கள் வருவதற்கு சந்தர்ப்பமாக இருங்கள். ஓடிவாருங்கள், இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கின்றது. சந்தன்ராஜ் வந்து விட்டார் மீண்டும். சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள். என்ன
4: பாடல்? உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் பாட்டியா?
1: உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும். அடுத்த பாடல் நல்லது நல்லது. அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் பவுனம்மாள். என்ன பாடல்
3: ஐயா? உன்னை காணாமல் நானே அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு.
1: ஆ,
3: உன்னை

0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்த நன்றி லெனின் கொண்டு வந்திருக்காரு. வாருங்க லெனின், லெனின் ஓடிவாருங்களா, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடுது ஐயா லெனின்?
1: என்ன ஒன்று கேட்டேன்,
0: ஆமா,
1: உன்னை நான் அறிவேன் என்னை என்று யார் அறிவா, அந்த
0: நல்ல பாடல், உன்னை நான் அறிவேன், நல்ல பாடல், நல்ல பாடல். ஓடி வாருங்கள். அடுத்து அடுத்த பாடலை ஞானசேகரன் கொண்டு வந்திருக்காரு, வாருங்கள் ஞானசேகரன்.
2: மோனமா பாட்டுக்கப்பா, இந்த இந்த மாநிலத்தை பாராய் மகனே, அந்த பாட்டுப்பா.
0: இந்த மாநிலத்தை பாராய் மகனே என்ற பாடலை கேட்க இருக்கின்றீர்கள். நல்ல பாடல், அந்த பாடல் வருகின்றது உங்களுக்கு. அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு பவுனம்மா வந்து விட்டார், வாருங்கள் பவுனம்மா. போட்டு
3: ஐயா, உன்னை காணாமல் நான் ஏது அப்படின்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. காண வந்த காட்சி வெள்ளி நிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் லெனின், ஓடி பாருங்கள் லெனின், கொண்டு பாருங்கள்.
1: அப்ப உன்னைங்கிற பாட்டுக்கு பதில் பாட்டுப்பா, உன்னை பார்த்த பின்பு தான் நான் நானாக இல்லை, அந்த பாடல்பா.
0: அப்படியா, உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையா, ஏன் அப்படி மறந்து விட்டீர்கள் ஐயோ, நானாக இல்லை போனானே என் பையன். நல்லது, அடுத்த பாடலை யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் இறுதி பாடல, ஓடுவாருங்க ஐயா. பவுனம்மாள் வந்திருக்கின்றாரா, பவுனம்மாள் கூறுங்கள், என்ன பாடல்?
3: ஐயா, உன்னை காணாமல் நானே என்ற பாட்டுக்கு பதில் பாட்டு. உன்னை அழைக்கவில்லை.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ், என்ன பாடல் ஐயா?
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
4: உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தில் ஒருத்தி,
0: ஆயிரத்தில் ஒருத்தன், ஆயிரத்தி ஒருத்தி. நல்ல பாடல், நல்ல பாடல், நல்ல பாடல்.
4: நன்றி, வணக்கம் ஐயா.
0: நன்றி நன்றி. எங்கே அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றார்? ஞானசேகரன் கொண்டு வருகின்றார், கொண்டு வாருங்கள். அந்த பாட்டுடன் நிறைவு பெறுகின்றது இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. நன்றி
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா, மகிழ்ச்சி அப்பா,
0: நன்றி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் இருங்கள் லெனின். பாடல் முடிவடைந்து விட்டதித்துவன் போட்டி நிறுத்தப்படுகின்றது. நிறுத்தி உங்களுக்கான தேர்வு உங்களுடைய பெறுபேறுகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையிலே பாடலை தொடுத்து விடுவேன். அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருங்கள். உங்களுக்கான தேர்தல் முடிவுகளை, போட்டி முடிவுகளை நான் சரிபார்த்துக் கொண்டிருக்கின்றேன் அன்பு உறவுகளே. சரியா?

இனிமையான பாடல் ஒன்றை கேட்டோம். இந்த பாடல் தான் இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு. உங்களை இத்தனை பாடல்கள் கொண்டு வர செய்தது இந்த பாடல் தான். எங்கே இளைப்பாறை விட்டீர்களா? போட்டியிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த அன்பு உறவுகள் களைத்து விட்டீர்களா? இதிலே நீங்கள் போட்டிக்கு வந்து சிறப்பாக விளையாடி கொண்டிருந்தீர்கள். இடையிலே ஒரு சிலருக்கு தடைகள் ஏற்பட்டு போட்டியிலிருந்து நிறுத்திவிட்டார்கள். அவர்களாகவே நின்று விட்டார்கள். மொத்தம் 10 பேர் வந்திருக்கின்றீர்கள். அந்த 10 பேர்லேயே வந்தவர்கள் பவுனம்மாள், லெனின், சந்தன்ராஜ், ஞானசேகரன், சுப்பிரமணியம், விஜயராகவன், செல்வகுமார், ஜோஜ், காத்தி, தேவா, ஜெகபிரசாதிக். இவர்களை விட வேறு யாரும் பங்கு பெற்றீர்களா? இப்படி நான் வாசிக்காது என்றால் தயவு வந்து கூற வேண்டும். 11 பேர், மொத்தம் 11 பேர் என்று விளையாடி இருக்கின்றீர்கள். மொத்தம் 230 பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. இந்த 230 பாடல்களையும் 11 பேரும் பகிர்ந்திருக்கின்றீர்கள். இடையிலே 75வது நேயராக ஒரு நேயர் இணைந்து கொண்டார். அந்த நேயர் யார் என்றால், அவர் போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை, அவர் போட்டி கண்டு வரவில்லை, அவர் பாடலை கேட்க வந்தவர். அது நான் கணக்கிலே சேர்க்கவில்லை. அந்த வேணி என்ற மகள் ஈழத்திருநாட்டிலிருந்து வந்திருந்தார். அவர் கேட்ட பாடல், அந்த பாடல் வந்து இதிலே சேராது. ஏனென்றால் அவர் வந்து நிகழ்ச்சி புரியாமல் வந்திருக்கின்றார். அதனால் அவருடைய பாடலை நான் சேர்க்கவில்லை. அவரை சேர்த்தால் 12 பேர். ஆனால் அவரை போட்டியிலே சேர்க்கவில்லை. போட்டியிலே சேர்த்தாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதகமும் அவரிடம் இல்லை. ஆனால் இதை பங்கு பற்றியவர்கள் 12 பேர். அதில் ஒருவர் போட்டிக்காக வரவில்லை என்றுதான் நினைக்கின்ற அவருக்கு நிகழ்ச்சி தெரியாமல் வந்திருக்கின்றார். மற்றவர்கள் உங்களுக்கு இப்பொழுது தெரியும் யார் தொடர்ந்து விளையாடி இருக்கின்றீர்கள் என்று. தொடர்ந்து போட்டியை சிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள். விரைவாக இன்று விளையாடியவர்களை

தேவா ஜெகவர சாதி வேணியபெடுங்கள். இவர்களுக்கு தாங்களாகவே நின்று விட்டார்கள். அவர்களுடைய புள்ளிகளையும் நான் கூற விரும்பவில்லை. அவர் போட்டியில் இருந்து அவர்கள் தாங்களாக விடுபட்டு விட்டார்கள். அவருடைய வலைத்தளம் விரைவாக இயங்காமல் இருந்திருக்கலாம். பாடல்களை எடுத்துக்கொண்டு ஓடி வருவதற்கு அவருடைய இணையதளம் இயங்காமல் இருந்திருக்கலாம். அப்படியான காரணங்கள் பல இருக்கின்றன. ஒரு சிலருக்கு இன்னும் சரியாக புரியவில்லை. போட்டி பாடலில் வரும் வரிகளுக்குள்ளே ஒரு பதத்தை எடுத்து அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலைத்தான் தர வேண்டும். அந்த பதம் வருகிற ஒரு பாடல் அல்ல, அந்த பதத்தை நீங்கள் எடுத்தால் அந்த பதத்தில் இருந்து ஆரம்பிக்கும். மாலை சூடும் வேலை என்று சொன்னால் மாலை என்று ஆரம்பிக்க வேண்டும், அல்லது சூடும் என்று ஆரம்பிக்க வேண்டும், அல்லது வேலை என்று ஆரம்பி அப்படித்தான் ஆரம்பிக்க வேண்டும். இடையிலே வரக்கூடாது. நீங்கள் எடுக்கிற பதம் இடையிலே வரக்கூடாது. அதை தெரிந்து கொண்டு வாருங்கள். அடுத்தது, இன்றும் அழைப்பு முடிந்தவுடன் நிறுத்தவில்லை ஒரு சிலர், அதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து ஒருவர் இன்னும் ஒருவர் வந்தார், அடுத்தடுத்து வருகின்றார். அவர் என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியவில்லை. விரைவாக அழைத்து வருகின்றார். வாழ்த்துக்கள் அதற்கு. இங்கே நால்வருக்குள்ளே பெரும் போட்டி நிகழ்ந்தது. ஞானசேகரம், பவுனம்மாள், லெனின், சந்தன்ராஜ் இவர்கள் விரைவாக பாடு. ஞானசேகரம் இறுதியிலே வந்தாலும் விரைவாக விளையாடி கொண்டு வந்தார். அதற்குள்ளே இன்னும் ஒரு விடயம் பார்ப்போம். இன்று நாங்கள் கேட்ட 130 பாடல்களும் புதிய பாடல்கள் எத்தனை வந்தது, பழைய பாடல்கள் எத்தனை வந்தது என்று நாங்கள் பார்த்தால் பழைய பாடல்கள் எல்லாம் நிறைவாக வந்திருக்கின்றன. கை கொடுத்தது பழைய பாடல்கள் தான். நல்ல கருத்தாளமான பாடல்கள் சொன்னீர்கள், நகைச்சுவையான பாடல்கள் சொன்னீர்கள், மகிழ்வான பாடல்கள், இறைவனுடைய பாடல், தெய்வம் இருப்பது எங்கே, அப்படி போன்ற பாடல்கள் வந்தது என்று உறவுகளே. நிகழ்ச்சி மிகவும் ஜனரஞ்சகமாக இருந்தது. இங்கே வாழ்த்துக்கள் எழுத்துக்கள் இங்கே குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்ற அழைத்தார்கள். ஒரு சிலர் நான் இருக்கவே இல்லை, தொலைபேசி என்னுடைய போல பேசிக்க அழைத்தார்கள். மிகவும் விறுவிறுப்பாக, சிறப்பாக, நல்ல ஞாபக சக்தியுடன், நிதானத்துடன், அழகாக போட்டியில் பங்கு பெற்றுக் கொண்டிருந்த போட்டியாளர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று வந்திருக்கின்றது ஒரு வாக்கியம். அவ்வளவு கேட்க அவ்வளவு ஆனந்தமாக இருக்கின்றது. இதிலே இன்று ஒரு பரிசுக்கு இரண்டு பேர் போட்டியிட்டிருக்கிறார்கள். இரண்டு பேரை தெரிவு செய்துள்ளேன். அதற்கு காரணமும் கூறுகின்றேன் உங்களுக்கு. அப்ப நால்வர் இன்று வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். அந்த நால்வரையும் நான் கூற இருக்கின்றேன். மூன்றாவது நிலையில் 32 பாடல்களை எங்களுக்கு தந்து மூன்றாவது இடத்தை பிடிக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன் அவர்கள். இன்று நான் விரைவாக இடையிலே உங்கள் தொலைபேசி தொல்லை கொடுத்தாலும் விடாமுயற்சியுடன் வந்து பாட்டுக்களை கொடுத்தீர்கள். ஆதலால் நீங்கள் 32 அதிகப்படியான பாடல்களை தந்து மூன்றாவது நிலைக்கு வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மகிழ்ச்சிதானே. அடுத்த பாடல் இரண்டாவது நிலைக்கு வந்திருக்கின்றார் பவுனம்மா. 47 பாடல்களை தந்திருக்கார். இடையிலே அவருக்கு தொல்லை கொடுத்து இருந்தும் 47 பாடல்களை ஒரு தடவை அவர் வரையினர். அவரை விலத்தி கொண்டு 3 பேர் வந்தார்கள். அது பெரிய சிரிப்பாக இருந்தது எனக்கு. அவர் நிற்கின்றா 3 பேர் வந்து புகுந்து விட்டார்கள் அவருடைய அழைப்புக்குள்ள. அது எப்படி 47 பாடல்களை கொடுத்திருக்கின்றார். கூடுதலான பாடலை தந்து இரண்டாவது பரிசை பவுனம்மாள் பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். கடந்த வாரம் மூன்றாவது பரிசு அவங்களுக்கு மூன்றாவது பரிசை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது பரிசு அப்ப மூன்றாவது பரிசு ஞானசேகரன், இரண்டாவது பரிசு பவுனம்மாள். அப்ப முதலாவது பரிசுக்கு இன்னும் 2 பேர் வருகிறார்கள். அது யார் என்று உங்களுக்கு தெரிகின்றது. லெனின், சந்தனராஜ் இருவரும் முதலாவது பரிசை எடுக்கின்றார்கள். அதுக்கு காரணம் கூறுகிறேன். எப்படி என்றால், அந்த சந்தனராஜுக்கு முதல் கொடுத்து லெனுக்கு இரண்டாவது கொடுக்க எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கூச்சம் வருகிறது. என்ன நடந்தது என்றால், இருவரும் சந்தன்ராஜ் 57 பாடல்களும் லெனின் 56 பாடல்களும் எடுக்கும்பொழுது ஏன் நான் அதை இருவரை உண்டாக்கினேன் என்றால், ஒரு பாடலுக்கு சந்தன்ராஜ் வந்து எடுத்தபோது நான் ஒரு பாடலை சொல்லி இருந்தேன், சரியா? அதுல அதை மீண்டும் வந்து அந்த பாடலை அவர் தந்து விட்டு போன அந்த இடத்துல அவருக்கு நான் உதவி செய்துதான் அவர் அந்த இதை பெற்றதாக நான் கருதுறபடியால் அந்த பாடலை நீக்கிவிட்டால் இருவருக்கும் 56 கிடைக்கின்றது. நான் நினைக்கின்றேன் நான் செய்தது சரி என்று.

0: இறுதி முடிவிலேயே நான் சொல்ல இருந்தேன், அவர் குறைந்த பாடலை கேட்டிருந்தாலும் கூட நான் அந்த ஒரு பாடலை நீக்கித்தான் விடுவேன், என்னோட உதவியோடு நடந்தது. அதே போன்று ஞானதேவனுக்கு ஒரு தடவை நான் ராகத்தை கூறுவேன், பாரதப்படுத்தி விட்டார். அப்படி ஒரு சிலருக்கு நான் சில உதவிகளை செய்திருக்கின்றேன், அது பாரதமா இருந்தால. ஆனா இது வந்து அந்த போட்டி முதலாவது என்பதற்கு 56 57 எண்ணிக்கை, அந்த 57 பெற்றவர் என்னுடைய சந்தன ராஜ். அதுல ஒரு பாடலுக்கு என்னுடைய உதவியோடு தான் அவர் கூறுகின்றபடியால் அதை நாங்கள் தள்ளி வைத்து 56 56 இருவருக்கும் முதலாவது பரிசை கொடுப்போம். என் அடுத்தவர்கள் 47 32 தானே, அதனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடஒடு இல்லாமல் இருவரையும் முதலாவது பரிசாக அறிவிக்கலாம் என்று இந்த மனம் கூறுகின்றது. அதை சரியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றும் எண்ணுகிறேன். சந்தன்ராஜ் என்னிடம் கேட்கவில்லை, அவர் தவறு தடுமாறிக்கொண்டு கொண்டு வந்த பாடல் வந்துவிட்டதே என்று அந்த துள்ளி என்பதற்கு நான் எடுத்துக் கொடுத்து விட்டேன். உடனே அவர் அதை சரியா அப்படி போட்டுக்கொள்ளும் இல்லை என்று அவரும் அரைமனத்தோடு தான் அதை சொன்னதை நான் கவனித்த அவர் நேர்மையாளர் அரைமனத்தோடு தான் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த பாடலை நான் கணக்கிலே சேர்க்காமல் பார்த்தால் 56 56 20 ஆனா இறுதி நேரத்தில் வந்து நெருக்கிக் கொண்டிருந்தார்கள், நிறுத்திவிட்டதன் அவர்களை சேர்த்தால் இப்ப இந்த பெருபொருள் மாறி வந்துவிடும். இருப்பினும் முதலாவது பரிசுக்கு இருவரை தெரிவு செய்து இருவருக்கும் ஒவ்வொரு பாடல் கொடுக்க இருக்கின்றேன். அவர்கள் காற்றலைக்கு வந்து எங்களோடு கலந்து கொண்டு தங்கள் பாடலை தரட்டும். முதலாவது பரிசாக சந்தனராஜ் லெனின், நீங்கள் இருவரும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். இரண்டாவது பரிசாக பவுனம்மாள், நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். மூன்றாவது நிலைக்கு ஞானசேகரன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். மற்றவர்களோ இலக்கமும் நான் கூறவில்லை, அவர்கள் நின்றதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் உங்கள் எல்லோரையும் விட அவர்களையும் வாழ்த்துகிறேன். அவர்களும் இணைந்து வந்து எங்களோடு சேர்ந்து போட்டியிலே கலந்து கொண்டபடியால் உங்களுக்கு இந்த நிலைகளும் கிடைத்திருக்கிறது. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவர்களுக்கும் பாடல் கிடைக்க இருக்கின்றது. நன்றி. இப்போது லெனின் வருகின்றார் பாடல் கேட்பது. வணக்கம் லெனின். லெனின் அவருடைய தொலைபேசி. வணக்கம் வணக்கம் மகனே, கேட்டீர்களா பெறுபவர்கள் என்ன பண்றது? லெனின்
1: அப்பா கேக்குறீங்களா?
0: நீங்க பேசுவது எனக்கு கேட்கின்றது, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கின்றதா? தெரியுமா நீங்க மூன்றாவது வரிசை பெற்றிருக்கீங்க, அப்படித்தானே?
1: என்ன
0: பாடல் வேணும்? பரிசு பாடலாக என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு வந்து பாட்டு பாட திரைப்படப்பா, சின்ன கண்மணிக்குள்ளே எந்தன் செல்லக்கண்ணன் பாட்டுக்கு பாடுறோம்பா.
0: பாட்டு பாடவாவா?
1: திரைப்படம் பெயர் பாட்டு பாடவா.
0: அதுல சின்ன கண்மணிக்கு,
1: சின்ன கண்மணிக்குள்ளே எந்தன் செல்லக்கண்ணன் ஒரு பாட்டு இருக்குப்பா.
0: ஓ, சின்ன கண்மணிக்குள்ளே. ஓ
1: ஆமாக்குள்ளே
0: எந்தன் செல்லக்கண்ணன் இருக்குண்டானா?
1: செல்லக்கண்ணன் இருக்குங்கப்பா.
0: ஓ, நல்ல பாடலா இருக்கிறது, கேட்காத பாடல் செல்லக்கண்ணன். நான் என்னுடைய தீர்ப்பு சரிதானே மகனே?
1: சரியான தீர்ப்பு.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வெற்றி. வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்கப்பா, ரொம்ப நன்றிங்கப்பா.
0: இது பெரிய தேர்தல் நானே, இறுதியில் வாக்குகள்.
1: ஈஸிப்பா, நாங்க ஈஸியா பாடிடுவோம். நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க அந்த பாட்டுகளை எழுதி
0: எழுதி. தேர்தல் பெரிய போட்டி. இந்த தேர்தல் போட்டி இன்றைக்கு பொல்லாத போட்டி. இல்ல நல்ல வாக்குகள், கள்ள வாக்குகள் எல்லாத்தையும் தள்ளியில்
1: வந்துருக்கு. பாடின பாடல் இருக்கா இல்லையா?
0: நல்லது மகனே. காற்றலையில் வந்து பாடல் பாட்டு நிகழ்ச்சியை கலகலப்பாக சிறப்பாக கொண்டு சென்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மற்றவர்களும் உங்களுக்கு
1: நன்றிங்கப்பா.
0: நன்றி. அடுத்த பாடலுக்கு வருகின்ற சந்தன்ராஜ் அவர்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள் இல்லையா? உங்கள் பாடல் காற்றலையில் இப்பொழுது கிடைக்கும். சரியா? இப்ப சந்தன்ராஜ் வந்து எல்லோரும் பாடல் தொடர்ந்து பாடல்களை தருவீர்கள். ஒரு காரங்கள் சந்தன்ராஜ் வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் வாருங்கள், வந்து விட்டார். என்ன பாடல் உங்களுக்கு வேணும்? நீங்கள்
2: வெற்றி
0: முதலாவது வெற்றியாளர் வந்திருக்கிறீர்கள்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டது போல அந்த பாடலை நீக்குவதுதான் சரி ஐயா.
0: எனக்கு அந்த உடனே தெரியுது அது எனக்கு மாதிரி தான். தேர்தல் அதிகாரி வாக்குகள் எங்கே கள்ள வாக்குகள் நல்ல வாக்குகளை தான்
2: இல்ல அது கள்ள வாக்குன்னு சொல்ல முடியாது
0: இல்ல
2: ஒரு அது வந்து ஒரு ஊக்கப்படுத்துறது தான் சொல்லணும்.
0: சென்னையில
2: வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு அந்த நேரத்துல அவங்களை வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கறதுல அது ஒரு சிறப்பான ஒரு காரியம் தான். நிச்சயமாக சிறப்பாக பங்கேற்று லெனின் நிச்சயமாக வாழ்த்துக்கள் அவருக்கும் பங்கேற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஐயா.
0: இடையிடையே நான் பேரே கூறாக்குறேன் ஊக்கப்படுத்த போட்டி அதிகமா இருக்கு வாருங்கள் வாருங்கள் இல்ல ஒரு நன்றாக செய்தார்கள் என்று உங்களோடு ஓடி வருவதற்கு மற்றவர்களால் முடியும்.
2: நிச்சயமா நிச்சயமா ஏன்னா என்ன சொல்றது எனக்கு கடையிலும் கொஞ்சம் சிறு பணிகள் இருந்தது நேரம் அதனால கொஞ்சம் நான்
0: ஒரு தடவை நீங்கள் பதில் போயிட்டு போறீங்க அங்க அங்க அடுத்த வரை ஏதோ கேட்டுக்கொண்டிருக்கேன் எனக்கு தெரியுது அந்த நீங்கள் பணியில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நான் கவனிக்கக்கூடியதா இருந்தது. இருப்பினும் இந்த சிரமத்திலும் இரண்டு நீங்கள் டூ இன் மன்னாக இருந்து அங்கும் பார்த்து இங்கும் பார்த்து அவதானமாக நிதானமாக அழகாக நீங்கள் போட்டியை ஆரம்பத்தில் நீங்கள் பின்னுக்கு லெனின் முன்னுக்கு நின்று கொண்டிருந்தார்
2: அண்டிப்பூவை நீ வந்ததால் அப்படிங்கிற ஒரு இனிமையான பாடல் இருக்குங்க.
0: என்ன படம் தெரியுமா?
2: ஆமா தெரியல போடுங்க. நீங்க அண்டிப்பூவை நீ வந்ததால் நெஞ்சில் ஏதோ
0: உங்களுக்கு
2: ஒரு அருமையான பாடல் கேட்டு முடிவுங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஐயா.
0: முதலாவது
2: இந்த நேரம் வரைக்கும் சிறப்பாக பங்கேற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் அதாவது இன்னைக்கு பாருங்க மிக அதிகமான பாடல்கள் வந்திருக்கு இல்லையா?
0: 230
2: அத்தனை பாடல்கள் எழுதி அத்தனை பாடலையும் சரிபார்த்து அவங்கள
0: திருப்பி சொல்றாங்களா?
2: சரிது ஆமா ஏன்னா நாம பேசிட்டு இருக்கும்போது அது வந்து நிகழ்ச்சியில அடுத்த நேர் கூறுற பாடல் தெரியாம போயிடுது. உங்களை உரையாடும் போது அந்த பாடல் அவர் என்ன கூறாங்க எங்களுக்கு தெரியாம போயிடுது. காரணம்
0: அதுதான்
2: ஆமா
0: ஆனா அதுதான் போட்டி. அப்படி இருந்தோம்னா அதுக்குள்ள வந்து சில பாடல் உடனே வந்து விட்டது என்ன மாறி கொடுக்கிறீர்கள்
2: நன்றி நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி
2: ஐயா அனைவருக்குமே வாழ்த்துக்கள்.
0: இரண்டாவது பேர் கேட்டு பவுனம்மாள் வருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள். பவுனம்மாள் பவுனம்மாள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை தர வேண்டும். இது முன்னேற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இரண்டாவது பரிசை பெறுகின்றார் பவுனம்மாள். அவருடைய இரண்டாவது பரிசுக்கான பாடலை கொடுப்பதற்கு நாங்கள் அவரை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். வர வேண்டும் பவுனம்மாள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். கட்டிக்காரை பவுனம்மாள் மூன்றாவது பரிசை இரண்டாவது பரிசை தட்டிக் கொண்டார்கள். இந்த நேரத்தில் விசேஷமாக ஏன் கட்டிக்காரு என்று கூறினீர்கள்? ஒவ்வொரு பாடலையும் வந்து நீங்கள் வசனமாக கூறாமல் அந்த வரியை இசையோடு கூறினீர்கள். அது மேலும் சிறப்பாக இருந்தது. மற்றது நாங்கள் நினைக்காத பழைய பாடல்களில் அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த சாரீதம் குறையாமல் பாடி காட்டினீர்கள். நான் தான் குறுக்க ஒரு வரியோட அடுத்த வாழ் ஓடிவிட்டேன். என்றால் நான் உங்களுடைய பாடலை ரசித்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு தடவை நீங்கள் வந்து நிற்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் இடிச்சுக்கணும். மூன்று பேர் வந்து விட்டார்கள். நீங்கள் மூன்று பேருக்கு பிறகுதான் உங்களுடைய குரல் வருத்த வந்தது எனக்கு. நின்று விட்டதா உங்களுடைய குரல் பவுனம்மாள்? பவுனம்மாள் பவுனம்மாள் பவுனம்மாள் சென்று விட்டீர்களே. பாடல் தரவில்லை பவுனம்மாள். வாருங்கள் இந்த பாடலை தாருங்கள்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். என்ன நடந்தது? சரி என்ன பாடலும் இரண்டாவது உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
3: ஐயா எனக்கு வந்து அடிமை பெண் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து காலத்தை வென்றவன் நீ.
0: அப்படியா? சரி இந்த பெருமை உங்களுக்கு இரண்டாவது பெருமை தந்தது மகிழ்ச்சி தானே?
3: மகிழ்ச்சி தானே ஐயா.
0: நன்றாச்சியர்கள். இவ்வளவு பாடல் 47 பாடல் உங்களுக்கும் அவர்களுக்கும் 9 பாடல் தானே வித்தியாசம்.
3: அதுவும் இல்லாம நம்ம எம்டிஆர் உள்ள உறவுகள் அன்பு உறவுகள் வெற்றி பெற்றாலும் அதுவும் என்னுடைய வெற்றி தானே ஐயா.
0: நிச்சயம் அற்புதமான பாடல் மகளே நீங்கள். நிச்சயமாக இந்த மனம் எல்லோருக்கும் வேண்டும். யார் பெற்றாலும் எங்கள் முன்றியல் தமிழ் வாங்க என்று கூறினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. காலத்தை உங்களுக்கு இரண்டாவது பாடலாக காலத்தை வென்றவன் நீ என்ற பாடல் அடிமைப்பெண் திரைப்படத்தின் கேட்டீர்கள். நிச்சயமா உங்களுக்கு இரண்டாவது பாடலாக இன்று இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் தந்துவிடுவேன். சிறப்பாக விளையாடி அற்புதமான பாடல்களை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி, அந்த ராகத்தோட ஞாபகம் ஊட்டி, கலகலப்பாக நகைச்சுவையோடு நானும் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து விரைவாக உங்களுக்கு இந்த தொலைபேசி இன்றும் தொலைபேசி கொஞ்சம் உங்களுக்கு தடை இல்லாத விட்டால் நீங்களும் இவரே முந்தி கொண்டு போயிருப்பீர்கள். நான் அப்படித்தான் உங்களுக்கு விரைவாக வாருங்கள், போட்டி கடுமையா இருக்கிறது உங்களுக்கு கூறியிருந்தேன் ரெண்டு மூன்று தடவைகள். சரியா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
3: இருந்தாலும் அவங்க ஒரு ஆண்கள் கூட நம்ம பெண்கள் வந்து போட்டி போட்டா நாங்க தோத்துதாயா
0: போவோம். சரிசமம் தானே, அதுல ஒன்றுமே இல்ல. சிறப்பாக விளையாடுகள், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லோரும் வெற்றி பெற்றதை வாழ்த்தினீர்கள். எல்லா யார் வெற்றி பெற்றாலும் எங்கள் வானொலிக்குத்தானே பெருமை, எங்கள் வானொலி தானே என்று கூறினீர்கள். அற்புதம், நல்ல கருத்து. உங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் வந்து வந்து ஆனால் இன்று இன்னும் ஒரு சிறப்பு உங்களுக்கு, இன்று போட்டியிலே பங்கு பெற்றீர்கள் நீங்கள் தானே ஒரு பெண்மணி. நான் பார்ப்பேன். சரியா? வந்தவர்கள் இங்கு பன்னிரண்டு பேர் வந்திருக்கின்றீர்கள். அதுல ஒரு குழந்தை வந்து ஈழத்திருநாட்டிலிருந்து ஒரு பாடல் கேட்டிருந்தா, நான் அவை கணக்கில் சேர்க்கவில்லை என்றால் அவ வந்து பாட்டு கேட்க வந்த பிள்ளைக்கு தெரியாத ஒன்பது வயத குழந்தை. பெண்கள் என்ற இடத்துல அவளையும் சேர்த்துக் கொண்டா இரண்டு பெண்கள் நீங்க கேளுங்கள். சுப்பிரமணியம், விஜயராகவன், செல்வகுமார், ஜோஜ், காதி, தேவா, ஜெகபிரசாதி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இணைந்து சிறப்பித்தது, நீங்கள் இடையே தான் வந்தீர்கள். காதி, தேவா, செல்வகுமார் பிந்துக்குத்தான் வந்தீர்கள். அதனால் உங்களுக்கு அவர்கள் நீங்க வரும்போதே அவர்கள் 25வது நிலையிலே நிற்கின்றார்கள். இருப்பினும் சளைக்காமல் நீங்கள் போட்டி போடுவதற்கு வந்து பங்கு பெற்றது என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஜோஜுக்கு என்ன நடந்த நன்னைக்கே அவருக்கு வேலை பணியிலே இருந்துதான் பங்கு பெற்றினர். அங்கு பணியிலிருந்து மீண்டும் அவருக்கு அழைப்பு வந்துவிட்டது, அதனால் அவர் சென்று விட்டார் இல்லையே. இன்று அவர் நல்லா அவளை ஆடிக்கொண்டிருந்தார். செல்வகுமாருக்கு நான் நினைக்கிறேன் தொலைபேசி ஆகிவிட்டது போல் இருக்கின்றது. நல்லது. எங்கே உங்கள் யாராவது ஒருவர் பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது வந்து நீங்கள் கூறிக்கொள்ளலாம், அல்லது பாடலை எழுதிவிடுங்கள். இங்கு வாழ்த்துக்கள் எழுதியிருக்கின்றார்கள் நிறைய. எங்கள் நிகழ்ச்சியை அவதானித்து கொண்டு அநேகர் வந்து வாழ்த்துக்கள் கூறியிருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களையும் உங்களுக்கு வாசிக்க முடியாது, எல்லோருடைய அன்பையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் கூறிக்கொண்டு இப்ப என்ன பாடலை கேட்கப் போகின்ற இந்த நான் குறிப்பிட்ட மற்றவர்கள் ஒரு பாடலை தேடுவது. இப்பொழுது முதலாவது பாடலை தேடுகின்றேன். முதலாவது பாடல் எங்களுடைய லெனின், சந்தன்ராஜ், இதுவருக்கும் ஒவ்வொரு பாடல் கிடைக்கின்றது. முதலில் லெனினுடைய பாடலை எடுத்தேன். அந்த பாடல் கிடைத்தது போல் தெரிகின்றது. அந்த பாடலை எடுத்து பார்க்கின்றேன். நன்றாக விளையாடி இருந்தீர்கள் எல்லோரும். எனக்குத்தான் ஓய்வு கிடைக்கவில்லை. ஓய்வு எனக்கு தராமல் என்னை இழுத்துக்கொண்டு ஓடிவிட்டார்கள் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம். நல்ல பாடல்கள். மற்றது காற்றலைக்கு அதிகம் வராத பாடல்கள் எல்லாம் வந்தது என்று நல்ல நல்ல பாடல்களை தந்திருந்தீர்கள் நீங்கள். இப்பொழுது வருகிறது இவர் கேட்ட பாடல், பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து சின்ன மணிக்குள்ளே என்று ஒரு பாடலை கேட்டுக்கின்ற முதலாவது வெற்றியாளராக வந்த இருவர். அதில் ஒருவருடைய பாடல் லெனின், உங்களுடைய பாடல் காற்றலையில் வருகின்றது. எல்லோரும் கேட்டு

0: இனிமையான அந்த பாடல் ஒலித்து சொன்னது பாட்டு பாடவாத்திரை படத்திலிருந்து அமரர் டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே. முதலாவது பரிசு இவர் அதில் முதலாவது பரிசு பெற்ற லெனின் கேட்ட பாடல் சந்தன்ராஜன் பாடலுக்கு முதல் வந்திருக்குங்க. அடுத்து சந்தன்ராஜன் பாடல் வேறு இந்த பொழுது ஒருவரையும் நான் கூறவில்லை மறந்துவிட்டேன் என்று எண்ண வேண்டாம். மூன்றாவது பரிசை பெற்றுக் கொண்டவர் என்ற ஞானசேகர் நாச்சியார் கோவில் ஞானசேகர் விரைவாக வந்து 32 பாடல்களை தந்திருக்கின்றார் என்றால் அற்புதமானது. அவருடைய மூன்றாவது பாடலை கேட்க இருக்கின்றேன். அவர் அழைக்க வேண்டும், அழைத்து அந்த பாடலை தர வேண்டும் என்று கூறிக்கொள்ளுகின்றேன் என்று கூறவே இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் ஞானசேகரன், என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் என்று. இந்த வகையில் குறிப்புகள் எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்து பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தங்களுடைய தீர்ப்புகள் சரியானது என்றும் கூறும் வகையிலே அன்பு மகாலிங்கம் எழுதியிருக்கின்றார். நேர்த்தியானது, சிறப்பானது, பெருந்தன்மை, மூன்று விடயங்களையும் எங்கள் இருவருக்கும் தந்திருக்கின்றார் ஞான சந்தனராஜ். நான் தொகுப்பாளருக்கும் நேர்த்தியான முறையில் நிகழ்த்தியிருக்கின்றோம், பெருந்தன்மையோடு அவர் நடந்து கொண்டார் என்றெல்லாம் எழுதியிருக்கார். இவ்வளவு தூரம் அவதானித்திருக்கின்றார்கள் என்று எண்ண வேண்டியதா இருக்கின்றது. அன்பு உறவுகளே, ஞானசேகரன் நீங்கள் வர வேண்டும், பாடல் தர வேண்டும் ஐயா, நாங்கள் தாமதிக்கின்றோம், உங்கள் பாடலை வந்து தாருங்கள், ஓடி வாருங்கள். மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் காற்றலையில் கலந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகளும் வேளையில் எங்கே செல்வகுமார் வந்திருக்கார், என்ன கூறுகின்றார் என்று கேட்போம். வணக்கம் செல்வகுமார்.
1: அப்பா வணக்கம்.
0: பதிவிலே போட்டிருக்கீங்க, நான் முதலில் கூறேன், இணையதளம் வந்து சரியாக இல்லை என்றால் கடினம் தான்.
1: அது மழை பெஞ்சுக்கிட்டதுனால விட்டு விட்டு வருது டவர், பேசுறதும் வர முடியல, ரொம்ப
0: ஆறுதல் பரிசா. என்ன பாடல் வேண்டும்?
1: நீங்களே பார்த்து ஒரு நல்ல பாடலா கொடுத்துருங்கப்பா.
0: நாச்சியார் கோவில் ஞானசேகர் வந்திருக்கார், மூன்றாவது பாடல் தருவதற்கு அவரோடு இணைந்து விடுகிற நீங்கள் மீண்டும் வரலாம். சரியா? நன்றி நன்றி
1: நன்றி நன்றி
0: நன்றி. இது முன்னிய தமிழ் வானொலி, ஞாச்சியார் கோவில் ஞானசேகரின் வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாடலை கேட்க போகின்றீர்கள் ஐயா ஞானசேகரன்.
2: நன்றி அப்பா.
0: நன்றி
2: நன்றி அப்பா. நன்றி அப்பா. முதலிடத்தை பகிர்ந்து கொண்ட லெனின் சந்தன்ராஜ் மற்றும் இரண்டாம் இடம் பெற்ற போனம்மாள், என்னை மூன்றாம் இடத்துக்கு கொண்டு வந்த அனைத்து உறவுகளுக்கும், வாழ்த்திய உறவுகளுக்கும், வெற்றி பெற்றதுக்கு நெறிப்படுத்திய அப்பா அவர்களுக்கும், சிவனை நடத்தி கொடுத்த மீராமாவுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தேனி லோக படத்திலிருந்து ஓஹோ எந்தன் பேபி இந்த பாடலை எனக்கு தருமாறு கேட்டு வைக்கிறேன். என்ன கல்லூரி பேபி
0: தான் எல்லாம் படிச்சதுக்கு வரும், எல்லாம் படிச்சதுக்கு வரும், கவனமா இருங்கள்.
2: நன்றியப்பா நன்றியப்பா.
0: உங்கள் பாடல் மூன்றாவது பரிசுக்கான பாடல் ஞானசேகரன், நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது, வரும் கேட்டு மகிழ்ந்திருவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பாக நீங்கள் நேர்ந்த எல்லோருக்கும் பழைய பாடல் தான் கை கொடுத்திருக்கிறது, பாடல் முடிகிறே பேசுவோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து ஆறுதல் பெறுவதற்காக செல்வகுமார் வந்து கூறிட்டு போனார், ஒரு பாடலை தரும்படி நான் தெரிவித்தது தருகின்றேன் உங்கள் பாடலில் ஒரு பாடலை. இப்பொழுது இரண்டாவது பாடலாக வருகிறது. முதலாவது பரிசு பெற்ற சந்தன்ராஜ் உங்களுக்கான பாடல் அந்திப்பூவே நீ வந்ததால் நெஞ்சிலே என்ற பாடல்.

அருமையான ஒரு பாடல், அது என் காற்றலைக்கு வராத பாடலை முதலாவது பரிசு பெற்ற இரண்டாவது நபரான எங்கள் சந்தன ராஜ் அவர்கள், இருவரும் யார் முந்தைய நார் பிந்தியான் இல்லை, இருவருக்கும் முதலாவது பரிசு எட்டிய உடனே மகிழ்ச்சியோடு நாங்களும் இருக்கணும், அவர்களும் மகிழ்ச்சியோடு இருக்கும்போதே அந்த பாடல் அவர்களுக்காக ஒலித்தது. சந்தன் ராஜ், நீங்கள் கேட்ட பாடல். அடுத்த பாடல் மூன்றாவது இரண்டாவது பரிசுக்கு வந்திருந்தார் எங்கள் அன்பு பவுனம்மாள் அவர்கள். பவுனம்மாள் இரண்டாவது பரிசு பெற்று அவர் கேட்ட பாடல் அடிமைப்பெண் திரைப்படத்திலிருந்து காலத்தை வென்றவன் நீ என்ற பாடல். கேட்போமா அந்த பாடலை? பவுனம்மாள் உங்களுக்காக வருகின்றது. இரண்டாவது பரிசு பெற்றமைக்காக இந்த பாடலை மூடிகள் தமிழ் வானொலி காற்றலையில் தருகின்றது.

0: இனிமையான அந்த பாடல் காலத்தை வந்தவன் என்று ஆரம்பித்த பாடல் அன்பு பவுனம்மாள் உங்களுக்கான இரண்டாவது பரிசு பாடலாக அடிமைப்பெண் திரைப்படத்தில் கேட்டபொழுது, மூன்றாவது பரிசை பெற்ற நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். இந்த இடத்திலே ஒரு குறிப்பு, கடந்த பாட்டுக்கு பாட்டு போட்டிகளில் கடந்த காலங்களில் நடந்த பாட்டுக்கு பதில் பாட்டு போட்டியிலே இவ்வளவு தொகையான பாடலை யாரும் கேட்கவில்லை தரவில்லை. இன்றைய கதம்பம் ஒரு முழுமையான பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்ச்சியை நிகழ்த்தி வெற்றி பெற்றவர்களின் தொகையை கூறியிருக்கின்றது. எத்தனை பாடல்களை 230 பாடல்களையும் தந்து 56-57 பாடல்களை பதில் பாடலாக தந்து பெரு வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும். இதற்கு முன்பு வந்திருந்தது 53 பாடல்கள், ஆனால் இன்று 56-57 வந்திருக்கபடியால் இந்த பாட்டு பதில் பாட்டு நிகழ்விலே சிறப்பாக விளையாடி இருக்கின்றார்கள் என்றுதான் கூற வேண்டும் என்று உறவுகளே. மூன்றாவது வெற்றியை எட்டி பிடித்த மகன் அன்பு மகன் நாச்சியார் கோ ஞானசேகரன் தேன் நிலவு படத்தில் கேட்டிருக்கின்றேன், ஓஹோ என் பேபி வருகின்றாள் அவள் காத்தடையிலே.
1: ஓஹோ என் பேபி நீ வாரா என் பேபி, தலைவீவும் வர்ண ஜாலும் கொண்ட கோலும்.

எளிமையான அந்த பாடல். தேர்நிலவு திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அன்பு உறவுகளே. இந்த பாடல் ஆரம்பத்தில் சிறிது சிலனமாக இருந்தது போல் எனக்கு தெரிகின்றது. இருப்பினும் பாடலை முழுமையாக கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றாவது பரிசுக்குரியவரான ஞானசேகரன் அவர்கள் கேட்ட பாடல். அதன் பின்பு எங்களோடு பங்கு பெற்றியவர்கள் சுப்பிரமணியன், விஜயராகவன், செல்வகுமார், ஜோர்ஜ், கார்த்தி, தேவா, ஜெகபிரசாதிக். இவர்கள் சிறப்பாக வந்தார்கள், அற்புதமாக பாடல்களை தந்தார்கள், இனிமையான பாடல்களாகவும் இருந்தது. அவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்பட்டு விட்டது. இதில் வெற்றியாளர்களாக எல்லோரும் வர முடியாதுதான். இருப்பினும் இறுதி வரை இணைந்து சிறப்பித்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தானே. இன்றைய பாட்டும் பதில் பாட்டு ஒரு மிகவும் போற்றத்தக்கதையாக இருந்தது. கடந்த வாரங்களில் 53 பாடல் தான் வந்தது. ஆனால் இன்று முதல் பரிசு பெற்றவர்கள் இருவரும் 56 என்றால் 112 பாடல்களை தந்திருக்கின்றார்கள். மொத்தம் 230 பாடல்களே, 112 பாடல் அவர்களுடைய 112 இல்லை 20 தந்த 113 சமப்படுத்தப்பட்டு 112 பாடல்கள் என்றால் சாதாரணமானது அல்ல. ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே 56 பாடல்கள் அதற்குள்ளே அவர்கள் இருவருக்கும் தடைப்பட்ட பாடல்களும் இருக்கின்றது. அதனால் வெற்றி வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்நீச்சல் போட்டே ஆக வேண்டும். அன்பு நேய நெஞ்சங்களே, ஆறுதல் பரிசாக உங்களுக்கு ஒரு பாடல் தர இருக்கின்றேன். செல்வகுமார் வந்து எல்லோருக்கும் பொதுவாக ஒரு பாடலை நீங்களே போடுங்களே அப்பா என்று கூறியிருந்தார். நான் கூறுகின்றேன், அந்த பாடல் உங்களுக்காக வர இருக்கின்றது. வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் எத்தனை எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்கின்றது. தொலைபேசிக்குள்ளே இருக்கிற தொல்லைகள், இணையதளத்திலே உள்ள குறைபாடுகள், வலைத்தளம் சரியாக வேலை செய்வதில்லை, வீட்டிலேயே சரியாக பேசுவதற்கு சரியான இடம் கிடைப்பதில்லை, வீட்டிலே தூங்குகின்ற நேரம் இப்பொழுது நேரம் 12 மணியை நெருங்குகின்றது. இப்படியான பல இக்கட்டான நிலையிலும் நீங்கள் வந்து நான் வெற்றி பெற வேண்டும் ஆர்வத்தோடு பங்கு பற்றி உங்கள் அனைவருக்கும் இவர்களை விட உங்களுக்கு தான் நான் வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். நீங்கள் அந்த இடத்தை படிக்க வேண்டும் ஓடி வந்தீர்கள், அது உங்கள் எந்த பிழையும் இல்லை. வலைத்தளங்கள், நேரங்கள், காலங்கள் உங்களை தடுத்திருக்கின்றது. இருப்பினும் அதற்குள்ளேயும் போட்டி போட்டுக்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு வந்து பங்கு பெற்றிய உங்களை நான் வாழ்த்துகிறேன். வெற்றி பெற்றவர்களும் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு உங்கள் வாழ்த்துகளும் சென்றடைகின்றது. மொத்தத்தில் என்னுடன் பங்கு பெற்று இன்று இந்த 3 வானொலியின் 2021 காரைக்கிழமை 9 நாள் என்று இந்த பாட்டும் பாட்டுக்கு பதில் பாட்டை சிறப்பித்திருக்கின்றீர்கள், பலப்படுத்தியிருக்கின்றீர்கள். எத்தனையோ பேர் வந்து சென்று விட்டார்கள், அவர்கள் மீண்டும் வரவில்லை. அதற்குள்ள வெற்றியாளர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் எப்பொழுதும் ஒரே நபர் வெற்றி பெறுவதென்ற அல்ல, வெற்றி பெறுபவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஓடிய வேகத்திலே இன்று வெற்றியை அனுப்பித்திருக்கிறார். நீங்கள் அடுத்த உறவுகளும் நீங்களும் வந்து வெற்றி பெறுவீர்கள் எதிர்காலத்தில் என்று கூறிக்கொண்டு, இன்று வர முடியாதவர்களுக்கும் என்னுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வந்து இணைந்து கொள்ளுங்கள், அடுத்த பாட்டும் பதமும் பாட்டுக்கு பதில் பாட்டில் இணைவீர்கள், வெல்வீர்கள் என்று கூறி உங்களுக்கு எல்லோருக்கும் பொதுவாக இந்த பாடலை தந்து காத்தலைந்து விட வெற்றி செல்ல எண்ணுகின்றேன். இந்த பாடலுடன் நிறைவு பெறுகின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு கதம்பம். பாடலை கேட்போமா? என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்லும். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் உறவுகளே. இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது கதம்பம் பாட்டுக்கு பதில் பாட்டு.

கூட்டி கழித்து போட்டு பார்க்கையில் கடைசி வரையில் எதிர்நீச்சல் எதிர்நீச்சல் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் அட சருதான் போடா.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒலித்தரம் மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

இனிமையான காலை நேர வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா சரியாக இந்திய இலங்கை நேரம் 9:39, கனடிய நேரம் சரியாக 11:09. எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் ஒரு கண்ணன் பாடலை எடுத்து வரலாம். இன்றைய சொல் என்ன கொடுக்கலாம் என்று யோசிக்கிறேன், பார்க்கலாம். அதாவது நீங்கள் உடுக்கும் உடை வரக்கூடியதாக, வேட்டி, சேலை, சுடிதார், மற்ற வித்தியாசமாக எல்லாம் வந்திருக்கு இல்லை, இப்போ ரவுக்கை, வேறு என்ன என்ன உடை வகைகள் இந்த பாடலில் வருகுதோ அப்படியான பாடல்களை நீங்கள் தெரிவு செய்து வரவோணும். இன்றைக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் முயற்சி செய்யுங்கள். முதல்ல ஒரு பாடல் எடுத்து வரலாம். கண்ணன் பாட்டில் இப்போ உடை வார மாதிரி ஏதாவது இருக்கும், ஆனால் நான் அதை தேடி எடுத்து வரவில்லை. இருந்தாலும் கண்ணன் பாடல் உண்டு, ஒரு பாடலை எடுத்து வரலாம். அந்த பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அப்படியே அமைதியாக இருக்குது, என்னன்னு தெரியாது. எல்லாரும் சரி, இப்போ 9:40 ஆகிறது உங்களுக்கு, 9:40. எல்லாரும் தூங்கிட்டீங்களோ தெரியாது, இருந்தாலும் தூங்காமல் இருப்பவர்களுக்கு அது இப்போ தூங்கி இருக்க மாட்டீங்க, 12:30 மட்டும் முடிச்சிருக்கிற நீங்க. ஆனால் யாருடைய சில அதாவது அசைவையும் காணல, பார்க்கலாம். எங்களுடைய ஜார்ஜ் குவைட்ல இருந்து சூப்பர் நைஸ் ப்ரோக்ராம்ட்டு எதை போட்டாருன்னு தெரியல, பார்க்கலாம். சரி, அது எப்போ போட்டாருன்னு தெரியல, என்ன ப்ரோக்ராம் போட்டார், கதம்ப நிகழ்ச்சியை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ஒரு பாடல், கண்ணன் பாடல். இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம். ஒரு நல்ல ஒரு உற்சாகமான பாட்டுண்டா தான் அண்டு முழுக்க நாங்கள் நல்ல உற்சாகமாக இருப்போம். என்ன புட, அதாவது உடையை பெட்டி சொன்னோன்னா யாருமே எல்லாருக்கும் நீங்கள் உடுக்கிற உடுப்பில் ஒரு பாட்டு எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஒரு பாடல்,

0: ஆண்டாள் வணக்கம். ஆண்டாள், ஆஹா, இப்பதான் ஆண்டாள் வணக்கம் போட்டிருக்கீங்க. கண்ணன் சேகர், வணக்கம் கண்ணன் சேகர். இப்படி ஒரு எழுத்து இருக்குண்டு, இன்றைக்குத்தான் கண்ணன் சேகர் எனக்கு தெரியுது. அடே அப்பா, அடே இப்படியும் எழுதலாம் பாருங்க. இது கீழே நீங்க என்ன எழுதியிருக்கிறீங்கன்னு தான் இப்ப நான் யோசிக்கிறேன். ஏதோ ஒன்று நீங்க சைனா பாசையிலேயோ இல்ல என்னத்திலேயோ நீங்க கிறுக்கி விட்டுருக்கீங்க. யாராவது தெரிஞ்சா எனக்கு வாய்ச்சி சொல்லுங்கப்பா. கண்ணன் சேகர் ஏதாவது எழுதியிருக்கார், நான் இன்னும் அந்த பாஷை படிக்கல. கண்ணன் சேகர் இனி படிச்சா பார்க்கலாம். இன்னும் ஒரு விடயம் என் அன்பு உறவுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கவங்க எல்லாரும் கையை வச்சுங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த விடயத்தை சொல்லலாம். இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல போறோம். ஒரு அதிசயமான காட்டிலையில எப்பொழுதும் நாங்கள் புதுசு புதுசாக ஆரம்பிப்போம் இல்லை, உன்னை சொல்ல போறோம். எல்லாரும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். உருவாக்கம், இந்த காட்டிலையில் எத்தனையோ விடயங்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம், உருவாக்குகிறோம். நீங்கள் பேசும்போது கூட ஒரு நேயர் உருவாகுகிறார். ஒரு நேயர் இணைந்து பேசினால் அவர் உருவாகுகிறார். இப்படி பல விடயங்கள் இந்த காட்டிலையில் நடைபெறுகிறது. ஒருதரை நாங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம், அறிமுகமாகிறோம். இங்கே பல விடயங்கள் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உருவாக்கங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் நலம்தானே? என்ன சத்தம் போடாமல் இருக்கிறீங்க? இன்றைக்கு வானொலி எங்களுடைய வானொலி தினம் இல்லையா? எல்லாருக்கும் மன்னிக்கணும். எல்லாருக்கும் இந்த வானொலி சார்பாக ஒரு வணக்கத்தை வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வானொலி வந்ததினால்தான் நாங்கள் எல்லோரும் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொல்லலாம். அல்லாவிட்டால் தனிமைப்பட்டு விடும். சரி, காய்ச்சல இணைந்து கொள்ளும் கண்ணன் சேகர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம்.
1: வணக்கம். வானொலி தின வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வானொலி தின வாழ்த்துக்கள். உருவாக்கம், இந்த வானொலி என்பது ஒரு அழியாதது உண்டு. எல்லோரும் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு இப்ப வந்தவர்கள் தாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சிறு வயது எங்களுக்கு டிவி காணும் என்று சொன்னாலும் கூட அவர்கள் இப்ப மெல்ல மெல்ல இப்ப கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள், குழந்தைகளும் கூட. அதனால எங்களுக்கு சிரமம் இல்லாமல் கேட்கக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி. இப்ப பேப்பர் இருந்தா நீங்க கண்ணால வாசிக்கணும். இதை கண்ணம் மூடிக்கொண்டே நீங்க கேட்டுக்கொண்டு என்னென்னு செய்யலாம் இல்லையா? எதுவுமே தேவையில்லை. இதுக்கு கை தேவையில்லை, கண் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. காது மட்டும் இருக்கணும். அதுக்கு பஞ்சடைஞ்சு கொண்டு கேட்கலன்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது.
1: அதாவது நாகரீகம் வளர்ந்து, அதாவது விஞ்ஞான அறிவியல் வளர்ந்து விட்ட காலத்துல கூட அந்த சந்தனக்கட்டை வீரப்பனோடு தொடர்பு கொள்ள வானொலி தான் பயன்படுத்தினார்கள் அரசாங்கம்.
0: பாருங்க, அதபடியா கேட்டுக்குங்கப்பா. யாரோட சொல்லுங்க? சந்தன கட்ட களத்தல் வீரப்பன் அவர்களோட இல்லையா?
1: அவரு காட்டு

0: போல குஜராத்தில வந்து மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு 10 ஆண்டுக்கு முன் இருக்குன்னு நினைக்கிறேன்.
1: மட்டுமே
0: இப்படி வானொலியுடைய சரித்திரம் நிறையவே இருக்கு
2: இருக்கிறது. இப்ப பாருங்க உங்களுடைய எல்லாம் நான் தொடர்பு வச்சுக்கிறது வானொலியோட தானே.
0: ஆமா
2: அல்லாட்டி இங்க என்ன நடக்குன்னு தெரியுமா? நான் சாப்பிட்டா தெரியுது, தூங்குனா தெரியுது உங்களுக்கு, சிரிச்சா தெரியுது பாருங்க. என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
0: போட்டீங்க
2: சூப்பர் சூப்பர். இப்படி எல்லாம் மூளை வரணும் பாருங்க. அசைஞ்சு அசைஞ்சு போடுங்க ஒரு கோட்டை. நீங்க அசைஞ்சு அசைஞ்சு போட்டா அது அசைவில இருக்கிறீங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. அசைவில்லாம கோட்டை நீட்டா போட்டா நான் கேட்கலன்ற அர்த்தம். சூப்பர், நல்ல நல்ல விடயம். சரி, இன்றைக்கு நான் உடைகள், அதாவது சேலை வேட்டி சுடிதார் மற்றது ரவிக்க, இப்படி உடைகள் கொண்ட பாடல் ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
0: ரவிக்க சேலை வாங்கி தரேன், ராப்பகலா பேசுவோம், ஊமை கனவு கண்டால் படம்.
2: ஊமை கனவு கண்டால்
0: படம் பேரு, பாட்டு வந்து ரவிக்க சேலை வாங்கி தரேன்.
2: நீங்க இந்த இந்த நிகழ்ச்சியை அப்ப பதிவு செய்து போடும் போது கேக்குறீங்களா?
0: ஆ கேக்குறேன்.
2: என்ன நீங்க வாங்கி கொடுக்க போறீங்க? என்ன வாங்கி
0: கொடுக்க சொல்லிடாதீங்க.
2: இல்ல என்ன வாங்கி கொடுக்க போறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. உடல வரையில என்ன வாங்கி கொடுக்க நான் சொன்ன சாட்சியாக சொல்லி இருக்காரா? சொல்லுங்க. ரவிக்க சேலை வாங்கி
0: தாரேன்,
2: வாங்கி தாரேன் தாரேன். என்ன இது, பழைய படமா? நான் கேட்காதமா இருக்கிறதே.
0: இல்ல, அது நடிகர் விஜய், விஜயன் ஒருத்தர் தான் அந்த காலம்.
2: விஜயன், விஜயன் இல்லையா?
0: ஆமா ஆமா.
2: நிறமாறா பூக்கள் நடித்தவர்.
0: அந்த நேரத்தில் வந்த படம் எல்லாம்
2: அப்ப வந்த படம்.
0: பாடல் நல்லா நன்றாக இருக்கும், அமைதியாக போகும் பாடல்.
2: ரவிக்கையும் சேலையும் வாங்கி கொடுத்தா நல்லதானே. கஷ்டப்பட போறீங்க, நல்ல காலம் கேட்கல இன்றைக்கு உங்களுக்கு. அவங்களுக்கு
0: நான் தனியாக ரூம் உள்ள கருத்தாவல் போட்டுதான் இருக்கேன்.
2: பயத்துலதான் நீங்க ரூம்ல தாவல் போட்டுட்டு பேசுறீங்க பாருங்க. நல்ல நல்லது கண்ணன் சேகர், நன்றி.
0: நீங்க
2: மீண்டும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. நலம் தானே நீங்க? நலம் பட்டி பட்டிங்க நலம் தானே? நலம் நலம் பரவணும், நலம் பரவணும், நலமாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. எங்கேயே அன்பு உறவுகளை பாருங்க, அவர் கூட ரவிக்க சேலையோட வந்து போயிட்ட. சரி, இப்ப அடுத்த ஆண்டாளம்மா வணக்கம் போட்டிருக்கீங்க. சந்திரராஜ் மாமா வணக்கம், நீங்களும் ஒரு அசைவோடு இருக்கிறீங்க, அசைவில் முழுமையாவே நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாள். அருள் வணக்கம். இங்கே மற்றவர்களோட சத்தத்தையே காணையில நான் பார்த்த ரவிக்க சேலை வேட்டிகள் எடுத்து வந்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சு கொண்டு ஓடி வருவீங்க. சரி, இன்றைக்கு நான் ஒரு விடயத்தை சொல்ல போறேன். நாளைய தினம் எங்கள் வானொலியில் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார் என்று சொல்ல வந்தேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தான் நாங்கள் ஒரு ஆக்களை இன்ட்ரடியூஸ் பண்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், அது நீங்க நாளைக்கு சரியாக

நாளைய தினம் ஷாகுல் ஹமீத் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு பின்பாக 10 மணிக்கு அவருடைய நிகழ்ச்சி காற்றடைக்கி வரும். 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு கவிதையும் கானவுமாக அவருடைய நிகழ்ச்சி காற்றடைக்கி வரும். புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். அது யார் என்னன்னு கேட்கக்கூடாது. வணக்கம் கண்ணன், உங்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சி

0: வணக்கம் வணக்கம், மன்னிக்க வேண்டும், இந்த சத்தம் வர்றதுக்கு சத்தம் வர்றதுக்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணக்கம் முத்துவேல். வணக்கம் முத்துவேல், வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்ல நல்ல காதல் கேக்குதா?
0: என்ன கேக்குதா?
1: கேக்குதா?
0: சரி, நேற்று உங்களுக்கு பாட்டு இல்லாம போச்சு, நானும் அழைச்சு கூவி கூவி பார்த்தேன், முத்து வேல் வாங்க, நீங்க ஓடி போய் தூங்கிட்டீங்க.
1: இல்ல, நான் இல்ல, படுத்துட்டேன்.
0: நீங்க தூங்கிட்டீங்க. சரி, வணக்கம் அர்ஜுனன், அப்படியே காற்றலையில இருந்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம், அப்படியே இருந்து கொள்ளுங்க அர்ஜுனன். சரி சரி முத்துவேல், முதல்ல அர்ஜுனனை சந்திச்சிடலாம் நான், சரியா? அதுக்கப்புறம் உங்களை எடுத்து. வணக்கம் சார். வணக்கம் அர்ஜுனன், எப்படி இருக்கீங்க நீங்க? அர்ஜுனன், நீங்க எங்கட குரூப்புக்குள்ள இல்லையா?
1: டெய்லி வந்து ஏதாவது பேசிட்டு இருக்கேன், பாட்டு எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். பாட்டு வந்து கேட்டுட்டு இருக்கேன்.
0: யாரும் இல்ல, ஆனா அந்த குரூப்புக்குள்ள நீங்க போடல, அவங்க எல்லாம் கோயிப்பாங்க. இல்ல, சின்ன கீரண்டான போடுங்க, கண்ணன் சேகர் போடுற மாதிரி ஒரு கீரு, கிருக்கிற ஒரு கிருக்கிற மாதிரி ஒரு கீரு. நான் சொன்னது தமாஷா சொன்னது. சரி, இன்னைக்கு நீங்க சொல்லுங்க அர்ஜுனன், நீங்க சொல்லுங்க ஒரு பாட்டு பாக்கலாம். புடவ சேலை பாருங்க, ஆண்கள் எல்லாம் வாருங்க, யாராவது அவரை பாருங்க, முதல் கேட்டவரே ரவிக்க சேல வாங்கி தருவான், தன்னுடைய உடையெல்லாம் ஒரு பாட்டு கொண்டுறேன் பாருங்க.
1: சரி,
0: ஆண்கள் எல்லாம் பெண்களோட உடையில தான் இப்ப கொண்டு வர போறீங்க. சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க அர்ஜுன், சொல்லுங்க என்ன சொல்ல போறீங்க பாருங்க.
1: பட்டு பாவாடை எங்கே,
0: நான் சொன்னேன் இவர் எங்க வேட்டியா இல்லாட்டி ஏதாவது ஒரு ஷர்ட்டை பெட்டி கொண்டுறனா, பட்டு பாவாடையோட வந்திருக்கிற. நல்ல பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா அர்ஜுன்?
1: பட்டு பாவாடை நான் பார்த்தது இல்ல.
0: பாக்கலையா?
1: சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளைய போட்டுக்கும் போது பாத்திருக்கேன். பெரியவங்க போட்டு, சின்னவங்க போட்டு பாத்திருக்கேன், சின்ன பிள்ளைய பார்த்து.
0: பெரியவங்க பட்டு பாவாடை போட்டு நீங்க பாக்கலையா? நீங்க
1: பாவாடை போட்டு பாத்துக்கலாம்.
0: நீங்க யானைக்கு பாவாடை கட்டி பாத்துருக்கீங்களா? இப்பயும்
1: யானைக்கு பாவாடை கட்டினா யானை உருவத்துல இருக்க பெண்களை கட்டி பாத்துருக்கேன், யானைக்கு பாத்ததுல
0: இல்லங்க. இப்ப அந்த மிருகத்துக்கும் பாவாடை கட்டுறாங்க, நாய்க்கு யானைக்கு எல்லாம், அந்த சர்க்கஸ் காட்டுறதுக்கு எல்லாம் பாவாடை கட்டி, பாவாடை மாய் தச்சு போட்டு.
1: அப்படியா?
0: பாக்க இல்லையா நீங்க?
1: ஓ அப்படியா, என்ன தெரியலையே, நான் பாத்ததுல வரைக்கும்.
0: சரி, அடுத்த முறை நான் வந்தா நீங்க பாக்கலாம், சரியா?
1: சரி சரி சரி சரி.
0: என்ன சிரிக்கிறீங்க நீங்க? முத்து வெளிவர் சிரிக்கிறார், உண்மையா பொய்யான்னு தெரியாமல. அது என்ன நினைச்சது என்னன்னு கேளுங்க. நீங்க வணக்கம் சொல்லுங்க முத்துவேலுக்கு. முத்துவேலுக்கு வணக்கம் சொல்லுங்க.
1: முத்துவேலுக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: சரி,
1: இப்ப நீங்க யானைக்கு பாவாடை கட்டுறது பாத்துட்டீங்க, நான் வரும்போது பாக்குறேன்னு, நீங்க வரும்போது பாத்து நான் பாத்தேன்னு சொல்றீங்கன்னா எனக்கு
0: புரியல. இல்ல, நான் கூட்டிக்கொண்டே காட்டுவேன் நானே உங்களுக்கு. முத்துவேல், நான் சொன்னதுல எதுவும் தவறு இருக்கா? நான் வந்தா நீங்க பாக்கலாம்னு
1: சொன்னேன்.
0: கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேசுறத கேக்கல. கொஞ்சம் என்ன முத்துவேல் சொல்லுங்க நீங்க முதல்ல.
2: இங்க நம்ம பாப்பாவை வாங்கி வச்சிருக்கோம், ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மைக்கு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அத மாத்தி மாத்தி ட்ரெஸ் எல்லாம் குடுக்கறாங்க, சேர்த்தே குடுக்கறாங்க. அது ஒரு டாய்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க, பாப்பா வாங்கி வச்சிருக்குது. அதான் பொம்மைக்கு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்பொழுது அவருக்கு என்ன வயசாகுது,
0: என்ன
2: பார்த்த உருவம் இல்லையா?
0: அதான் பாவாணி பாக்காதவர் என்ன வயசு நீங்க? என்ன
1: சொல்லுங்க, பாவாடை தாவணி பாத்திருக்கேன், பட்டு சேலை கட்டி, பட்டு பாவாடை கட்டி இப்ப பாக்க முடியலன்னு
0: சொன்னேன்
1: நானு.
0: இப்ப பாருங்க, அப்போ பொய் சொன்னாருங்க. இப்ப நீங்க வந்தோன்னு ஒரு ஆள் எனக்கு துணைக்கு வந்தோன்னு சரி சரி இல்ல உண்மையா நான் பாத்துருக்கேன், ஆனா இப்ப பாக்கலன்னு சொல்றேன். அப்ப எப்ப பாத்தீங்க நீங்க, அத சொல்லுங்க.
1: இப்ப வந்து இல்ல நான் வந்து அதாவது சிறிய சின்ன பிள்ளைகளுக்கு தான் பாத்திருக்கேன், பெரியவங்களுக்கு இப்ப பாக்க முடியல. எல்லாமே புரியாதான் சொல்றாங்க, எங்க பட்டு பாவாடை ஆள் கட்டுறாங்க, எல்லாம் பட்டு சேலை கட்டுறாங்க, பட்டு
2: பாவாடை. இல்லப்ப கலாச்சாரம் கொஞ்சம் மாறி இருக்கு அவ்வளவுதானே தவிர. ஹலோ,
1: இல்ல இப்ப யாருமே பாவாடை கட்டுறது அதிகமா கிடையாது.
2: இல்ல இல்ல கலாச்சாரம் மாறி இருக்கு, ஆனா அந்த காலத்துல வந்து இந்த பாவாடை தாவணி எல்லாம் நிறைய இருக்கு, நான் நிறைய பேரை
0: பாத்துருக்கேன். நீங்க அப்ப எப்படி இங்க பாவாடை கட்டாட்டி, இப்ப இருக்கிறவங்க பாவாடை கட்டாட்டி எப்படி இங்க புடவை கட்டுறாங்க? பாவாடைய கட்டினா தானே புடவை அதுக்கு மேல கட்டலாம். நீங்க சொல்றீங்க
1: பாவாடைக்கு மேல தான் சேலை கட்டுறாங்க, அதனால பாவாடை நம்ம பார்க்க முடியாது, சேலை தான் பார்க்க முடியும். பாவாடைக்கு
0: மேல கவலைப்படுறாரு பாருங்க, சேலைய மட்டும்தான் பாக்கலாங்க, எப்படிங்க பாவாடைய பாரு.
1: பாவாடை தெரியற மாதிரி யாரும் சேலை கட்ட மாட்டாங்களா?
0: ஏங்க தூக்கி செருவி கொண்டு இப்படி தூக்கி இடுப்பு சேலைய மட்டும் செருவி கொண்டு வேலை செய்வாங்க, அப்ப கூட கொஞ்சமா கீழே நீங்க வந்து
1: பாவாடை நீங்க சொல்றது. அது பட்டு பாவாடை கட்டி யாரு போய் சேலை கட்டி சேலை இடுப்பு சரி யாரு வேலை
0: பார்க்க? பட்டு பாவாடை கட்டுறது இல்லையா? நல்ல பட்டு பட்டு
1: பட்டு பாவாடை கட்டி யாரும் சேலை பெருகிட்டு யாரும் வேலை பார்த்தது நான் பார்த்ததுல சாதா பாவாடை கட்டி இருப்பாங்க, பட்டு பாவாடை கட்டினது இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்றது.
0: என்ன மொத்தத்துல அது பாவாடை தானே, அது நீங்க சரிங்கன்றீங்களா?
1: அது பட்டு பாவாடை, அது வந்து பட்டு பாவாடை, சாதா தெரியல பாவாடை தான், அது பட்டு பாவாடைங்கிறது வேற.
0: அப்ப பட்டு எடுக்கணுன்றீங்க, ஆனா பாவாடை பாத்துருக்கீங்க சரியா?
1: சாதா பாவாடை பாத்திருக்கீங்க, பட்டு பாவாடை
2: இல்ல. அது பாவாடை தாவணி எல்லாம் ஒரு காலத்துல இருந்தது, ஆனா இப்ப இல்ல.
1: அது ஒரு காலத்துல இருந்தது
2: இருந்தது, இப்ப இல்ல அது. ஆனா அந்த காலத்துல வந்து அந்த ரசனையோட ஒரு பாடல் வச்சிருக்காங்க அந்த காலத்துல, பாவாடை தாவணியில் பார்த்த உருவம்
0: கள்ளன் பொய் சொன்னார் இல்ல, தான் பாவாடைய பாக்கல, சின்ன புள்ள போட்டதான் பாத்தனன். நாங்க இவ்வளவு நேரம் வாதாடி வாதாடி வாதாடி கேக்குற மாதிரி கேள்விய கேட்க சொன்ன, நான் அப்ப பார்த்தேன் என்று சொன்னார். பேந்து இப்ப சொன்னேன் பாவா பாவாடா மட்டும்தான். கொஞ்சம் பாருங்க, இப்ப நீங்க கள்ளனா இல்லையா? பாவா பாவாடைய பாத்துட்டு பாவாடையே பாக்கலன்னு சொன்னீங்கல்ல
1: நீங்க, இல்ல பட்டு பாவாடை தான் பாக்கலன்னு சொல்ல, பாவாடை பாக்கலன்னு சொல்ல தவிர நான் பட்டு பாவாடை பாக்கலன்னு சொல்லுற பாத்திருக்கேன். இப்ப கூட சுடிதார் போடுற கட்டுறாங்க, பட்டு பாவாடை, இப்ப எல்லாம் சேலை தான் கட்டுறாங்க, பட்டு சேலை, பட்டு பாவாடை பாக்குறது ரொம்ப அபூர்வம் போடுவாங்க.
2: ஆமா ஆமா,
0: ஆனா இப்ப பட்டு
2: சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அந்த மாதிரி பட்டு பாவாடை செட் எல்லாம் போட்டு பாப்பாங்க. அடுத்து வந்து இந்த அந்த காது குத்துறது இந்த ஃபங்க்ஷன் வரும்போதெல்லாம் அந்த பாவாடை செட்டு கட்டிட்டு குழந்தைகள் வந்து திருமணம் அந்த வைபவங்களுக்கு எல்லாம் வருவாங்க சின்ன பிள்ளைங்க. பெரியவர்கள் வந்து அந்த பாவாடை செட்டு தாவணிங்கிறது சுத்தமா இல்ல.
0: இல்ல ஆனா இப்ப பட்டு பட்டு புடவையே வாங்குறது கஷ்டம் தானே விலை கூட. அதனால புடவைகளே இப்ப வேற வேற சாதியில இன்னும் இன்னும் மாதிரி எல்லாம் சிலது சில புடவை வாங்கி எங்களால உடுக்க முடியாது, கடிக்க தொடங்கும். அது என்னன்றா அந்த கற்கள் வைத்து ஏதோ சீக்வின்ஸ் அது அதுல இந்த அந்த புடவையோட தன்மை கூட ஒரு சாஃப்ட்னஸ் இருக்காது, உங்களுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். தெரியாம வாங்கிருப்போம் இல்ல ஸ்டோன் வச்சது வாங்காட்டியும் சில சில துணி வந்து எங்களோட உடம்புக்கு செட் ஆகுது இல்ல, அதாவது அது கொடுத்து கொண்டிருக்கும் போது ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு எல்லாம் அப்படித்தான். அதனால அதிலும் பாக காட்டன் நல்ல காட்டன் இல்ல சும்மா நாங்க பருத்தியில அந்த ஒயில் காரி என்று சொல்றோம் இல்ல அது உண்மையா நல்லா இருக்கும். உடம்போட நல்லா ஒட்டி கொண்டிக்கும், நல்லா உடுக்கவும் நல்லா அழகா இருக்கும், எங்களுக்கும் சுவாத்தியம் கூட என்று நான் நினைக்கிறேன். இந்த பட்டு பட்டு
2: உண்மைதான் அதுல வந்து சில புடவைகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டா இருக்கும்.
0: சரியான
2: அந்த புடவைகளை வந்து யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நானே இப்ப இதெல்லாம் வாழ்க்கை அனுபவம், நானே திருமணம் ஆன புதுசுல ஒரு ரெண்டு புடவை வாங்கி கொடுத்து அது கட்டாமலே அப்படியே வச்சிருக்கிறாங்க.
0: அதான் பாத்தீங்களா கட்டமட்டது அந்த வெயிட்டண்டா அதுவும் கூற புடவை என்று சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு தூக்கி நடக்க முடியாது, உடுக்கவே முடியாது. மற்ற இன்னொன்று கூற புடவை என்று சொல்லுவாங்க, அதுல பல ஓட்டைகள் இருக்கும் எல்லாம். அதாவது எப்பவும் கூறப்படவையில ஒரு சின்ன கிழிவு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லுவார்கள். ஆனா இப்ப வந்து கட் ஒர்க் சொல்லி அதுல ஓட்டையில தயார் பண்ணி அதை கல்லு வச்சு எல்லாம் இதை செய்திருப்பாங்க. எல்லாம் ஓட்ட
2: ஓட்டையா லேஸ் ஒர்க் மாதிரி அந்த லேஸ் வரிசை நிறைய லேஸ் வச்சிருக்க மாதிரி புடவை வந்துருக்கு.
0: உண்மைதான் அது உண்மையா அது கூடாத உண்டு அப்படின்னா புடவை, அதாவது கூற புடவை என்பது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல்
2: இருக்கக்கூடாது.
0: பட்டா இருக்கணும், பட்டு கொஞ்சம் ஜருக அப்படி போட்டதுதான் அது கூற புடவை, அதுல எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஆனா இது பார்த்தா ஓட்ட ஓட்டையா கட் வைக்கன்னு சொல்லி அதைத்தான் வேணுமெண்டு இப்ப பிள்ளைங்க நாண்டு பிடிக்கிறாங்க கூற புடவை இருக்க
2: போன.
0: அதுல விலையும் கூடங்க சரியான விலை. சரி இப்ப எங்களை அர்ஜுன் பட்டு பாவாடை கட்டி என்று கேட்டுட்டீங்க, ரெண்டாலும் நீங்க நாங்க உங்களைய ஆயுள் தண்டனையில போடலாம்னு யோசிச்சோம் போய் சொன்னதுக்கு. ஆனா நீங்க சேர்ந்து பாருங்க நீங்க எங்களை பக்கம் ஆமா பார்த்து நான் பாவாடை என்று சொன்ன வடிவா நாங்க உங்களை ரிலீஸ் பண்ணி விடுறோம் அர்ஜுன்.
1: ஓஹோ
0: சரியா ரிலீஸ் பண்ணிட்டோம். என்னடா நீங்க சரியில்ல பார்த்து நண்டு நீங்க ஒரு உண்மையை பேர்ந்து சரின்னு சொல்லிட்டீங்கல்ல. முதல்ல பாருங்க சுத்தமா சொன்னீங்க, சின்ன புள்ள பா போட்டதை மட்டும்தான் பார்த்து நண்டு சொன்னீங்க பாருங்க. நான் ஏங்கி போனேன். அது வரும் முத்துவேல் கேட்டாரு பாருங்க, இவருக்கு எத்தனை வயசு என்று சொல்லுங்க. பாவாடையை இவர் பார்க்கலையேண்டா என்று கேட்டாரு இல்ல ஒரு கேள்வி.
1: அதாவது நான் இப்பவும் சொன்னேன் நான் வந்து பட்டுப்பாவாடை சின்ன பிள்ளைய போட்டுதான் பாத்தீங்கன்னா கும்பளைய பட்டு பாவாடை நான் தாங்கி தான்.
2: அதாவது அர்ஜுன்
1: சொல்லுங்க,
2: அதாவது பெண்கள் ஒரு 18 வயசு வரைக்கும் தாங்க பாவாடை கட்டுவாங்க, அதுக்கு மேல புடவை தான் கட்டுவாங்க.
1: ஆமா
2: 18 வயசு வரைக்கும் தான் அவங்க பாவாடை தவணையில வருவாங்க, அதுக்கு மேல அவங்க புடவை தான் கட்டுவாங்க.
0: இல்ல நான்
2: புடவை கட்டினா
0: இல்ல இப்ப எல்லாம் வயசு இல்ல, நீங்க நினைக்காங்க தாவணி போட்டு கட்டுறதுக்கு இப்ப எல்லாம் வயசு இல்ல. ஏதோ வித்தியாசம் வித்தியாசமா தாவணி போட்டு இப்ப எல்லாம் செய்யறாங்க. இப்ப எங்க இப்ப நீங்க பாருங்க அந்த சுடிதார் மாதிரி பாவாடையும் ஒரு தாவணியும் ஒரு ஜக்கெட்டும் மாதிரி எல்லாம் இங்க வீழ்படுது, பெரியவங்களுக்கும் விக்கிறாங்க. இப்ப வயசு இல்ல அதுக்கெல்லாம்
2: இல்ல அது இல்ல, அது இருந்தாலும் அது ஏதாவது ஒரு நாள் கட்டுவாங்களே தவிர ரெகுலரா எல்லாம் அதை கட்ட முடியாது.
0: ஒரு நாள் கட்டினாலும் கட்டினது தானே முத்துவேல். அது
2: இல்ல அது ஒரு இல்ல அது ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக கட்டிருப்பாங்க.
0: அது வந்து
2: குடும்பம் வரைக்கும் வந்து நடைமுறைப்படுத்த மாட்டாங்க.
0: நடைமுறைப்படுத்த மாட்டாங்க சரி. ஆனா இப்பவும் அவர் கவலையோடு தான் சொல்றார், நான் பெரியவங்க பெரிய பெரிய பொண்ணுங்க பட்டுப்பாட கட்டி நான் பார்க்கலன்னு கவலையோடு தான் சொல்றேன். இதுக்கு நாங்க என்ன செய்யறேன்னு தெரியல, பாக்கலாம் வர்றவங்கள்ட்ட கேட்கலாம்.
2: அதுல இன்னொரு அவர்கிட்ட இன்னொரு விஷயம் கேளுங்க. ஹலோ
0: கேளுங்க, நீங்க கேளுங்க.
2: அந்த
0: என்னங்க
2: அந்த கண்டாங்கி சேலை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா?
0: கண்டாங்கி சேலை தெரியுமா? எனக்கே தெரியாது, அது என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அந்த கண்டாங்கி சேலை கட்டுறது தெரிஞ்சவங்க தான் கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல? அது அதுக்கு வந்து
2: நம்முடைய நம்முடைய மூதாதையர் தான் அதெல்லாம் கட்டிருந்தாங்க. இப்ப வந்து நடைமுறையில அந்த கண்டாங்கி சேலை எல்லாம் இல்ல
0: இல்ல இல்ல அப்படியே வந்து அது ஒரு ஒரு அப்படி ஒரு மாதிரி ஒரு ஒரு பக்கத்துக்கு அப்படியே தொங்க விட்டு இல்லையா?
2: ஆமா ஆமா, அவர் ஒரு மாதிரியே கட்டி நடந்து போறது. அது
0: அது வந்து முதல் இத போட்டுட்டு முதல் சுத்தி எடுத்து போட்டு நாங்க செய்யறத சுத்தாம அப்படியே தோல்ல போட்டு திரும்பி கொண்டு செருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ அப்படித்தான் தெரியும் இல்லையா? கண்டாங்கி சேல
2: முன்புதான் இருந்தது, அது இப்போதைக்கு இல்ல. ஆனா வந்து பழைய திரைப்படங்கள்ல ஒன்னு ரெண்டு படங்கள்ல பாத்துருக்காங்க.
0: அந்த பிளீட்ஸ் இல்ல முன்னுக்கு கண்டாங்கி சேலைக்கு நீங்க ஒரு பக்கத்துல ஜாக்கெட் காணலைங்க, நூலா இருக்குது ஜாக்கெட், ஒரு சின்ன நூல் ஜாக்கெட், அதாவது பின்னுக்கு முதுகெல்லாம் அப்படியே எம்டியா தெரியுது. முன்னுக்கு புடவை மறைக்குது, மன்னிக்கணும், இன்னைக்கு ஏதோ என்ன பேச விடுது இல்ல, புடவை மறைக்குது. அந்த ஜாக்கெட்ல துணி இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஜாக்கெட் ஜாக்கெட் போட்டிருக்கான், ஒரு ஒரு டேப் ரெண்டு டேப் மட்டும் தெரியுது. அப்ப அத பாத்துருக்கீங்களா நீங்க அர்ஜுனன்?
1: சொல்லுங்க.
0: அதாவது ஜாக்கெட் போட்டிருக்கேன் சொல்றாங்க, ஆனா போடாத மாதிரி இருக்கு, அத பாத்துருக்கீங்களா? என்ன சிரிக்கிறீங்க?
1: ஜாக்கெட் போட்டிருக்கோம், ஆனா போடாத மாதிரி இருக்கு. அப்படின்னா ஜாக்கெட் போட்டு வந்து நிறைய பேர் வந்து ஒரு சில கலர்ல போடும்போது தெரிய மாட்டேங்குது, அவங்களோட கலருக்கு தகுந்த மாதிரி போட்டாங்கன்னா சிலருக்கு தெரியாது.
0: இவர் என்ன சின்ன பிள்ளையா தான் இருக்காருங்க அவங்களோட
1: கலர்.
0: இப்ப எனக்கு
2: அவருக்கு தெரியல,
0: இல்ல தெரியல, அவர் என்ன சின்ன பிள்ளை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா நான் போட்டா கருப்பு கலர்ல போட்டா தானுங்க உங்களுக்கு தெரியாது. நல்ல கருப்புல எந்த கலர் எந்த கலரோடய இருக்கு, நீங்க உங்களுக்கு கண்ணுக்கு பார்த்தா ஜாக்கெட் போட்ட மாதிரி இருக்காது. நல்ல சிவப்பா இருக்கிறவங்க தாங்க ஜாக்கெட் போட்டிருக்காங்கன்னு ஜாக்கெட் போட்ட மாதிரி இல்ல, ஒரு நாடா மட்டும் இந்த இந்த ஷோல்டர்ல இருக்கு, அது பாக்க இல்லையா நீங்க? நீங்க படமே பாக்கிறது, நீங்க படமே பாக்க இல்லையா அர்ஜுனன்? நீங்க
1: திரும்பவும் சொல்றேன், அதாவது பாவாடை தானியம் பட்டு பாவாடை பாக்கறதுன்னு சொன்ன பாவாடை தானியம் பாக்கறதுன்னு சொல்லல, பட்டு பாவாடை போட்டா பெண்களை நான் பாக்கல, சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன் சொன்னேன், சின்ன பிள்ளைகளை பாத்திருக்கேன்.
0: சின்ன பிள்ளைய இப்ப பட்டு சரியான விலை இல்ல இல்ல. இப்ப அதாவது பாவாடை வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல தச்சு போட்டிருப்பாங்க, இப்ப அதாவது ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு சரியான சாஃப்ட் மெட்டீரியல் பாத்துருக்கீங்களா? அந்த குளு குளுன்னு இருக்கும் சரியான சாஃப்ட், அதுல தச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு எப்படி சொல்ல, சட்டன் சட்டன் சாமோஸ் ரெண்டு விஷயம் இருக்கிறது. அந்த சாமோஸ் துணி வகையில சரியான சாஃப்டா இருக்கும், அது அது சும்மா போட்டு படுக்கன்னா நல்ல சாஃப்டா இருக்கும் அந்த துணி, அதுல தச்சு போட்டிருக்காங்க. சரி, இருந்தாலும் அர்ஜுனுக்கு பாவாடையும் தெரியாது ஜாக்கெட்டும் தெரியாது, காணல இந்த காலத்துல அவர்.
1: இன்னைக்கு பட்டு பாவாடை பார்க்க சொன்னதே நானு. இன்னைக்கு அந்த பட்டு பார்க்க பார்த்ததான் நான் கேட்டேன். அந்த பட்டு பாவாடை
0: இனி வாரங்கள்ட்ட என்னன்னு இங்க கேள்வி. நீங்க பாத்தீங்களா இல்லையா?
1: ஆமா ஆமா, அத நான் வந்து பார்த்ததான் சொன்ன சின்ன பிள்ளைகள பாத்துக்கிறேன்.
0: செல்வகுமார் வந்தா கேக்கலாம். நல்லது நல்லது அர்ஜுன், உங்களோட உடவிட்டு கொண்டு நன்றி நன்றி நன்றி நன்றி
1: நன்றி.
0: இப்ப முத்துவே நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன பாவாடை சொல்ல போறீங்கன்னு பாக்கலாம். சொல்லுங்க பாக்கலாம்.
2: என்ன பாவாடைக்கு
0: பாட்டு? அதாவது என்ன பாவாடை? என்ன பாவாடைக்கு இல்லைங்க
2: பாட்டு வந்து காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். அது படம் என்ன படம் எனக்கு ஞாபகம் இல்ல.
0: நல்ல படம் அந்த பாடல் எடுத்து வரலாம். காஞ்சி பட்டுடுத்தியா?
2: காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும்.
0: அதுல ஜெய்கணேஷ் நடிச்சிருப்பா, நல்ல ஒரு பாடல்.
2: ஜெய்கணேஷ் ஜெய்கணேஷ் நடிச்ச படம் தான் அது. ஆமா ஆமா, அந்த பாட்டு நல்லா இருக்கும்.
0: உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வருகிறேன் முத்துவே. நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ஆண்டாள் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. ஆண்டாளம்மா நீங்க இணைஞ்சு கொள்ள வேணும். வணக்கம். எங்களுடைய மெர்சி ராணி.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் கலைவாணன். வாங்க கலைவாணன். நாங்க பெண்களுக்கு தான் முதலிட்டு தான் மெர்சி ராணின்னு கூப்பிட்டேன்.
3: அப்படிங்களா? ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அதாவது பெண்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டாம், அதாவது ஆண்களுக்குள்ள ஒருமை அனைத்தும் பெண்களுக்கு உண்டு.
0: அப்படி அதை சொல்லி தாங்க பெண்களை நீங்க பலதாக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும்.
3: அப்படிலாம் இல்ல சகோதரி, இன்று உலக வானொலி தினம்.
0: நிச்சயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
3: 1946 பிப்ரவரி 14 உலக வானொலி தினமாக யுனெஸ்கோ வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து மக்களுக்கும் உலக வானொலி தினத்தை அன்போடு பாசத்தோடு பரிவோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.
0: உங்களுக்கும் உங்களை சுற்றி வானொலியை கேட்டு ரசிக்கும் உறவுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
3: நன்றி மேடம், நன்றி. அதாவது நீண்ட நேரம் பார்த்தால வந்து கண்வலிக்கும், பேசி வாய்வலிக்கும், முடிந்தால் மூக்கு வலிக்கும், நடந்தால் கால் வலிக்கும், விழுப்பினால் கை வலிக்கும், ஆனால் எவ்வளவு நேரம் கேட்டாலும் காது வலிக்காது. நமது அன்பு வானொலி செவிட்டாத தேனொலி.
0: அதுக்கு தானே இப்ப மனைவி மாரெல்லாம் இவ்வளவு பேசியும் கணவன் மேல பேசாம இருக்கிறாங்க. வலிச்சிருந்தா தான் இவங்க எப்படி ஓடிடுவாங்க.
3: அன்பு அன்பு சகோதரி, நான் வந்து என்னுடைய நான் வந்து 14 இருந்து நான் வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதாவது என்னுடைய வீட்டுல வந்து இதுவரைக்கும் வந்து 36 வானொலி இருக்கிறது. அதை வந்து நான் யாருக்குமே தூக்கியும் போடல, யார்ட்டும் கொடுக்கவும்
0: இல்லை.
3: அதை அப்படியே சேகரிச்சு வச்சுட்டு இருக்கேன். என்னுடைய நான் வந்து எல்லாத்தையும் சொல்லுவேன். என்னுடைய
0: உயிர்
3: முதல் வானொலி, இரண்டாவது என்னுடைய ஆசிரியர் பணி அப்படின்னு எல்லாத்தையும் நான்
0: சொல்லியிருக்கேன்.
3: அந்த வகையில வந்து இன்னைக்கு வந்து நான் ஸ்கூல்ல இன்னைக்கு என் பள்ளியில கூட அந்த இன்றைக்கு வந்து உலக வானொலி தினத்தை பத்தி ஒரு அரை மணி நேரம் பேசணும் சகோதரி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த ஊடகம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை. அதாவது ஊடகங்கள்ல அது என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்கள்ல தாயகம் வானொலி அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து சிறப்பாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, ஆனா வந்து நடைமுறைகளை வந்து யாரும் வந்து வெளிப்படுத்த
0: மாட்டேங்கிறாங்க.
3: அந்த அளவுக்கு இந்த வானொலி வந்து மிக சிறப்பாக, அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுல வந்து நடைபெற்ற சுனாமியா இருந்தாலும் சரி, கஜா புயலா இருந்தாலும் சரி, அதுக்கு முழு முழு ஒத்துழைப்பு கொடுத்தது நம்மளுடைய வானொலி தான்.
0: வானொலிகள்
3: அது வந்து யாராலும் மறக்க முடியாது. அளவுக்கு நம்முடைய வானொலி ஊடகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டது அன்பு சகோதரி, என்னுடைய துணைவியார் பேசுறாங்க. ஒரு
0: நிமிஷம் முதல்ல உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க, துணைவியார் பாட்டை கேட்கலாம். கலைவாணன்
3: சகோதரி, அவங்க அற்புதமான ஒரு பாடலை கேட்க போறாங்க.
0: வணக்கம் மெர்சி ராணி.
4: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி இருக்கிறீங்க மெர்சி ராணி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கமா, நீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: சரிங்கம்மா.
0: இன்னைக்கு மன்னிக்கணும்மா, எங்கே இன்னைக்கு நீங்க
4: வானொலிக்கு வாழ்த்துக்கள்.
0: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அம்மா, உங்களுக்கும். சரி, நீங்க சொல்லுங்க. இங்க உடைய வச்சு ஒரு பாடல், அதாவது என்ன வேண்டாலும் உடுக்குற உடுப்பு, ஆண்கள் உடுத்தாலும் சரி, சின்ன பிள்ளைகள் உடுத்தாங்க, பெரியவர்கள் உடுத்தாலும் சரி, அது வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாக்கலாம், உங்க விருப்பமா.
4: பாவாடை பாவனையில் பார்த்த உருவமா.
0: இது யாரோ கேட்ட மாதிரி இருக்கே. இல்ல, யாருமே கேட்க கேக்கல.
4: பழைய
0: கேக்கல. பாவாடை. இவ்வளவு நேரமும் சொல்லிட்டாங்க பாருங்க. இப்ப நீங்க அஞ்சாவதால், ஆனா எல்லாம் பெண்கள்ட உடையதான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஆண்கள்ட கூட வரவே இல்லை. ஆண்கள் கூட பெண்கள்ட பாவாடையதான் சொல்லிட்டு போறாங்க. இது நாங்க ரெண்டு பேரும் பெருமைப்பட்டுக்கணும் இல்ல. பாவாடை தாவணியில். சரி, இப்ப எல்லாம் பட்டு பாவாடை. இப்ப அதாவது நீங்க அந்த பாவாடை வந்து சாமோஸ்ல உள்ளுக்கு சரியான சாஃப்டா இருக்கும், அதாவது 2x2 இருக்கும், சும்மா காட்டன்ல இருக்கும். என்ன காட்டன்ல தான் நல்லம், இந்த வெயில் நாட்கள்ல காட்டன் தான் பாவிக்கிறது நல்லம். அந்த பட்டு பாவாடை கட்டல யாரும் கட்டி பாக்கல என்று ஒருத்தர் சத்தியா துக்கப்பட்டுட்டு போயிட்டார், எங்கட அர்ஜுன். உண்மையிலே அது விலையானது, பட்டு பாவாடை அப்படி உள்ளுக்க கட்டுற விட வெளியில கட்டுறதான் நல்லம் இல்ல. அப்ப இப்ப இப்ப கலைவாணனுக்கு அப்ப உங்களோட பாட்டோடைய சேர்த்து போடட்டானா மெர்சி ராணி? ரமேஷ் அவங்கள்ட்டையும் சொல்லிருங்க, நேற்று அழைப்புக்கு விடுத்திருந்தார், அவருக்கு அழைச்சு பாத்துட்டு வெக்கத்துல அவங்க அழைக்க விடுறாங்கன்னு
4: நினைக்கிறேன்.
0: மற்றவர்கள் பேசும்போது அழைச்சிருந்தார், நான் அவரை எடுப்பதற்கு முதல் அவங்க வச்சிட்டாங்க, ஆனா பேருந்து அழைக்கவே இல்லை, ஏனென்றால் அவங்க வெக்கத்துல அழைக்க இல்ல, அதனால சொல்லுங்க வெக்கப்பட வேணாண்டு. உங்களுக்கு இந்த பாடலை நான் எடுத்து வருகிறேன். நன்றி, நன்றி மெர்சி ராணி.
4: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. எங்கே வணக்கம் எங்களுடைய மஜித்.
5: வணக்கம் அம்மா, வணக்கம்
0: மஜித். வணக்கம் மஜித், உங்கள்ட்ட கணக்க கேள்வி கேட்க கிடக்கு, உங்கள்ட்ட தான் கேட்கலாம்.
5: வணக்கம் அம்மா, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க இப்ப?
5: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்.
0: அப்ப உங்களோட கல்யாண வீடு அவங்க எல்லாம் வந்து பேர்ந்து என்ன கால் மாறுறது அங்கேயும் இங்கேயும் போற எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதா?
5: அதெல்லாம் முடிஞ்ச பழசாயிடுச்சு.
0: நீங்க பொறாமையில சொல்றீங்க, அவங்க இன்னும் பழசாகாம இருக்கிறாங்க, நீங்க பொறாமையில சொல்றீங்க. நீங்க
5: போன வியாழக்கிழமை ஆரம்பிச்சது அது.
0: இந்த வியாழக்கிழமையில எப்படி பழசாங்க? நல்லா இருக்கு. நீங்க நீங்க ஒரு துணி கொஞ்சம் பாருங்க, நீங்க ஒரு புது புதுசா ஒரு ஷர்ட் வாங்கினா ஒரு ஒரு கிழமைக்குல ஒரு ஒரு வியாழக்கிழமை வாங்கினா அடுத்த வியாழக்கிழமை பழசாயிருமா? இல்ல தானே?
5: இல்ல இல்ல இல்ல இல்ல.
0: அப்ப பேருந்த அப்படி சொல்ல கூடாது நீங்க, சரியா?
5: எனக்கு பழசாயிடுச்சு, அவங்களுக்கு இருக்கும், புதுசா கூட இருக்கலாம்.
0: சரி, நீங்க பட்டு பாவாடை பாத்துருக்கீங்களா? பாவாடை பாத்துருக்கீங்களா? முதல்ல அதை கேட்கலாம்.
5: முன்னாடியே ஒண்ணு காஞ்சிட்டு இருக்கு. காலையில துவைச்சு போட்டது இன்னும் எடுக்கல.
0: நீங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க, இனி யாராவது இப்ப எங்கேயாவது பாவாடை காஞ்சி கொண்டு வந்தா அத படம் எடுத்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பப்போறேன்.
5: நீங்க போய் பாவாடை பத்தி கேக்குறீங்க.
0: இல்ல இன்னைக்கு உடுப்பு உடை வரக்கூடியதா பாட்டு கேட்டேன். ஆனா கேட்டவங்க எல்லாம் பாருங்க, ஒருத்தர் கேட்டிருக்காரு உனக்கு ரவிக்க செயல வாங்கி தரேன்ட்ட, மற்றவர் காஞ்சி பட்டுடுத்தி, மற்றவர் பட்டு பாவாடை கட்டி, இப்ப மத்தவங்க மெர்சி ராணி கூட வந்து பாவாடை தாவணின்னு சொல்லிட்டு போறா. நீங்க என்னத்தை சொல்ல போறீங்க?
5: ஓஹோ அப்படியா?
0: ஆஹ், பாட்டு போயிருச்சா அவங்க பாட்டு பாவாடை பாடி
5: போல போல பாவாடை சொன்ன உடனே நீங்க ஞாபகம் வந்துருச்சு.
0: சொல்லுங்க.
5: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பூவெங்கே, பொட்டும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: அது கேட்டு அது கேட்டுட்டாங்க. பட்டு பாவாடை கேட்டுட்டாங்க.
5: சரி ஓகே, இன்னொரு பாட்டு. சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே வளர்ந்த நாள் இதுவே.
0: என்ன பாப்பா?
5: இது கேட்டுக்க மாட்டாங்க.
0: இல்ல கேட்கல. என்ன பாப்பா சொல்லுங்க, இருக்க என்ன இருக்க சொல்லுங்க.
5: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு, பிறந்த நாள் இதுவே பிறந்த நாள் இதுவே.
0: இந்த சிட்டுக்கு பிறகு என்ன சொல்லி சொல்றீங்க நீங்க? சிட்டு
5: சிட்டு முத்து பாப்பா
0: பட்டு முத்து முத்து முத்து முத்து பாப்பா
5: சிட்டு முத்து பாப்பா பட்டு சட்டை போடு. இது கேட்டிருக்க மாட்டாங்களே.
0: இல்ல யாருமே கேட்கல. இந்த பாட்டு
5: என்ன? இது அன்பு
0: உங்களோட வசம் உங்கள்ட்ட இருந்து அனுப்பி வைங்க இந்த பாட்டு. இது இது வந்து பிறந்த நாளைக்கு எல்லாம் போடலாம் இல்ல இல்லையா?
5: எல்லாருக்கும்
0: வீட்டுல இருக்குங்க, எனக்கு தான் இல்ல. நீங்க அனுப்பி வைங்க.
5: நிச்சயமா நிச்சயமா அனுப்பிக்கிறேன்.
0: ஆடை
5: முழுதும் எம்மழை அடிக்குதடி, நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை அடிக்குதடி, நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி, புது நினைவு வந்து மனதில் நின்று கதை படிக்குதடி. அம்மா
0: நீங்க பிள்ளையா சொல்லிட்டீங்க. ஆடை என்றுதான் சொன்னீங்க இல்லையா? ஒரு உடையில சொல்லு வர இல்லையா அதுல?
5: ஓ அப்ப நீங்க பட்டு சட்டையே கொடுங்க.
0: அப்ப பாத்தீங்களா, நீங்க ஆடை நீங்க நினைவு ஆடைய உடனே மனசுக்கு வந்தோம்னா டக்குன்னு அதை கொண்டு வந்துட்டீங்க.
5: சரி சரி சரி, பட்டு சட்டையே கொடுங்க.
0: பட்டு சட்டை. சரி, எதுக்கு நீங்க அந்த காய போட்டுருக்க பாவாடைய பாக்காம அடுத்த பக்கம் திரும்பி பாக்கலாம்?
5: நீங்க கேட்டீங்க பட்டுன்னு சொல்லி, அங்க பச்சை பாவாடை காஞ்சிட்டு இருக்கு.
0: சூப்பர் சூப்பர் நல்ல. எதுக்கு அங்கதான் நீங்க திரும்பி ஒருக்கா பார்த்தா காணும், அங்கட மற்ற பக்கம் பாருங்க. நீ நல்லது நல்லது மஜித், நன்றி நன்றி நன்றி
5: நன்றி நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார். சரியாக நீங்க 10 மணிக்கு அந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இங்கே வணக்கம் இளவரசு. வணக்கம.
6: வணக்கம் வணக்கம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க இளவரசு? நீங்க
6: நல்ல
0: சோமா. நான் பாவாடையோட
6: இருக்கேன்.
0: இவ நீங்க எப்படி சொன்னாலும் எல்லாரும் சிரிக்கிறீங்க. ஏங்க நான் பாவாடையோட இருக்கிறேன்னு சொன்னேன். என்னம்மா நீங்க பாவாடையோ அப்படி எல்லாம் கேட்கல. நான் பாவாடைதான் சரி பாவாடை உடுத்திட்டு பாவாடையோட
6: இல்ல. நான் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பாவாடை பாட்டு கேட்டாரு அண்ணா.
0: என்ன படம் அது?
6: சென்னை எக்ஸ்பிரஸ். ஷாருக்கான் படம்.
0: நீங்க புதுசா கேட்டிருக்கீங்க, சரி நீங்க பாத்துக்கீங்களா பாட்டு பாவாட?
6: சின்ன வயசுல 16 வயசு 15 வயசுல குழந்தைகள் பருவம் அடைஞ்சா இந்த பட்டு பாவாட கட்டி
0: அந்த இது தாவணி தாவணி எல்லாம் போட்டு வருவாங்க. அது நீங்க பாருங்க, நீங்க
6: அதே திருமணம் நடத்தும்போது பட்டு புடவையா போடுவாங்க,
0: பட்டு புடவை.
6: சின்ன வயசுல பாவாடையா இருந்தது
0: இந்த புடவையா மாறிடுறேன்,
6: புடவையா மாறிடுச்சு.
0: அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சு சொல்றீங்க, வர வர பெண்களுக்கு செலவு கூடுதலையோ குறையல?
6: அது பெண்களை பொறுத்தளவு எப்போதுமே செலவுதான்
0: செலவு. ஆனா பெண்களை பொறுத்த ஆண்களுக்கு செலவு இல்லையா?
6: ஆண்களுக்கு ஒன்னும் அதிகமா செலவு இருக்குமா தெரியலமா.
0: இப்ப பாருங்க அந்த பட்டு வேட்டி அதுல எல்லாம் டிசைன் அப்படியே நூல் வேலை டிசைன் சரிகை எல்லாம் போட்டு சைட்ல எல்லாம் போட்டு கீழே பார்டர் வந்து பெட்டஸ்டா போட்டு எல்லாம் வந்துருச்சு. இப்ப வேட்டி பாத்துருக்கீங்களா நீங்க?
6: அது வந்திருக்குமா நிறைய வேட்டி, ஒட்டிக்கோ கட்டிக்கோ விளம்பரம் வர நிறைய வருது.
0: செல்வகுமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க, அடுத்த இணைப்புக்கு வாங்க. வந்துருக்கு.
6: இருந்தாலும் இருந்தாலும் பெண்களுக்கு தான் அதிகமான அந்த அந்த பட்டு மேல ஆர்வம் அதிகம்,
0: ஆண்களுக்கு இல்ல. எதுக்கு அப்ப பட்டு வேட்டி கட்டுறீங்க நீங்க?
6: கல்யாணம் பண்றப்ப கட்டிக்க சொன்னாங்கம்மா,
0: அதுக்கான மாட்டுவீங்க. பேந்து கட்டுறது இல்லையா கோயிலுக்கு?
6: அதுக்கப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கோயிலுக்கு
0: விசேஷ தினங்களுக்கு கட்டணும் பட்டு வேட்டி கட்டினா ஒரு அழகு தான், பட்டு ஷர்ட்டும் பட்டு வேட்டியும் ஆண்களுக்கு இல்லையா?
6: நிச்சயமாம்மா
0: அழகு இருக்கு. நல்ல காலம் நீங்க இன்னைக்கு லுங்கியோட வந்துட்டீங்க, நீங்க தப்பிட்டீங்க. பெண்கள் நீங்க ஒரு ஆள் தான் இப்ப ஆண்களோட லுங்கியோட வந்திருக்கீங்க, ஆனா பெண்களும் லுங்கி கட்டுறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
6: இருக்குமா இருக்குமா, அதான் பாத்துதான் இருக்கும்.
0: யார் கட்டுறது லுங்கி சொல்லுங்க பெண்கள்ல?
6: விளம்பரத்துல பாக்குறமே.
0: விளம்பரங்கள்ல பாக்குறீங்க, ஆனா கூடுதலா லுங்கி கட்டுறாங்க, அதுக்கும் ஒரு ஸ்டைலா வந்துருச்சு இப்ப லுங்கி.
6: கேரளா கேரளா
0: கேரளா மட்டும் லுங்கி மாதிரி, ஆனா அவங்க புடவை ஏத்தான இப்ப கீழே கட்டுறாங்க. அது புடவை லுங்கி மாதிரி இல்ல, லுங்கி என்ற அவங்களோட காலெல்லாம் தெரியுமல்ல, கால் தெரியாம புடவையத்தான் அப்படி கீழே சுத்தி கட்டுறாங்க. அவங்கள மாதிரி தான் சிங்கள இனத்தவர்களும் கட்டுவாங்க லுங்கி. அது எப்படி என்ன, அது வந்து லுங்கியில சைஸ் இல்ல, கொஞ்சம் நீட்டா இருக்கும் அந்த துணி. அது ஒரு சுருக்கு வச்சு அது ஒரு இடுப்பு பக்கம் அப்படியே விட்டு மற்றவளம் கொண்டு செருவுவாங்க, அந்த சுருக்கு அப்படி இழுத்து விடுவாங்க, நல்லா இருக்கும். அப்படித்தான் சிங்கள மக்கள் உடுக்கிறது. அதுவும் ஜாக்கெட்டும் போடுவாங்க. கேரளாலையும் அப்படி என்னதான் நினைக்கிறேன்.
6: சரிங்கம்மா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல எப்படி அந்த பாவாடை இல்லாம ஜாக்கெட் போறாங்கன்னு சொல்லிட்டு, முருகன் படத்துல பாருங்க.
0: என்னத்துல பாக்க அதை சொல்லுங்க, அது நாங்க எங்க அர்ஜுன் கிட்ட சொல்லணும். பாவம் அவர் அப்படி பார்க்கவே இல்லை.
6: முதல் முதல் மரியாதை திரைப்படத்துல
0: ஆக்கு இங்க எங்கட பழைய காலம். அது வணக்கம் வணக்கம் எங்களுடைய செல்வகுமார், வணக்கம் வணக்கம். இல்ல இளவரசோட சத்தம் இல்ல, உங்களோட சத்தமே சரியா கேட்கல. என்ன செய்யறீங்க நீங்க? கொஞ்சம் பெருசா கேளுங்க, நீங்க பேசுங்க. எங்களுடைய செல்வகுமார் தெளிவில்ல, உங்களோட சத்தம் தெளிவில்ல செல்வம். மீண்டும்
6: விடைபெற்று
0: சரி, நீங்க செல்வகுமார் இன்னொரு தடவை நீங்க அழைக்கணும். ஏன்னா உங்களுடைய பக்கம் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. இப்ப இவ்வளவு நேரமும் அங்க எல்லாரும் அந்த பக்கத்துல இணைஞ்சிருந்தார்கள். மஜித் பேசியிருந்தார், எல்லாரும் இருந்தது. எங்க நீங்க இன்னொருக்கா இணைய வேணும், நீங்க இணைஞ்சாத்தான் நான் அதை எடுக்கலாம். சரி, நீங்க சொல்லுங்க. அது முதல் மரியாதையில அது வந்து எங்களுடைய பாரம்பரிய உடை. அது முந்தி ரவுக்க போடையில பெண்கள் போடாட்டியும் பாருங்க, ஒரு அந்த ரவுக்க போடாமல் அவர்கள் உடுத்தும் அவர்கள் பவ்யமாக நல்ல அழகாக அந்த ஒரு
6: சேலை கூட எனக்கு சின்னது ஒரு கவர்ச்சி கூட வெளியில் தெரியாமல் ரொம்ப அழகாக கட்டியிருப்பாங்க.
0: ஒரு சின்ன அதாவது மேல ஒரு கொஞ்சம் தோளோடு சேர்ந்த கொஞ்சம் அளவு தெரிஞ்சாலும் கூட மற்றவர்களை ஒரு உணர்ச்சி ஏற்படும் விதமாக ஆக்காத வண்ணம் இருக்கிறது அந்த உடை.
6: கண்டிப்பாகமா.
0: அப்ப நீங்க பாருங்க இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் என்ன போயிட்டீங்களா நீங்க? இந்த காலத்துல இருக்கிற பெண்கள் அப்படி கட்டினாலும் கூட கவர்ச்சியா தான் கட்டுவார்கள். அதை
6: எங்கம்மா இப்ப இந்த காலத்துல யாரு அப்படி கட்டுறா?
0: நிச்சயமா. ஆனா உடை அதாவது அந்த காலத்துல அவர்கள் ரவக்க போடாத பழக்கம் இருந்தும் கூட தங்களுடைய மானத்தை மற்றவர்கள் பார்த்து ஒரு கொச்சத்தனமா நினைக்காத வண்ணம் தான் அதை உடுத்திருந்தார்கள். ஒரு மரியாதை தான் வந்தது.
6: அதாவது அந்த அந்த காலத்துல வந்து கண்ணியம் கட்டுப்பாடு அதுதான் தலைவிரிச்சு ரொம்ப எல்லோருடைய மனசுலயும் அதுதான் அதிகமா இருந்தது. ஆனா இந்த காலத்துல வந்து கவர்ச்சி என்பத மனசுக்குள்ள அதிகமா இருக்கு.
0: நிச்சயம் நிச்சயம். நல்லது நல்லது.
6: ஆடைகளை ஆடைகளை குறைத்து கவர்ச்சி காட்டுவதில் தான் அதிக ஆர்வம் காட்டுறாங்க.
0: நிச்சயமா. நல்லது நல்லது இளவரசு. நன்றி.
6: சரிங்கம்மா. நன்றி நன்றி.
0: எங்கே எங்களுடைய செல்வகுமார் நீங்க ஒருக்க இணைஞ்சு கொள்ளுங்க பாக்கலாம். எப்படி நீங்க உங்களுடைய இருக்கிறதன்று பாக்க எங்க. வணக்கம் வணக்கம் செல்வகுமார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம். இல்லை உங்களோட பக்கம் ஏதோ ஒரு பழுது இருக்கிறது என்று நினைக்கிறேன். இப்ப பேசுங்க செல்வகுமார். உங்களோட டவர் விட்டு வருது அதனாலதான்.
5: எடுத்துருவாங்க
0: பாத்தீங்களா. நல்லது. நன்றி நன்றி நன்றி. எங்க காற்றில இணைந்து கொள்ளும் எங்களுடைய ரதீஷை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? சொல்லுங்க ரதீஷ். ரதீஷ் சொல்லுங்க.
7: என்ன
0: சாப்பிடுவேன்
7: டீ ஷர்ட்டும் பாட்டு வேணும்.
0: நித்திரம் என்ன வேணும் உங்களுக்கு? டீ ஷர்ட்டும் என்ன படத்துல? அது
7: அது ஒரு ஹிந்தி படம் டெங்கில். ஆனா அது வந்து தமிழ்ல டப்பிங் பண்ணிட்டு தமிழ் பாட்டு.
0: அது அனுப்பி வைங்க எனக்கு. நீங்க
7: அனுப்பி வைங்க.
0: போடுறது
7: போட்டு
0: பாக்கணும். அது என்ன மாதிரியான
7: ஓ போட் ஃபர்ஸ்ட் சொல்லுது அது இப்படி.
0: ஆஹா.
7: அது 2 minutes தான் இருக்கு நினைக்கிறேன் அந்த பாட்டு.
0: நிக்கிற
7: சொல்லுது எல்லாரும் ஆவாடையில வர நம்ம வந்து கொஞ்சம் வெரைட்டியா வந்துருக்கு.
0: நீங்க நிக்கரோட வந்துட்டீங்க. நீங்க மட்டும் லுங்கியோட இளவரசி லுங்கியோட வந்த செல்வகுமார் வேட்டியோட வந்த நீங்க நிக்கிறோட இல்ல இந்த கேள்வி சொல்லுங்க இந்த கேள்விப்பா சொல்லுங்க. இப்ப இளவரசு இளவரசு வந்து லுங்கியோட வந்திருக்க செல்வகுமார் செல்வகுமார் வேட்டியோட வந்திருக்காரு நீங்க நிக்கிறோட வந்தீங்க அப்ப யார கூடுதலா எல்லாரும் பாப்பாங்க அத சொல்லுங்க.
7: அது இனி இனி இனி கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வரும் கொஞ்சம் கூடி ஹாஃப்ல வந்து சரியும்.
0: இல்ல நான் கேட்ட இந்த மூன்று பேர்ல யார உடல பாப்பாங்க எல்லாரும் மக்கள் அதிசயமா
7: உங்களை பாக்கணும். இன்னொரு பாட்டும் கூட இருக்கு அந்த பாட்டு வேற அந்த பாட்டுல வந்தா ரெடியா
0: சரி
7: ஒரு பாட்டும் கூட இருக்குது
0: இன்னொரு பாட்டு அதை அனுப்பி வைங்க என்ன பாட்டு
7: தெரியும் அந்த பாட்டு நம்ம கிட்டத்தட்ட யாரும் அந்த பாட்டு பாடி இருக்கு வானொலியில.
0: என்ன பாட்டு
7: அது நானும் மறந்து வச்சு அந்த டிரெஸ்ஸோட வந்துதான் அதுதான் எல்லாரும் சரியா பாக்கும் அந்த மாதிரி பாக்கக்கூடிய ஒரு வெரைட்டியான டிரெஸ் பழைய காலகட்டங்கள்ல எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணது
0: இல்ல.
7: அது மாதிரி இந்த ஒரு ஒரு பாட்டுல வந்து இடையில ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வருது தெரியும் உங்களுக்கு அந்த பாட்டுன்னா?
0: இல்ல இல்ல ஜீன்ஸ் பேண்ட் அடிஞ்சு அந்த பாட்டு அது அப்படி கன பாட்டு இருக்கு
7: திரைப்படத்துல ஜீன்ஸ் என்ற பாட்டு இல்ல
0: இல்ல இல்ல அதுல வர என்ன
7: படத்தோட வேறு
0: மட்டும்தான் இருக்கு. இப்ப இப்ப முதல்ல உங்களுடைய இந்த நிக்கிறேன் டிஷர்ட்டே தான் இப்ப ஒளிபரப்பி பாக்க போறேன் இருக்க பாக்கலாம். நீங்கள் இணைப்புக்கு வாங்க பாக்கலாம். முதல்ல நான் ரதீஷோட பாடல இந்த நான் கேட்காத ஒரு பாட்டு அதற்கு கேட்டு பாக்கலாம். நாளைய தினம் எங்களுடைய புதிய அறிவிப்பாளருடைய நிகழ்ச்சி 10 மணிக்கு உங்களுடைய காலை 10 மணிக்கு ஆரம்பிக்கிறது. அவர்கள் வருக வருக வந்து நாங்கள் வரவேற்கிறோம். எங்க வணக்கம் செல்வகுமார் சொல்லுங்க. செல்வகுமார் என்ன சொல்லுது என்ன சொல்லுங்க சொல்லுங்க. இப்பயும் விட்டு விட்டு
8: தான்
0: இருக்கட்டுங்க இப்பயும் கலக்கி கலக்கி தான் வருது. இப்ப
8: நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா தெரியுது.
0: நீங்க உங்களுக்கு அந்த பாட்டு இருக்குது வேற பாட்டு உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம்.
8: பட்டுச்சேலை
0: காத்தாட அது யாரும் சொல்லல பாக்கலாம் வர்றவங்க சொல்லட்டும் சரியா. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க ஆண்டாளம்மா வணக்கம். வணக்கம் ஆண்டாளம்மா. ஆண்டாளம்மா வணக்கம். ஆண்டாளம்மா வணக்கம். என்ன உங்களுக்கு நடந்தது? அம்மா ஆண்டாளம்மா
9: பேசுங்க
0: கேக்குதுங்க விட்டு சொல்லுங்க. இப்ப கேக்குது சொல்லுங்க ஆண்டாளம்மா.
9: எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சோமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
9: நல்லா இருக்க சந்தோஷம்.
0: உங்களோட பாட்டு முதல்ல சொல்லிருங்க. இப்ப இந்த நெட்ஒர்க் பண்ணிட்டு எங்களுக்கு உங்களோட பேச முடியா போகும்.
9: என்னோட பாட்டா? பட்டு சேலை காட்டாடுன்னு பாட்டுமா?
0: அது சொல்லி அது சொல்லிட்டாங்க. சரி அப்ப பட்டு சேலை பட்டு பாவாடை எங்கே பட்டு சேலை சொல்லல சொல்லல சொல்லல
9: பட்டு
0: காற்றாட
9: ஆமா பட்டு சேலை காட்டாத தாய் சொல்லி தட்டாதே படம்.
0: தாய் சொல்லி தட்டாதே
9: அஞ்சு வீடு வைக்கிறேன்.
0: நல்ல சோமா இருக்கிறேன், அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க. ஏன் எல்லாருக்கும் நெட்ஒர்க் பிள்ளையா இருக்கிறது, என்ன நடந்தது?
9: நமக்கு லைனும் கிடைக்கலாம், ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல. அதுதான் முதல்ல ட்ரை பண்ணிக்கிறேன் முதல்ல எப்பவுமே, அப்புறம் அப்புறம் வந்து கிடைக்கவே கிடைக்காது லைன்.
0: நல்லது ஆண்டாளம்மா, நீங்க முதல்ல நீங்க இணைஞ்சாதான் சிறப்பு, ஓடி வரணும் இந்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க வரணும்.
9: சரி சரி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கேயே நண்பர்களே, நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். நிறைய பாடல்கள் எங்களுடைய அண்ணன் சேகர் நிறைய பாடல் அனுப்பி வைக்கிறீங்க. இது இது நல்லா இருக்கு, நீங்க உள்ளுக்குள்ளேயே நீங்க அனுப்பி வைக்கிறது பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம் எங்களுடைய குரூப்ல கண்ணன் சந்தனராஜ் மாமா, கண்ணன் செல்வகுமார் புதுக்கோட்டை வந்துட்டீங்க நீங்க. வணக்கம் கண்ணன், உங்களுடைய பாட்டு என்னன்று நீங்க எழுதல, வணக்கம் மட்டும் போட்டிருக்கீங்க. ஜெயவர் சாதி கண்ணா கதமணியில நிகழ்ச்சி வருகை தந்துள்ள எல்லாம் போட்டுட்டு உங்களோட பாட்டு என்ன, எல்லாரும் பாவாடைய கேட்காங்கன்னு நீங்க எழுத பஞ்சு படுறீங்க எல்லாரும். நெட்ஒர்க் ப்ராப்ளம், நிகழ்ச்சி கேட்கவில்லை என்று என்ன உங்களுக்கு நெட்ஒர்க்கா அல்லாட்டி எங்களுடைய எதுவும் பிரச்சனையா நிகழ்ச்சி கேட்க முடியாம? இங்க பாக்கலாம், அது உங்களுடைய பிரச்சனையா இல்ல, எங்களுடைய எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். மற்றும் கதம்ப நேரலை நிகழ்ச்சியில நீங்க என்ன பாட்டு கேட்டுருக்கீங்க? பறக்கும் பாவை படத்துல பட்டு பாவாடை எங்கே, அது கேட்டுட்டாங்க தேவசாதிகண்ணா, அது கேட்டுட்டாங்க. நிகழ்ச்சி தற்போது கேட்க முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய நெட்வொர்க். எங்க கண்ணன், நீங்க வந்து சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே, உன் மீது காதல் வந்ததான், ஆஹா, இது முதல் ஆரம்பமே எப்படியா வருது கண்ணன்? கண்ணன் சரியா நீங்க சொல்லணும், ஆரம்பமே சுடுதார் அணிந்து வந்த சொர்க்கமே என்றா தொடங்குது என்று கேட்டிருக்கேன். எங்க பாக்கலாம், சரி உங்களுடைய பாடல் எடுத்து வர. மஜித் இணைந்து சிறப்பித்தீங்க நீங்க, கோட்டு சூட்டு அம்மா என்று சொல்லியிருக்கிறீங்க. வணக்கம் அர்ஜுனன், வணக்கம் அர்ஜுனன்,
10: வணக்கம்
0: சொல்லுங்க அர்ஜுனன்.
10: இன்னும் வந்து சில பாடல் வந்து சொல்லலாம் பாக்குறேன்.
0: இன்னொரு பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
10: அதை விட ரகசியங்கிற படத்துல எந்த கதை சேலை இந்த பொண்ணு உடல் மேலன்னு ஒரு பாட்டு இருக்கு,
0: அதை விட ரகசியம்
10: படம், பி சுசிலா அம்மா பாடின பாட்டு.
0: எந்த கடை சேலை,
10: எந்த கடை சேலை இந்த பொண்ணு உடல் மேல அப்படின்னு வரும் பாட்டு வரும், அதை விட ரகசியம் படத்துக்கு.
0: இந்த பொண்ணு உடல்
10: இந்த பாட்டு
0: மேலே,
10: இந்த ஆமா எந்த கடை சேலை இந்த பொண்ணு உடல் மேல,
0: இந்த பொண்ணு உடல் மேல, நல்ல நல்ல நன்றி நன்றி.
10: இந்த பாட்டு ஆமா, ஏன்னா இந்த பாடல வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியாது, ரொம்ப அபூர்வமான பாடல்.
0: இந்த பாடல் நாங்களும் கேட்கல,
10: இந்த பாட்டு நேருக்கு தெரியாது, அதனால இது ஒரு அபூர்வமான பாட்டுங்கனால திரும்ப சொல்லிடுறேன், சொன்ன எல்லா பேரும் கேட்கட்டுமே அந்த பாட்டு அப்படிங்கறத சொன்னேன்.
0: நிச்சயம் நிச்சயம், நல்லது நல்லது அர்ஜுன், நன்றி நன்றி நன்றி
10: நன்றி.
0: எங்க இப்பொழுது நாங்கள் நாங்கள் இப்பொழுது பாடல் ஒன்றை கேட்கலாம், எங்களுடைய ரதீஷுடைய பாடலை முதல்ல கேட்டு பார்க்கலாம், கேட்காத பாடல் அது ஒருக்கா கேட்டு பார்க்கலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 10:48, இதுதான் அவருடைய பாடல் பாத்தீங்களா? சரி, ஆனா நாங்கள் முதல் முதல் கேட்கிறோம் இந்த பாடலை. ரதீஷ் நீங்கள் கொண்ட பாடல் முதல் முதல்ல நாங்கள் இந்த பாடலை கேட்கிறோம். பார்க்கலாம், நீங்களும் பாடல்களை தெரிவு செய்து அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 514-519-2379 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த பாடல் எங்களுடைய ஒரு பாடலை எடுத்து வரலாம், அதுவும் நீங்கள் கொடுக்குற பாடலையும் எடுத்து வரலாம் என்று இருக்கிறார். ஏனென்றா இன்றைக்கு எனக்கு இந்த உடைகளில் பாட்டு தேட கஷ்டமாக இருக்கிறது, அதனால் நீங்கள் எடுத்து வந்த பாடலையே நாங்கள் கொடுத்துடலாம். அடுத்த பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மா அவளுடைய பாடலை எடுத்து வரலாம். ஆண்டாளும் அம்மாவுடைய பாடலை எடுத்து வருவோம்.
1: What is Tropicana? Well,
0: நேரம் சரியாக 10:49. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர்.

நேரம் சரியாக 10:53. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் எங்களுடைய ஆண்டாள் அம்மாவுடைய பாடல் கண்ணன் உங்களுடைய பாடல் இப்பொழுது காற்றளிக்கு வருகிறது. நாங்கள் கீழே இருந்து மேலே போகிறோம் பாருங்கள்.

0: காட்டணி இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். இவரை தான் நீண்ட நாளா தேடிக்கொண்டிருந்த. வாங்க இளையராஜா. வணக்கம் இளையராஜா. எப்படி இருக்கீங்க? எங்க போனீங்க? உங்களை தான் நான் நினைக்க நினைச்சு கொண்டிருக்கிறது. ஏன்னு தெரியுமா? இப்ப
1: வானொலி
0: தின வாழ்த்துக்கள். இப்படி எல்லாம் ஒரு தினம்
1: வந்தால்தான் அனைவருக்கும்
0: நிச்சயம் உங்களுக்கு உங்களை சார்ந்த பண்பலை கேட்கிற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். இளையராஜா
1: மேடம்,
0: உங்களைத்தான் நான் நெடுக நினைக்கிறது இந்த இந்த காலகட்டத்துல. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கேக்குதா? பிளட் டெஸ்ட் எது கொள்ளலாம் இல்ல? இந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையாண்டு
1: பாக்கலாம்.
0: என்ன சிரிக்கிறீங்க நீங்க?
1: இல்ல மேடம், வர வாய்ப்பு இல்ல மேடம்.
0: என்னது? என்ன வாய்ப்பு இல்ல? வர வாய்ப்பு இல்ல. நல்ல காலம் டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருந்தா நான் இப்ப அதுவே இருக்கும். சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க. உடை வார மாதிரி ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு உடை. பாவாடை வரலாம், தேயில வரலாம், வேட்டி வரலாம். அது கேக்குறீங்க? சேலையில வீடு கட்டவா அந்த பாட்டு.
1: அவள் வருவாளா?
0: அவள் வருவாளா படவா? ஒரு வாசத்தை அந்த பாட்டை கேக்குறீங்களா இல்ல சேலையில வீடு கட்டலாமா? எது வேணும்?
1: வீடு வேணாம்
0: மேடம். வாசம் தான் வேணும். பாருங்க எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறாங்க. குரல் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது இளையராஜா.
1: என்ன
0: இது சோமா?
1: பாத்துட்டு வண்டி எடுத்தார.
0: அவரை பார்த்தா தான் எங்களை ஞாபகம் வருது உங்களுக்கு.
1: மேடம் இப்படி இருக்காங்க, ரொம்ப நாள் ஆச்சு வராங்களா என்னன்னு தெரியல, ரொம்ப கவலையா
0: கேட்டேன்.
1: உடல்நிலை எப்படி இருக்கு மேடத்துக்கு? நானும் விசாரிக்கல. அவங்க தான் சொன்னாங்க அம்மா வந்துட்டு இருக்காங்களா இல்லன்னாங்க. அதான் மேடம், நான் உடனே வந்துட்டேன் மேடம்.
0: உடனே வந்துருக்கேன். நீ ஒரு நாளும் வாங்க, ஒரு நாளும் நாங்க அலையில இருக்கோம். சரியா?
1: நாங்க
0: ஒவ்வொரு நாளும் வாங்க காட்டலைக்கு. சரியா? நிச்சயமா வாங்க. உங்களுக்கு நான் வாசத்தை கொண்டு வரேன். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
1: வாசம் உண்டு.
0: வீட்டை யார்கிட்டையும் கொடுத்துடலாம் இல்ல? சேலை இருந்தா போதும், சேலையும் வாசம் இருந்தா போதும், வீடு வேணாம்ன்றீங்க உங்களுக்கு,
1: அப்படித்தானே?
0: சேலையும் வாசமும் இருந்தா போதும், வீடு வேணாம், அப்படித்தானே? நன்றி நன்றி இளவரசு. இளைய ராஜா
1: நன்றி
0: நன்றி நன்றிங்க. நன்றி வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இளையராஜா இணைந்திருக்கிற உங்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளலாம், அன்பையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இளையராஜா மீண்டும் மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ள வேண்டும். அவர் இப்ப இரண்டு சேலை பாட்டுல உண்டு அவர் எடுத்துட்டார். சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு என்று கொண்டு வந்துட்டார். வணக்கம் ரேவதி அம்மா. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி
2: மேடம்?
0: எப்படி இருக்கிறீங்க நீங்க?
2: நல்ல.
0: என்ன உடை?
2: நல்லா இருக்கேன்.
0: உடைய பெட்டி பாவாடைய பெட்டி கேட்டோன்னா நீங்க அந்த பக்கம் வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. என்ன? அந்த
2: இன்னைக்கு ஒரு கல்யாணம் போயிட்டு வந்தேன், வானொலி நேயர் கல்யாணம்.
0: ஆஹா, அடேப்பா.
2: உத்திரமேரூர் மோகன்.
0: என்ன பேருங்க?
2: உத்திரமேரூர் மோகன்.
0: மோகன் உத்திர
2: உத்திரமேரூர் மோகன்.
0: மேரூர் மோகன். இங்க இந்த வானொலிக்கு என்ன அவர் வரையல?
2: ஓ, அப்புறம் மேடம் வானொலி தின வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: உங்களுக்கு, உங்களை சுற்றி வானொலியை கேட்டு அதன் மேல் உயிராகவும் அன்பாகவும் இருக்கும் உறவுகளுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சரியா?
2: நன்றி மேடம்.
0: சரி, இன்றைக்கு நீங்க
2: எங்களோட பிறந்த நாள் மாதிரி இருக்கு.
0: யாருடைய பிறந்த நாள்? உங்கள எங்களோட பிறந்த நாள் மாதிரி இல்லையா?
2: நேயர்கள் ஆகிய வானொலி பர்த்டே இல்லையா, அதனால எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கு. எங்க பர்த்டே மாதிரி
0: நிச்சயம் உண்மைதான். இது இருக்கிறதாலதானே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் இல்லையா? வீரமணி அப்படியே இணைப்புல இருங்க, சத்தம் போடாம இருக்கணும். சத்தம் போட்டா சத்தம் போட்டா நான் பாட்டு தர மாட்டேன் சரியா? என்ன பாருங்க ஊசலாம் பயப்படுறேன். சரி எங்க ரேவதி அம்மா நீங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க. சேலை ஏதாவது ஒரு உடை
2: வரணும் பார்த்த உருவமா நீ பூவாடை வீசி வர பூத்த பருவமா பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா.
0: ரேவதி அம்மா இந்த பாவாடை இன்னொரு ஆக்கள் கொண்டு வந்துட்டாங்க, மெர்சி ராணி கொண்டு
2: வந்துட்டா.
0: நீங்க வேற
2: லேட்டா வந்துருக்கு,
0: நீங்க வேற
2: வந்துட்டா
0: இல்ல நீங்க வேற பாவாடை தேடுங்க.
2: பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூம் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா சொல்லம்மா.
0: நான் சொல்றேனுங்க அதுவும் வந்துட்டுதுங்க.
2: வேற உடையில வேற உடையில
0: வேற என்ன பாட்டு
2: வேற எல்லாருமே குடுத்துட்டு இருக்காங்க.
0: சேலை என்று வாடுற பாட்டு
2: அதான் ரெண்டு சொன்னார. இப்ப சேலையில வீடு கட்டவா
0: அது அதுல
2: வச்ச ஜாக்கெட் போடுவான்னாரு. அப்புறம் சேலை கட்டும் பெண்ணுக்கு ஒரு வாசம் உண்டு.
0: அவருக்கு வீடு வேணாண்டு வாசத்தை மட்டும் அதை தாங்க நின்று போயிட்டா.
2: அப்ப எனக்கு வீடு குடுத்துருங்க, வீடு குடுத்துருங்க.
0: சேலையில வீட்டை தரவா உங்களுக்கு?
2: ஆஹ் வீடு குடுத்துருங்க. ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டு சேர்த்து கொடுங்க.
0: இப்ப அது அது ஒரு கொஞ்ச காலம் தான் எண்ணலும் வச்சாங்க, எண்ணலும் கதவும். இப்ப அதுவும் இல்ல.
2: ஆமா
0: அதுவும் இல்ல. அந்த அதாவது ஒரு வீட்டை அப்படியே சும்மா அந்த சிவரை மட்டும் எழுப்பி விட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் இப்ப ஜாக்கெட் போடுறாங்க. அத மறைக்க இல்ல. ஆனா அதுக்கு அதுக்கு துணியெல்லாம் குறைவா முடியும் இல்ல?
2: ஆமா ஆமா திரைப்படங்கள்ல பார்த்து மக்களும் அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது யார் ரசிப்பாங்க சொல்லுங்க? நம்ம அப்புறமா நம்மளே நம்மளுக்கு ஆபத்தை தேடிக்கிட்டு அப்புறம் இப்படி நாட்டுல நடக்குதுன்னு சொன்னா எப்படி? நாட்டுல இப்படி காலம் கெட்டு போச்சு, நாட்டுல இப்படி நடக்குதுன்னு நம்ம சொன்னா எப்படி?
0: உண்மைதான்.
2: நம்ம ஒழுங்கா இருந்ததுன்னே நல்லது.
0: ஆனா எந்த ஒரு அழகும் நாங்கள் பொத்தி வச்சு பார்த்தா தான் அழகு. அது
2: கண்டிப்பா சொல்லுவாங்க. திறந்தா போனா கையம் திறந்தா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, மூடி வச்சாதான் அழகு, திறந்தா போச்சு. சிரிப்புக்கும் சொல்லுவாங்க, பம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுருவாங்க. அதே மாதிரி பார்க்க பார்க்க மூட மூடதான் நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கு. அதனாலதான் இப்ப ஆண்கள் எல்லாம் அழகா இருக்கிறாங்க. என்ன அவங்க மூடிக்கொண்டு வந்துருக்க?
2: நல்லா சொன்னீங்க மேடம், நல்லா சொன்னீங்க. இந்த கை கிட்ட ரெண்டு ரவுண்டு கிழிச்சு ரெண்டு ரவுண்டு கை கிட்ட அது மாதிரி கிழிச்சு போட்டுக்கிறாங்க.
0: கிழிச்சு போட்டுக்காங்க.
2: அப்புறம் ஒரு விட்டு வந்தது மேடம், ஒரு அம்மா வந்து பேத்திக்கு ஜீன்ஸ் கிழிஞ்சு இருக்கு, பாட்டி வந்து தைக்கிறாங்க. அவங்க கீழ்ச்சிதான் போட்டுக்கிறாங்க. இந்த பாட்டி வந்து ஊசி நூல் வச்சு பேச்சிக்கு தைக்கிறாங்க.
0: பாட்டிக்கு தெரியாது
2: நீ வந்து பேஷன் தெச்சு.
0: அது ஃபேஷன் தெரியாது, ஆனா பாட்டி தைக்கலாம் வச்சு.
2: ஆமா ஆமா, அந்த காலத்துல செய்வாங்கல்ல ஊசி நூல அப்படியே வச்சுக்கிட்டு பட்டன் தச்சு விடுவாங்க. பொட்டின்னு இருக்கும் போதே செய்வாங்க. அந்த மாதிரி பாட்டி என்ன பண்ணுது, பேத்தியோட ஜீன்ஸ் தைக்குது.
0: அப்ப பாருங்க
2: நல்லது. காலம் மாறி போச்சு,
0: காலம் மாறி போச்சு. கிழிஞ்சதை எல்லாம் தைக்கிறத விட்டுட்டு நல்லதெல்லாம் கிழிச்சு போடுறாங்க.
2: அதான் சொல்றாங்க, இல்லாதவங்க கிழிஞ்சத போட்டுக்கிறாங்க, பார்த்தா நாகரிகமானவங்களும் காசை குடிச்சு கிழிஞ்சத வாங்கி போட்டுக்கிறாங்க.
0: நிச்சயம் நிச்சயம், உண்மை உண்மை நிச்சயம். நல்லது ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல்
2: நல்லது மேடம், உங்களோட பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சி சிறப்பு சிறப்பா இருந்தது,
2: நன்றி மேடம்.
0: நாளைய தினம் ஒரு புதிய அறிவிப்பாளர் உருவாகிறார், யாருன்னு நாளைக்கு பாருங்க சரியா?
2: கண்டிப்பா கண்டிப்பா. எத்தனை மணிக்கு?
0: சரியா 10 மணி, உங்களுடைய காலை 10 மணிக்கு.
2: சரி மேடம், கண்டிப்பா கேக்குறேன்.
0: நன்றி நன்றி நன்றி.
2: நன்றி மேடம், நன்றி
0: நன்றி.
2: வணக்கம்.
0: எங்கே காற்றலையில இப்பொழுது எங்களுடைய வீரமணி. வணக்கம் வீரமணி, அமைதியா இருந்ததுக்கு நன்றி. சொல்லுங்க வீரமணி.
3: நிகழ்ச்சி கேக்குறது எனக்கு சந்தோஷமா இருக்குது. இவ்வளவு நேரம் உங்க குரல் மட்டும் கேட்டு இருப்பேன், கடைசி இருக்கும் போது டைம் இருக்குமோ நான் லைன்ல வந்துருவேன்.
0: ஆஹ், நல்ல. அப்ப வீரமணி சொல்லுங்க, ஏதாவது ஒரு பாட்டு. எங்க உடைய உண்டு இருக்கானு அதுல, சேல ஜாக்கெட் அப்படித்தான்.
3: துணி மேலே காதல் குறியை போட்டு வைத்தவானே, நெஞ்சினிலே குறியை போட மறந்து போனாயேனோ. இந்த பாடல் இருக்குமா?
0: அது துணி அல்ல, துணியும் ஆடையும் அதுவும் வரையலாது. ஆடை என்றது அதை சொல்றது, நீங்க அந்த உடுப்புட பேரை சொல்லணும் எனக்கு. உடுப்புட பேர்
3: அதுவா? சலக்கு சலக்கு சரிக சேல சலக்கு சலக்கு, அந்த பாடல் நல்லா இருக்குமா?
0: என்ன
3: படம் சலக்கு சலக்கு?
0: உங்களுக்கு நான் எடுத்து வர்றேன். நல்லது வீரமணி, நன்றி
3: நன்றி நன்றிமா. அதே மாதிரிமா நாளைக்கு வந்து
0: சொல்லுங்க.
3: ஹலோ.
0: நாளைக்கு
3: நாளைக்கு புல்வாமா தாக்குதல் நடந்த 14ஆம் தேதி காதல் தினம் அல்ல, நாளைக்கு ஒரு துக்க தினமாக மனிதர் பட்டதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறமா நாளைக்கு.
0: நல்லது நல்லது நன்றி. நாளைக்கு காதல் தினம், நாளைக்கு
3: 14 பிப்ரவரி 14 வரும்போது காதல் தினம் வந்துருதுமா?
0: நிச்சயம் நிச்சயம்.
3: ஆனா அந்த காதல் என்பது வந்து இனிமேல் இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் சொல்ற அந்த வார்த்தை உலகத்தில் இருக்க அனைத்து நேர்களுக்கும் போய் சேரட்டும். நாளைய தினம் வந்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு இழப்புன்னா பேர் இழப்பானது வந்து புல்வாமா தாக்குதல்ல 40 பேர்களுக்கு வீரர்கள் மேல வந்து ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை வீரர்களுக்கும் பாதுகாப்பு அத்தனை பேரும் இறந்து போயிடும்ன்றது வந்து துக்கமா வந்து அனுசரிப்பா இருந்து நான் ஒரு இந்திய குடிமகனா இருந்து நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோமா இந்த நிகழ்ச்சியில மூலமா.
0: நன்றி நன்றி நன்றிங்க.
3: நன்றி.
0: எங்க இளவரசு? வணக்கம் இளவரசு.
2: காதல் தினம்
0: இல்ல கொண்டு பூ குடுக்க வாங்க, பூ வாங்காம நான் யாருல இருந்த
4: அது கொஞ்சம் கஷ்டம் தான்.
0: கஷ்டம் தான். அவ நீங்க அதுக்கு ஒரு வழி சொல்லிக்கிறீங்க.
4: இப்ப காட்டுறது
0: இல்ல,
4: காட்டுறதுல வேற எல்லாருமே பூ கொடுக்க போயிட்டாங்கன்னா அப்புறம் யாரு வர்றது?
0: பூ வாங்கவும் பூ கொடுக்காம போயிட்டாங்கன்னா யாரு காட்டுல வாருது? அத சொல்லுங்க முதல்ல. அப்ப நான் மட்டும் இருந்து எந்த பூவையும் வாங்காம இதுல இருந்து நான் பேசிட்டு இருந்தா இதை எப்படி? எனக்கு இப்ப காட்டுலையில எத்தனை பேர் பூ தர போறீங்க அத சொல்லுங்க முதல்ல. என்ன சத்தத்தை அன்புக்கு குடுக்கற இது நீங்க அதுக்கு வர யோசிக்கிறீங்க. பூவை வந்து இப்ப அன்போட தான் குடுக்கறாங்க. மென்மையான இந்த தருணத்துல உனக்கு அன்பை தெரிவிச்சுக்கிறேன்னு தான். அது காதல் தினம், காதல்ன்றது ஒரு அன்பு சரியா?
4: அடுத்தது
0: நீங்க உங்களுடைய பாட்டு. சென்னைக்கு போனேன் ஆனா அதுவும் கிடைக்கல. லுங்கி டான்ஸ் அதையும் அனுப்புங்க.
4: பாட்டு இல்ல அம்மா பாட்டு கேட்டுட்டு இருந்தாங்கல்ல, ரெண்டு மூணு பாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த பாட்டு எல்லாம் வந்துச்சு வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. அம்மா பாட்டு கேட்டாங்களா? என்ன பாட்டு?
0: அம்மா சேலையில வீடு கட்டவா அந்த பாட்டு தர சொன்னா.
4: அப்படிங்களா? நான் அதுக்குள்ள ஓடி போய் ஒரு பாட்டு எடுத்துட்டு வந்து அம்மாட்ட கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன்.
0: என்ன பாட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
4: எங்கேயோ கேட்ட குரல் படம் பேரு.
0: ஓ, அதுல
4: பட்டு வண்ண சேலை
0: கறி. அது சூப்பர் சூப்பர் பாட்டு.
4: ஒரு பெண்ணிடத்தில் தொட்டில் கட்டும்
0: நல்ல ஒரு பாடல் அது. பட்டு வண்ண சேலைக்காரி.
4: அந்த பாட்டு கொண்டு வரலாம்னு பார்த்தா அதுக்குள்ள அம்மா பேசி முடிச்சுட்டு.
0: பரவாயில்ல அம்மா, இப்ப நான் சொன்ன பாட்டு தான் அம்மா எடுத்து வந்தா, அதை நான் கட் பண்ணிட்டு அம்மாக்கு பட்டு வண்ண சேலைக்காரி நல்ல ஒரு பாடல் அந்த பாடல்.
4: சரிங்கம்மா, கண்டிப்பாகம்மா. இப்போ வேட்டி கட்டு வேட்டி கட்டு அந்த பாட்டு, அதுக்கப்புறம் லிங்கி டான்ஸ்.
0: லிங்கி டான்ஸ் ரெண்டையும் இப்ப நான் எடுத்து வரவனா நீங்க எடுத்து வாங்க ஒருக்கா, எனக்கு அனுப்பி வைங்க.
4: சரிங்கம்மா,
0: நன்றி நன்றி.
4: உடனே
0: உடனே நன்றி. அதாவது கண்ணன் உங்களுடைய சுடுதார இடையில நிப்பாட்டிட்டேனா அதை கேட்கலாம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 12:45, அது இந்திய இலங்கை கனடிய நேரம். எனக்கும் மாறி போச்சு பாருங்க, சேலையும் ரவுக்கையும் கொண்டு வந்தோன்னே எனக்கு எல்லாம் மாறி போச்சு. சரி, இந்திய இலங்கை நேரம் சரியா 11:15. நீங்கள் இணைந்து சிறப்பிக்கணும். பூ யாரது ஆறதுன்னு கேட்டோடனே மாமா இதான் சாட்டன்னு இந்த வாட்ஸ்அப்ல பாருங்க, மாமா எத்தனை பூவை போட்டிருக்காருண்டு. இப்படி நாங்கள் பூ கொடுப்போம் மாமா எல்லாருக்கும். நாளைக்கு நான் எல்லாருக்கும் பூ போட்டுடுறேன். சரியா, இன்னும் ஒரு விஜயன் தர்மபுரி, நீங்க காட்சிக்கு வர முடியாது. சரி, இருந்தாலும் உங்களுடைய பாடலை எழுதிக்கிறீங்க. அடி அடி நீல சேலை பறக்கையில் அப்படி ஒரு பாட்டு, என்ன படம்ன்றது எழுதிருங்க. நீங்க எங்கேயோ இடையில பார்த்து எழுதிட போறீங்க வரிகளை, நாங்க தேடிக்கொண்டே இருக்கணும். தயவு செய்து படத்தை எழுதிருங்க. எங்கே அந்த பாடல், என்ன அடி நீல சேலை பறக்கையில். சரி, எங்களுடைய தர்மபுரி என்ன சொல்லுகிறாருன்னு பாக்கலாம். எங்களுடைய தமிழன் பாரதி
1: அம்மா வணக்கம். இனிய வானொலி தின நல்வாழ்த்துக்களை, உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை நம்முடைய நேய உறவுகள் அனைவருக்கும், மீரா அம்மாவுக்கும், நம்முடைய சிந்தனை செல்வர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நம் நிலையத்தில் பணியாற்ற ஒவ்வொருவருக்கும், நேய உறவுகள் குடும்பத்தார் அனைவருக்கும், உலகமெங்கும் இருக்கிற அன்பு நேய உறவுகள் அனைவருக்குமே இந்த உலக வானொலி தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றும் உங்கள் கொடையூராம் தகடோ தமிழன் பாரதி, தர்மபுரியிலிருந்து. மகிழ்ச்சி, வணக்கம், வாழ்த்துக்கள்.
0: நன்றி தமிழன் பாரதி. நீங்க கேட்ட பாடல் காஞ்சி பட்டுடுத்தி, அது என்னொரு அன்பு உறவு கேட்டிருக்கிறார். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டும் பச்சு என்று ஒரு அன்பு உறவு கேட்டிருந்தார் அந்த பாடலை. அதனால நீங்க பாடலை மாற்றி கேட்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அது வந்து எங்களுடைய முத்துவேல் கஸ்தூரி பொட்டு வச்சு என்று கேட்டிருக்கிறார். சரி, ஒவ்வொருடைய பாடலையும் எடுத்து வருவதற்கு முடிந்தவர்கள் பாடல் உங்கள் கைவசம் இருந்தால் தயவு செய்து அனுப்பி வைங்கன்னு சொல்லிக்கொண்டு, அப்போ உடனே எடுத்து வரப்படும் என்று சொல்லிக்கொண்டு, தமிழன் பாரதி உங்களுக்கு ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வர வேண்டும். விஜயன் தர்மபுரி, நீங்கள் எனக்கு அந்த படத்தை நீங்கள் என்னென்று சொல்லணும். ஒரு உடையலுக்கு என்று சொல்லும்போது அந்த எடுத்துக்கொண்டு வருவது கஷ்டம். அதனால எல்லாரும் அமைதியா கொஞ்சம் வர்றதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. நீங்க இணைந்தால் நாங்கள் உங்களுக்கு எப்படியாவது பாருங்க, எங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்க தேடி தாரத்துக்கு. அதனால நீங்க தாராளமா இணைஞ்சால் உங்களுக்கு பாடல் நாங்க தருவோம். சரியா, ஒரு பாடலை கேட்கலாம். இந்த பாடலை கேட்ட உடனே மற்றவர்களுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ஒரு பாடல் கேட்கலாம்.

0: வணக்கம் காட்டழகன். வணக்கம் இளவரசு. வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா.
0: ஆ சொல்லுங்க. உள்ளுக்குள்ள பேசணுமா?
1: ஒரு அம்மா ரெடி ஆகிட்டோம். அம்மா அண்ணா அண்ணா விஜய அண்ணா விஜய அண்ணா பா கேட்ட பாட்டு வந்து வசந்த இயக்கங்கள் திரைப்படம்.
0: அதே அனுப்பி விடுங்க எனக்கு இருக்கா தயவு செய்து.
1: எங்களுடைய
0: கண்ணன் சேகர் கேட்டிருந்தார் ஊமை ஒரு கனவு கண்டால். ஊமை கனவு கண்டால் படத்துல
1: ஒரு கனவு கண்ட
0: ஊமை கனவு கண்டால் அந்த படத்துல ரவிக்கை சேலை வாங்கி தாரேன் அந்த பாட்டு. அதையும்
1: அனுப்பி
0: வச்சிருங்க. எங்களுடைய பாடல் நீங்க பொழுது கொடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி.
1: சரிங்கம்மா
0: நன்றி. பாத்தீங்களா சரி, நீங்க எல்லாரும் சேலை பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க. எனக்கும் விருப்பமான ஒரு சேலை பாட்டு இப்ப போகுது பாருங்க.

நேரம் சரியாக 11:24 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மற்றும் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்னொரு பாட்டு இருக்கு, இது யாருக்கு வேணுமென்று கேட்குறீங்களோ கையெழுத்தணும். அது என்ன பாட்டுண்டா, அது அது என்ன பாட்டுண்டா, வர ஆத்தாடி பாவாட காத்தாட கூத்தாட என்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த முரளி நடித்த படம், ஆனால் சூப்பர் பாட்டு அது, அது ஒரு நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் யாருக்கு வேணுங்க கையை வைத்துங்க பாப்பா, கெட்டிக்காரன்டா, யாரு இந்த பாட்டு வேணுமென்று பார்க்கலாம். பாவாடை என்று வைக்கப்பட்டு கொண்டிருக்காதீங்க, பாட்டைத்தான் வேணுமான்னு கேட்டேன் நான், பாவாடையே வேணுமான்னு கேட்கல உங்கள்கிட்ட. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய யாருடைய பாடல்னா, கண்ணன் சேகர் உங்களுடைய பாடல் காட்டளிக்கு வருகிறது. இளவரசு உங்களுக்கு நன்றி, உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் நீங்களே அனுப்பியிருக்கிறீங்களோ தெரியாது, ரெண்டு மூணு

அவர் சும்மா வாங்கி கொடுக்கலைங்க, காரணத்தோட தான். இப்ப ரவக்கசையில இந்தாங்க நீங்க வாங்கி கொண்டு போங்க, இந்தாங்க உங்களுக்கு தானேன்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல, ராப்பகலா பேசுவான்னு கேட்டுக்காரு பாருங்க. உண்ட குடுத்துட்டு பேசலாம்னு தான் இருக்கிறது, ராப்பா அதுவும் தூங்க விடாம பேச போற பாருங்க. சரி பாக்கலாம். அதுலயும் ஏதோ தங்களுக்கு ஏதோ ஒரு நலன் வருத்தான்னு பாட்டு கேட்டிருக்காங்க, பாட்டை பாடி இருக்காங்க, பாக்கலாம். இன்னொரு முறை முதல்ல இருந்து எடுத்து வரலாம், நல்ல பாடம்.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கண்ணன் சேகர். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது, நாளைய தினம் சரியா காலை 10 மணிக்கு கேட்க தவற வேண்டாம். வானொலியில் இன்னும் ஒரு புதிய அறிவிப்பாளர் எங்களுக்கு நிகழ்ச்சி தொகுத்து வழங்க போகிறார். நாளைய தினம் அதை ஆரம்பிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு எல்லார்ட்டையும் ஒரு சின்ன கேள்வி. எங்களுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் கேட்கறீங்களே, எங்களுடைய அதாவது நீங்க உங்களுடைய எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளை போடக்கூடாது, தனிப்பட்ட முறையா என்னட்ட போடணும். உங்களுக்கு தெரிஞ்ச இந்த வானொலியில கடமை ஆட்டுகிற அறிவிப்பாளர்களின் பேர் பட்டியலை நீங்கள் எழுதி போடுங்க, பார்க்கலாம். அவசரமாக இல்லை, பார்க்கலாம். எல்லாருக்கும் யார் யார தெரிகிறதுன்னு பார்ப்போம். எல்லாருடைய பேர் இப்ப புதுசு புதுசா எல்லாம் இணைஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அப்ப எல்லாருடைய இந்த வானொலியை கடமை ஆட்டிக்கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர் பேர் எல்லாத்தையும் நீங்க வரிசை கிரமமாக நீங்க எழுதி போடுங்க, பாக்கலாம். கட்டிக்காரர் என்று சொல்லிக்கொண்டு போடுங்க. ராஜவேல் என்ன சொல்ற கேட்கலாங்க.
1: வணக்கம், எங்கள் வீரா அம்மா நலமாக உள்ளீர்களா? நான் கடம்பம் நிகழ்ச்சியில் இப்பொழுது கேட்டு வருகிறேன் அம்மா. நான் வேலையில் உள்ள காரணத்தால் எனது வேலை மண்டபத்தில் உள்ள வேலைகளை முடித்துவிட்டு இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டு வருகிறேன் அம்மா. அம்மா, இந்த கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக ஒரு பாடலை தாருங்கள் அம்மா. நான் விரும்பி கேட்கும் பாடல் படம் பரிசு பாடல் பத்து வண்ண சிட்டு படகு துறை விட்டு பார்த்ததுன்னையாரையடி அண்ணனடை போட்டு பார்த்ததுன்னையாரையடி அண்ணனடை போட்டு. இந்த பாடலை கதம்பம் நிகழ்ச்சியில் எனக்காக இந்த பாடலை விரும்பி கேட்கும் அன்பு உள்ளங்கள் காஞ்சி கருக்குப்பேட்டை ராஜவேலு விமலா ராஜவேலு எங்களுக்காக கதம்பம் காற்றலையில் தவழ விடுவீர்களா அம்மா? நன்றி அம்மா, வணக்கம். வாழ்க வளர்க எம்டிஆர் எஃப்எம் வானொலி நிலையம். வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ராஜவேல், பிழை விட்டுட்டீங்களே, நீங்க பிழை விட்டுட்டீங்களே. அந்த பாடல்ல பின்னுக்கு வருதோ எனக்கு தெரியாது, சில நேரம் வந்தா அதுக்கு ஒரு சைன் போட்டுருங்க. அதுல இப்படி வந்திருந்தா கூட அந்த பாட்டை நான் எடுத்து வந்திருப்பேன். பட்டு வண்ண சிட்டு நீ பாவாடை கட்டி என்ன சொல்லியிருந்தா கூட நான் எடுத்து வந்திருக்கோம். நீங்க அது பட்டுன்றது அது ஒரு துணி, அதனால அதுல உடையில பேர் வரையில நான் நினைச்சுக்கிறேன். அதோட இடையில ஏதாவது நீங்க பட்டை பெட்டி அதை உடைய பெட்டி ஏதோ வருகிறதோ இல்லையோ எனக்கு தெரியல, இருந்தாலும் நீங்க எனக்கு அறியத்தாங்கோ அதுக்குள்ள வந்து அந்த பாடலை எடுத்து வரலாம். இல்லாட்டி வேற ஒரு பாடை சூஸ் பண்ணிருங்க, உங்களுக்கு தெரியாத பாட்டை நிறைய பாட்டை இருக்குல்ல, எங்க எடுத்து வாங்க என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யாருடைய பாடல்னு பாக்கலாம். அடுத்தது எங்களுடைய முத்துவேல், உங்களுடைய பாடல். நீங்க தூங்கி இருப்பீங்க, நல்ல பாடல் அதை கேட்கலாம்.
2: வர

0: அருமையான இனிமையான பாடல். அடுத்த பாடல் அர்ஜுனன் நீங்கள் கேட்ட பாடல் காட்சலுக்கு வருகிறது.
1: கால் கட்டு கை கட்டு இல்லாத பெண்களுக்கு

பாடலை கேட்டவர் எங்களுடைய அர்ஜுனன். அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த பாடலை மெர்சி ராணி எங்களுடைய கலைவாணன் இருவரும் கேட்டு ரசிக்க போகிற பாடல். நாங்களும் மெல்ல ஒரு காத அந்த பக்கமாக திருப்பி கேட்கலாம், சரியா? இது அவங்களுடைய பாடல்.

இந்த பாடலை மெர்சில் ராணி எங்களுடைய கலைவாணன் இருவரும் சேர்ந்து இந்த பாடலை கேட்டிருக்கிறார்கள். அவருடைய பாடலை இப்பொழுது ஒளிபரப்பினோம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. மஜித், உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய மஜித் கேட்ட பாடலை நீங்கள் கேட்டீர்கள். அடுத்த பாடல் யாருடைய பாடல்? இளவரசு உங்களுடைய பாடல பார்க்கலாம். இளவரசு நீங்கள் உங்களுடைய வேட்டி கட்டு இல்லை இல்லை லுங்கி லுங்கி பாடல பார்க்கலாம். லுங்கி டான்ஸ் நேரம் சரியாக 1:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் இந்திய இலங்கை. நேரம் சரியாக 11:51. அடுத்த பாடல் இளவரசு உங்களுடைய பாடல்.
1: This is the tribute, the tribute that I want.

0: காற்றலையில இணைந்து கொள்ளும் நண்பு உறவை சந்தித்துக் கொண்டு லுங்கி டான்ஸ கொண்டெல்லாம் வாங்க வாங்க வாங்க லுங்கி டான்ஸோட வாரீங்க வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: இல்ல நீங்க நீங்க தான் ஆடிட்டு இருக்கீங்க.
0: நானும் இப்ப உண்மையிலேயே நான் இப்ப இவ்வளவு நிறுத்தி போனான் அந்த லுங்கி டான்ஸ் எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு கிளுகிழுப்பு வந்துருச்சு. அதாவது எப்படி என்ன ஓடி போய் ஆடணும் வந்து நீண்டு என்ன அந்த பாட்டை கேட்கும் போது நீங்க வந்து இடையில குழப்பிடுங்க பாருங்க. அத ரசிச்சு கொண்டிருக்கும் போது இந்த லுங்கி டான்ஸ் உங்களுக்கு லுங்கி டான்ஸ் தெரியுமா ஆட
1: எனக்கு எனக்கு யோசனை பண்றேன் ஆட தெரியுமா ஆட முடியுமா ஆட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு.
0: லுங்கி டான்ஸ் ஆட தெரியுமா தெரியா லுங்கி கட்டுறீங்களா நீங்க முதல்ல?
1: ஏங்க லுங்கி கட்டிட்டு ஒரு டான்ஸ் ஆனா அது லுங்கி டான்ஸ் தான். அது என்ன இருக்கு
0: என்ன லுங்கி கட்டிக்கொண்டு நீங்க ஒரு டான்ஸ் ஆனா லுங்கி டான்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படியா?
1: ஆமா லுங்கி டான்ஸ் லுங்கி கட்டிட்டானா லுங்கி டான்ஸ் பாவாடை கட்டிட்டானா அது பாவாடை புடவை கட்டி வச்சாருன்னா அது புடவை டான்ஸ்.
0: ரவீஸ்வர பாட்டு கொண்டு வந்த பாத்தீங்களா நிக்கரும் சேட்டும் போட்டுக்கொண்டு டீ ஷர்ட்டும் போட்டுக்கொண்டு வந்த
1: என்ன பாட்டோட வந்திருக்கேன் கேக்குற பாட்ட
0: போடுவீங்களா இருக்கணும் அப்படியோட பாட்டு சொல்லுங்க.
1: மறுபடி இல்ல அந்த இது எடுங்க எனக்கு வந்து
0: அதுல பாவம் ஏதாவது
1: நான் சொல்றத நீங்க கேட்டுங்க எதுலயும் நீங்க வாய திறக்க கூடாது நான் சொன்ன பாட்டை மட்டும் நீங்க எடுத்து கரெக்டா வச்சு
0: சரி அது அதுல உட வரணும் ஏதாவது ஒரு உடுப்பு வரணும் பாவாடை வரணும்.
1: இல்ல இல்ல இல்ல இல்ல நான் ஒரு ஏதாவது சொன்னா ஒரு அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும்
0: பாட்டு சொல்லுங்க.
1: வந்து என்ன படம் மறுமலர்ச்சி படத்துல
0: மறுமலர்ச்சியில
1: நன்றி சொல்ல உனக்கு அந்த பாட்டை எடுத்து ரெடியா
0: வச்சீங்க ஒளிபரப்பவா
1: ஒளிபரப்ப வேணும் ரெடியா வச்சீங்க
0: ஒளிபரப்ப வேணும்
1: வேணும்
0: நன்றி நன்றி சொல்ல உனக்கு உனக்கு அதுல உடைய ஏதாவது வராம இருக்கட்டும் சரி. நீங்க நீங்க பட்டு பாவாடை பாத்திருக்கா?
1: பாவம் பாத்திருக்கேன்.
0: எப்ப
1: பட்டு அந்த அதுல ஒரு அந்த சரி அதே படத்துல அந்த ஒரு படத்துல இருக்கு பட்டு பாவாடை கட்டி பல பல குந்தாவ நீயில் பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா அது வந்து விஜயகாந்த் படம் தெரியுமா அந்த பாட்டு?
0: என்ன படம் என்ன படம் அது பட்டு பாவாடை கட்டி பல பழக்கும்
1: பட்டு பாவாடை கட்டி பல பழக்கும் தாவணிய பக்குவமா குனிஞ்சு நிக்கிறா தலைய அந்த குனிஞ்சு நிக்கிறா தலைய குனிஞ்சு நிக்கிறான் விஜயகாந்த் படம் விஜயகாந்த் கௌதமியும் எடுத்த படம்
0: பட்டு பாவாடை கட்டி அதை போட்டு பாக்கலாம் போட்டு
1: பல பழக்கும் தாவணிய
0: பல பழக்கும் தாவணியும் பரவணும் அப்படித்தானே
1: இந்திய டைம் 11:59
0: 12 மணிக்கு நான் கேட்டது நீங்க பட்டு பாவாடை எத்தனை வயதுல பாத்தீங்கடா அதை என்ன விட்டுட்டு நீங்க 12 மணி வரைக்கும் நிக்கிறீங்க சொல்லுங்க வயது தெரியாத பாவாடை பாத்தீங்க அவ்வளவுதானே
1: அந்த கடையில விக்கும்ல அதை பார்த்தேன்
0: சரி 12 மணி ஆச்சு சொல்லுங்க
1: இனிதாக திருமண நாளை கொண்டாட இருக்கும் சிலுவை சந்தனராஜ் அந்தோனி, சிலுவை சந்தனராஜ் மதுகம் சேர் ராணி இவர்களுக்கு என்னுடைய இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.
0: அட்டே அப்பா மாமாட, அதாவது வேலண்டைன் டே என்று தான் அவங்களுடைய திருமண நாள் இல்லையா?
1: அந்த பாடல், அந்த பாடல போடுங்க இப்போ.
0: ஆஹா, அந்த பாடலுக்கு முன்னால, அதுக்கு முன்பாக, அந்த பாடலுக்கு முதலாக நாங்க ஒரு விடயத்தை எடுத்து வரலாம். முதல்ல
1: அதுக்குதான்
0: மாமா ரோஸ் போட்டாரு, இப்பதான் விளங்குது. சரி பாக்கலாம்.

0: இன்று திருமதி நாளை கொண்டாடும் எங்களுடைய அன்பு மாமா சந்தனராஜ் அவர்களுக்கும் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை ஒன்றிய தமிழ் வானொலியின் நேர்கள் கலைஞர்கள் உறவுகள் அவர்களுடைய உற்றார் உறவுகள் எல்லோரும் அவர்களை வாழ்த்துகிறோம். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். காற்றில் இன்னொரு தர இணையராருங்க போங்க பாக்கலாம். வணக்கம் இளவரசு, நீங்களும் உடனே ஓடி வந்து வாழ்த்த சொல்லிருங்க. இளவரசு என்ன சத்தத்தை காண
1: வணக்கம்மா. இன்று திருமண நாளை கொண்டாடும் அன்பு உள்ளம் சிதம்பரம் வண்டிகை சிறுவை சந்தனாட்சி அண்ணா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் ராணி அம்மா அவர்களுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். என்றென்றும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்கட்டும் அவர்கள் வாழ்வில்.
0: வாழ்வில் எல்லா நலனும் சிறப்பும் செல்வமும் என்ன மாதிரி செல்ல மருமகளும் கிடைக்க வேணும் என்று வாழ்த்துறோம். அப்படித்தானே?
1: கண்டிப்பாகம்மா, கண்டிப்பாக. அது ஒரு திருமண பாடல் ஒண்ணு இருக்குமா?
0: என்ன பாட்டுங்க?
1: அவர்கள் இந்த நேரத்துல
0: திருமணம் முடிஞ்சு
1: அர்ஜுன் நடிச்ச அர்ஜுன் நடிச்ச
0: திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்சு இப்ப எத்தனாவது ஆண்டு மாமாட்ட கேக்கணும் இப்ப நாங்க. சரி, பக்கத்துல இருக்கிற
1: நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருக்கும்.
0: நாலு அஞ்சு வருஷத்துல எங்க 16 வயது பொன் குழந்தை இருக்குன்னா இது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். நீங்க சொல்லுங்க, எத்தனை வருஷம்? அவர் ஓடியே போயிட்டார் பாருங்க, அவர் ஓடி போயிட்டார் வாழ்த்து சொல்லிட்டு. நாங்க அவருக்கு அந்த நன்றி சொல்ல
1: உணர்ச்சி
0: அந்த பாடலை எடுத்து வருவோம், எடுத்து வரேன். சரியா?
1: நன்றி.
0: மீண்டும் மீண்டும் அன்பு சந்தனராஜ் மாமாவுக்கு எங்களுடைய இனிய திருமண நாள் வாழ்த்து. மாமா மாமி இரண்டு பேருக்கும் வாழ்த்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் காதலர் தினத்தண்டு உங்களுடைய திருமண நாள் நல்லா கொடுத்து வச்சுனீங்கன்னு சொல்லலாம். எப்போதும் சிறப்போடும் அன்போடும் எல்லா சுகம் செல்வம் எல்லாம் பெற்று வாழ தம்பதியரை வாழ்த்தி கொண்டு எங்களுடைய ஷாகுல் ஹமீத் அவர்கள் கேட்ட பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக ஒரு அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம் துரைசெந்தில். வணக்கம்.
2: வணக்கம்மா, துரைசெந்தில் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க துரைசெந்தில்.
2: எங்க குருநாதருக்கு நான் எப்படி நன்றி சொல்றேன்னு வாழ்த்து சொல்றேன்னு புரியல. எங்களுக்கு மூத்தவரா இருக்காரு, நாங்க எப்படி சொல்றது? அதாவது நீங்களே சொல்லுங்க.
0: அதான் நான் ரெண்டு மூணு
2: தடவை சிலுவ சந்தன்ராஜ அன்பு நேருக்கு அது நான் எப்படி நேயர் சொல்றதா நண்பர் சொல்றதா எப்படி சொல்றது எனக்கு கன்ஃபியூஸ்லயே உட்காந்துருவராஜ் இல்ல
0: நண்பருக்கு நண்பருக்கு.
2: ஆமா, நம்ம நண்பரு கல்யாணம் எப்படி சொல்றது? நீங்க தான் பேசணும்
0: நண்பருக்கு.
2: நான்
0: சொல்றேன் பாருங்க மாமா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணா எல்லாருக்கும் வெக்கமா இருக்கும் மாமா. எனக்கே வெக்கம் வந்துருச்சு.
2: நான் எப்படி அதுவும் இல்ல, காலையில வேற போய் பாக்கணும் எங்க அக்கா வேற. நானே போய் சொல்லிட்டு எப்படி செய்யறது தெரியாதான் பிரச்சனை இல்ல.
0: திருமண நாளை கொண்டாடிக்கொண்டும் சிலுவை சந்தனராஜ் மாமா அவர்களுக்கும் எங்களுடைய ராணி அம்மா அவர்களுக்கும் மீண்டும்

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம்.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

அன்னை தந்தை ஆசான் இவர்களோடு அன்பு தமிழ் நான் அறிய வைத்த எல்லாம் வல்ல இறைவா, அன்னைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் வணக்கம் கூறும் இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஓம் நமசிவாய என்று கூறி மனம் கனிந்து கருணையோடு பக்தியோடு வணக்கம் கூறி அவர்கள் தாழ் பணிந்து மீண்டும் வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் தந்து காற்றலையில் இணைந்து கொள்வோம் என்று கூறும் நான் இணைந்திருக்கும் நேரம் 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 20 நாள் காரிக்கிழமை நேரம் 11:32 கனடாவில், தென்னகத்திலும் இளமணி திருநாட்டிலும் இரவு நேரம் 9:02.

இனிமையான இந்த இங்கித மாணவர்களிலே கனடாவில் எங்கள் கழகத்தை சுற்றியிருக்கும் காலநிலையை பார்த்தால் மிகவும் சிறப்பான ஒரு காலநிலை, குளிர்ந்த நிலையோடு இருக்கின்றோம். குளிர்ந்தவென்றால் எங்களுடைய குளிர்காலத்து குளிர் அல்ல, இது கோடை காலத்து மழையோடும் நிழலோடும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு குளிராக மிகவும் இதமாக இருக்கின்றது. வெப்பநிலை என்று எங்களுக்கு இங்கே பார்த்தால் ஆகக்கூடிய வெப்பநிலையை நாங்கள் அடைவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது என்று எண்ணுகிறேன். ஆனால் இப்பொழுது 18 பாகையுடன் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். 18 பாகை என்றதும் மிகவும் சுகமான இதமான ஒரு காலநிலையாகத்தான் இருக்கின்றது. அந்த காலநிலையை நாங்கள் எண்ணும் பொழுது மிகவும் மகிழ்வாக எங்களுக்கு இருக்கின்றது. இந்த வேளையிலே காற்று லேசாக வீசிக்கொண்டிருக்கின்றது. பகலவனுடைய வெளிச்சம் குறைவாக இருக்கின்றது, ஒரு மந்தமான நிலைதான். ஆனால் மழை வரும் சான்று தோன்றுகின்றது. இந்த வாரம் முழுவதும் மழையும் நிழலும் வெயிலும் குளிருமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த குளிர் மிகவும் இதமான குளிர், தாங்கக்கூடிய ஒரு குளிராக இருக்கின்றது. இன்று மூன்றியல் தமிழ் வானொலியின் இன்றைய நாள் கதம்பத்திலே நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கண்டுகொள்வோம் என்று எண்ணும் வேளையிலே, அதற்கு முன்பு நீங்கள் அனைவரும் நலம்தானா என்று கேட்டு நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே ஆரம்பிப்போம் இன்றைய நிகழ்ச்சியை.

என் கேள்விக்கு என்ன பதில் என்ற பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே இது பாட்டுக்கு பதில் பாட்டு என்ற எண்ணம் வருகின்றது. அன்பு உறவுகளே, நீண்ட நாட்களாக என்னுடைய வல்லமை குறைவினால், உடல் கூறு ஏற்பட்ட பலவீனத்தால், நோயின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை தனியொருவர் நிகழ்த்துவது கடினம் என்று எல்லோருக்கும் தெரிந்து உங்களுடைய ஒத்துழைப்போடு நாங்கள் ஒத்தி வைத்தோம். மீண்டும் இறைவன் அருளாலும் உங்கள் அன்பு ஆதரவாலும் கருணை பெற்று மீண்டும் இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்தலாம் என்ற துணிவோடு இன்று வந்திருக்கும் எனக்கு நீங்களும் இணைந்து ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக கொண்டு செல்ல முடியும் என்று நம்பிக்கையை தந்திருக்கின்றீர்கள். இங்கே ஜெகபர் சாதிக் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் பதில் பாட்டுக்கு பதில் பாட்டு வருக வருகவென்று வரவேற்று ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அவரும் வல்லமை குறைந்திருந்தவர், உடல் வலிமை குறைந்திருந்த ஜெகபர் சாதிக் அவர்கள் இணைந்திருப்பார். எப்பொழுதும் பேசுவதற்கு கடினமாக இருக்கும். அது மட்டுமில்லை, இவர்கள் மட்டும்தானா, நானும் வருகிறேன் அப்பா வருக வருக என்று என் அன்பு மகள் ஷியாமலாவும் உற்சாகத்துடன் இணைந்திருப்பது எண்ணி மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இது மூன்றில் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு. பாட்டுக்கு பதில் பாட்டு என்றால் மிகவும் துரிதமாக உற்சாகமாக எங்கள் ஞாபக சக்தியை தூண்டுவது போன்று மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கோடானு கோடி பாடல்களை கேட்டு மகிழ்ந்த வேளையில் இன்று நாங்கள் இரண்டு மணித்தியால நிகழ்விலே கிட்டத்தட்ட ஒன்றரை மணித்தியாலத்துக்கு எங்களுடைய பாட்டுக்கு பதில் பாட்டு போய்கொண்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். ஒன்றரை மணித்தியாலம் அளவிலே நாங்கள் எத்தனை பாடல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றோம் என்று பார்ப்போம். யார் அதிகமான பாடலை தரப்போகின்றார்கள் என்று பார்த்து கொண்டு வந்து இணைந்திருக்கும் உறவுகளை, பதிவோடு இருக்கும் உறவுகளையும், உலகளாவிய இந்த நிகழ்ச்சியை ஒரு ஜனரஞ்சகமான நிகழ்வு, ஒரு ஆச்சரியமான நிகழ்வு என்று ஆதரவு தந்து கேட்டுக்கொண்டிருப்பவர்களையும் வரவேற்று கொண்டு ஆரம்பிப்போம். நாங்கள் அனைவரும் நலம் என்ற அந்த மகள்வோடு பலம் பெற்று வரும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முதலில் ஒரு பாடல் வேண்டுமல்லவா? அந்த பாடலை கேட்டுவிட்டு தானே அதற்குத்தானே பதில் கொடுப்போம். ஆனால் அதான் இந்த பாடல், அது இசைக்குரிய பாடல், எங்கள் நிகழ்ச்சிக்குரிய பாடல்.

இணைந்திருக்கும் அன்பு உறவுகளே, நாங்கள் இணைந்து விடுவோம் என்ற நிகழ்ச்சியிலே அதற்கான ஒரு பாடலை ஆயத்தமாக கொண்டு வந்து தருகின்றேன். அந்த பாடல் பாடும் வேளையில் அதில் வரும் முதல் வரியை நன்றாக அவதானித்து அந்த முதல் வரியிலே வருகின்ற பதங்கள், 4-5 பதங்கள் வருந்தானே, அந்த பதத்தில் ஏதாவது ஆரம்பிக்கின்ற அந்த பதத்தில் ஏதாவது ஒரு பதத்தில் ஆரம்பிக்கும் பாடலை முதல் பாடலாக தந்து தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொரு பாடலுக்கும் பதில் பாடல்களை தந்து கொண்டிருக்கப் போகின்றீர்கள். இது வளமையானது, நியதியானது. ஆனால் நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டு நீங்கள் தந்த பாடலுக்கு பதில் பாடல் தரக்கூடாது. அதை நீங்கள் நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம். அது முன்பு அது விட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி எல்லோரும் ஒரு தொலைபேசியிலே பாடலை கேட்டு பாடலை தருகின்றீர்கள். எல்லோருக்கும் ஒரே மாதிரியான இது. நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டால் அந்த வரிக்கு உடனடியாக பதில் பாடல் தராமல் வேறு ஒரு தடவையிலே தரலாம். வந்த பாடலுக்கு தரக்கூடாது என்றுதான் அந்த நோக்கம். இன்னொருவர் தரும் பாடலுக்குத்தான் நீங்கள் பாடலை தர வேண்டும். உங்களுடைய ஞாபக சக்தி, விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, வேகம், விவேகம் என்று எல்லாம் இதிலே பார்க்கப்படுகின்றது. உங்கள் அனைவரோடும் நான் ஒருவராக இணைந்து கொள்வேன். ஒரு வழியிலே தான் ஒலி எழுப்பப்படுகின்றது, அழைக்கப்படுகின்றது. அழைப்பு நீங்கள் தரும் பொழுது 50 தடவை 100 தடவையும் அழைக்க வேண்டி வரும், ஒரு தடவை தான் கிடைக்கும். அதுதான் போட்டி. அதற்காக உங்கள் வானொலி அணைப்பது அழைப்பதும் அதை அணைப்பதிலே துரிதமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பாடலை தந்துவிட்டால் சரி என்றவுடன் உடனே நீங்கள் நூர்த்து விட்டு மீண்டும் அழுத்தித்தான் வர வேண்டும். கவனமாக இருங்கள். பார்ப்போம் இன்று யார் வீட்டில் போகின்றீர்கள், யார் அதிகமான பாடலை தரப்போகின்றார் என்று. முதலில் பாடலை தருகின்றேன் கேட்போமா? காலநிலை குறிப்பிட்டேன், நீங்களும் வந்து ஒரு முதலில் இணையும் பொழுது ஒரு வார்த்தைகள் பேசலாம், உங்கள் காலநிலையை கூறலாம், உங்கள் கருத்துக்களையும் தெரிவித்து கொண்டு ஆரம்பிப்போம் இன்றைய பாடல்களை. எங்கே முதலில் வரும் பாடல் இந்த பாடல்தான். கவனமாக கேளுங்கள்.

அழகான நான்கு பதங்கள், மலரே, மௌனமா, மௌனமே, வீதமா என்ற பதம் வருகின்றதல்லவா? அங்கே அதில் பாடலை கொண்டு ஓடி வாருங்கள்.

0: மலர்கள் பேசினால் என்று ஆரம்பிக்கின்றது அல்லவா, அன்பே அன்பே என்றும் வருகின்றது. அந்த பதத்திலே நீங்கள் கொண்டு வரலாம் பாடல். இந்த முதல் வரியிலே வரும் பாடல்கள், அந்த பதங்கள், அந்த பதத்தில் எந்த பதத்துக்காவது பாடலை கொண்டு வரலாம். இணைந்து விட்டார் கிருஷ்ணன் அவர்கள், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன் அவர்களே, வணக்கம். நலமாக இருக்கின்றேன். முதல் நேராக வந்திருக்கின்றீர்கள், நாங்கள் மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி, நலமாக இருக்கின்றீர்களா? உங்கள் காலநிலை எப்படி? வெயிலோடுதான், வெப்பத்தோடுதான், சூட்டோடு சூடாக வந்து விட்டீர்கள். இங்கே உஷ்ணமான இந்த வேளத்தில் உற்சாகமாக தரப்போகிறீர்கள். என்ன பாடலை தரப்போகிறீர்கள் முதல் பாடலாக? ஓ, மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை தருகின்றீர்கள். வாழ்த்து குணங்கள். மலரே குறிஞ்சி மலரே என்ற பாடலை சரி, பாடலை நீங்கள் உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். இணைப்பை துண்டித்துக் கொண்டு அடுத்தவருக்கு வழிபடுங்கள். நன்று நன்று. அடுத்ததாக ஷியாமலா, நீங்கள் அழைத்தீர்கள், அங்கே அழைக்க வேண்டும். மீண்டும் ஓடி வாருங்கள். இரண்டாவது பாடலை தருவதற்காக மீண்டும் கிருஷ்ணன் தான் அழைக்கின்றார். வாருங்கள் கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள். என்ன பாடல்? நீங்கள் தந்த பாடல் மலரே குறிஞ்சி மலரே என்று தந்துவிட்டு அதே பாடலுக்கு மலரே என்று தானே கூறுகிறீர்கள்? நான் கூறியிருந்தேன் நீங்கள் தந்த பாடலுக்கு தரக்கூடாது என்று.
1: வேற பாடல்
0: மலரே என்ற வரியிலே தான் வருகின்றது.
1: மலரே பாடல் வந்து முதல் கொடுத்த
0: சரி, மலரே இல்லை, நீங்கள் தந்த பாடலின் வரியிலே தான் பாடலை தருகின்றீர்கள் மலரே என்று. மீண்டும் காரியம் இல்லை. மலரே இது என்ன பாடல் இப்பொழுது வந்தது?
1: மலரே ஓ மலரே,
0: மலரே ஓ மலரே என்ற பாடல். நல்லது, மீண்டும் வர வேண்டும், வாருங்கள். மீண்டும் இப்பொழுது ஷியாமலாவை அழைத்துக் கொள்ளும். வணக்கம் ஷியாமலா மகளே. ஷியாமலா வணக்கம். ஷியாமலா வணக்கம் மகளே, எப்படி இருக்கிறீர்கள்? என்ன தொலைபேசி, என்ன தொலைபேசி நடுங்குகிறது, எப்படி இருக்கின்றீர்கள்? குழந்தை இந்த திருவிளையாடலை அழகா வரைந்து போட்டிருங்க, மிகவும் மகிழ்வாக இருந்தது பார்ப்பதற்கு. சிறப்பாக விளையாடி இருந்த, நன்றா இருந்த, நல்ல மகிழ்வாக. நான் அடிக்கடி பார்க்கக்கூடியதா இருக்கிறது அந்த பதிவை. நல்லது நல்லது நல்லது. குழந்தைகளுடைய செல்வம் பாட்டு குறுங்களம்மா. என்ன பாடல்?
2: மலரோடு விளையாடும் தென்றலே வாராய்.
0: இனிமை மீண்டும் பாருங்கள், மலரோடு விளையாடும் பதிவாகிவிட்டது. மீண்டும் பாருங்கள். அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாட்டு பாடவே.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மௌனமே பார்வையால், இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே அடுத்த பாடலை தருவதற்கு ஷியாமலா வந்து விட்டார். வணக்கம் ஷியாமலா. வணக்கம். இணைத்து விட்டேனம்மா. வணக்கம் ஷியாமலா.
3: மௌனத்தில் விளையாடும் மனசாட்சி அந்த பாட்டு.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பாடல். நூல்வேதி திரைப்படம் மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியை மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தர வேண்டும். அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் யாருடைய அழைப்பு முந்துகிறது என்று பார்ப்போம். வர வேண்டும், அலையுங்கள். 6478746415 என்ற வளமையான எண்களோடு உலகின் எந்த பக்கத்திலிருந்தும் அழைக்கலாம்.

0: அடுத்த அழைப்பு ஷியாமளாவுக்கு கிடைத்திருக்கின்றது. வணக்கம் ஷியாமளா.
1: கிருஷ்ணா, மலரே குறிஞ்சி மலரே தானப்பா பாடினாங்க கிருஷ்ணலிங்கம்.
0: ஆமா, அவர் தந்தார் மலரே குறிஞ்சி மலரே தந்தார். மலர்
1: குறிஞ்சி மலரில் வழிந்த ரசத்தை உறிஞ்ச துடிக்கும் முதலி இருக்கு அந்த பாட்டு தான்
0: குறிஞ்சி மலர். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. குறிஞ்சி மலரில் வடிந்த ரசத்தை, குறிஞ்சி மலரில் சிறப்பான பாடல். அடுத்த பாடலை தருவதற்காக யார் வருகின்றார்? கிருஷ்ணன் வருகின்றார். வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: கொண்டு வாருங்கள். உங்க முதல் மௌனமே பார்வையால் இப்பொழுது மௌனம் பேசிவிட்டதா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மௌனம் பேசினால் சிறப்பாகத்தான் இருக்கும், சம்மதமாகத்தான் இருக்கும். மௌனம் தான் பேசியதோ சிறப்பு. மீண்டும் பாருங்கள், அடுத்த பாடலோடு ஓடி பாருங்கள். அடுத்த பாடலே அன்புடன் ஓம் நம சிவாய தேவா வருகின்றனர். வணக்கம் தேவா.
3: ஐயா, மலர் கொடுத்தேன் கை ஒழுங்க வலையலிட்டேன்.
0: அப்படியா? எப்படி இருக்கிறீர்கள்?
3: நல்லா இருக்கையா? நல்லா இருக்கையா? பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாயா? அதான் வர முடியல.
0: ஓ, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. மீண்டும் பேசுவோம்.
3: நன்றி,
0: நன்றி. இப்பொழுது அடுத்தவருமாக ஷியாமளா வந்திருக்கிறார். ஷியாமளாவை இணைப்போம். வணக்கம் ஷியாமளா. ஷியாமளா பாருங்கள், பாருங்கள்.
1: பேசியதே நான் இல்லை கண்கள் தானே.
0: கெட்டிக்காரை தொடுகிறார் பாடல்களை. பேசியது என்ற பதம், பேசியது நான் இல்லை என்று கூறிவிட்டு பாடிவிட்டு சென்றுகிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த வழியிலே அடுத்த பாடலை தருவதற்கு ஆயத்தமாகின்றார்கள். அழைக்க இருக்கின்றார் யாராக இருக்கலாம் என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் பாட்டுக்கு பதில் பாட்டு. கிருஷ்ணனுடைய சந்தர்ப்பம் பாருங்கள் கிருஷ்ணா. கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. பேசியது கிளிதான் ஐயா, பேசியது கிளியா. வாழ்த்துக்கள். இல்லை பெண்ணரசி மொழியா? வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள், சிறப்பான பாடல். நன்றி.

0: மலரே மௌனமாக என்ற ஆரம்ப பாடலுக்காக பதிலை கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வந்து தொடுத்து விட்ட வேளையில் அதை தொடர்ந்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இங்கே கிருஷ்ணன், ஷியாமலா, தேவா இவர்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் அடுத்த அழைப்பு யாருக்கு கிடைக்கின்றது என்று. கூடி ஓடி வாருங்கள், உங்கள் பாடல் வேகம் விவேகமாக ஞாபகத்தை தூண்டி தமிழ் பாடலை கேட்டவுடன் அதில் வரும் வரிகளை கொண்டு பாடலை தரும் ஆற்றல் எப்படி இருக்கின்றது. கிருஷ்ணா மீண்டும் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா.
1: கையில வாங்கினேன் பையில போடல காத்து போனதுடன் தெரியும்.
0: அப்படியா, கையில வாங்கினேன் பையில போடுது.
1: தேவா பாட்டுக்கு பதில் பாடு.
0: ஓ, தேவா பாடு மலர் கொடுத்தேன் என்ற பாடலுக்கு கை நிறைய இருக்கா? நல்ல பாடல், நல்ல பாடல். கையில வாங்கினேன் பையில போடல, அது அன்று மட்டும் இல்லை இன்றும் அப்படித்தான் ஐயா இருக்கின்றது. கையில வாங்கி பையில போடக்கால கரைந்து போய்விடும். கையில வாங்கினேன் இனிமையான பாடல், மீண்டும் பாருங்கள். கையில வாங்கினேன் பையில போடலே காசு போன இடம் தெரியலே. அது போகாது, காசு இப்பொழுது ஒரு லூஸாக வந்துவிடும், லேஸாக வந்து விட்டது. அதனால்தான் எல்லாம் நாங்கள் எங்கள் கையை விட்டு கரைந்து செல்கின்றது. சிறிய தொகையிலே பெரிய கொள்வனம் செய்த எங்களுக்கு இப்போ பெரிய தொகையிலே சிறிய கொள்வனம் செய்யும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முன்றில் தமிழ் வானொலி தரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே நாங்கள் பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். தந்து கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பாடலை தருவதற்காக அழைப்பினை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். தேவா வந்துவிட்டார் மீண்டும். வணக்கம் தேவா. வணக்கம், கொண்டு வாருங்கள் என்ன பாடல்.
2: காசு மேல காசு வச்சு கொட்டுகிற நேரம் இது.
0: எப்படி கொட்டினாலும் ஐயா பையில போட முடியாது, கரைந்து போடுறது. காசு மேல காசு வந்து வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், சிறப்பான பாடலை தந்து தெரிவு செய்திருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள் பார்ப்போமா? யாரென்று ஓடி வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே பாடலுக்கு நிகழ்ச்சிக்குரிய பாடலும் ஒலிக்கின்றது. இன்று ஆரம்பித்து வைத்த பாடலும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இடையிடையே இப்பொழுது கிருஷ்ணன் தர இருக்கின்றார். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள் பாடலை. அதுண்டா உண்மை, கடவுளுக்கே தெரியும் ஐயா. இப்ப காசுதான் கடவுள், தன்னை கூட பெரு தெரிஞ்சது. வாழ்த்துக்கள், நல்ல கருத்தான பாடலை தெரிவித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகிறீர்கள்? அடுத்த பாடலை தருவதற்கு முன் இந்த பாடலை கேட்போமா?

0: மீண்டும் தேவாதான் வருகின்றார். வணக்கம் தேவா, கொண்டு பாருங்கள் அடுத்த பாடலை.
1: கடவுள் ஏன் கல்லானார்
0: சிறப்பாய்
1: போன மனிதர்,
0: உண்மை உண்மை, கடவுள் ஏன் கல்லானார், அடேங்கப்பா என்ன அற்புதமான வரி கொண்ட பாடல், சிறப்பு மீண்டும் பாருங்கள். நன்றி தேவா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம்.

0: மகள் சியாமலா கொண்டு பாருங்கள் உங்கள் அடுத்த பாடலை. சிறப்பு, ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை. வாழ்த்துக்கள். ஏன் என்ற கேள்வி சிறப்பான பாடல். மீண்டும் வருவதற்காக ஓடி சென்று விட்டார். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வருவதற்காக அந்த வழியில கிருஷ்ணன் வந்து விட்டார். வணக்கம் கிருஷ்ணா. அதண்டா உண்மைதான். கலையெல்லாம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான் அருமையான ஆலயமணி திரைப்படத்து பாடல். மீண்டும் கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை. வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தருவதற்காக வருகின்றார் சியாமலா. வணக்கம் சியாமலா. வணக்கம். வாழ்த்துக்கள். கடவுள் இருக்கின்றானா? மனிதன் கேட்கிறான், கடவுள் இருக்கின்றானா? அவன் இருந்தால் உலகத்திலே என்று வரும் பாடல். இனிமையான பாடலை தந்திருக்கின்றீர்கள். உங்களை தொடர்ந்து வரும் பாடலை தருவதற்கு மீண்டும் உங்களுக்கு தான் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சியாமலா அடுத்த பாடலை.
1: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சி மதுரையிலே மூர்த்தனாலந்தப்பட்டு.
0: சிறப்பு மாணிக்க மூக்குத்தி. இனிமையான பாடல் மீண்டும் வாருங்கள். சூடு பிடிக்கின்றது. இப்பொழுது கிருஷ்ணன் கொண்டு வருகின்றார் பாடலை. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. இனிமையான பரி கொண்ட பாடல், நல்ல தத்துவ பாடல். நன்றி. மீண்டும் பெற வேண்டும். கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலை கேட்போம். இது மோன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியில் பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: மகளே சியாமளா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: வணக்கப்பா. பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் குலமகளாக அந்த பாட்டுப்பா.
0: நல்ல ஒரு பாடல் அந்த பாடல். நீண்ட காலம் கேட்கல, நீங்கள் முன்பு ஒரு தடவை கேட்ட ஞாபகம் இருக்கிறது. பிறந்து வந்தேன் பிறந்து வந்தேன் திருமகளாக. நல்ல பாடல், நல்ல பாடல். வாழ்த்துக்கள் தேவா. எங்கே உங்கள் பாடலை கேட்போமே, கொண்டு பாருங்கள்.
2: ஐயா, மனிதன் மனிதன் அவன்தான் மனிதன்.
0: அட்டங்கப்பா, மனிதன் மனிதன் அவன்தான் மனிதன். மனிதன் திரைப்படம் நல்ல பாடல், நல்ல பாடல், முறுமுறுப்பான பாடல். மனிதன் மனிதன், நாங்கள் கடவுளை பற்றி பேசும்போதே மனிதனை கொண்டு ஓடி வந்து விட்டீர்கள். கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். சரி, அடுத்த பாடலை தருவதற்கு யார் வரப்போகின்றார் என்று பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே சியாமளா தான் வருகின்றார். வணக்கம் சியாமளா, கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமளா, உங்களை இணைத்து விட்டேன் மகளே. சியாமளா, உங்களை இணைத்து விட்டேன், ஓடி வாருங்கள். சரி, கிருஷ்ணன் வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. ஓ, மனிதன் நினைக்கின்றானா வாழ்வு நிலைக்கும் என்று பார்ப்போம். மீண்டும் பாருங்கள், மனிதன் நினைப்பதுண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவதற்கு சியாமளா, நீங்கள் அழைத்தீர்கள், நான் உங்களை இணைத்தேன். அதற்கிடையிலே உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகளே, மீண்டும் பெற வேண்டும். பாருங்கள், இது மூன்று தமிழ் வானொலி, மன்னிக்க வேண்டும், 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு.

0: ஷியாமளா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: நினைப்பது நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு, அந்த பாட்டு.
0: ஓ நல்ல பாடல். முதலில் என்ன நடந்ததம்மா? நான் நினைத்தேன் உங்களை உங்களை நினைப்பு
1: தொண்ணூறு.
0: ஓகே, போய் கோளாறு பண்ணுகிறதா? நினைப்பது நினைவு. சரி, ஜீர்பருவம் ஜீர்பருவம். நன்றி நன்றி. மீண்டும் பாருங்கள் மகளே. இப்பொழுது தேவா வருகின்றார். தேவா, உங்கள் பாடலை தாருங்களே. ஐயா
2: ஐயா, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
0: நல்ல பாடல். அந்த பாடலை இப்பொழுது கிருஷ்ணா தந்திருக்கின்றார். நீங்கள் இன்னொரு பாடலை தாருங்க. மனிதன் மாறிவிட்டான் ஒரு பாடல் இருக்கு இல்லவா?
2: மனிதன் மாறிவிட்டான்
0: வாழ்த்துக்கள் கெட்டிக்காரன். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை சந்தன் ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வருக வருக சந்தன் ராஜ் அவர்களே, வணக்கம். இனிய இரவு நேரம் பகல் நேரம் இரண்டு வணக்கத்தையும் கண்டு வந்து நீங்கள் இணைந்து மகிழ்ச்சியாக.
3: என்னென்ன கோலம்?
0: ஓ, அற்புதமான ஒரு பாடல் கேட்கின்ற பாடல் தான் மலரே என்னென்ன கோலம். சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடல்? அடுத்த பாடலை தருவதற்கு மீண்டும் வருகின்றார் கிருஷ்ணன். கொண்டு வருங்கள் கிருஷ்ணா பாடலை. சிறப்பு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறுமில்லை என்ற பாடல். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்ற பாடல் நல்ல பாடல். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் சிறப்பு என்றார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: மாணிக்க தேரில் மரகத கலசம்.
0: அடேங்க அப்பா, மாணிக்க தேரில் மரகத கலசம். மாணிக்க தேரில் மரகத கலசம். வாழ்த்துக்கள். சிந்துவது என்ன இது போன்ற தமிழ் வானொலி. பாட்டுக்கு பதில் பாட்டு. மீண்டும் சந்தன்ராஜ் மீண்டும் சந்தன்ராஜ் அவர்கள். என்ன பாடல் ஐயா? என்ன பாடல்?
3: நடந்தால் இரண்டடி.
0: ஓ, நடந்தால் இரண்டு அடியா? சரி சரி. நடந்தால் இரண்டடி, கிடந்தால் பத்தடியா ஆறு அடியா போட்டு. நடந்த இருந்தால் இரண்டடி அப்படி வந்துவிடும். நடந்தால் இரண்டடி. நடந்தால் இரண்டடி, நல்ல ஒரு தத்துவ பாடல். அந்த பிள்ளை அடுத்த பாடலை சியாமலா தர போகின்றார். சியாமலா கொண்டு
1: வாருங்கள்.
0: இருப்பது எங்கே? எங்கே பதில் கூறுங்கள் பார்ப்போம். தெய்வம் இருப்பது எங்கே என்ற பாடலுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் சந்தன்ராஜ் அவர்கள் தரும் பாடலாக இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: கடவுள் தந்த அழகிய வாழ்வு.
0: ஆஹா, இனிமையான பாடல். கடவுள் தந்த அழகிய வாழ்வு. கடவுள் தந்த அழகிய வாழ்வு, இனிமையான பாடல். சிறந்த திரைப்படம். கிருஷ்ணா உங்கள் பாடலை கொண்டு வாருங்களேன் ஐயா, தாருங்கள்.
4: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம். பாடலை தாருங்கள் கிருஷ்ணாவுக்கும். ஒளிவு
4: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: நீ இல்லாத உலகத்திலே.
4: இல்லாத உலகத்திலே நிம்மதி.
0: ஆமா ஆமாம் ஆமாம். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை. உங்கள் தொலைபேசியின் தொல்லைபேசியாக மாறப்போகிறதோ தெரியவில்லை, கவனமாக இருங்கள். அடுத்த பாடலை சந்தனராஜ் அவர்கள் தரப்போகின்றார். சந்தனராஜ் தாருங்கள். சந்தனராஜ் உங்கள் பாடலை தாருங்கள் ஐயா. ஓ, சிக்கிவிட்டதோ? உங்களை இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ். சந்தன்ராஜ் உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம் சந்தன்ராஜ்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கே தேடுவேன்யா பணத்தை? எங்கே
0: அது எப்போதும் தேடுறீர்கள்? அங்கே கல்லாப்பட்டிக்கு தானே இருக்குது. தேடி பாருங்க. வணக்கம் ஐயா. எங்கே தேடுவேன். அதேமா உங்களிடம் தான் சிக்குகிறது இந்த பாடல் வந்து. எங்கே அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். சியாமலா தாருங்கள்.
1: அப்பா, மாணிக்க தேரில் மரகத கலசம் பாடினாலதா?
0: ஆமாம்.
1: தேரோடும்
0: எங்கள் சீரான மதுரையில. இனிமையான பாடல் தான். இப்பொழுது தேவா தரப்பு உண்டார், இல்லை சந்தன்ராஜ் தரப்பு உண்டார். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: நீ இல்லாத போதியா எங்கும் நெஞ்சம்.
0: அநேகமா இந்த பாடலை சொல்லுவீர்கள், இன்னும் சொல்லுவீர்கள். நீ இல்லாத போதும் எங்கும். நல்ல வாழ் நல்ல பாடல். நீ இல்லாத போதும் அடுத்த பாடல் வருகின்றது. அதை தருவதற்காக மீண்டும் தேவா வந்துவிட்டார். தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. தேவா உங்களை இணைத்து விட்டேன் ஐயா. தேவா உங்களை இணைத்து விட்டேன். என்னதான் வந்து விட்டீர்கள்? இல்லை தேவா, இணைத்து விட்டேன் தேவா உங்களை. வணக்கம் தேவா
3: ஐயா.
2: கடவுள் அமைத்து வைத்த மேடை
0: சிறப்பு
2: பூம் கல்யாணமா.
0: வாழ்த்துக்கள். கடவுள் அமைத்து வைத்த மேடை சிறப்பான பாடல், நல்லது தேவா. மீண்டும் பாருங்கள், மீண்டும் வர வேண்டும். இனிமை இனிமை மீண்டும் அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சந்தனராஜ். கொண்டு வாருங்கள்
3: சார். பார்க்க வந்த சித்திரை
0: பெண்ணு தேர் பார்க்க வந்து விட்டார்கள். தேர் பார்க்க வந்த சித்திர பெண்ணு அங்கு. அடுத்தது கிருஷ்ணா, உங்களுடைய பாடல். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
4: மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்கா.
0: சிறப்பு சிறப்பு. ஓடி சென்று மீண்டும் பாருங்கள் தேடிக்கொண்டு. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றி. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பாடல். அடுத்த பாடலை யார் தரப்போகிறீர்கள்? சந்தனராஜ் அவர்கள் தரப்போகின்றார். இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ், உங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
3: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும்.
0: ஆஹா,
3: நன்றி.
0: தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தையின் முன்னே. வாழ்த்துக்கள். இப்பொழுது மகளே சியாமலா, நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள். தாருங்கள் உங்கள் பாடலை.
1: அப்பா, மரகத இசைக்கும் ராகம் அந்த பாட்டு.
0: நல்ல பாடல், மரகத வீணை. இனிமை இனிமை. மீண்டும் பாருங்கள். இணைக்கும் பாடல், இசைக்கும் பாடல். வாழ்த்துக்கள். எங்கே மீண்டும் பெற வேண்டும். அடுத்ததாக வருவது யாராக இருக்கலாம்? அது சந்தன்ராஜாக இருக்கும் போல் தெரிகின்றது. அவர் தான் வந்துவிட்டார் சந்தன்ராஜ். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தள்ளட்டையா?
0: சும்மா பெரும் தொட்டில் போட்டு ஆட்ட வேண்டியதானே. இல்லாத பிள்ளைக்கு நான் என்ன சொல்லி தாளாட்டது. வாழ்த்துக்கள். மன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிக்கும் பாட்டுக்கு பதில் பாட்டு சூடர் இருக்கின்றது. விறுவிறுப்பாக ஒருவர் இணைந்திருக்கின்றார்கள். கிருஷ்ணா, உங்கள் பாடல் என்ன பாடல்? கேட்கவில்லை ஐயா, என்ன பாடல்? ஓ, மாணிக்க தொட்டில் இங்க இருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். மாணிக்க தொட்டில் என்ன உங்கள் வலைத்தளம் பிள்ளையாக இருக்கின்றதோ? சரி, மாணிக்க தொட்டில் என்ற பாடல். இப்பொழுது அடுத்த பாடலை தருவதற்கு தேவா இல்லை சந்தன்ராஜ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
3: வணக்கம். நீ பிறந்த போதுதானே.
0: ஓ,
3: நன்றி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ பிறந்த போதுதான். வாழ்த்துக்கள். நீ பிறந்த போது வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடல் நான் நினைக்கிறேன் தேவா அழைத்து கொண்டிருக்கின்றார். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருவார் என்று எண்ணும் வேளையிலே சியாமலா வந்து விட்டார். கொண்டு வா மகளே.
1: என்ன சொல்லி நான் எழுதே என் மன்னவனின் மனம் கொளிராத.
0: ஓமா, என்ன சொல்லி நான் எழுத, என்ன சொல்லி நான் எழுத. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள் மகளே. அடுத்த பாடல் தேவா தான் வந்து விட்டார். தேவா சுத்தமாக இணைந்திருக்கின்ற. வணக்கம் தேவா. என்ன பாடம்?
2: இசை தமிழ் நீ செய்த அருள் சாதனை.
0: வாழ்த்துக்கள். இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை. இசை தமிழ் நீ செய்த இனிமையான பாடல். நன்றி தேவா, மீண்டும் பெற வேண்டும். கிருஷ்ணா, உங்கள் பாடலுக்காக காத்திருக்கின்றேன். கொண்டு வாருங்கள்.
4: நீ எங்கே என் நினைவுகள்.
0: ஆஹா ஆஹா,
4: ஒரு நாள் வரும் வரையில்.
0: சரி, ஒரு நீ எங்கே என் நினைவுகள் எங்கே. வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். நீ எங்கே என் நினைவுகள் எங்கே. வாழ்த்துக்கள். அந்த பாடலோடு அடுத்த பாடலை தொடுத்து விடுவதற்காக சந்தனராஜ் வந்திருக்கின்றார். கொண்டு வாருங்கள்.
3: தெய்வமே தெய்வமேயா, நன்றி சொல்றேன்.
0: தெய்வமே தெய்வமே. வாழ்த்துக்கள். தெய்வமே தெய்வமே, நன்றி சொல்ல நன்றி சொல்வேன் தெய்வமே என்ற பாடல். அப்படி என்றால் சியாமலா என்ன பாடலை திறப்புகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. ஓ, எதிர்பார்த்திருந்தீர்களா? நீ வருவாய் என. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீ வருவாய் என எதிர்பார்த்திருந்தீர்கள். நீ வருவாய் என. வாழ்த்துக்கள். அந்த வேளையிலே தான் தேவா தன்னுடைய பாடலை தருவதற்கு ஓடி வந்து விட்டார். வணக்கம் தேவா. தேவா வணக்கம். தேவா வணக்கம். தேவா கிருஷ்ணன் வந்திருக்க. கிருஷ்ணா கொண்டு பாருங்க உங்கள் பாடலை. அந்த பாடல் அந்த பாடல் வந்து விட்டது கிருஷ்ணா. நல்லது, உங்களுடைய ஒலி எனக்கு கிடைப்பது அரிதாக இருக்கிறது. தெய்வம் தந்த வீடு எடுத்துக்கொண்டேன். நன்றி. மீண்டும் பாருங்கள். ஒலிபெருக்கியை கவனித்துக் கொள்ளுங்கள். தொலைபேசியை கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்து மகளே சியாமலா, நீங்கள் தான் கொண்டு பாருங்க மகளே.
1: நன்றி சொல்லி பாடுவே நாயகி நானாவே. அந்த பாட்டு பா.
0: ஓ,
1: தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் அந்த வரும்லப்பா அந்த
0: பாட்டு நல்ல பாடல் நல்ல பாடல்
1: அதுக்கு நன்றி
0: வாழ்த்துக்கள் அடுத்த பாடலை சேர்வதற்கு யார் பிறப்பு உண்டீர்கள் வருவது யாராக இருக்கலாம் என்றால் அது சந்தன ராஜாகத்தான் இருக்கின்றது வணக்கம் சந்தன ராஜ் அவர்களே
3: நீ வருவாயனா நீ வருவாயனா
0: ஓ அது நீங்க ரெண்டு தடவை வரும் அப்ப ஒரு தடவை வருவாயனா நீங்க ரெண்டு தடவை வாருங்கள் நல்லது அடுத்த பாடல் தேவா சிறப்பு உண்டார் போல் தெரிகின்றது தேவா இணைத்து விட்டேன் உங்களை எங்கே வாருங்கள் உங்களுடைய இணைப்பு துல்லியமாக கிடைக்க அமர்ந்து விட்டது தேவா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை
2: வீட்டுக்கு வீடு வாசப்படி
0: ஓ
2: அந்த பாட்டியா
0: வீட்டுக்கு வீடு வாசல்படியா நல்லதான் நல்லதான் வீட்டுக்கு வீடு கண்டிப்பாக வாசல்படி வைக்கத்தான் மீண்டும் மீண்டும் வாருங்கள் அடுத்த பாடலை தருவதற்கு கிருஷ்ணன் வந்து விட்டார் கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை
4: நன்றி சொல்ல வேண்டும் இறைவன்
0: ஓ அதெண்டா உண்மைதான் என்ன வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் வாருங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு எனக்கு கூறிய வேளையிலே அடுத்த வேளையில சந்தன் ராஜ் தரப்போகின்றார் வணக்கம் சந்தன் ராஜ்
3: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு
0: ஆடுறா சாக்கியா நன்றி சொல்ல வேணும்னா வார்த்தை இல்லைன்னு வந்து விட்டது இவருக்கு அங்கும் தேடி பார்த்து எடுக்க வேண்டியதானே நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு நன்றி சொல்ல உனக்கு வாழ்த்துக்கள் அப்படி என்றால் சியாமலா என்ன பாடலை சிறப்பு கொண்டீர்கள் கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை
1: வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசல்
0: சாக்கியண்ணா நீ வருவாய் எண்ணி போட்டு வருவாயா வேல்முருகா அழைத்து விட்டீர்கள் வருவாயா வேல்முருகா என் மாளிகை வாசலுக்கே கிருஷ்ணா இல்லை சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்க
3: வீடு மனைவி மக்கள்யா
0: ஓ ஓ அது ஒன்றா உண்மைதான் வீடு மனைவி மக்கள் திரைப்படமும் அதுதான் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்பொழுது கிருஷ்ணன் தர்பார் ஒரு பாடலை கேட்போம் கிருஷ்ணா எங்கே கொண்டு வாருங்கள்
4: வார்த்தை
0: தவறி விட்டாய் நாங்கள் தவறவில்லை உங்களை அங்கே தவற விட்டார்களா மன்னிச்சு கொள்ளுங்க வார்த்தை தவற விட்டா மீண்டும் பாருங்கள் வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை சந்தன்ராஜ் உங்கள் பாடலை கொண்டு வர வேண்டும் உங்களை இணைக்கின்றேன் இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் இணைத்து விட்டேன் வாருங்கள் சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை இனிமையான பாடல் அப்படி என்றால் சியாமலாவை அழைப்போம் சியாமலா உங்கள்
1: பாடல்
0: அதான வார்த்தை தவறவிட்ட கண்ணம்மான்றவுடன் கண்ணம்மா கனவில்லையா கெட்டிக்காரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எங்கே அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு ஒரு தடவை எங்கள் இசையை கேட்போமா மௌலரி மௌனமா அடுத்த அழைப்பு யாருடைய அழைப்பாக இருக்கும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நண்பகல் 12:09 நாங்கள் காணும் வேளையிலே பகலவன் லேசாக சிரிக்கின்றார் ஒளி தெரிகின்றது அன்பு உறவுகளை உங்களுக்கு நேரம் இப்பொழுது 9:40 போகின்றது இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியின் காரைக்கிழமை தோறு வரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நீண்ட நாட்களுக்கு பின்பு சூடு பிடித்து விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்றது மலரே மௌனமா என்ற பாடலை ஆரம்பித்து பாடல்களை தேடும் வேளையிலே கிட்டத்தட்ட 60 பாடல்களை தொட்டுவிட்டோம்

0: வலைத்தளங்கள் சீராக இல்லாத போது மலைக்க வேண்டும் என்று இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது சந்தனராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம்.
1: மலர்களில் ஆடும் இளமை புதுமையே.
0: ஓ, மலர்களில் ஆடும், எங்கோ போய் எங்கோ வருகின்ற வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ். மலர்களில் ஆடும் இளமை புதுமையே. மூன்றாம் புறை மலர்களில் ஆடும் வாழ்த்துக்கள். இங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் ஓடிவரப்போகிறார்? இணைப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. இணைப்பு உங்களுக்கு வலைத்தளம் சில வேளை மேதுமை அடைந்திருக்கலாம். ஷியாமலாவின் இணைப்பு வருகின்றது. ஷியாமலா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. ஷியாமலா, இணைந்து விட்டீர்களா?
2: மலர்கள் நனைந்தன பணியாளே.
0: சிறப்பான பாடல். மலர்கள் மலர்ந்தன நனைந்தன மலையா பணியாளே. வாழ்த்துக்கள். மலர்கள் நனைந்தன வாழ்த்துக்கள். மலர்கள் நனைந்தன, மலர்கள் நனைகிற அளவுக்கு எங்களுக்கும் இன்று அப்படித்தான் இருக்கின்றது நிலைமை. அடுத்த பாடலை கிருஷ்ணன் கொண்டு வந்து காத்து கொண்டு இருக்கின்றார். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தர வேண்டும். கிருஷ்ணா, உங்கள் பாடல். ஓ, அப்படியா? பாடட்டும் பாடட்டும். ஆடாத மனமும் ஆடுது ஐயா, உங்கள் பாடலை கேட்டவுடன் வாழ்த்துக்கள் சிறப்புகள். எங்கே சந்தன்ராஜ் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இணைத்து விட்டேன் சந்தன்ராஜ்.
1: பணியும் நானே மலரும் நானே.
0: ஓ, அப்படியா?
1: நன்றி.
0: சந்தன்ராஜ் அடுத்த பாட. அடுத்த பாடலை தருவதற்கு ஒருவர் அழைத்து விட்டு காத்துக் கொண்டிருக்கிறார் போல் இருக்கிறது. அவருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கவில்லை எனவோ என்று வலைத்தளமும் கொஞ்சம் சதி செய்கின்றது போல் தெரிகின்றது. காலநிலை காரணமாக வலைத்தளம் இணைப்பு கடுமையாக இருக்கின்றது. ஷியாமலா அவன் இணைப்புக்காக காத்திருக்கின்றேன். வந்துவிட்டார் ஷியாமலா. கொண்டு வாருங்கள் ஷியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா, மனம் ஒரு குரங்கு மனிதன் ஒரு குரங்கு.

0: பாடலை கொண்டு வருங்கள் சந்தனராஜ்.
1: ஒரு நாள் போதுமா ஐயா?
0: காணலையா, ஒரு நாள் போதாது ஐயா, ஒரு நாள் போதுமா, ஒரு நாள் போதுமா. சந்தன்ராஜ் பாட ஒரு நாள் போதாது என்றுதான் நானும் நினைக்கின்றேன். அதற்காக இப்பொழுது கிருஷ்ணன் வந்து பாட போகின்ற. கிருஷ்ணா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை. கிருஷ்ணன் ஐயா உங்கள் பாடல். வாழ்த்துக்கள். குரங்கில் இருந்து பிறந்தவன் மனிதன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? சியாமலா தரப்போகின்றார். சியாமலா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்ப யார் அது சொல்லாமல் நெஞ்சில் போனதுக்கா?
0: ஆமாம், யார் அது? அது அவர் கேட்டதுக்கு நீங்கள் யார் அது சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. இனிமையான பாடல், சொல்லாமல் நெஞ்சள்ளி போவது. அந்த வழியில் சந்தனராஜின் பாடலை எடுத்துக்கொள்வோம். கொண்டு வாருங்கள் சந்தனராஜ் உங்கள் பாடலை.
1: பிறந்தாலும் ஆம்பளையா பிறக்க கூடாது,
0: அதெல்லாம் பெரிய கரைச்சல் தான். என்ன செய்கிறது ஐயா, பிறக்காமலும் ஒன்றும் செய்யலாது, பிறக்காமலும் ஒன்றும் செய்யலாது. பிறந்து விட்டால் பொம்பளை நினைக்க கூடாது. என்ன கரைச்சலான பாடலை பாடியிருக்காங்களா என்று மீண்டும் ஒரு பாடல் உங்களுக்காக கிடைக்க இருக்கின்றது. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
1: வணக்கம் ஐயா. தலைவர் பாட்டு வந்துருச்சியா? போட்டோம் நெஞ்சில் மாமலை.
0: ஆட்டி வாழ்ந்து விட அவற்று பாடல் வந்து அவர் வராது விட அவற்று பாடலாவது தலைவருடைய பாடல். நெஞ்சில் மாமலை மாமலை என்ற பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே கிருஷ்ணா, நீங்கள் யாருடைய பாடலை தரப்போகின்றீர்கள்? அடே அப்பா, வைரம் தான், வைரம் தான். யாரது யாரது தங்கமா? நல்ல வேலை. யாரும் யாரது யாரது சிங்கமாண்டு பாட வரவில்லையா? யாரது யாரது தங்கம்மா. அடுத்த பாடல் சியாமலா தர போகின்றார். வணக்கம் சியாமலா, கொண்டு வாருங்கள்.
2: கொண்டு பிறந்த குணம் போக போக மாறுது அந்த பாட்டு.
0: அப்படியம்மா அப்படியம்மா.
2: பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது.
0: மனிதன் பிறக்கும் போது மாறுது, உண்மைதான். பிறக்கும் போது இவ்வளவு பச்சளம் குழந்தையாக பிறந்து மாறு போகுது, வளர வளர. பிறக்கும் போது பிறந்த குணம், உடல் தான் மாறுதுன்னா குணமும் மாறுகின்றது. எங்கே சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாரு.
1: யாரோ பின்பாட்டு பாடையா?
0: யாரோ பின்பாட்டு பாடவா? சரி, பாடட்டும் பாடட்டும், ரெண்டாலும் பாடட்டும். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். யாரோ பின்பாட்டு பாடலுக்கு ஒரு விட்டு செல்லும் போலே ஒரு தடவை இடையிலே பாடலை தரும் பொழுது எனக்கு கொஞ்சம் வீல குறைவாக இருக்கும் என்று பாடலையும் தந்து கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் போலே கிருஷ்ணன் வந்து விட்டார். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. இறக்கும் போதும் அழகுன்றாய். என்ன எந்த நேரம் அழகுதான்? என்ன ஐயா, வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். எங்கே சியாமலா உங்கள் பாடலை தாருங்கள் மகளே. சியாமலாவின் பாடலை கேட்போம். எங்கேசியம்மா உங்கள் பாடல். இன்று இந்த வலைத்தளம் எங்களோடு போராடி கொண்டிருக்கின்றது, தெல்லுமில்லாடி கொண்டிருக்கின்றது. சியாமலா மீண்டும் அழைக்க வேண்டும் மகளை, அழைத்து விட்டார். வணக்கம் சியாமலா, கொண்டு பாருங்கள். ஆமா,
2: பாட்டும் நானே பாவமும் நானே.
0: அதெண்டா உண்மை? பாட்டும் நீங்கள் தான் சியாமலா, பாவமும். பாட்டும் நானே பாவமும் நானே. வாழ்த்துக்கள். சிறப்பு மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் சந்தன்ராஜ் தருகின்றார். அடுத்த பாடலை கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
1: அடுத்த ஒரு பாடல் இருக்கியா? தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை
0: எழுதி கொடுத்தீங்களா? ஆட்டேங்க அப்பா, நிறத்துக்கே எழுதி கொடுக்குறாங்களா பாட்டு? தமிழ்நாட்டையே எழுதி கொடுக்க, சொந்தமா வச்சுக்கிற தமிழ்நாட்டையன். வாழ்த்துக்கள் வாழ்த்து. எழுதி கொடுங்கள், எழுதி கொடுங்கள், தாராள மனப்பான்மை. எங்கே அடுத்த பாடல் யார் தரப்போகின்றீர்கள்? மலரே மௌனமா பாடல் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும்.

0: மீண்டும் சியாமளா வந்து விட்டார்.
1: தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும்,
0: ஓ அதண்டா உண்மைதானம்மா, தங்கத்திலேயே ஒரு குறை இருந்தாலும் விலையில் குறைவு தான் இப்பொழுது பாட வேண்டுனாங்கள். தங்க தரத்தை பற்றி பார்க்கவில்லை, தரமெல்லாம் குறைந்து விட்டது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும், இனிமையான பாடல் பகப்பிரிவினை. மீண்டும் சியாமளா உங்கள் பாடல் தான் கிடைக்கின்றது, கொண்டு வாருங்கள்.

0: பழகி வந்தேன், எழுத்து கூட்டி பாடி வந்தேன் அந்த
1: ஓ,
0: பாட்டு தான்.
1: எழுதி எழுதி பழகி வந்தீர்களா? எழுதி எழுதி பழகி வந்து, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், எழுதி எழுதி பழக வந்தீர்கள். அந்த பாடலை ஏற்றுக்கொண்டோம். மூன்றில் தமிழ் வானொலியிலே பதிவாகி கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கான பாடல்கள். இப்பொழுது சந்தன்ராஜின் பாடல் பதிவாக இருக்கின்றன. கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
2: குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி.
1: ஒன்று குறையும் இல்லையே, ஒன்று குறையும், குறை ஒன்றுமே இல்லையா? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அப்படித்தான் இருந்தாலும் சிறப்புன்னு தான் கூறுகின்றது. கிருஷ்ணா வந்து இப்ப கூற போன்ற, கொண்டு பாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அதுக்கு என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? கை வலிக்குதுன்னு சொல்றாங்க, உதவி செய்வீங்களா? செய்யத்தானே வேணும். வாழ்த்துக்கள் இல்லையென்றால், இல்லையென்றால் ஒண்ணும் கிடையாதே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் தருவதற்காக சியாமலா வந்து விட்டார். மகளே சியாமலா கொண்டு ஓடி வாருங்கள். ஓம் ஓம் ஓம், அது உண்மைதான், உண்மைதான். அதுக்கு ஈடாக போற ஒன்றும் இல்லை. ஒன்றானவன் உருவில் இரண்டானவன், திருவிழை ஆடல். ஒன்றானவன் உருவில் இரண்டான, கிருஷ்ணா நீங்கள். யார் தருவார் இந்த அரியாசனம்? வாழ்த்துக்கள் ஐயா. மாணிக்க வினையே மரகத பதுமையே, காளிதாசன் அல்லவா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மரகத பதுமையே. கொண்டு வாருங்கள் அடுத்த பாடலையும். நீங்கள் கேட்டிக்காரன், அடுத்த பாடலையும் கொண்டு வர வேண்டும், அடுத்த பாடலை தர வேண்டும் என்று கேட்ட வேளையிலே அடுத்த பாடலை கொண்டு வருகின்றார். யாராக இருக்கலாம் கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜாக இருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை. நீங்களே மாமா, அப்புறம் உங்களோட பொண்ணு கொடுக்கணும் மாமா. என்ன கேட்டீங்க? மாமாவுக்கே மாமா தேவைப்படுது. மாமா பொண்ணு, வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். இனிமை இனிமை வரிகள் அப்படி எல்லாம் வந்து குவிகின்றன. சியாமடா உங்கள் பாடலை தாருங்களேன்.
0: அப்பா மரகத வள்ளிக்கு மனக்கோலம், மங்கள செல்லி அந்த பாட்டு.
1: மரகத வள்ளிக்கு மனக்கோலம், நீதி நெஞ்சுக்கு. நல்ல பாடல் அந்த பாடல், மரகத வள்ளிக்கு மனக்கோலம். அடுத்த பாடல் நீதிபதி பாடல் வந்து விட்டது. இப்பொழுது சந்தன்ராஜ்.
2: வீணை அது பேசுமையா?
1: ஓ
2: நன்றி.
1: அப்படியா, வீணையா? சும்மா பேசும் ஐயா, வீணை அது பேசும், நீ மீட்டும் விரல்களை கண்டு. ஓ வீணை அது பேசும், சும்மா பேசாத மீட்டி விட்டா பேசும். அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கிருஷ்ணன். கிருஷ்ணா உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. ஐயா எத்தனை பேருக்கு ஐயா பொண்ணை கொடுக்கறது? இப்பதானே மாமா சந்தன்ராஜ் கேட்டார் மாமா உன் பொண்ணை கொடுன்னு, நீங்களும் வந்து கேக்குறீங்க. ஒரு பொண்ணை தானே ஐயா வைத்திருக்கணும், யாருக்கு கொடுப்பது? வேறு பாடல் தாருங்கள். அப்படி விட்டு விட்டு போறது சரிதானா? மாமா மாமா மாமா, இனிமையான பாடல். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். உடனே தந்து விடுவார் கட்டிக்கார். எங்கே சியாமலா உங்கள் பாடல்.
0: அப்பா உன்னோடு என் நெஞ்சமே அந்த பாட்டுப்பா.
1: கிடைக்கவில்லையோ, வர வேண்டும் தேவா. நீங்களும் அங்கே சந்தன்ராஜ் நீங்கள் பாருங்கள் உங்கள் பாடலை தாருங்கள்.
2: பொண்ணுக்கு என்ன அழகோயா?
1: ஓ அப்படியா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொண்ணுக்கு என்ன அழகோ, ஓகே. வாழ்த்துக்கள். 12:22 நாங்கள் கண்டுகொண்டோம், உங்களுக்கும் 9:52 கண்டுகொண்டோம். விரைவில் 10 நீங்களும், 12:30 நாங்களும் காண இருக்கும் வேளையில் கிருஷ்ணா வந்து விட்டார் பாடலோடு. எங்கே கிருஷ்ணா உங்கள் பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடல்.
3: உன்னோடு வாழாத வாழ்ந்த வாழ்,
1: உன்னோடு வாழாத வாழ்வு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உன்னோடு வாழாத வாழ்வும் ஒரு வாழ்வா, வாழாத என்ற பாடல் தந்துவிட்டீர்கள். இப்பொழுது அடுத்த பாடலுக்காக காத்து கொண்டிருக்கின்றது பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு. பாடல் ஒன்று ஓட இருக்கின்றது, ஓடின பாடல் தொடர்ந்து ஓடுகின்றது. கேட்போம் அந்த பாடலை.

0: சியாமளா வந்து விட்டீர்கள், தாருங்கள் உங்கள் பாடலை.
1: மாமனுக்கும் மச்சானுக்கும் இங்க வித்தியாசம் என்ன இருக்கு? அந்த
0: பாட்டு மாமனுக்கு மச்சானுக்கும் வாழ்த்துக்கள், மாமனுக்கும் மச்சானுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இனிமை இனிமை என்ன வித்தியாசம், நிறைந்த வித்தியாசம் உண்டு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக யார் அழைக்கப் போகின்றீர்கள்? மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியின் கனடா கலையகத்திலிருந்து காரைக்கிழமைகளிலே ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு. கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. யார்
2: தரப்போம்?
0: கிருஷ்ணன் வந்துவிட்டார். வாருங்கள் கிருஷ்ணா, உங்கள் பாடலை தாருங்கள். எத்தனை வரிகள், எத்தனை பாடல்கள், அத்தனை பாடல்களுக்கும் வரிகளை தந்தது தமிழ் அல்லவா? அன்பு தமிழ், எத்தனை வளத்திலும் நாங்கள் கொண்டு சென்று பார்க்கலாம். அங்கே சந்தன்ராஜ் தாருங்கள் உங்கள் பாடலை. இப்போது சியாமளா தரப்போன்ற ஒரு பாடலை கேட்போம். சியாமளா உங்கள் பாடலை.
1: பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன்.
0: அட்ரஸ் உடனே பார்த்தேன் சிரித்தேன் வந்து விட்டது. பார்த்தேனுக்கு தந்து விட்டார். உடனே பாடலை தருகின்றீர்கள் கட்டிக்காரை. பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் வர துடித்தேன், பார்த்தேன் சிரித்தேன் பக்கம் வர துடித்தேன், உனைத்தேன் என நான் நினைத்தேன். எங்கே சந்தன் ராஜ் அவர்களே, நீங்கள் தாருங்களேன், உங்கள் பாடலை கேட்போம். என்ன பாடல் உண்டு? இணைப்பு உடனே தொடர்றது இல்லை, என்ன ஒன்று தெரியவில்லையா? தாருங்கள் சந்தன் ராஜ் அவர்களே. ஆமா, அது இல்லாத மீசையா வீச்சருவா மாதிரி என்ன மச்சா மீச வீச்சருவா. நல்ல பாடல் அந்த பாடல், மச்சா மீச வீச்சருவா. கிருஷ்ணா எங்கே அமைதி காக்க வேண்டாம், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. நன்றி. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி அல்லவா? கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வுகளில் கலந்து நாங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேளை நேரம் 12 மணி 25 நிமிடத்தை காட்டுகின்றது. எங்களுக்கு பாடல் தொடர்ந்து

0: மகளே சியாமளா வந்து விட்டீர்கள். தாருங்கள்
1: மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, அந்த பாட்டு.
0: அடே அப்பா, மலையோரம் மயிலே விளையாடும் குயிலே, என்ன பாடல்! மயிலோரம் மயிலே, மயிலோரம் மயிலே, நல்ல பாடல், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமளாவுக்கு அடுத்ததாக அன்பு உறவினர் வருவதற்கு இடையிலே இது பாடல் வரிகள் தொடரி பார்க்கின்றது. சந்தன்ராஜ் வந்து விட்டார், தாருங்கள் சந்தன்ராஜ் உங்கள் பாடலை.
2: மயில் போற பொண்ணு வந்தீங்க,
0: அட்ரா செகண்ட். அவன் மதியோர மயிலுன்றோட உடனே மயில் போற பொண்ணு என்ற பாடல் வந்து விட்டது. என்ன வரிகள் ஐயா, வாய் திறக்க இல்லாத ஐயா, ஒரு வசனத்தை தரையில்லாத இருந்தால் உடனே பாடல் தான். பாரதி திரைப்படத்து பாடல் அல்லவா மயில் போல பொண்ணு ஒன்று. இப்பொழுது குயில் போல வரப்போகுதோ, எங்க எங்க கிருஷ்ணா வந்து வாருங்கள். இவர் மயிலிட்ட தோகை கேட்கிறார், மயிலே மயிலே என் தோகை, தோகை இல்லாத விட்டா அது மயில் இல்லையா ஐயா, மயிலே மயிலே தோகை. எங்க வாழ்த்துக்கள், மீண்டும் பெற வேண்டும். அடுத்த பாடலை தருவதற்கு முன்பு மலரே மௌனமா பாடுகின்றது, அதற்கிடையிலே சியாமளா வந்து விட்டார். வணக்கம் சியாமளா.
1: அப்பா மயிலாடும் பாறை பக்கத்திலே ஓட, அந்த பாட்டு
0: நல்ல பாடல், மயிலாடும் பாறை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மயிலாடும் பாறை பக்கத்திலே ஓடை, வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வளமை போல இன்றும் 100வது பாடலை கொடுக்கின்றார். வாருங்கள் சந்தன்ராஜ்.
3: தோகை இளமையில் ஆடி வருதுயா,
0: சூப்பர், நல்ல
3: பாடல். மலை வரும்
0: தோகை இளமையில, அந்த பாடல் 100வது பாடலா தருகின்றது. தோகை இளமையில் நாங்கள் 100 பாடலை கண்டுவிட்டோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 100வது பாடலை சந்தன்ராஜ் தந்து செல்லும் வேலை. 101வது பாடலுக்காக யார் காத்து கொண்டிருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். சியாமளா வந்து விட்டார், வணக்கம் சியாமளா. 101வது பாடலை தாருங்கள், ஓடி வந்து தாருங்கள். எங்கே சியாமளா, உங்களை காணவில்லை, வர வேண்டும். உங்களுடைய இணைப்பு நின்று விட்டது போல் தெரிகின்றது, இல்லை வருகின்றது, இணைத்து விட்டேன். கொண்டு வாருங்கள் சியாமளா, 101வது பாடல்.
1: அப்பா
0: பாருங்க, ஆஹா, ஆடிவா ஆடிவா ஆடிவா, அரச கட்டளை அல்லவா, அதனால் ஆடிவா ஆடிவா ஆடிவா. வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள், பாடிவா, நீங்கள் பாடி வர வேண்டும். எங்கே இப்பொழுது பாடி வருகின்றார் எங்களுடைய கிருஷ்ணன், கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. 102வது பாடல் கிருஷ்ணன்.
4: இளமை என்னும் பூங்கா.
0: ஓ, இளமை என்னும் பூங்காற்றா, ஆஹா, ஓகே ஓகே. தோகை இளமையில், இது இளமை எனும் பூங்காற்று. வாழ்த்துக்கள், இளமை எனும் பூங்காற்று, சிறப்பான பாடல். அடுத்த பாடல் எங்கே யார் சிறப்பு கொண்டீர்கள்? இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டுக்கு பதில் பாட்டு என்று உற்சாகம் இல்லாமல் இருக்கின்றோமா? இல்லை இல்லை, தொடர்ந்து உஷாராகத்தான் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிகின்றது. ஏனென்றால் 102 பாடல்களை கண்டுபிட்டோம் இல்லவா. நேரம் 12:30, 102 பாடல்களை நாங்கள் கண்டுபிட்டோம் என்றால் கட்டிக்காரர்கள் தான் அத்தனை பேரும். ஏனென்றால் ஆரம்பித்து ஒலித்த பாடல் அப்படியான பாடல் அல்லவா, தலைவருடைய பாடல் அல்லவா. வந்துவிட்டார் சந்தன்ராஜ் அவர்கள், வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே.
2: மலையே மலையா, இளமை முழுவதும் வா.
0: ஓ, மழை காலத்தில் தான் இருக்கின்றோம், மீண்டும் மலையை கேட்கின்றீர்கள். மலையே மலையே, இது ராணிக்குமே சந்தோஷமா இருக்குமே, மலையை வந்தால் மலையே மலையே என்று கூப்பிடுகிறார் மனைவி, சந்தோஷமா இருப்பவன். வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை யார் தர போகிறீர்கள்? அடுத்த பாடலுக்காக அழைத்து கொண்டிருக்கின்றார், அந்த இழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் என் கருத்துக்கு கிடைக்கவில்லை, ஓடி வர வேண்டும். கொண்டு வாருங்கள் பாடலை.

0: வணக்கம் சியாமளா.
1: அப்பா
0: வணக்கம்.
1: மழையே ஓ மழையே நீ புன்னகை பூக்குறி, அந்த பாட்டு பாடு.
0: அடே அப்பா, அடே அப்பா, நல்ல பாடல், இனிமையான பாடல், இனிமையான பாடல். அந்த அந்த மழை இனிமையா இருக்குமோ? அப்படி பாடல சிறப்பு சிறப்பு சிறப்பான பாடல். அடுத்த பாடல் மீண்டும் தருவது கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா, உங்கள் பாடல் எப்படி இருக்கும்? கொண்டு வாருங்கள்.
2: மழைக்கால மேகம் ஒன்று
0: அடே அப்பா, மழைக்கால மேகம் எப்படி இருக்குமா? ஊஞ்சலாடுதா? வாழ்த்துக்கள், மீண்டும் பாருங்கள். மழைக்கால மேகத்தை தந்தனீர்கள். அடுத்த பாடலை கொண்டு ஓடி வாருங்கள். அடுத்த பாடலை சந்தன்ராஜ் அவர்கள் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் சந்தன்ராஜ். வணக்கம் வணக்கம், உங்களுக்கு இணைத்து விட்டேன். வணக்கம் சந்தனராஜ்.
3: வணக்கம் ஐயா. ஓ போடியா,
0: ஓ போடு, ஓ போடையா, ஓ போடு. வாழ்த்துக்கள்,
3: வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சியாமளா, உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள் மகளே. இங்கே சியாமளாவை காணவில்லை. மீண்டும் சந்தன்ராஜ் சென்றிருக்கின்றார். வணக்கம் சந்தன்ராஜ், கொண்டு வாருங்கள். சந்தன்ராஜ், இணைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். ஓ வணக்கம், வணக்கம் இல்லை. இப்பொழுது மீண்டும் சந்தன்ராஜா, சியாமளாவா? சியாமளா வந்திருக்கின்றார். சியாமளா, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா மழை கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் வந்த பண்ணுதான்
0: கருணன் அல்லவா, அதனால் தானா? மழை கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தெரிவு செய்து கொண்டு ஓடி வாருங்கள். இப்பொழுது கிருஷ்ணனுடைய பாடலுக்கு செல்கின்றேன். கிருஷ்ணா தாருங்கள் உங்கள் பாடலை.
2: ஓடும் மேகங்களே,
0: அதை என்ன செய்ய முடியும்? அதை ஓடிக்கொண்டிருக்க ஐயா, என்ன செய்யலாம்? சரிப்பா, அப்பா ஓடும் மேகங்களை வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல். அடுத்த பாடலை சியாமளா தரப்போகின்றார். சியாமளா, கொண்டு வாருங்கள்.
1: அப்பா மேகமே மேகமே பால் இல்லா தெரியுது அந்த பாட்டு.
0: ஓ மேகமே மேகமே நல்ல பாடல். மிகமே மிகமே என்ற பாடல் இனிமையான ஒரு பாடல். சியாமளாவுக்காக பதிவு செய்த பாடலில் சந்தனராஜுக்காக போவோம். சந்தனராஜ், உங்கள் பாடல் தாருங்களே.
3: மேகம் அந்த மேகம்,
0: ஓ மேகம் அந்த மேகம், மேகம் அந்த மேகம், எல்லாம் மேகத்தில் இருக்கின்றீர்கள். இப்பொழுது அடுத்த மேகத்தை யார் கொண்டு வரப்போகின்றார்? சியாமளா தான் கொண்டு வரப்போகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமளா. இப்பொழுது என்னமா பாடல்?
1: அப்பா மேகம் கருக்குதடி நிறுத்து கம்முதடி அடங்க
0: அப்பா, தண்ணீர் தண்ணீர். மேகம் கறுக்குதடி மின்னெடுத்து மின்னிட்டு விட்டுதடி, மேகம் கறுக்குதடி. நல்ல பாடல். மேகம் கறுக்குதடி ஈசான மூலையில எல்லாம் கறக்குறது. இப்பொழுது தருவது கிருஷ்ணன். எங்கே கிருஷ்ணா, உங்கள் பாடல் எப்படி பாடலாம்? எங்கே கொண்டு வாருங்கள். பால் பொங்கும் பருவமா? வாழ்த்துக்கள். பருவம் சரியா தான் பார்த்துருக்கீர்கள். பால் பொங்கும் பருவம், வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தேடிக்கொண்டு ஓடி வரும் வேளையில பதிவதற்கு காத்து கொண்டிருக்கின்றேன். சந்தன்ராஜ் உங்கள் பாடலுக்கா? எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை தாருங்கள். ஓ இணைப்புகள் நெருக்கமாக இருக்கு, கொண்டு பாருங்கள் சந்தன்ராஜ்.
3: பால் நிலவு காய்ந்ததுயா?
0: பால் நிலவு காய்ந்தது, பால் நிலவு காய்ந்தது, காய்ந்தது, அது நல்லா இருக்கும். அது பால் நிலவு காய்ந்தது என்றால் காய்ந்த பால் நிலவு சிறப்பாக இருக்கும். சியாமளா, நீங்கள் தாருங்கள் உங்கள் பாடலை. சியாமளாம்மா, தாங்கடா உங்களோட பாடலை மகளே.
1: காலம் இது காலம் இது கண்ணுறங்கு மகளே அந்த பாட்டு.
0: காலம் இது
1: காலம்
0: மகளே, காலம் இதை தவற விட்டால் சித்தி. அப்படிதான் பாடுவானம்மா. காலம் இது காலம் இது நல்ல பாடல், நல்ல கருத்தான பாடல். வாழ்த்துக்கள், பெண்களுக்குரிய பாடல். எங்கே கிருஷ்ணா வாருங்கள் நீங்கள்.
2: பால் தமிழ் பால்,
0: ஓ
2: பால்,
0: ஓ பால் தமிழ் பால். வாழ்த்துக்கள். அன்பால் உன்பால் தமிழ் பால், நல்ல பாடல், சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா. அடுத்த பாடலை தருவதற்கு எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார். அவரை எடுத்து விடுவோம், இணைத்து விடுவோம். பாருங்கள் சந்தன்ராஜ்.
3: கண் மலர்களின் அழைப்புதல்.
0: ஆஹா, ஓ கண் மலர்களின் அழைப்பிதழ், கண் மலர்களின் அழைப்பிதழ், மலர்களின் அழைப்பிதழ், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலை தர வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பது யாராக இருக்கலாம்? அவர் ஓடி வரலாம். இணைப்பு இப்பொழுது இணைய வழி எங்களுடைய வலை இணைப்புக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வர வேண்டும். கொண்டு வாருங்கள். அடுத்த பாடல சியாமலா நீங்கள் தரங்கள் கொண்டு வர
1: சியாமலா. மேகம் கருக்கையில புள்ளது மேகம் குளிருதடி,
0: அது வயதே காத்திருந்தால் அதனால் தான் மேகம் கருக்கையில. மேகம் கருக்கையில் இனிமையான பாடல், தேகம் குளிர்தடி. ஓடி வரும் அது என்ன செய்யணும் பாட்டால் கிருஷ்ணா நீங்கள் என்ன சொல்ல போகின்றீர்கள் உங்கள் பாடலே, கொண்டு வாருங்கள். எந்த வரி எந்த பதம் கிருஷ்ணா?
2: காலம் நமக்கு தோழன்,
0: ஓ
2: காற்றும் மலையும் நண்பனை,
0: அதுதான் நல்ல குணம் ஐயா, எல்லாவற்றையும் நண்பனாக ஏற்றுக்கொள்வது. காலம் நமக்கு தோழன் நல்ல பாடல். தூக்கு கயிற்றை தொட்டில் கயிறாய் மாற்ற வந்தாயோ, வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தனராஜ், நீங்கள் கொண்டு வாருங்கள் சந்தனராஜ்.
3: வணக்கம் ஐயா. மேகம் கருதியா சிக்கி சிக்கி
0: சிக்கி சிக்கி சிக்கி ஜோஜின பாடல், ஜோஜின பாடல மன்னர் ஜோஜிக்கு சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி சிக்கி வேண்டாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நினைவுகளை ஊட்டி கொண்டிருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். இந்த பாடல் வந்தால் ஜோஜின் எண்ணம் வந்த அவருக்கு விருப்பமான பாடல். ஓடி வாருங்கள் மன்னிக்க வாடகை.

கிருஷ்ணன் வந்துவிட்டார் தன்னுடைய பாடலோடு. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அப்படியா? அடையப்பா, ஓ மேகத்தை தூது விட்டீர்கள். அது போவே இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். கல திசை மாறி போச்சு. அடுத்த பாடல் தற்போது யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே மலரே மௌனமா இடையிலே கேட்போம்.

0: வந்து விட்டார் சியாமளா. வணக்கம் சியாமளா.
1: தூது போ செல்ல கிளியே, அந்த பாட்டு பா.
0: ஓ, தூது போ செல்ல கிளியே என்று அனுப்புகிறீர்கள். செல்ல கிளியை, தூது போ செல்ல கிளியே, நல்ல பாடல். தூது போ செல்ல கிளியே, இனிமையான பாடலை தந்த உங்களுக்கு அடுத்த பாடலை தருவதற்காக யார் என்று எதிர்பார்ப்போம். இணைப்பை காணவில்லை. நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றதோ தெரியவில்லை. என்று என்னவென்று தெரியவில்லை. இணையதளம் சற்று பலவீனம் அடைந்திருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. பார்ப்போம். இப்பொழுது கிருஷ்ணா, நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. பேசு. செல்ல கிளியும் இல்லை. எல்லோருக்கும் இணையதளம் சற்று பலம் குறைந்துதான் இருக்கின்றது கிருஷ்ணா. இருப்பினும் விடாது வாழ்த்துக்கள். எது நடப்பினும் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எண்ணி நாங்கள் பெருமைப்படுவோம். இறைவனுக்கு நன்றி எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்தற்கு. இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம்.

0: தமிழ் பதங்கள் சேர்ந்து வந்து இசையோடு வரும் பொழுது எங்களை எங்கெல்லாம் கொண்டு செல்கின்றது பார்த்தீர்களா? இனிமையான பாடல் சியாமளா.
1: மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அந்த பாட்டு
0: அள்ளி அள்ளி அணைக்க தாவுவே. மெல்ல மெல்ல அருகில் வந்து, இனிமையான பாடல். மெல்ல மெல்ல அருகில் வந்து, சாரதா திரைப்படத்தில் நினைக்கிறேன். மெல்ல மெல்ல அருகில் வந்து. அடுத்த பாடல் கிருஷ்ணாவின் பாடல். கிருஷ்ணா கொண்டு பாருங்கள். தேர் வந்தது அது கிடையில. ஓ, அது கூட தேர் வந்தது. தேர் வந்தது போல் இருந்தது நீ வந்த போது. அவ்வளவு அலங்காரம், அவ்வளவு அலங்காரம். வாழ்த்துக்கள். மீண்டும் பாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. இதே பதங்கள் வரும் பொழுது பதத்துக்குரிய கருத்துக்களை நாங்கள் நகைச்சுவையோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை. இனிமையான பாடல்கள் வரியோடு வந்து எங்கள் திரைப்படங்களில் எங்கள் இதயத்தில் பதிந்திருக்கின்ற பாடல்கள் தான். கொட்டி கிடக்கும் திரைப்பட பாடல்கள் பொக்கிஷமாக குவிந்திருக்கின்றன. பொக்கிஷமாக குவிந்து புதையலாக புதைத்து வைத்திருக்கப்பட்டிருக்கும் பாடல்களை தெரிந்தெடுப்பதற்கு தமிழ் வார்த்தைகள் எவ்வளவு அழகாக எங்களுக்கு உதவி புரிகின்றது. ஒரு தமிழ் சொல்லை கேட்டுவிட்டால் இத்தனை பாடலை கொண்டு வருகின்றார்கள் என் அன்பு உறவுகள்.

0: வணக்கம் சியாமளா, வணக்கம். நீ கோரினால் வானமும் வாராதாம். வாழ்த்துக்கள். இனிமை இனிமை தொடர்ந்து எங்கே எங்கேயெல்லாம் தோண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றீர்கள். சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். நீ கோரினால் வானமும் வாராத. அடுத்த பாடல் கிருஷ்ணா உங்களுடைய பாடல் தான், உங்களுக்கு தான் சந்தர்ப்பம். கொண்டு வாருங்கள்.
1: ஒரு மகாராணி.
0: ஓ,
1: நான் ஒரு மகாராஜன்.
0: அப்படியா? அடுத்த வரி.
1: ஆமா,
0: அடுத்த வரி. வாழ்த்துக்கள் மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி. மொழியல் தமிழ் வானொலியின் காற்றறையில் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருந்த நிகழ்ச்சி கொஞ்சம் பலம் குறைந்தது போல் காரணம் என்னுடைய உடல்நிலை. இருப்பினும் அதை தாங்கி கொண்டு ஓடி வந்து உங்களோடு இணைந்து மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நிகழ்த்த வேண்டும். ஏனென்றால் உலகளாக இருக்கும் அன்பு உறவினர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை. நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டும் பதமும் கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகின்ற என்னுடைய படைப்பிலே வெளியாகி வந்து ஜெகபர் சாதிக் அவர்கள் அதற்கு நல்ல குறிப்பெழுதியிருந்தார். நீங்களும் கேட்டிருப்பீர்கள் என்று தான் எண்ணுகிறேன். 300 மேல் நாங்கள் கண்டு கொண்டோம் அல்லவா? 343 என்று எண்ணுகிறேன் வந்தது. எங்கே ஷியாமலா, நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
2: அப்பா
0: கொண்டு பாருங்கள்.
2: அப்பா ராஜன் மகராஜன் இந்த பாட்டு.
0: திருவொற்றியூர் தியாகராஜன். எளிமையான பாடல், ராஜன் மகராஜன். இந்த காலத்து பாடல் ஐயா, முதல் முதல்லே தமிழ்நாட்டிலே தமிழ் நடிகர்களே சூப்பர் ஸ்டார் என்ற விருது தேடி அவரை சென்றடைந்தது ஒரு காலம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். யாராக இருக்க வேண்டும், வருபவர் அவராகத்தான் இருக்குமோ பார்ப்போம் வரும் பொழுது.

0: தான் வந்திருக்கின்றார், அவர்தான் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. என்னையா என்னையா கேட்கவில்லை? ஓ
1: ராஜன் மகாராஜன்.
0: ஓ அதான் இப்பொழுது சியாமலா பாடினாரு, சியாமலா பாடியிருந்தார் ராஜன். நீங்கள் தான் மகா கணபதி. அவங்களோட குரல் சரியா, உங்களோட ஓசை சரியா விளங்கவில்லை. அதுதான் மகா கணபதி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், சிறப்பு. ஏதோ சமாளிக்கலாம். வாருங்கள் எங்க சியாமலா, நீங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. சியாமலா நீங்கள் அழைச்சீர்கள் மகளே, உங்களுடைய அழைப்பை கொண்டு வாருங்கள். சியாமலா வந்து வருகின்றார். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. சியாமலா தாருங்கள்,
2: அப்பா
0: கொண்டு வாருங்கள்.
2: ஒரு பக்கம்
0: மகாராணி
3: உனை தேடி வரும் இல்லையா?
0: மகாராஜன், நீங்க மகாராணியை மீண்டும் கொண்டு வருகின்றீர்கள். மகாராணி உனை தேடும், வாழ்த்துக்கள். மூன்றில் தமிழ் வானொலியில் நாங்கள் பாடல்களை கேட்டு மகிழ்வதோடு அல்லாமல் எண்ணிக்கையை கூட்டிக் கொண்டு செல்கின்றோம். ஒவ்வொருவரும் வந்து தங்கள் உள்ளத்தில் இப்போ இந்த பாடலை தருகின்றார்கள். இன்று இது என் கேள்விக்கு என்ன பதில் என்று தந்த பாடல் மலரே மௌனமா, அதிலிருந்து வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பக்கம்பா பக்கம்பா அடுத்த பாடல் யாருடைய பாடல்? அந்த பாடல் கிருஷ்ணனுடைய பாடலாக இருக்கின்றது போல் தெரிகின்றது. இல்லை, சியாமலாவின் பாடல். சியாமலா வாருங்கள், கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை. மகாராஜன் உலகையாளலாம், கர்ணன் மகாராஜன் உலகையாளலாம். இனிமையான பாடல், நல்ல இசையோடு வந்த பாடலை தந்தவர்களை கிருஷ்ணன் தரப்பு உண்டர். அடுத்த சிறப்பான பாடலை கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. அப்படியா? ரெண்டு ராஜா வர மாட்டார்களா? ரெண்டு ராணியிட்டம் வருவார்கள். தடுப்பில்லை, மறுப்பில்லை. அடுத்தது எங்களுடைய சந்தன்ராஜுடைய பாடல். சந்தன்ராஜ் உங்கள் பாடலை தாருங்கள்.
3: மலர்களே நாதஸ்வரங்கள்.
0: அட்டைங்க அப்பா, மலர்களே நாதஸ்வரங்கள். இனிமை இனிமை சும்மாவா அந்த இசை கருவி. மலர்களே நாதஸ்வரங்கள், மலர்களே நாதஸ்வரங்கள். அடுத்தது கிருஷ்ணனுடைய பாடல். கிருஷ்ணா உங்கள் பாடலை தாருங்கள். அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு. அப்படியா? ரோங்கா போயிடாதா? பூட்டுதே பூட்டுதே ரோகா ராங்கா பூட்டுதே, என்ன பண்றது? ராஜா கைய வச்சா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், தாளத்தோடு வந்த பாடல். அந்த வேளையில தான் சந்தன்ராஜ் தன்னுடைய பாடலை கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றார். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே.
3: மகாராஜனோட ராணி வந்து சேருவாங்க.
0: ஓ அப்படியா? மகாராஜனோட தான் சேருவா ஓ ராணி? ஓ மகாராஜனோடு மகாராணி சேரும். மகாராணி வந்து விட்டா. அடுத்த பாடல் சியாமலாவின் பாடல். கொண்டு வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை.
2: அப்பா ராணி வர போறா பாரு ராஜா இவருக்கு, அந்த பாட்டு
0: எவ்வளவு ஆனந்தமா ஆறுதலா கூறுறாங்க. ராணி வர போறா ராஜாவுக்கு, இந்த ராஜாவுக்கு. வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு. எங்கே கிருஷ்ணன் உங்கள் பாடலை தர வேண்டும் ஐயா. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. ஒரு சின்ன ராணி சிக்கி சிக்கி சிக்கிச்சா, மகாராஜா ஒரு மகாராணி. வாழ்த்துக்கள். இனிமையான பாடல், இனிமையான பொப்பட் பாடல். எங்கே அடுத்த பாடல் மலரே மௌனமா பாடலின் சில வரிகள்.

0: சியாமளா கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
1: ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அந்த பாட்டு.
0: ஆமா ஆமா, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, அப்பதான் விழாமல் அப்பதான் விழுந்து போகாமல் இருக்கலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து விழுந்து போகாமல் இருப்பதற்காக ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிருஷ்ணா நீங்கள் வாருங்கள், உங்கள் பாடலை தாருங்கள். கிருஷ்ணா நினைப்பு சுத்தி வளைத்து வருகின்றது, கொண்டு வாருங்கள் கிருஷ்ணா. ஒரு என்னது ரெண்டு பேர் பிறகு ஐயா, ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், வாழ்த்துக்கள். ஒருவர் ஒருவராய் பிறந்தோம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒருவர் ஒருவாய் பிறந்தோம், ஒருவராய் பிறந்தோம். இனிமை இனிமை அடுத்த பாடல் கொண்டு ஓடி வாருங்கள். பதிந்து கொண்டிருக்கின்றோம். எங்கே சந்தன்ராஜ், உங்கள் பாடலை
2: தாருங்களையா.
0: காலம் மாறி போச்சுது, ஒருவர் அறிய உதவும் செவையுது. ஒருவர் வாழ்த்துக்கள் குலமகள் ராதை, சந்தனராஜ் தந்த பாடல். அடுத்த பாடல் யார் தந்த பாடல்? தருகின்ற பாடல் சியாமளாவின் பாடல், கொண்டு வாருங்கள் சியாமளா, உங்கள் பாடல்.
3: பிறக்கும் போதும் அழுகின்ற
0: அந்த பாடல் வந்து விட்டதம்மா. ஆமா, அந்த பாடல் வந்து விட்டது, ஒரு விட்டு தாருங்களேன். ஒருவர் மனதை ஒருவர் அறிய என்ற பாடல் இருக்கின்றது. கன பாடல் ஏதாவது ஒரு பாடல்.
3: ஒருவன் மனது ஒன்பதடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பது
0: கெட்டிக்காரி. ஒருவன் மனது ஒன்பதடா, நல்ல பாடல். ஒருவர் மனது ஒன்பதடா. வாழ்த்துக்கள் சிறப்பு. எங்கே சந்தன்ராஜ், நீங்கள் கொண்டு பாருங்கள் உங்கள் பாடலை.
4: மனசுல மனசுல பாட்டு கேக்குதியா?
0: அப்படியா, வேற கேக்கலையா? மனசுலயே கேக்குதா? அடேங்க அப்பா, மனசுல மனசுல பாட்டு கேக்குது, பாட்டு கேக்குது. வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் யார் தரும் பாடல் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே மலரே மௌனமா பாடல் தான் மீண்டும் ஒலிக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே ஓடி வருகின்றார் அடுத்த உறவாக சந்தனராஜ் அவர்கள். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, மீண்டும் நீங்கள் தான்.
4: மனசுல ஒண்ணு நினைச்சீங்க, மலரை
0: சொல்லுங்க. ஓ, உண்மையை சொல்லணும், மனசுல என்னதான் நினைச்சீர்களா என்று ஒன்ன நினைச்சேன். அடுத்த பாடல், அடுத்த பாடலை சொல்வது கிருஷ்ணன். கிருஷ்ணா, உங்கள் பாடலை சொல்ல வேண்டும். கிருஷ்ணா, கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள். மனசும் மனசும் சேர்ந்தா அப்புறம் என்ன கல்யாணம் தானே ஐயா? சரி, எங்கே அடுத்த பாடல் சந்தன்ராஜ் கொண்டு வந்திருக்கின்றார், கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே. இறுதி நேரத்தில்
4: ஒருவன் ஒருவன் முதலாளி.
0: இனிமையான பாடல், இனிமையான பாடல். ஒருவன் ஒருவன் முதலாளி முத்து. ஒருவன் ஒருவன் முதலாளி, வாழ்த்துக்கள். சந்தன்ராஜ் தந்த பாடலை தொடர்ந்து அடுத்த பாடலை தருவதற்காக சியாமளா வந்திருக்கின்றார். சியாமளா, உங்கள் பாடலை தர வேண்டும் மகளே. சியாமளா, உங்கள் பாடல்.
1: பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லை அந்த பாட்டு.
0: பார்த்து எல்லாம் வாங்கியிருக்கணும், சும்மா பூ மாலை என்று வாங்கினதா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பூ மாலை வாங்கி வந்தேன் பூக்கள் இல்லாம போடுது பாத்தீங்களா? மாலை பூவோடைய எல்லாம் வாங்க வேண்டும். வாழ்த்துக்கிழமா அடுத்த பாடலை யார் தரப்போகின்றார்? சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார். அவர் பூ மாலை எப்படி வாங்கியிருக்காருன்னு பார்ப்போம். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, பாருங்கள்.
4: பூ மாலையை தோல் சேரவாயா?
0: ஆமா, பாத்தீங்களா, இவர் பூ மாலையாக தான் வாங்கியிருக்காரு. உடனே தோல் சேர ஆயத்தமாக வந்துவிடும். பூ மாலையை தோல் சேரவா, வாழ்த்துக்கள். இனிமை இனிமை, இனிமையான பாடல். எல்லோரும் நல்ல பாடல்களை தளங்களில் எழுதி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ கிருஷ்ணன், உங்கள் பாடலை தருவோம். நீங்கள் ஒரே ஒரு மல்லிகையோட பூ மாலையே வாங்கியிருக்கோம். நீங்கள் பூ மாலையில் ஒரு மல்லிகையை வச்சு வாங்கியிருக்கோம். ஒரு மல்லிகை தான் இருந்திருக்கு அதில். பூ மாலையில் ஒரு மல்லிகை தான் வச்சு கூட, ஒரு பத்து மல்லிகை வச்சிருக்கலாம் ஐயா. என்ன ஒரு மல்லிகையோட தொடுத்து விட்டாங்களா? சரி, இப்போ சந்தன்ராஜ் எப்படி வாங்கியிருக்காரு பூ மாலை பார்ப்போம். சந்தன்ராஜ் சாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? ஜாமுனா வர போகின்ற, இவோ என்ன சொல்ல போகின்ற, எங்கே கொண்டாருங்கள் மகளே உங்கள் பாடலை.
1: அப்பா.
0: ஆமாம்.
3: தோல் கண்டேன் தோளே கண்டேன் அந்த பாட்டுப்பா.
0: ஓ, தோல் கண்டேன் தோளே கண்டேன், தோளிலிரு மலரை கண்டேன், தோல் கண்டேன் தோளே கண்டேன். வாழ்த்துக்கள், சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடல் சந்தன்ராஜ், நீங்கள் தரும் பாடல் கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ்.
4: ஒரு பூ வந்துலையா, சுகம் குழு குழுங்குதுயா.
0: ஓ, ஒரு பூ வருது. ஏனையா, அங்கே ஏசி போட்டிருக்காங்களோ? பூவனத்தில் சுகம் குழு குழு. சாமலா தாருங்க உங்கள் பாடலை.
1: அப்பா, மல்லிகை என் மன்னன் மயங்கும்.
0: மல்லிகை என் மன்னன் மயங்கும், அதான் கையிலையும் சுத்துறாங்க. மல்லிகை என் மன்னன் மயங்கும் என்ற பாடல், மன்னன் மயங்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பாடல் கிருஷ்ணா, நீங்கள் தருகின்றீர்களோ? இல்லை, சந்தன்ராஜ் தருகின்றார். கொண்டு வரணும் சந்தன்ராஜ்.
4: கண்டேன் கல்யாண பொன் போன்ற மேகம்.
0: ஓ, கண்டேன் மேயர் மீனாட்சியை கல்யாண கோலம் கொண்டோம். கண்டேன் கல்யாண பூலம், கல்யாணம். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய கிருஷ்ணன். கிருஷ்ணா, உங்கள் பாடலை தர வேண்டும். ஓ ஓ, பால் வண்ணம் பருவம் கண்டுபிட்டீர்களோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பால் வண்ணம் பருவம் கண்டு. அடுத்த பாடல் கிருஷ்ணன் இல்லை, அடுத்த பாடல் வந்து சியாமலாவின் பாடல். கொண்டு வாருங்க சியாமலா, உங்கள் பாடலை.
3: மல்லிகைப்பூவுக்கு கல்யாணம்.
0: அப்படியா? எப்ப?
3: எப்ப
0: அம்மா? மல்லிகைப்பூவுக்கு எப்ப கல்யாணம்? வாழ்த்துக்கள். அடுத்த பாடலை தருவது சந்தன்ராஜ், நீங்கள் உங்கள் பாடலை தாருங்களேன். சந்தன்ராஜ், உங்கள் பாடல். சியாமலா, நீங்கள் தாருங்கள். சியாமலா, உங்கள் பாடலை தாருங்கள்.
3: அப்ப வண்ணம் கொண்ட
0: செகண்ட், நல்ல பாடல். வண்ணம் கொண்ட வெண்ணிலவி, வண்ணம் கொண்ட வெண்ணிலவி, வனம் விட்டு வாராயோ. கங்கை கிருஷ்ணா, நீங்கள் என்ன கூட போகின்றீர்கள்? அட்ரஸ் ஆக்கியண்டார், உடனே தந்து விட்டார். கல்யாண மாலை, நல்ல மாலையா பார்த்து வாங்க. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணு. எங்கே சந்தனராஜ், உங்கள் பாடலை தாருங்கள்.
4: கொண்ட சேவல் கூவும் நேரம்.
0: ஓ, கொண்டச்சேவல், அது சும்மா இல்லை. கொண்டச்சேவல், கொண்டச்சேவல் கூவும் நேரம். வாழ்த்துக்கள்.
3: அதனாலதான்
0: பூ பூவா பறந்து போகுது. பூ பூவா பறந்து போகும் பட்டு பூச்சி அக்கா. கிருஷ்ணன், என்ன பாடல்? உடனே மந்திரி மாறிட்ட போயிட்டீர்களா? நீ வாராய், இப்ப வந்திருக்கு. வாராய், நீ வாராய், வாராய், வாராய் ஒன்று அந்த பாடல திருப்பி பாடியிருக்க. சியாமலா தாருங்கள்.
3: கூவின பூங்குயில் கூவின கோழி, உருதுகள் இயம்பின சங்கம். அந்த பாட்டு
0: பறந்தாலும்
4: விட மாட்டேன்.
0: விட மாட்டீங்க, கல்லச்சி பிடிச்சிருக்கீங்க. விட மாட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குரு. அடுத்த பாடலை தருவது கிருஷ்ணன். கொண்டு வாருங்கள், சூடு பிடித்திருக்கின்றது. கொண்டு வாருங்கள் கிருஷ்ணன், உங்கள் பாடலை. கிருஷ்ணா, என்னையா? ஓ, பூங்குயில் பாடுதேயா? பூமலர் பாடுதேயா? சரி சரி, பூங்குயில் பாடுதே, பூமலர் பாடுது. வாழ்த்துக்கள். அப்படி என்றால் சந்தன் ராஜ் ஒரு பாடலை தரப்போகின்ற என்று வருகின்றார். அவரை இணைத்து விடுவோமே. கொண்டு வாருங்கள் சந்தன் ராஜ், உங்கள் பாடலை. அடுத்த பாடல் சியாமலா தரும் பாடல். சியாமலா, கொண்டு வாருங்கள்.
3: அப்பா இன்று போவோய் நாளை வாராய்,
0: சம்பூர் ராமாயணம்.
3: சதன்ராஜ் பாட்டுப்பா, அது என்ன பாட்டு பாடின பிரைய?
0: சம்பூர் ராமாயணம்.
3: பறந்தாலும் விடமா இல்ல, பறந்தாலும் விட மாட்டேன் இன்று நாள் உன்னிடம்.
0: ஆமா, இன்று போய் நாளை வாண்டியில. ஆமா, அவர் இப்போ உடனே இன்று போய் அடுத்த பாடலை கொண்டு வர போகின்றார். இப்பொழுது பாருங்கள், கொண்டு வருகின்றார் அடுத்த பாடலை. சந்தன்ராஜ் கொண்டு வந்து விட்டார். பாருங்கள் சந்தன்ராஜ்.
5: நாளை நம்மதையா?
0: நாளை நமதே. வாழ்த்துக்கள், சிறப்பு. இந்த நாளும் நமதே. எங்கே கிருஷ்ணா? எங்கே காணவில்லை சத்தத்தை? ஓ, பூ போலே புன்னகையிலா? பூ போலே புன்னகையில். ஓ, வாழ்த்துக்கள், சிறப்பான பாடல். மீண்டும் சந்தன்ராஜ், உங்கள் பாடல்தான். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ் அவர்களே, உங்கள் பாடலை. சந்தனராஜ் அவர்களே,
5: வணக்கம்யா. பூவே முதல் பூவேயா?
0: பூவே முதல் பூவே, பூவே முதல் பூவே. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல கருத்து. பூ மலர் என்றால் பாடல்கள் அதிகமாக வரும். உங்க கிருஷ்ணா, உங்கள் பாடலை தருங்க. அட்டேங்க அப்பா, நாளை உலகை ஆளப்போகும் உழைக்கும் கரங்களை. சிறப்பு, சிறப்பு. என்ன வரைய வறுமையலப்பா பாடல்களின் வலிமையா? நாளை இந்த நாளை உலகை ஆளும். எங்க சியாமலா தாருங்க.
3: புன்னகை மன்னன் பூவி கண்ணன் ருக்மணிக்கு அந்த பாட்டு.
0: ஓ, அவர் அவருக்கு அதான் என்ன புன்னகை? அவர் விட்டுட்டு பூவுளி போயிடுற. புன்னகை மன்னன் பூவுளி கண்ணன், புன்னகை மன்னன் பூவுளி கண்ணன். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. சிறப்பாக பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒலிக்க இருக்கும் பாடல்களை தந்து எங்களோட நினைந்து கொண்டிருக்க செய்வது மலரே மௌனமா என்ற பாடல் தான். அந்த மலரே மௌனமா பாடலை பாடி எங்களுக்கு இத்தனை பாடல்களையும் கொண்டு வந்து குவித்து விட்டது அல்லவா? அந்த பாடலுக்கு நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்து தெரிவிக்க வேண்டும். இங்கே அடுத்த பாடலை தருகின்றார் கிருஷ்ணன் அவர்கள். கிருஷ்ணா கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை. அப்படியா? புன்னகையில் ஒரு பூ வந்ததா? புன்னகையில் ஒரு பூ வந்ததோ? புன்னகையில், ஓகே. அடுத்தது புன்னகையில் பூ பூக்கும், இப்படி ஒரு பாடல் இருக்குதானே. புன்னகை என்றால் அந்த பாடலும் வரும். அடுத்தது இப்பொழுது சந்தன்ராஜ் சார் பாடலை கேட்டு விடுவோம். சந்தன்ராஜின் பாடலை. வணக்கம் சந்தன்ராஜ்.
5: மன்னன் குறை சேலையா?
0: அப்படியா? ஓ, மன்னன் குறை சேலை. மன்னன் குறை சேலை. வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியை நெருங்கி கொண்டு வந்துவிட்டோம். நிறைவுக்கு வர நேரத்துக்கு அண்மித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை யார் தரப்போகின்றீர்கள்? கிருஷ்ணன் தரப்போகின்றார். தாருங்கள் கிருஷ்ணா உங்கள் பாடலை. அதுதானே இப்ப நான் பாடினேன், புன்னகையில் பூ பூக்கும். மனு கேட்டு உடனே பாடிவிட்டார். புன்னகையில் பூ பூக்கும், புன்னகையில் பூ பூக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. அடுத்த பாடல் மாமா சந்தன்ராஜ் அவர்கள் தருகின்றார்கள். கொண்டு வாருங்கள் சந்தன்ராஜ். நான் ஒரு தடவை கேட்டிருக்கேன். பூ பூக்கும் ஓசை. அடுத்த பாடல் சியாமலா தந்து விட்டார். விரைவாக வருகின்றார்கள். சியாமலா தந்து விட்டார். வாருங்கள் சியாமலா உங்கள் பாடலை கொண்டு. சிறப்பு. அன்னை திரைப்படம். பூவாகி காயாகி கனிந்த மரம் ஒன்று. பூவாகி காயா, பூவாகி காயாகி கனிந்த மரம். எங்க கிருஷ்ணா, நீங்கள் என்ன பாடத்தில் போகின்றீர்கள்? கிருஷ்ணன் பாடலை கூறுங்க. ஓ, பூ போல, பூ போல பிறகு. ஓ, அது பிறகு வந்து துடுக்குத்தனமா வந்து பூ போல பிறந்து வந்த பூ போல. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பூ போல, பூ போல பிறக்கும். அடுத்த பாடல். அடுத்த பாடலை தருவது எங்களுடைய சியாமலா. கொண்டு வாருங்கள் சியாமலா.
3: அப்பா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா கொடுக்கிறார் கேட்டதும். என்ன பாடலை? கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா, கிருஷ்ணா கெட்டிக்காரன். வாழ்த்துக்கள், நிறுத்தி விடாதீர்கள். இது மூன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் கலந்து வந்து சிறப்பித்தோம். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன். இனி எண்ணிக்கைக்கு செல்லும் வரை பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருங்கள். தொடர்ந்து இயங்குவது மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில். நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு நிறைவேற செய்தார்கள் அன்பு உறவினர்கள். வந்த உறவினர்களுக்கு வாழ்த்து கூறி எண்ணிக்கைக்கு செல்ல இருக்கின்றேன். பாடலை கேட்க

நிகழ்ச்சியில் நிறைவுக்கு கொண்டு வந்து எண்ணிக்கை முடித்து கொண்டு வரும் வரை நீங்கள் பொறுமை காத்து பாடலை கேட்டுக் கொண்டிருந்தீர்கள். அன்பு உறவுகளை இப்பொழுது முடிவுகள் கருத்துக்கு கிடைத்திருக்கின்றன. நீண்ட நாட்களுக்கு பின்பு இன்று ஆரம்பித்த இந்த பாட்டுக்கு பதில் பாட்டு வல்லமை பொருந்தி மிகவும் உற்சாகமாக விறுவிறுப்பாக நடந்து கொண்டுதான் இருந்து வந்த வேளையில் இன்று அதை நான் நிகழ்த்துவேனோ என்ற ஒரு சந்தேகத்தோடு தான் வந்திருந்தேன். இருப்பினும் இறைவன் கருணையும் உங்களுடைய ஆதரவோடும் அது நிறைவு பெற்றிருக்கின்றது. வளமை போல சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நகைச்சுவைகளோ நான் இடையிலே தருகின்ற குறுக்கே குறுக்கே நாங்கள் பேசி உங்களை கலகலப்பாக வைத்து கொண்டிருப்பேன். அப்படியெல்லாம் செய்வதற்கு வலு குறைவாக இருந்தாலும் இடையிலே பாடல்களை தந்து நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுடைய ஒத்துழைப்போடு தந்திருந்தேன். இங்கே உறவுகள் எழுதியிருக்கின்றார், வளமை போல இன்றைய ஏதோ ஒரு குறை காண்பது போன்று அவர்கள் கூறுகின்றால் எனக்கு அது புரியவில்லை. இருப்பினும் நிறைவாக வந்தோம். ஒரு காரணம், எங்களுடைய வலைத்தளம் இணைப்புகள், ஒரு சிலருடைய இணைப்பு நன்றாக இணைக்கப்படுகின்றது. ஓசை எனக்கு ஒலி சரியாக கேட்கவில்லை. அது எங்கள் ஒலி எங்களுடைய வலைய தளத்திலே அதாவது வரும் ஒலியின் சத்தம் குறைவாக இருந்ததோ அல்லது நான் பேசும் ஒலியின் சத்தம் வெளியே வருவது குறைவாக இருந்ததோ புரியவில்லை. இருப்பினும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். 180 பாடல்களோடு 4 உறவினர்கள் வந்து பாடல்களை தந்தீர்கள். இதிலே குறிப்பாக வாழ்த்து கூற வேண்டியது அன்பு தேவா அவர்களுக்கு. இடையிலே ஓடி வந்து இணைந்தார். இணைந்துவிட்டு மிகவும் சிறப்பாக தன்னுடைய பாடல்களை தந்து 8 பாடல்கள் வரை அவர் இணைந்து வந்தவருக்கு தொடர்ந்து செல்ல முடியவில்லை. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல பாடல்களையும் தெரிவித்து தந்திருக்கின்றீர்கள். அடுத்ததாக மொத்தம் 180 பாடல்களை தந்த வேளையிலே எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள் 53 பாடல்களை தந்திருக்கின்றார். 53 பாடலை தந்த வேளையிலே அவருக்கு இன்று வலைத்தளம் அவர் வருகின்ற வேகத்தை குறைத்து கொண்டிருந்தது நான் அறியக்கூடியதாக இருந்தது. வளமை போல இல்லை இன்றைய அவருடைய வேகம், அதாவது வரவு அழைப்பு அவருக்கு மட்டுமல்ல ஒவ்வொருடைய அழைப்புகளும் தடைப்பட்டு தான் என்னிடம் கிடைத்தன. அந்த வகையில் 53 பாடல்களை அழகாக தந்திருக்கின்றார் கிருஷ்ணன் அவர்கள், பாடியும் காட்டியிருந்தார். அதேவேளை ஷியாமலா அவர்கள் 55 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்கள், வராத பாடல்கள், வந்த பாடல்கள், தத்துவமான பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு சரளமாக இருந்தது, எடுத்து அப்படியே தந்தீர்கள். சிறப்பாக இருந்தது வரிகளை. இடையிலே என்றல்ல அவர் வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய சந்தன்ராஜ் அவர்கள் என்று. அவர் வரும்போது அவருடைய இணைப்பு எங்களுக்கு கிடைத்தது எப்பொழுது என்றால் முதலில் வந்தவர்களை விட்டு அவர் வந்தது. சந்தனராஜ் அவர்கள் வந்திருந்தார்கள் 25வது இணைப்பு. முதல் 24 பாடல்கள் சென்ற பின்புதான் வந்து இறுதி வரை இணைந்து சிறப்பாக விளையாடி 64 பாடலை தந்திருக்கின்றார். 64 பாடலை தந்த சந்தன்ராஜ் அவர்கள் மீண்டும் தன்னுடைய முதலிடத்தை தக்க வைத்திருக்கின்றார். 2வது இடத்தை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். 3வது இடத்தை அன்புடன் கிருஷ்ணா நீங்கள் பெற்றிருக்கின்றீர்கள். இருவருக்கும் வித்தியாசம் 2 பாடல்தான்.

உங்கள் அழைப்பை எதிர்பார்க்கின்றேன். யாருக்கு வந்து அழையுங்கள், உங்களுக்கு விருப்பமான பாடலை கேளுங்கள். ஒலிபரப்பு இந்த நால்வருக்கும் பாடல்கள் இருக்கின்றன. எந்த பாடல் வேண்டும் என்று வந்து கூறினால் அந்த பாடலை நாங்கள் ஒலிபரப்பி நாங்களும் கேட்டு மகிழ்ந்து கொள்ளலாம். முடிவாருங்கள்.

0: கிருஷ்ணன் வந்துவிட்டார். வணக்கம் கிருஷ்ணா. கிருஷ்ணா வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? என்ன உங்களோட வலைத்தளத்துக்கு சரி தெரியாமல் போறது நல்லது, தெரிந்தால் தானே மனக்குழப்பம் வரும், தெரியாமல் இருந்தால் குழப்பம் வராது, நல்லது. அங்கே காலநிலை நன்றாக இருக்கின்றது கூறவில்லை, நீங்கள் சரியான வெப்பமாக இருக்கின்ற கூறினபடியால் அதாவது அதிக வெப்பம் இருந்தாலும் வலைத்தளத்துக்கு கடினம்தான். என்ன இது அலைவரிசை தானே, பாவம் அலைந்து கொண்டு வருகின்றது இந்த வரிசை
1: இல்லையா?
0: எப்படி இருந்தது நிகழ்ச்சி? சிறப்பாக இருந்தது, வாழ்த்துக்கள். அப்படியா, சரி. என்ன பாடலையும் ஒளிபரப்பலாம் உங்களுக்காக விருப்பப்பாடு, நீங்கள் வந்து வாழ்த்துக்கள். உங்களுக்கு 53 பாடல்களை கொடுத்துருக்கீர்கள் இந்த இந்த இடையூறு நேரத்திலும். வேகம் வேகம் குறைவாக இருந்தது, என்னுடைய நான் பேசுவதும் அப்படி கொஞ்சம் கூறுங்கள். சரியாக புரியவில்லை, ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது காதில் ஏதாவது வேறு ஏதாவது மாட்டி இருக்கின்ற, உங்களோட ஒலி சரியாக வருகிறதில்லை, விளங்குதில்லை நீங்கள் பேசும் மொழி. ஏதாவது ஏதாவது மெஷின் போ வச்சிருக்கீங்க, காதுக்க போட்டிருக்கீங்களா? அப்போ ஒலிபெருக்கி சவுண்டை ஸ்பீக்கர்ல பேசுகிறீர்களா? தொலைபேசி அலறுகிறது, உங்களுடைய ஒலி சரியாக, வார்த்தைகள் சரியாக புரியவில்லை. சரி, என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்? நீங்கள் உத்தமரா, வாழ்த்துக்கள். என்ன பாடல் ஐயா?
1: படகு படகு ஆசைப்படகு.
0: அது கொஞ்சம் நீண்ட பாடல் போல் இருக்கு, பார்ப்போம். பார்ப்பேன், நான் பார்ப்பேன். படகு படகு,
1: வேற பாடல் தருகிறேன், வேற பாடல்.
0: நான் அதை பார்க்கிறேன், அல்லது ஒரு பாடல், ஒரு பாடல் என்ன வேண்டும்? வாழ்த்துக்கள், நல்ல பாடல். சரி, இந்த இரண்டிலே ஒரு பாடலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன், கேட்டு மகிழ்வோம். இணைந்து சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் வரும் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு எப்படி சொல்கின்றது என்றையும் பார்ப்போம். இருப்பினும் உங்கள் இடத்தை நீங்கள் 50 மேல் பாடல்களை கொடுத்திருக்கின்றீர்கள் ஐயா, வாழ்த்துக்கள். உங்களுக்கு சிறப்பு தளம், அதாவது பலவீனமான தளம் இருந்தும் சிறப்பான பாடலை தந்திருக்கின்றீர்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நன்றி ஐயா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்து யார் வரப்போகின்றீர்கள் என்று ரெண்டு மொழியிலே அழைக்க அழைப்பை காணவில்லை, அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. ஆம், சியாமலா வந்து விட்டார். வணக்கம் மகளே சியாமலா, வணக்கம்.
2: கெட்டி வணக்கம் தான்.
0: கெட்டிக்காரி இரண்டாவது இடம், இருவருக்கும் இரண்டு பாடலாம் வித்தியாசம். கெட்டிக்காரி வாழ்த்துக்கள். ஒத்துழைக்கவில்லை போல் தெரிகின்றது. நீங்கள் கெட்டிக்காரி அவ்வப்போது வந்து நல்ல நல்ல பாடல், அது நல்ல நல்ல பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய தெரிவுகளிலே பார்த்தேன், சிறப்பாக இருந்தது.
2: நன்றி
0: நன்றி மகளே. கட்டிக்காரி ஒரு பெண் சிங்கமாக வந்து இவர்களோடு போட்டி போட்டு 55

0: இந்த பாடலை தந்திருக்கிறாள் மகள். வாழ்த்துக்கள், சிறப்புகள்.
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: நன்றி. என்ன பாடல் உங்களுக்கு
1: எல்லாம்
0: ஆகணும்?
1: வாசிக்கிறதாப்பா.
0: என்ன பாடல்?
1: அசோக்குமார் படம்ப்பா. பூமியில் மானிடர் ஜென்மமடைந்தும் போர். அந்த பாட்டுப்பா. அப்பா இது ஒரு கொடுமையான விஷயம்ப்பா, என்னால பேசவே முடியலப்பா.
0: ஏன், என்ன?
1: ஆமா, ரொம்ப தொண்டை வலி ரொம்ப அதிகமாகி என்னால பேசவே முடியல. நீங்க வந்து வருவீங்களான்னு நினைச்சு கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தேன். பாட்டு பாட்டு பதிலு வேற ஏதோ ஒண்ணு யோசிச்சு வச்சிருக்கீங்களோன்னு டவுட்லயே வந்தேன்.
0: நானும் அப்படித்தான் நினைச்சேன்.
1: அண்ணன் போட்ட உடனே ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சோகம் ஆயிட்டேன். என்னால பாட முடியுமா, பேச முடியுமா? ஏன்னா ஓரளவுக்கு நீங்க பரபரப்பா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பாட்டு பாடியே காட்ட முடியல. சொல்ற வார்த்தையே ரொம்ப கஷ்டப்பட்டுதான் சொன்னேன்
0: நான். ஆனா அது புரியவில்லை. நாங்கள் அப்படி என்று எண்ணாமல் நீங்கள் சிறப்பாக செய்திருக்கின்றீர்கள்.
1: ஏன்னா என் குரல் எப்போதுமே கரகரம் தான் இருக்கும், அதனால தெரிஞ்சிருக்காது.
0: நன்றாக இருந்ததுமா, நன்றாக இருந்தது. பாடியும் காட்டி நிகழ்ச்சியை நல்ல உற்சாகமாக கொண்டு செல்வதற்கு உதவியாக இருந்தது. நான் நிறுத்துவதற்கு தான் நீ இந்த மகள் மறைத்தார் போ வேண்டாம் அப்பா, தடுத்தவர் தான். இல்லை, நான் சற்று ஓய்வெடுத்து செல்கிறேன் மகளே என்று சொல்லி கொஞ்சம் ஓய்வெடுத்து எல்லாம் ஆயத்தத்தோடு தான் வந்திருந்தேன். இந்த அதிகம் பேசுவது கடினம், அதுக்காக இன்று அடிக்கடி பாடல்களை கீழம் கொடுத்துக்கிட்டேன். அல்லாதோட நான் பாடல் தருவது குறைவாக இருக்கும், இடைப்பாடல் பேசிக்கொண்டே இருப்பேன் அல்லவா. இன்று அதை குறைத்து அந்த பாடலை மீண்டும் மீண்டும் வருகிறது.
1: அதுதான் எங்களுக்கு உற்சாகம். ஏதாவது ஒரு பாட்டுக்கும் ஏதாவது சிரிப்பாக சொல்லிகிட்டே இருப்பீங்க, அது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும்.
0: அது நான் எனக்கு என்னென்றால் அப்படி எடுக்கின்ற உடனே எனக்கு இந்த சுவாசம் கடினமாக இருக்கின்றது என்று எனக்கு அறிவுறுத்துகிறது. இந்த மகளிடம் பேச்சு வாங்க, அவர் தடுத்தும் நான் வந்துவிட்டு மீண்டும் ஏதாவது என்றால் அவர் கவலைப்படுவார். இந்த பூமியில் அப்படித்தான் நினைச்சேன். நான் எத்தனை நாள் தடைப்பட்டு கிடந்து எனக்கு அது ஒரு மாதிரி தயார் நிலையில வைத்திருந்ததே கொண்டு வந்து விட்டது. இருப்பினும் உங்களுடைய நான் அப்படி அப்படி நான் சோர்ந்து போனால் நீங்கள் விடவில்லை, ஒவ்வொரு தரம் உற்சாகமாக தான் இருந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி மகளே. பூமியில் மானிட ஜென்மம் அடைந்தது என்ற பாடலை கேட்டு மகிழ்வோம். உங்களோடு நான் முனைந்து இனிமையான பாடல் மற்றும் இன்று நீங்கள் அதிகம் எங்களோடு வந்து பங்கு பெற்றுவது குறைவு தான். அதாவது பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு நீண்ட காலம் நீங்கள் வரவில்லை. ஆனால் வந்தால் நல்ல சிறப்பாக செய்வீர்கள், போட்டியாக வருவீர்கள். மற்றவர்களும் வந்திருந்தா நலமாகத்தான் இருந்திருக்கும். எனக்கு கடினமாக
1: வலைதளமும் சோதனை பண்ணிச்சு. நான் மருத்துவர்கிட்ட போயிட்டு இருந்ததால அக்கா தங்கச்சி எல்லாம் மாத்தி மாத்தி போன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருந்ததுல எனக்கு உண்மையாவே சொல்றது கூட முடியல. சொல்றேன் சொல்றேன்னு வச்சுட்டு
0: நீங்கள் வைத்தியரிடம் சென்றீர்களோ அப்படி இருந்தது. வைத்தியர் என்ன கூறினார், என்ன குறிப்பு தந்தார்?
1: அவரு சொன்னார்ப்பா நிறையா.
0: அப்படியா?
1: பேசுறப்பா, உங்கள்கிட்ட பேசுறப்பா தனியா பேச.
0: சரி சரி அம்மா, மீண்டும் சந்திப்போம். நல்ல பாடலை தந்தீர்கள், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து சந்தனராஜ் அவர் வருவார் என்று எண்ணிக்கொண்டு இப்பொழுது என்னுடைய கிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல் கிடைத்திருக்கின்றது, படகு படகு என்ற அந்த பாடல். அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் ஒலிபரப்பலாம் என்று எண்ணிக்கொண்டு வருகின்றது.
2: படகு படகு ஆசை படகு, படகு படகு ஆசை படகு போவோமா.

மணல் வெளி மேலே மணமகன் இருக்கு, மணமகள் பல்லாக்கில் போகின்றாள், மனதையும் கல்லாக்கி போகின்றாள்.

சிறப்பான அந்த பாடல் காற்றலையே கலந்து சென்றது. உத்தமன் திரைப்படத்திலிருந்து அன்புடன் எங்கள் அன்பு உறவு கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட பாடலாக தரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. குறைந்த நேரத்தில் ஒரு பாடல் கிடைத்திருந்தது. நிமிட கணக்கிலே அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பியிருந்தோம். நிறைவேறாத காதல் அல்ல, வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்த காதல், வாழ்க்கை பயணத்தில் ஒன்று சேர முடியாத மரணத்தில் ஒன்று சேர்ந்தது போன்ற ஒரு கதையை கொண்ட பாடல். சிறப்பான ஒரு சரித்திரத்தை ஒரு பாடலுக்குள்ளே அடக்கி வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்விலே மூன்றாவது இடத்தை பெற்றாலும் நல்ல நல்ல பாடல்களை தந்தார். அவர் முதலிடத்தையும் பல தடவைகள் பெற்றவர்களை இன்று அவருடைய வலைத்தளம் சுருக்கமாக இருந்துவிட்டது. அடுத்து வரும் பாடல் அன்புடன் அற்புதமான பாடல்களை தளத்திலேயும் தந்து கேட்டு எங்களை மகளவைக்கும் கருத்தாளமுள்ள நல்ல வார்த்தைகளோடு புதைந்து வரும் இசை அம்சம் கொண்ட பாடல்களை தருகின்ற மகள் சியாமலா, உங்களுக்காக இசை, அதாவது வந்து தென்னகத்து திரைப்பட துறையில் சூப்பர் ஸ்டார் என்று பெயர் பெற்ற தியாகராஜா பாகவதர் ஐயா அவர்கள் நடித்த திரைப்பட பாடல் அசோக் குமார், மிகவும் வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம். 1941 ஆண்டு திரைக்கு வந்த வேளையிலே நடிப்பும் குரலும் அவருடைய பாடல், அவருடைய குரலிலே பேசிய வசனங்களோடு நடிப்போடு வந்த ஒரு அற்புதமான பாடல். பூமியில் மானிட ஜென்மம் அடைந்து மோர் புண்ணியமுண்டோ என்ற பாடல் கேட்போமா மகளே? ஆயத்தமா?

0: அற்புதமான அந்த வரிகளை கொண்ட பாடல் இட்டைக்கு 85 வருடங்களை தொட்டும் அந்த குரல் துல்லியமாக நாங்கள் அழகாக எழுத்துக்கு எழுத்து இசையை எங்களுக்கு புகுத்தி செல்லும் வரிகளாக வந்து பாடி காட்டிய அந்த நிஜத்தை நாங்கள் இன்றும் உணரக்கூடிய வகையில் விஞ்ஞான உலகம் வளர்ந்து பாதுகாப்பாக தருகின்றது. சிறப்பான ஒரு பாடல், கருத்தாளமுள்ள பாடல். பூமியில் மானுடர் ஜென்மம் எடுப்பதற்கு புண்ணியம் இருக்க வேண்டும், ஆனால் வந்து நாங்கள் எப்படி வாழுகின்றோம் என்பதை சுருக்கமாக உள்கருத்துகளோடு கூறிய பாடல். சிறப்பான பாடலை தந்தீர்கள் ஸ்யாமலா. இப்பொழுது சந்தன்ராஜ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே. வணக்கம்.
1: இனி இரண்டு நேரம் வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கத்தோடு சிலுவை சந்தனராஜ்.
0: இரண்டு நேரம் வணக்கம் தந்து ஆறுதலாக மூச்சு விட்டு பேசுகிறான். வணக்கம் வணக்கம் வணக்கம். அட்டாவதானியாக இருந்தாலும் ஓடி வந்து இன்றும் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறீர்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், மற்றவர்களுடைய வாழ்த்துக்களும் உங்களுக்கு கிடைக்கின்றது. அங்கே காலநிலை எப்படி இருக்கிறது உங்களுக்கு சிதம்பரத்திலே?
1: காலையில வெயிலும் கொஞ்சம் இதமா அப்படியே கலந்து தான் அடிக்குது ஐயா.
0: அதுவும் இதுவும் தான்.
1: இடையில ஒரு நாள் மழை பெஞ்சது நல்லா.
0: ஒரு நாள் தானா? சில நாள் பெய்திருக்கு எங்களுக்கு. சில நாட்கள் மழை பெய்யுது.
1: சில நாள் பெய்யுது
0: அப்படியே. சரி, நலமாக இருக்கின்றீர்கள், இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருக்க வேண்டும். பலமாக இன்றைய நிகழ்வுக்கு வந்து உற்சாகம் ஊட்டினீர்கள். நீங்கள் வந்தது மேலும் விறுவிறுப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு ஆதரவாக இருந்தது. மகள் தடுத்தவர் தான் என்று உங்களால் முடியுமா தந்தையை நீங்கள் போகலாமா என்று? நான் இல்லை இல்லை போகத்தான் போகிறேன் என்று என்னுடைய ஒளிபரப்பில் கண்டுபிடித்திருப்பீர்கள். கடந்த காலத்து ஒளிபரப்புக்கு முன்னுக்கும் என்னுடைய இதில் வித்தியாசம் தெரிகின்றது. ஆனாலும் விட்டு கொடுக்காமல் உங்களோடு இணைந்து நான் சேர்ந்து வந்து விட்டேன். எங்களை சேர்த்து இழுத்து கொண்டு சென்றீர்கள். 64 பாடல் என்பது சாதாரணமான விடயமில்லை. அவர்களும் விடாகண்டனாக தான் தொடர்ந்து வந்தார்கள். கெட்டிக்காரன் நீங்கள் முந்தி விட்டீர்கள். உங்களுக்கு வலைத்தளமும் சீராக ஒலித்து தந்தது. அதுதான் பல. நீங்கள் வந்து அட்டாவதானியன் நான் கூறினேன் தானே, அதில் அப்படி இருந்தும் வந்து அதற்காகத்தான் இந்த வாழ்த்து. இப்போ சாதாரணமாக ஒலி நிகழ்ச்சிக்கு மட்டும் நீங்கள் இருக்கவில்லை, அங்கே எத்தனை விடயங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் வராது விட்டால் அந்த பாடல் தான் தருவதற்கு இருக்கின்றேன். எப்படி இருக்கும் என்னுடைய கண்டுபிடிப்பு?
1: புது
0: வருஷம். வந்தது அதுல இந்த பாடல் மனசுல மனசிலே பாட்டு என்ற பாடல் உங்களுக்காக தருகின்றோம். நல்ல நல்ல பாடல்கள். நீங்கள் பழைய புதிய பாடலத்திலையும் கலந்து தருகின்றீர்கள். தெரிவுகளில் விரைவில் நன்றாக எல்லா பாடலும் உங்களுக்கு நல்ல
1: எல்லாரும் ரசிக்கணும்ல.
0: ஆமா, அது மட்டுமல்ல உங்களோட மனதிலே பதிந்திருக்கின்றது எல்லா பாடலையும்.
1: அனைவருமே சிறப்பாக எழுதுறாங்க பாடல்களை.
0: ஆமா, வெண்ணன்கள் ஐயா. ஒரு பதம் கொடுத்தா காணும் கொண்டு வந்து பழசு புதுசெல்லாம் கலந்து அடிக்கிறாங்க. சிறப்பு சிறப்பாக இருந்தது, நன்றாக இருந்தது. இதுக்குள்ளே எங்கள் தேவாவும் வந்து இடையில தேவாவும் வந்து உற்சாகம் ஊட்டி விட்டார். அவருக்கு தொடர்ந்து வர முடியவில்லை. இருப்பினும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கும் ஒரு பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் பாடலை
1: நான்
0: கேட்டு மகிழ்வோம் ஐயா.
1: பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பாக நிகழ்ச்சி கொண்டு சில உங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது மொன்றியல் தமிழ் நன்றி. வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாட்டுக்கு பதில் பாட்டு என்பதை ஆரம்பித்து பரீட்சாதிகாரமாக நாங்கள் கொண்டு வந்த வேளை சந்தன்ராஜ் அவர்கள் தான் ஊக்கமாக உற்சாகம் கொடுத்து சிறந்த நிகழ்ச்சியை கொண்டு வருவோம் தொடர்வோம் என்று 2-3 வாரங்கள் செய்த வேளை சிறப்பாக சுவாரஸ்யமாக நல்ல ஆதரவுகளோடு வந்தபடியால் இன்றைக்கு எத்தனை வருடங்களாக நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கின்றோம். இடையிடையே வலைத்தளங்கள் பிழைத்திருந்த வேளையிலும் கூட நாங்கள் விடாமல் செய்து கொண்டிருந்தோம். எனது நோய்வாய்ப்பட்டிருந்த காலத்தில் இதுக்கு வல்லமை காணாது என்பதற்காக இடைநிறுத்தி அதை இடைநிறுத்தி வைக்க முடியாமல் மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்து புத்துணர்வு பெறுவது போல் எனக்கும் மிக உற்சாகத்தை தந்திருக்கின்றீர்கள். உறவுகளும் வந்து இணைந்த அன்பு நேயர்களும் பங்காளர்களும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இப்போ அடுத்த பாடலாக நான் தெரிவு செய்து வைத்திருக்கும் பாடல் தேவா அவர்களுக்கு. தேவா அவர்கள் இடையிலே வந்தாலும் அழகாக கச்சிதமாக இனிமையாக பேசி மகிழ்ந்து நல்ல பாடல்களையும் தருவார். எந்த நிகழ்ச்சிக்கு வந்தாலும் அவர் வந்து இணைந்து கொள்ளும் போல எங்களை அறியாத ஒரு உறவு நீடிப்பது, ஒரு ஒரு ஒரு நெருக்கம் ஏற்படுவது உண்டு எங்களோடு. அந்த வகையில் தேவா உங்களுக்காக நீங்கள் தந்த பாடல்கள் எட்டு, அதிலே ஒரு பாடல் உங்களுக்காக தெரிவித்திருக்கேன். என்ன பாடல் என்று பாடல் ஒலிக்கும் பொழுது கேட்டு நன்றாக சிரியுங்கள்.

வீணையா? ஐ நோ மேன், நம்ம மேண்டலின் சீனிவாசம் வாசிக்கிட்டு தானே, இதான் இந்தியில சிதாரே.

உல்லாசமாக நாங்கள் கேட்டு மகிழும் ஒரு குதூகலமான பாடலை தந்த பாடல்களே ஒரு எண்ணி தரவில்லை. இருப்பினும் அந்த பாடல் எங்கள் எல்லோரையும் கவர வைத்தது என்று தெளிவாகி அந்த பாடலை தேவா உங்களுக்காக தந்தோம். உங்கள் இணைப்புக்கும் உங்களோட எங்களுடைய பங்களிப்புக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒரு பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வரலாம் என்று எண்ணுகின்றேன். அந்த பாடல் அவர் தந்த எங்கள் சந்தன்ராஜ் அவர்கள் தந்து முதலாவது இடத்தை பெற்றவருக்கு வாழ்த்து கூறும் இந்த வேளையிலே அவர்களுடைய பாடலை இறுதி பாடலாக கொடுப்பதிலும் பெருமைப்படுகின்றது. மொன்றியல் தமிழ் வானொலி 64 பாடல்களை தந்தவர்கள், அதற்குள்ளே ஒரு பாடல் நான் முதலே தெரிவு செய்து வைத்திருந்தேன். எப்படித்தான் என் மனதை அளந்தாரோ தெரியவில்லை, அவர் தான் விரும்புகிற பாடலாக இந்த பாடலை தந்து செல்கின்றார். இவர் இந்த பாடலை தரும் வேளையிலே எங்களோட நிகழ்ச்சியிலே அவர் இப்படி ஒரு பாடல் வருமென்று எண்ணி தந்ததல்ல, அவர் இந்த பாடல் வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணவில்லை. பாடல் வரிசைகளில் மனசு என்றதுக்காக தந்த பாடலாக இருக்கின்றது. அந்த வகையில் அந்த பாடல் புது வருஷம் திரைப்படத்திலிருந்து கூறி அந்த பாடலை கேட்டபடி சந்திரராஜ் உங்களுக்காக அந்த பாடலையும் தருகின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

மறுபடி மறுபடி பாடல்களை பதிவு செய்த வேளையிலே 144வது அழைப்பிலே வந்து பதிந்தார் சந்தனராஜ் இந்த பாடலை. அந்த பாடலை ஒலிபரப்போம் என்று நான் எண்ணிய வேளையில் அவரும் வந்து திரைப்படத்தின் பெயரையும் சொல்லி அந்த பாடலை கேட்டு அட்டாவதானி சந்தன்ராஜ் அவர்களுக்கு இன்று முதலிடம் பெற்றுமைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் இந்த வேளையிலே இரண்டாவது இடத்தை சியாமளாவும் மூன்றாவது இடத்தை கிருஷ்ணனும் நான்காவது இடத்தையும் தேவாவும் பெற்று இன்றைய நிகழ்ச்சியை அழகுறச் செய்தீர்கள். உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். நல்ல நல்ல பாடல்களை நாங்கள் என்னென்ன பாடல்கள் நாங்கள் கேட்கின்றோம் ஒவ்வொரு நாளும் என்பதையெல்லாம் உணரக்கூடிய வகையில் பொக்கிசத்துக்களிருந்து தோண்டி எடுத்து கொண்டு வந்து பாடல் ஒரு பதத்தை கொடுத்தவுடன் குவித்து விட்டார்கள் பாடல்களை 180 பாடல்களை. இனிதாக நிறைவேறிய இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் 2026வது ஆண்டின் 6வது மாதத்தின் 20வது நாள் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு கதம்பத்திலே அரங்கேறி நிகழ்ந்து நிறைவேறி வந்த வேளையிலே அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும்போது இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்களோடு இணைந்து நானும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி எல்லாம் வல்ல இறைவா நாட்டில் அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும், அல்லல்கள் வேண்டாம், அறம் தழைக்க வேண்டும், மனித நேயம் வளர வேண்டும் என்று கூறி சீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்றும் உறுதி கூறி இன்றைய நிகழ்ச்சியை உங்களோடு இணைந்து நானும் இறைவனை மீண்டும் மீண்டும் வணங்கி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது மீண்டும் சந்திக்கும் வரை பாட்டுக்கு பதில் பாட்டு விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: சிலுவை சந்தனராஜ் மாமா அவர்களுக்கும் எங்களுடைய ராணி அம்மா அவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா சிறப்பும் நலனும் செல்வமும் பெற்று இப்படி ஒரு அழகிய செல்ல குட்டி மருமகளையும் நீங்கள்.
1: ஆமா, நீங்களே சொல்லிட்டீங்க. எனக்கு நாங்க அந்த அளவுக்கு எங்களுக்கு பெரிய வயசும் கிடையாது. அதாட்டி நாங்களாட்டி எங்களாட்டி எங்களாட்டி சொல்றது அளவுக்கு அதுக்காக இல்லாததுக்கு நீங்க இருக்கீங்களா? அப்ப நாங்க வேற சொல்றதுக்கு, அதுக்காக தான் நான் சொல்ல விரும்பல. எனக்கு வயசும் கிடையாது சொல்றதுக்கு.
0: ஐயோ, எவ்வளவு பொய்யன்னு சொல்றேன்.
1: அப்படி இல்லையா? அப்படி இல்ல மீராமா, எனக்கு உண்மையில வயசு கிடையாது. கடவுள் முடித்துல ஏதாவது எந்த நோய் நொடி இல்லாம நல்லா வாழ்ந்தால் நோய் நொடி இல்லாம வாழ்வார்கள். அது மட்டும் தான் என்னாடி சொல்ல முடியும். இந்த மாதிரி வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு வயசு இல்ல.
0: எல்லாம் எப்படி சொன்னாலும் வயசு, எது சொன்னாலும் எப்படி சொன்னாலும் வாழ்த்து சொன்னாலும் அல்லது வாழ்த்து தானையா அவர்கள் இந்த வாழ்த்து.
1: ஆமா, அந்த நோய் நொடி இல்லாம நீண்ட காலம் வாழணும், அதுதான் எங்களோட குருநாதனோட என்னடி சொல்ல முடியும். மற்றபடி யாரடி சொல்ற அளவுக்கு வயசு அப்படி சொல்ல முடியாது. அவங்க
0: குருநாதன்
1: எங்க அக்காவுக்கு சொல்றது சாதாரண விஷயம், அதுவும் சொல்ல முடியாது. விவரமான எங்க அக்கா, அதாவது நம்ம எப்படி சொல்றது, எஜுகேட்டட் ஆகலாம், அதெல்லாம் சொல்லாம நீங்க சொல்றீங்க. ஒரே வார்த்தையா? நன்றிம்மா, திருமண வாழ்த்துக்கு மிகவும் நன்றி. நீரோடி வாழ வேண்டும் என்று நான் நன்றி சொல்லி விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. துரசேந்தல், நீங்க உங்களுடைய பாடலை சொல்லாம போயிட்டீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடலை நாங்க இணைச்சிடறோம், எடுத்து வர்றோம் என்று சொல்லிக்கொண்டு மாமா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு திருமண வாழ்த்துக்கு எங்களுடைய ஒன்றிய தமிழ் வானொலி நேயர்கள் கலைஞர்கள் சார்பாக. அது பாருங்க மாமா, எப்படி பொருந்தி வருது அந்த வானொலி. உலக வானொலி நாளுக்கு பக்கத்திலேயே உங்களோட திருமண நாள் வந்துருச்சு. அதுல அர்த்தம் வந்து நீங்க வந்து ஒரு வானொலி பிரியர், லவர் என்று சொல்லுகிறது பாத்தீங்களா. சரி ராணியம்மா, உங்க மேல மட்டுமில்ல காதல், வானொலி மேலும் மாமாக்கு காதல் என்று சொல்லிக்கொண்டு நீங்க இப்ப கேட்டு கொண்டிருக்க மாட்டீங்க மாமா, என்ன வீட்டை போயிருக்க மாட்டேன். நீங்க வீட்டுக்கு மாமா போன பிறகு நான் சொல்றேன், அவர் கேட்கக்கூடியதான். இந்த பாடலை எடுத்து வரலாம், எங்களுடைய ஷாவுல் ஹமீத் அவர்களுக்காக எடுத்து வந்த இந்த பாடல்.

வர வர வர வர உண்டை சொல்லணும். அதுல மம்முட்டின்ற இடத்துல மாமாவையும் எங்களுடைய அவட பேர் வருது இல்லை எனக்கு, அந்த நடிக இப்ப ஞாபகம் வந்துச்சு மறந்து மாமா, ஏன்னா அவன் ராணியம்மான்னு சொன்னேன், அந்த நடிகையில இடத்துல ராணியம்மாவையும் வச்சுதான் அந்த பாட்டு நான் பாக்குறேன் கேக்குறேன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு நீங்க அப்படியே அந்த சீனை ஓட விடுங்க, மாமாவும் ராணியம்மாவும் வச்சுக்கொண்டு அந்த சீன்ல அவங்க ரெண்டு பேரையும் இப்ப நீங்க உங்களோட கண்ணுக்கு முன்னால நிறுத்தணும், சரியா கேக்குறேன்.

மீண்டும் மீண்டும் எங்களுடைய சந்தனராஜ் மாமா, ராணி அம்மா இவர்களுடைய இந்த திருமண நாளை நாங்கள் வாழ்த்தி கொண்டு ராணி அம்மா பாடுவது போல ஒரு பாடலை எடுத்து வந்தா எப்படி இருக்கும் என்று ஒரு யோசனை வந்தது. அதுக்கிடையில் அந்த பாடல் எங்கேயோ மறைஞ்சு போச்சு. சரி, அந்த பாடலை எப்படி எடுத்து வரலாம், ராணி அம்மா பாடினா எப்படி பாடியிருப்பா அப்ப என்றதை கேட்டு பார்க்கலாம்.

0: மீண்டும் எங்களுடைய இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாவுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்த்து தெரிவித்து பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுடைய முதல் வாழ்த்தை கேட்கலாம்.
1: பெருமதிப்பிற்குரிய எங்கள் சிலுவை சந்தனராஜ் ஐயா மற்றும் ராணி அம்மா, தாங்கள் இருவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமாற நாங்கள் வாழ்த்துகிறோம். இறையருளோடு வாழ்த்துகிறோம். இறையம்பெருமான் எங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வாழ்த்த, உங்களை பாதுகாக்க, உங்களுக்கு துணை நிற்க காலமெல்லாம் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் காணும்படியாக கடவுளுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய கடவுளுடைய அருள் உங்கள் மீது இறங்கி இருக்கட்டும். கடவுளுடைய அருள் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையட்டும் என்று சொல்லி அன்பு மீராம்மாவின் சார்பிலும், சிந்தனை செல்வர் ஐயா அவர்கள் சார்பிலும், மற்றும் உலகெங்கும் உள்ள நம்முடைய தமிழ் நேய உறவுகளின் சார்பிலும் உங்களை வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம். வாழிய வாழிய வாழிய பல்லாண்டு வாழ்க, வளர்ந்து வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டுமாய் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் இறைவனிடத்தில். என்றும் உங்கள் கொடையூரான் குடும்பம் தகடூர் தமிழன் பாரதி தர்மபுரியில் இருந்து. வணக்கம், வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: அடுத்த வாழ்த்து.

திருமண நாள் வாழ்த்து. பிப்ரவரி 14 தேதி இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் சிதம்பரம் வண்டிகேட் சில்வை சந்தனராஜ் மற்றும் சகாயா அன்சியா ராணி அவர்கள். இவர்கள் வாழ்வில் எப்பொழுதும் மகிழ்ச்சியை நிறைந்திருக்க அன்பான வாழ்த்துக்களை அள்ளி தூவுகிறோம். முன்னியல் தமிழ் வானொலியின் கலைஞர்கள், உறவுகள், நேயர்கள் அனைவரும் வாழ்த்துகிறார்கள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: இந்த பாடலை கொடுத்து வாழ்த்தியவர் எங்களுடைய இளவரசு. இப்பொழுது நாங்கள் புதுசாக திருமணமாகி வந்திருக்கோம். எங்களுடைய சந்தேகமாக சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம். என்ன ரெண்டு பேரும் என்ன வெக்கமா பேசுறீங்க? வணக்கம் மாமா. மாமா, நீங்க திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி, நீங்க ரெண்டு பேரும் திருமணமாகி 4 வருஷமா, ஆனா பெண் குழந்தை 16.3 வயசுல இருக்கு. அத வடிவா கேட்டுக்கங்க. இளவரசி எத்தனை வருஷம் அவங்க திருமணம் ஆகினதும்? 4 வருஷம் இருக்கும் அம்மாண்ட. அவ பாருங்க மாமா. அவ என்ன மாமா?
1: வாழ்த்து
0: போறேன். வாழ்த்துவா. எந்த வாழ்த்து தானே கேக்குறீங்க? விட்டு விட்டு வருதே மாமா. எந்த வாழ்த்து தானே வாணியம்மா கேக்குறீங்க நீங்க?
1: உங்களோட வாழ்த்தே தான்.
0: சரி, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும். சரி, அது ஒரு அஃபெக்டோட வரணும்னு சொல்றீங்களா? சரி சரி, கொஞ்சம் பாருங்க. அதத்தான் நீங்க கேக்குறீங்க. சரி, ஒரு அஃபெக்டோட வருது பாருங்க.

0: திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கு உங்களுடைய அன்பு மாமா சந்தனராஜ் ராணி அம்மா.
1: என்னன்னு
0: திருமணத்தில் நினைச்சாலும் எங்களுக்கு வெக்கமா இருக்கு. சரி, இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு சந்தனராஜ் மாமாக்கும் ராணி அம்மாக்கும் இனிய பிறந்த நாண்டுவது திருமண நாள் வாழ்த்துக்கள். எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று வாழணும், எல்லா நன்மைகளும் பெற்று வாழணும். எப்பொழுதும் இந்த தம்பதியர்கள் எப்பொழுதும் இன்று போல் என்றும் வாழவும் இந்த குட்டி மருமகளும் சேர்ந்து இருக்கவும்
2: வாழ்த்தேன்.
0: வாழ்த்துக்கு அமைதியா இருந்தவ இந்த குட்டி மருமகள் அது என்ன மாமா சிரிப்பு, அதை கேளுங்க மாமா, இப்பவே நீங்க கேட்கணும் கேளுங்க.

0: அவர் சொன்னா தான் பாவாடே பாக்கவே இல்லையாண்டு போட்டு பார்த்தேன். அப்ப சரி நீங்க பாக்கணும், நான் அங்க வர பாக்கலாம். சரியம்மா சரியம்மா பாக்கலான்னு சொன்ன. சரி நீங்க யானைக்கு பாவாட போட்டு பாத்துருக்கீங்க.
1: சந்தேகத்தோடு
0: கேட்டார் மாமா, அது என்ன நீங்க வர்றீங்க யானைக்கு பாவாடை போட்டு பாக்குறன்றீங்க என்னம்மா? இன்றைக்கு மீண்டும் மீண்டும் அப்ப மாமா நான் இவ்வளவு எல்லாம் வாழ்த்திட்டோம் இல்ல, ஏதாவது சாவுல சொன்னாலும் ஏதாவது பலதான வட லட்டம்னால ஒரு ஆறாண்டு அனுப்பியிருப்பார். நீங்க அதுவும் இல்லையா மாமா? நீங்க சாமியம்மா அது ஏதாவது பாருங்க, அன்றைக்கு அந்த திருமணத்துல கிடைச்ச ஜிலேபி ஏதாவது இருக்கும் அங்கனேக்க.
2: எங்க கலைவாணன் வச்சு அதுல நாங்க மந்திர இது பண்ண சொல்லிருக்கோம், மாயதளம் பண்ண சொல்லிருக்கோம். அதுல
0: கலைவாணன் என்ன மாயாஜாலம் மறைஞ்சு போச்சா? அவர்கிட்ட ஒரு சின்ன துண்டு ஜிலேபிய கொடுங்க மாமா, அவருக்கு நிறைய எடுத்து
2: காட்டுவேன்.
0: சரி இன்றைக்கு மாமா என்ன உடுப்போட வந்திருக்கீங்க? பாட்டு மாமி ஒன்று சொல்லுங்க, மாமா ஒன்று சொல்லுங்க, ராணியம்மா சொல்லுங்க.
2: மாமா போல இந்த சிக்கி புக்கு ரயில் போலன்னு பார்த்தேன். அப்புறமா இன்னொரு பாட்டு இருக்கு, தாய் மாமன் அப்படிங்கிற பாட்டு வந்து கொஞ்சம் நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கிற பாட்டு இருக்கு. இதுல
0: அதுல உடுப்பு இருக்கா மாமா?
2: போட்டுருப்பாங்க.
0: உடுத்து கொண்டு வரது இல்ல மாமா, சொல்லி வர
2: கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் போறக்க.
0: கொங்கு நாட்டுக்கு நல்ல காலம் போற.
2: ஆமா
0: கொங்கு தாய் மாமன் படத்துல அப்படித்தானே மாமா?
2: என்ன
0: ராணியம்மா? மாமா தாய் மாமன் எடுத்துட்டேன் மாமா. கொங்கு நாட்டுக்கு தாய் நாடு மாமா, கொங்கு நாட்டை காணல மாமா.
2: தாய் நாடு இல்ல,
0: தாய் மாமன் தான் மாமா எடுத்துருக்கேன். தாய் மாமனை தான் எடுத்துட்டேன். தாய் மாமன் வந்துட்டாரு. ஆனா கொங்கு
1: மருமக தாய் மாமன் மட்டும் இருப்பீங்க
0: எங்க மாமா? அதுல கொங்கு நாட்டை காணலையே மாமா. கொங்கு நாட்டுக்கு கொங்கு நாட்டுக்கு மாமா அனுப்பி வைங்க மாமா, உடனே அனுப்புங்க மாமா. கொங்கு
1: நாட்டை கனடாவுல கொங்கு நாட்டை தெரியல எப்படி கிடைக்கும்?
0: கொங்கு நாடு வந்துருச்சு அத உடனே எடுத்து வர்ற.
2: வந்துருச்சு
0: இருக்கு கொங்கு நாடு.
2: வாழ்த்துக்கும் அத்தனை அன்பு உள்ளவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
0: சிக்கு புக்கு வேணுமா? அண்ணாட்டி ஆத்தாடி பாவாட காத்தாட நெஞ்சு கூத்தாட என்ன மாமா? மஜித் சொன்னாரு பச்சை கலர் பாவாடை முன்னுக்கு.

0: கொஞ்ச நேரம் கேட்க முடியாம
1: போட்டுருக்கீங்க. ஒரு தரம் கேட்கல, ராணியம்மாக்கு சிங்கிச்சா சிங்கிச்சா.
0: அந்த பாட்டு போடுங்க,
1: சிங்கிச்சா அந்த பாட்டு உங்களுக்கு. அதான் நல்ல பாட்டு, இப்பவே வருது ராணியம்மாட பாட்டு. சரியா?
0: சரிம்மா, நன்றி நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி, வணக்கம் மாமா. சரி, இப்ப நாங்க மாமாட பாட்டை எடுத்து வரலாம். எங்கே? கொங்கு நாட்டுக்கு. நானே இன்றைக்கு தான் கேட்க போறேன் இந்த கொங்கு நாடு பார்க்கலாம்.

0: காற்றில் இணைந்து கொள்ளும். வணக்கம் சுரசெந்தில், வணக்கம்.
1: வணக்கம் துரைசெல்வமா, எனக்கு எங்க அக்காவுக்கு ஒரு நல்ல பாட்டை தேர்ந்தெடுத்து அம்மாவே அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தா.
0: என்ன பாட்டு?
1: பாடல் மட்டும் படம் என்ன படம் தெரியல.
0: என்ன பாட்டு?
1: நூறு வருஷம், நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணு தான் பெரு விளைஞ்ச இங்கு வாழணும். அந்த பாட்டு
0: தான்மா,
1: மாப்பிள்ளை தான் நினைக்கிறேன் அந்த படம்.
0: அது ஒரு வருஷம் நினைச்சாலே
1: வரமா?
0: இல்ல இல்ல, அந்த இன்னைக்கு ஆனா நீங்க ஒரு பாட்டுல உடை ரெண்டு, அதாவது ஏதாவது உடையிற பேர் வரணும், பாவாடை அல்ல ஜாக்கெட் அல்ல சேல அல்ல வேட்டி ரெண்டு வரணும்.
1: அப்படி இல்லாமா?
0: ஆனா பரவாயில்ல, இந்த பாட்டு, இந்த பாட்டு நாங்க எடுத்து வரோம்.
1: இந்த பாட்டு எங்க அக்காவுக்காக போடுவோம். அந்த உடைக்காக ஒரு பாட்டு சொல்றோமா,
0: சொல்லுங்க பாக்கலாம்.
1: ஆத்தாடி ஆத்தாடி பாவாடை காத்தாடி, அவ்வளவுதான் தெரியாம. இந்த பாவாடை என்ன ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: நீங்க பாவாடை, பட்டு பாவாடை பாக்கலையா? நீங்க சொல்ல போறீங்க சின்ன?
1: கண்டிப்பா பாத்துக்கணே.
0: அதுதானே சொல்லணும்.
1: பட்டு பாவாடை மட்டும்தான் தொழிலுக்கு போகும்போது, அந்த பாவாடைதான் நீசிட்டு இருந்தேன். பஸ்
0: என்ன செய்தீங்க?
1: அந்த சேல பட்டு சேலங்கிறாங்கல்ல, அதுதான் நீசிட்டு இருந்தேன் பஸ்.
0: அனுப்புவோம். நல்ல பாட்டு போடுவோம்
1: கண்டிப்பாம்மா. அதான்மா எங்க அக்காவுக்கு அந்த அந்த பாட்டை போட்டுருங்க. அவங்க வந்து இப்ப இங்க இல்ல, உச்சியில இருக்காங்க. உச்சியில எங்க சொல்லுங்க, மலை உச்சியில இருக்காங்க. எங்க அக்கா உச்சியில இருக்காங்க, ரெண்டு பேர் போட்டாலும் வரமாட்டாங்க.
0: வரமாட்டாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க. கதைக்க பாட்டு இல்லையா? விக்கி விக்கி தான் கதைக்கிறாங்க.
1: ஆமா ஆமா, அவங்களுக்கு பேச வராது, வாய் வராது,
0: ஒண்ணு வராது.
1: தம்பி அக்கா இவங்க பேசும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடும்.
0: நிச்சயம் இதெல்லாம் கேட்டுட்டு உச்சில உச்சில இருப்பாங்க.
1: அப்படிதான், அவங்க மழை உச்சில இருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்க, ரஜினிகாந்த் இருக்காரு என்ன மழைன்னு தெரியல எனக்கு சரியா.
0: கொண்டு போய் மலையில வச்சிருப்பாங்க.
1: இருக்காங்க எங்க சிலவன் செந்தன் ராயா, குருநாதர் ஐயா கீழே இருக்கிறாரு. அக்கா வருவாங்களா வருவாங்களா வருவாங்களா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், அங்கேயே இருக்காங்க. ஐயா வருவாங்களா வருவாங்களா வெயிட் பண்ணி கீழே இருக்காரு. நீங்க சொல்லி அனுப்பிச்சு விடுங்க.
0: அதுவும் மாமாக்கு சொல்லுவாங்க,
1: மாமா சொல்லி அனுப்பிச்சு விடுங்க.
0: மாமா
1: இல்ல உச்சிக்கு போகலமா?
0: அது எப்படி உங்களுக்கு தெரியும்? போயிட்டாருங்க.
1: இல்ல இல்ல இல்ல, இப்ப நாங்க எங்க அக்கா, எங்க அக்கா விட்டு நாங்க வச்சுட்டோம் உச்சியில மலையில. கிளம்ப வந்தா புடிச்சு சார் வந்து.
0: அப்ப ஏங்க அக்கா இறங்கி வராம இல்ல மாமாட்ட?
1: நாங்க வரமாட்டோம்.
0: மாமி வரமாட்டா? அப்ப
1: வரமாட்டோம் நாங்க.
0: அப்ப மாமா தான்
1: உச்சியில இருக்கும்போது? நாங்க உச்சியில இருக்கும்போது நாங்க எப்படி வரும்? நீங்க தான் வரணும்.
0: அப்ப மாமாதான், மாமா தான் போவானு? அப்ப
1: ஆமா கண்டிப்பா.
0: இது அவங்கள்ட்டே கேட்டுடலாம். இவ யார் வார? கீழே இருக்கிற மாமாட்ட அவன் இறங்கி வாராவா, இல்ல மேலே இருக்கிற மாமிகிட்ட மாமா ஏறி போறாண்டே?
1: நீங்க மிரட்டி வரக்கூடாது அக்காவா.
0: இல்ல நான் நானும் எங்க வீட்டை போறேன். இன்னைக்கு எல்லாம் மிரட்டி பேச மாட்டேன். இத கேட்கலாம், பாக்கலாம். நீங்க ராணிய மார்க்கம் சொல்லுங்க, நீங்க இறங்கி வருவீங்களா அல்லாட்டி மாமா ஏறி வரட்டு வந்து நீங்க இருப்பீங்களா? நீங்க சொல்லணும் வந்து இதுக்கு விட இல்லையா? நான் சொல்றேன், அவன் இறங்கி வருவா
1: கண்டிப்பா. வரமாட்டாங்க, நாங்களும் மலை உச்சியில வச்சிருப்போம். நாங்க எப்படி இறங்கி வரோம்?
0: இல்ல இல்ல, எனக்கு உங்களுக்கு 10 ரூபா பேட் இது.
1: ஆமா
0: சரியா?
1: இல்ல நீ அப்படி இல்ல, நாங்களா பார்த்து இறங்கி வந்தாதான் வந்து. நீங்க வந்து நாங்க நீங்க கூப்பிட்டு நாங்க வரமாட்டோம். சரி ஐயோ என் குருநாதர் கீழே இருக்காங்க, இறங்கி வந்தாதான்.
0: அப்படி இல்ல இல்ல இல்ல, இப்ப நீங்க கதையே மாத்துறீங்க. இல்ல உங்களுக்கு எனக்கு 10 ரூபா பேட். சரி கணக்க வேணாம், உங்கள்ட்ட இருக்கிற பணத்துல எல்லாம் சேர்ந்து ஒரு பஞ்சாமரம் தான் நீங்க எனக்கு ஒரு முட்டியில செய்து
1: கண்டிப்பா
0: ஒரு பெரிய பானையில செய்து பண்ண கொடுக்கறேன். நீங்க இறங்கி வருவீங்களா மாமாட்ட, அல்லாட்டி மாமா அங்க வரணுமான அந்த கேள்வி மட்டும்தான் கேப்பேன். வெறுட்ட ஒண்ணுமே
1: வரணும். கண்டிப்பா கேட்டுருக்க, எங்க அக்காவுக்கு இந்த பாட்டு போடுங்க மாப்பிள்ள, நூறு வருஷம் இந்த மாப்பிள்ள அந்த பாட்டு போட்டுருங்க. நீங்க கேட்டீங்கல்ல ஒரு பாவாட பாட்டு, ஆத்தாடி பாவாட
0: கத்தாட, அது உங்களுக்கு,
1: அது உங்களுக்கு அக்காவது அந்த பாட்டு. நன்றி, வணக்கம்,
0: நன்றி, நன்றி. பாருங்க பாருங்க பாணியம்மா, முடிஞ்சா நீங்க வந்து இதை சொல்லணும். நான் விரட்ட இல்ல, ஐயோ நான் கதைக்கிறது கூட விரட்டுற மாதிரி பேர் நீங்க நினைச்சிருங்க. பாணியம்மா நீங்க வந்து இப்ப நான் இது விரட்டி கதைக்கே இல்ல, இதை நான் அறுத்துறுத்து அதாவது மெதுவா சொல்றேன். பாணியம்மா நீங்க காற்றடைக்கு வந்து கவனமா கேட்டுக்குங்க நான் சொல்றேன், சரியா? காற்றடைக்கு வந்து நீங்க சொல்றீங்க, நீங்க இறங்கி மாமாட்ட வாரண்டு, சரியா? வாரனா அல்லது மாமா மேல ஏறி அங்க வாரரா உங்கள்ட்ட நீங்க சொல்லணும். என்னடா இப்ப நீங்க திருசந்திரில் சொன்னதை நாங்க பெட் பண்ணி இருக்கிறோம். ஆனா நினைச்சு இப்ப நான் யோசிக்கிறேன், நீங்க வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருக்கும் ஏன் வீணா எனக்கு என் பஞ்சாமரசத்தை கொடுப்பான்னு நினைச்சேன். சரியா, பாடலை கேட்கலாம். மாமாட பாட்டு, மாமா உங்களோட பாட்டுல வேட்டி வருது.

பாடல் எங்களுடைய ராணியம்மா அவங்களுடைய பாடல் காட்டிலைக்கு வருது, சிங்குச்சா கேட்போமா?

0: சொல்லுங்க. வணக்கம் ராணியம்மா. ராணியம்மா வணக்கம். சொல்லுங்க. நான் உங்களை விரட்டேல, வடிவா கேளுங்க, நான் உங்களை விரட்டேல. நீங்க நீங்க மேல இருந்து மாமாட்ட இறங்கி வர்றீங்களா? வடிவா கேளுங்க, நான் சொல்றத. மேல இருந்து மாமாட்ட நீங்க இறங்கி வர்றீங்களா, அல்லது மாமாவை அங்க கூப்பிட போறீங்க? முதல் சொன்னதும் நல்ல ஆழமா கேட்கணும். நீங்க மாமாட்ட சொல்லுங்க.
1: மலை உச்சில யாரு இருந்தாலும் சரி, வாழ்க்கையில ஏறுமுகம் தான் தேவை.
0: இறங்க கூடாதுன்றீங்களா?
1: இறங்க கூடாது, ஏறுமுகம். நான் இருந்தாலும் அவங்க ஏறி வரணும், அவங்க இருந்தாலும் நான் ஏறி வரணும்.
0: நல்லா இருக்குது. உங்களுக்கு உங்களோட அன்பானவங்க கீழே இருந்தா நீங்க இறங்கி வர மாட்டீங்களா?
1: நான் அதை சொல்லலுமா. பொதுவா ஒருத்தர் வந்து உயரத்துல இருக்காங்கன்னா நம்மளும் அவங்க பார்த்து உயரமா போக கத்துக்கணும்ல.
0: உயரமா மேல இருக்காங்கன்னா பார்த்து நாங்க மேல போகணுமா அவங்கள்ட்ட?
1: முன்னேற்றம் தானே தேவை.
0: மாமா நீங்க போவாங்க, மாமா நாங்க எல்லாம் கீழே இருக்கிறோம், அவன் மேலே இருக்க.
1: அந்த இடத்துல உங்க மாமா மேல இருந்து நான் கீழே இருந்தாலும் நான் ஏறி போவேன், மாமா பக்கம் மேல ஏறிதான் போவேன்.
0: இது இப்ப நாங்க கேள்வி, எங்கட கேள்வி என்னண்டா?
1: அது மாமா மேல இருந்தாங்க, உங்க மாமா ஏறி முகமா ஏறிதான் வருவாங்க.
0: ராணியம்மா, மாமா அங்க இருந்தாலும் நீங்கதான் போகணும். எங்க இருந்தானு அவர் மேல இருந்தாலும்
1: சரி,
0: அவனை அனுப்பு. நீங்க மாமா அங்க இருந்தாலும் நீங்க தான் போகணும். மாமா எங்க இருக்கிறாரோ அங்கதான் நீங்க போகணும். ராமன் இருக்கு விடாமே சீதைக்கு அயோத்தியா.
1: சக்தியை தேடிச்சு வரக்கூடாதா? சக்தியை தேடிச்சு வரக்கூடாதா?
0: சக்தி அதுதானே. இங்க முந்தி தொடங்க நடந்த அந்த பிரச்சனை வருது. சக்தி நான்
1: என்று வேலையா இல்லாம போயிருமே.
0: அப்படி சொல்லக்கூடாது. சக்தி இருக்கோ இல்லையோ, சிவன் சிவன் இல்லாமல் சக்தி இல்லை.
1: அப்படி சிவனுக்கு சக்தியை கொடுக்கறதே இந்த சக்தி தானே.
0: உங்களுக்கு எதுக்கு? எனக்கு ஒரு கொஞ்சம் பஞ்சாமிர்தம் கிடைக்க போகுது, அதையேங்க நீங்க இல்லாம. எதுக்கு ராணியம்மா? ஒரு கொஞ்சம் பானை, அத ஒரு பானை தான் கேட்டிருந்தேன். ஒரு ஒரு பானை, ஒரு முட்டி, அதாவது ஒரு பானையில தான் கேட்டிருந்தேன். அதான் இல்லாம ஆக்குறீங்களே.
1: பானையில பத்துமா?
0: அதுதானே பானையா? நீங்க என்ன பைசன்னு கேட்கல தானே. நான் எதாண்டாலும் கொடுக்கலாம் தானே. என்னங்க நீங்க சின்ன பானையா தான்?
2: அவர் சின்னதான்
0: அதோட அவர் ரெண்டு நாளைக்கு கதை கதை பூட்டி இருப்பாரு. என்னடா இனி போய் எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வரணும் இல்ல எனக்கு தந்துட்டு. என்ன யோசிச்சு பாருங்க, எந்த அளவு பானையாண்டு பஞ்சாமிரதம் போட்டுட்டா ரெண்டு நாளைக்கு அவர் இனி சேகரிக்கணுங்க. அங்க இருந்து கொண்டுறணும் இல்ல
1: நீரசா? எங்க அண்ணன் மாதிரிலாம் வாரி வளங்குறதுல வல்லல்கள்
0: தெரியுது. அதுக்கு நீ சரி, இப்ப இப்ப இப்ப கொஞ்சம் பாருங்க, எனக்கு இது ஏதோ ஒரு கொஞ்சம் பஞ்சாவிரதம் கிடைக்க போகுது, அதையும் நீங்க இல்லாமாக்குறீங்க. இறங்குறது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை.
1: பஞ்சாவிரதம் எல்லாம் வாங்கி தரேன்.
0: பஞ்சாவிரதா? பழனியிலயும் ஒரு
1: பஞ்சிரண்ட வாங்கி கொடுத்தா பஞ்சாமிரதமா?
0: இல்ல இல்ல,
1: அதோட மாமா வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம்னா, ராணி வாங்கி கொடுத்தாலும் பஞ்சாமிரதம்னா?
0: இல்ல இல்ல,
1: பேர் மாற்றமா கிடையாது.
0: அப்படி இல்ல, ஒரு போட்டியில சின்ன பிள்ளைகளுக்கு போட்டியில வெற்றி பெற்று கிடைக்கிறது தாங்க ஒரு சந்தோஷம். நான் இப்ப போட்டியோண்டு வச்சிருக்கேன். பாவம் அந்த பிள்ளை, அட ஒரு கொஞ்சம் பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட போதே அதுல பக்கமா கதைச்சு சரி அவருக்கு கொடுக்கட்டு வண்டி இல்லாம நீங்க இல்ல இல்லையான்னு நிக்கிறீங்களே பாருங்க.
2: இறங்கினாத்தான்
0: பஞ்சாமிரதம் இல்லாட்டி இல்ல மாமா. நாங்க லிப்ட் போடுவோம் இல்ல அங்க பழனியில போட்டிருக்க மாதிரி அதுல நாங்க போட்டு
1: வந்து இறங்குறதுக்கு யாரும் லிப்ட் தேட மாட்டாங்க, ஏறதுக்குதான் லிப்ட் தேடுவாங்க.
0: தீர்ப்பு
1: சொல்ல வச்சா நீங்க பஞ்சாமரத்தை கம்சனா வாங்கிட்டு கலந்துட்டு போறீங்க.
2: இல்ல இல்ல அந்த சொம்பு வேலையா வேற கொண்டு வரேன் அப்படின்னு போட்டுருக்கு.
0: நாளைக்கு கேட்டு பாக்கலாம் நாட்டா தீர்ப்பு. எதுக்கு ராணியம்மா களமா சொல்றேன், ஆமான்னு சொல்லி இறங்குங்க, நான் திருப்பி ஏற்றி வர்றேன் ரெண்டு பேரையும். பஞ்சாமரம் வந்தோடனே ரெண்டு பேரையும் சரியா? நன்றி
1: உங்களுக்கு பஞ்சாமரம் உண்டு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க ஒரு பஞ்சாமிரதம் கிடைக்கிறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். ராணியம்மா என்னண்டா இல்ல அவங்க தான் வரணும், நான் சக்தியன்னு நிக்கிறேன். சரி பரவாயில்ல நான் அதை ஏத்தி விடுறேன். ராணியம்மா முதல்ல இறங்குறேன்னு சொல்லுங்க, இறங்குனானு இறங்காட்டிட்டு பரவாயில்ல நான் இறங்குறேன்னு சொல்லுங்க சரியா?

இந்த பாடல் எங்களுடைய ராஜவேல் உங்களை இந்த பாட்டோட சேர்த்து கொண்டோம். இது உங்களுக்காக என்ன, நீங்கள் கேட்ட பாட்டில் எல்லாம் அந்த புடவை வரையெல்லாம் எல்லாம் பட்டும் தான் வந்திருக்குது. நீங்கள் உங்களுக்காக ராஜவேல் உங்களுக்காக இந்த பாட்டு வருது, சரியா? இது உங்களுக்குரியது. பஞ்சு முட்டா சேலை கட்டி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பஞ்சு முட்டாய் சேலை கட்டிக்கான சொல்லுங்கள் பார்க்கலாம். பஞ்சு முட்டாய் சேலை பார்த்துருக்குறீங்களா? அது என்ன சேலை அப்படி சொல்கிறாங்க என்றதுதான் இப்போ கேள்வி. யாராவது தெரிஞ்சால் அந்த அதுக்கு பதில் எழுதிடுங்க. பஞ்சு முட்டாய் சேலை ரெண்டா என்ன?

எப்படி அழகான ஒரு பாடல் பாருங்க. அந்த பாடல்களை ரசிக்கிற விதத்துல தான் இருக்கு, அவர்களுடைய நடமும் அப்படித்தான் இருக்கு. ஆனால் அதில் நடித்தவர்களுக்கும் அது ரொம்ப பொருத்தமாக இருக்கு. பட்டு வண்ண வேட்டி கட்டி தொடதறிய கட்டி வரட்டான் அவ பாருங்க எப்படி அண்டு. அவர் நல்ல அழகா டீசண்டாக த ஒரு அதாவது எந்தவித சிக்ஸ்டியாக போகாமல் இருக்கிறதுக்கு அவர் டீசெண்டாக போகிறார். இவ பழக்கிறார் அது எப்படி வரண்டு தொடதறிய கட்டி வாங்கண்டு. அவ இது நல்லா இருக்கா பாருங்க. பட்டு வண்ண ரவுக்க போட்டான் எப்படி அவர் வர்ணிக்கிறாருன்னு பாருங்க. நல்லா இருக்கு இந்த பாட்டை கேட்கலாம் ராஜவே.

இந்த பாடல் ராஜவேலுங்களுக்காக நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். தமிழன் பாரதி, நீங்க என்ன பாட்டு எழுதியிருக்கிறீங்க? அண்டு ஏதோ ஒரு பாட்டு ஒன்று நீங்க எழுதியிருந்தீங்க என்றது தெரிகிறது. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய துறை செந்தில் நீங்கள் கேட்ட பாடல் காற்றளிக்கு வருகிறது. துறை செந்திலோடு நான் தமிழன் பாரதி உங்களை இணைத்துக் கொள்றேன். நாளைய தினம் இந்த பாடல்கள் எடுத்து வரும்போது உங்களுடைய பாடல் எடுத்து வரலாம். துறை செந்தில், ஆத்தாடி பாவாடை, அதோடு தமிழன் பாரதியை இணைத்துக் கொள்ளலாம்.

அடுத்து ஒரு பாடல் காட்டலுக்கு எடுத்து வருகிறோம். சரி, இந்த பாடலை எங்களுடைய தமிழன் பாரதி உங்களுக்காக இந்த பாடல்.

0: பாடல் எங்களுடைய செல்வகுமார் வேட்டி கட்டு பாடல் இப்பொழுது காற்றலைக்கு வருகிறத கேட்போம். நேரம் சரியாக 1:13 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM மத்திய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இளைஞர் நேரம் சரியாக 1:13. கனடிய நேரம் சரியாக 2:43. இப்பொழுது வருகிறது செல்வகுமார் உங்களுடைய பாடல் காற்றலைக்க.
1: தூக்கு தொருண அடாவடி, தூக்கு தொருண அளப்பற, தூக்கு தொருண தடாலடி, தூக்கு தொருண கட்டு

0: பாடல் எங்களுடைய செல்வகுமார் கேட்ட பாடல் காட்டலுக்கே வந்தது. அநேகமாக எல்லாருடைய பாடலும் கொடுத்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எங்களுடைய ரேவதி அம்மாவுடைய பாடல் இப்பொழுது காட்டலுக்கு வருகிறது.
1: பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு

பாடல் மாறிவிட்டது. இந்த பாடல் பாடல் மாறிட்டது. இதோ அடடடா.

இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன். என் அன்பு உறவுகளே, இந்த இறைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளுக்கு அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்ணன் சேகர் இணைந்திருந்தீர்கள், முத்துவேல் இணைந்திருந்தீர்கள், அர்ஜுனன், கலைவாணன், மெர்சி ராணி, மஜித் மற்றும் இளவரசு, செல்வகுமார், ரதீஷ், ஆண்டாள், கண்ணன், இளையராஜா இன்றைக்கு இணைந்திருந்தார். இளையராஜா அடிக்கடி இணைந்து கொள்ளுங்க. ரேவதி அம்மா மற்றும் வீரமணி, ராஜவேல், ஷாகுல் ஹமீத், துறை செந்தில், சந்தன்ராஜ் மாமா, ராணி அம்மா, எங்களுடைய தமிழன் பாரதி, ஜெபர் சாதி கண்ணா, மற்றது முருகன், தர்மபுரி முருகன் என்று இணைந்தவர்கள், ராஜவேல் உங்களை சொல்லிட்டேன், தர்மபுரி முருகன், நீங்கள் தனிப்பட்ட முறையாக நீங்கள் பாடல் எழுதியிருக்கிறீங்க, உங்களுக்கு மனக்கத்தை. எங்களுடைய மணிகண்டன், மதுரை மணிகண்டன் மற்றும் தர்மபுரி விஜயன், நீங்களும் அதில் எழுதியிருக்கிறீங்க. இன்று இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் இணைந்து சிறப்பித்த என் அன்புவர்களுக்கும் அன்பையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகவர் சாதிக்கண்ணா உங்களையும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு, எப்படி வேட்டி கட்டுனா முறுக்கிற மீசை இருக்கணுங்க, அப்பதான் வேட்டி கழகு என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடலோடு நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அங்கே இருக்கும் பொழுதும் இங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்து சிறப்பித்த உறவுகளுக்கும் நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கலாம் என்று சொல்லி இந்த பாடலோட நிறைவுக்கு உங்களை விட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை அன்பு மீரா. நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளுக்கு.

வெளியிலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலந்தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மோடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீறான். என்ன இன்றைக்கு நிகழ்ச்சி வருமா இல்லையான்னு நீங்கள் எல்லாரும் யோசிச்சு கொண்டிருந்தீங்களா? இல்லை, நிகழ்ச்சி வரத்தான் இருந்தது, ஆனால் ஒரு சின்ன தடங்கள் வந்ததினால் நிகழ்ச்சி காற்றலையில் எடுத்து வர தடங்கி விட்டது என்று சொல்லலாம். இன்று தேதி சரியாக 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:48, கனடிய நேரம் சரியாக 2:17. அன்பு உறவுகள், இன்றைய நிகழ்ச்சி என்னவென்று உங்களுக்கு தெரியும். கதம்பத்தில் கவிதைகள் சொல்லவா. இது ஒரு இந்த நிகழ்ச்சி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கவிதைகள் சொல்லவா. அப்படி உங்களுக்கும் பிடிக்க வேண்டும். என்னென்றால், நீங்கள் என்ன ஒரு விடயத்தை பார்த்தாலும் உங்களுக்கு ரெண்டு பேரும் ஞாபகம் வராது. சும்மா ஒரு பூவை பார்த்தாலும் சரி, அல்லது யாரே ஒரு ஆளை பார்த்தாலும் சரி, ஒரு காட்சியை பார்த்தாலும் சரி, சரி கறக்க வேண்டாம், சாப்பிட்ற சாப்பாடை இலையில் நீங்கள் அந்த சாப்பாடை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு கவிதை வரும், ஒரு வரி வரும். அதுக்காக அதுதான் கவிதை. அதை நயத்தோடு வாசித்தால் அது ஒரு கவிதை. அப்படி உங்களோட வாழ்க்கையிலேயே நீங்கள் பேசும் பேச்சே அது உங்களுக்கு ஒரு கவிதை தான். அது உங்களுக்கு எல்லோரும் எல்லா மனிதனுக்கும் அது புரிவதில்லை. சே, கவிதையண்டா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மெல்ல மெல்ல அப்படி ஒவ்வொரு வரியையும் நீங்கள் ரசித்து ரசித்து ரசித்து அதற்கு பின்பு தான் பெரிய கவிஞனாக மாறுவது. என்ன, இயற்கையை கண்டால் அதை உள்வாங்கி அதில் இருப்பது போல. கவிதைக்கு முதல் அழகு என்னவென்றால் பொய் என்று சொல்லுவார்கள். அதை விட கவிதை எப்படி வருமென்றால், நீங்கள் இப்போ நீங்கள் பூவை பெட்டி கவிதை எழுத போகிறீங்கன்னா, அந்த பூவுக்கு பக்கத்தில் பூவை பெட்டி, பூவை மாதிரியே பூவுன்ற இடத்துல நீங்கள் போயிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பூவை பெட்டி எழுதலாம். அதுதான் கவிதை. அப்போ தான் கவிதை வரும். நான் இன்றைக்கு ஒரு நல்ல பாடல் எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த பாட்டுக்கு பார்க்கலாம் எத்தனை பேர் கவிதை, அழகிய கவிதை கொண்டு வரீங்கன்ட்டு. நீங்கள் படித்து சுவைத்த கவிதையும் நீங்கள் கொண்டு வரலாம், நீங்கள் எழுதிய கவிதைகளும் கொண்டு வரலாம், நான் தருகிற பாட்டுக்கு நீங்கள் கவிதை எடுத்து வரலாம். சுவாரஸ்யமாக வாருங்கள். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம் முதலில், சரியா? அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து காட்டிலையில் வருகிறது கவிதைகள் சொல்லவா கதம்பம் நிகழ்ச்சியில்.

நேரம் சரியாக 11:53 அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் 2:23. இன்று கதம்பம், அதாவது இந்த கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்படியே தமிழ்வாணன் இன்றைக்கு வந்துட்டார் பாருங்கள். அவர் தண்டை கிளாஸை விட்டுட்டு எங்கிற கிளாஸுக்கு வந்துட்டார். கவிதை என்றொன்னே தமிழ்வாணன், உங்களுக்கு ஒரு வணக்கம். வடலூர் ஆனந்தன், உங்களுக்கு ஒரு வணக்கம். சந்திரராஜ் மாமா, உங்களுக்கு ஒரு வணக்கம். மூன்று பசங்களுக்கு மட்டும்தான் இந்த கவிதையில் பிடிச்சிருக்கு பாருங்கள், ஓடி வந்துட்டார்கள். சரி, நான் ஒரு கவிதை எழுதுவதற்கு நான் ஒரு பாடல் தரப்போகிறேன். அந்த பாடல் உண்மையாக ஒரு சிறந்த பாடல். அதுக்கு முன்பாக எங்களுடைய பாடலில் எங்களுடைய கவிதைகள் சொல்லவா

கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சியில் நான் தரப்போகும் பாடல் இது. காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் என்ன விலை அழகே என்ற பாடலுக்கு நீங்கள் கவிதையை கொண்டு வர வேண்டும். பாடலை முதலில் முழுமையாக கேட்போம். ஒரு அழகிய பாடல், அது இனிமையான பாடல். அழகிய என்று நாங்கள் பார்க்கல, அழகாண்டு, ஆனால் அதில் காட்சி அழகு என்று சொல்லலாம். இனிமையான பாடல், அதாவது பெண்ணின் அழகை எப்படியெல்லாம் ஆண்கள் வர்ணிக்கிறார்கள் என்று பாருங்கள். அந்த வர்ணனையாலேயே சில பெண்கள் அப்படியே படாரென்று விழுந்துடுறார்கள் ஆண்களுடைய அழகான பேச்சில். அதெல்லாம் சும்மா தான் வர்ணிக்கிறேன்னு தெரியும், இருந்தாலும் இப்போ இப்போ பெண்கள் எல்லாம் ஸ்மார்ட் அவர்கள். இருந்தாலும் இந்த பாடலை கேட்கும்போது எங்களுக்கு உண்மையாக நன்றாகவே இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, கேட்க ஆசையாக இருக்கிறது. எங்கே பார்க்கலாம் இந்த பாடலை முதலில் கேட்போம். இந்த பாடலுக்குரிய கவிதை நான் மீண்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த பாடலை கேட்டு இந்த பாடலுக்குரிய கவிதை நீங்கள் எழுதி கொண்டு வர முடிந்தால் கொண்டு வாருங்கள். அல்ல, இதுக்கு எடுத்து வரக்கூடியதாக நீங்கள் படித்ததில் சுவைத்ததை கொண்டு வரலாம். அல்லாவிட்டால் நீங்கள் வேறு எந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் நீங்கள் படித்த சுவைத்ததை கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் எழுதிய கவிதையை கொண்டு வரலாம். ஆனால் மொத்தத்தில் இந்த பாடலுக்குரிய கவிதையை கொண்டு வந்தால் விசேஷமானது என்று நான் சொல்லுகிறேன். என்ன வில்லை அழகே, பெண்களின் அழகை பார்த்த உடனே இந்த பாட்டு தான் எல்லா ஆண்களுக்கும் வரும். சொன்ன விலைக்கு வாங்க வருவேன் என்று சொல்லுகிறாரண்டா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆனால் அங்கே பாக்கெட்டில் காசு இருக்காது அவர்கிட்ட, உண்மையாக ஒரு டீ குடிக்க கூட காசு இருக்காது. ஆனால் என் அவ்வளவு தூரம் அவருடைய அழகிலே மயங்கி அந்த வார்த்தையை சொல்லி விடுவார். இதுதான் ஆண்களின் தன்மை என்று சொல்லிக்கொண்டு அந்த பாடலை எடுத்து வரலாம்.

இந்த பாடலுக்கு நீங்கள் கவிதை கொண்டு வாருங்கள். இந்த பாடலுக்கு முடிந்த அளவு இந்த பாடலுக்கு நீங்கள் 4 வரி அல்லது 6 வரி 8 வரியும் கொண்டுடலாம், கொண்டு வாருங்கள். அழகிய பாடல், மீண்டும் மீண்டும் அழகிய அழகி என்று வருகிறது ஏனென்றால் அழகு அழகு என்று அந்த பாடலுடைய காட்சி அமைப்பை பார்க்கிறேன் நான். சரி, இனிமையான பாடல். இந்த பாடலுக்குரிய கவிதை என்னவென்று பார்க்கலாம், நீங்கள் கொண்டு வரு பாருங்கள். எடுத்து வருபவர்கள் அழைக்கலாம். பலர் இப்பொழுது பாடலை நான் ஒளிபரப்பவில்லை, நான் ஆ என்று கூட சொல்லவில்லை, ஆனால் அழைப்பை அழைத்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம், என்னடா நிகழ்ச்சியே தொடங்கவில்லை, அழைப்புகள் வருகிறதே, அப்போ இது என்னவா இருக்கும் என்று ஒரு சின்ன சிந்தனை வந்துவிட்டது. ஒரு பயமும் வந்துட்டது. அட, நான் எடுத்து வர்றது எங்கள் முதலே லீக் ஆகிட்டு வந்த கொஷின் பேப்பரெல்லாம் லீக் ஆகும் இல்லை, அப்படி யாராவது களை எடுத்து கொடுத்துட்டாங்களோ என்று யோசித்தேன். அப்படி கொடுக்க முடியாது, ஏனென்றால் என்னுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் எப்பொழுதும் என் மனதுக்குள் தான் இருக்கும், நான் எழுதி வைப்பதில்லை. அது எனக்கு ஒரு பழக்கம். இதில் வந்திருந்து ஆரம்பிக்கும் போது தான் அது என் மனதுக்குள் இருந்து வெளிப்படும். அதனால் இங்கே எழுதி வச்சு யாரும் எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்க, பாவம் அப்பாவை கல்லன் ஆக்கக்கூடாது என்னை எடுத்து கொடுத்துட்டாருண்டு, அதனால் தான் சொன்னேன். ஆனால் அதுக்கிடையில் நீங்கள் அழைச்சி கொண்டிருக்கிறீங்கள், என்ன பேசுவதற்கு அழைக்கிறீர்கள் என்றது தான் எனக்கு தெரியவில்லை. முதல்ல நிகழ்ச்சியை கேட்க வேண்டும், என்ன சொல்லுகிறேன் என்று கேட்க வேண்டும். பாடல் ஒளிபரப்பி இந்த பாடல் ஒன்று தரப்போகிறேன் என்று சொல்லுகிறேன். பாடலை கேட்ட பின்பு அதுக்கு வரிகள் அமைக்க வேண்டும். அதன் பின்பு நீங்கள் இணைந்து கொண்டால் நல்லா இருக்கும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் பார்த்தால் நீங்கள் அடிக்கிறீர்கள், எனக்கு உண்மையிலேயே எனக்கே ஆச்சரியம். ஒருவேளை என் மேல் இருக்கும் அன்பில் அடிக்க அழைப்புகளை விடுத்து கொண்டு வருகிறீர்களா என்றது தான். இப்போ அடுத்தது நான் அதை அந்த கோட்டுக்குள்ளே போயிட்டேன், அந்த லைனில் போயிட்டேன். ஏனண்டா சும்மா எந்த மனதை போட்டு குழப்பக்கூடாது தானே. இப்போ நீங்கள் இந்த விலைக்கு ஒரு கவி கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். சரியா?

நேரம் சரியாக 12:08. என்ன அழைத்த 5 பேரும் இப்போ திருப்பி அழைக்காம இருக்கிறீங்க, என்னடா செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? சரி வாங்க, சரி நீங்கள் எழுதாவிட்டாலும் பரவாயில்லை வாங்க. நான் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னென்றால், நிகழ்ச்சியை சற்று உற்று நோக்கி கேட்ட பின்பு இணைந்து கொண்டால் அதற்குரிய மாதிரி நன்றாக இருக்கும். பின்பு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு செல்லும் போது நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அப்போ இந்த கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சிக்கு இந்த பாடலுக்குரிய கவிதையை நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ என்னவென்றால், அட பெண்ணை வர்ணிக்கிற பாட்டை மட்டும் அம்மா கொண்டு வந்துட்டாவே, எப்பவும் பெண்களையே பெருசாக ஆண்கள் வர்ணிக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி ஆண்களுக்கு அப்படி ஒரு பட்டம் கொடுக்குறீங்களே என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆணை வர்ணிக்கிற ஒரு பாட்டு உண்டு, இப்போ நான் எடுத்து வரப்போகிறேன். இந்த பாடல் ஒரு நல்ல ஒரு பாடல், எனக்கு பிடிக்கும், உங்களை எல்லோருக்கும் பிடிக்கும். என்ற ஆண்கள் பாவம் இல்லை, தங்களை யாருமே வர்ணித்து சொல்லவில்லையே தங்கள் அழகை என்று யோசிப்பார்கள் அல்லவா, பாவம் அவர்களுக்காகவும் ஒரு பாடல். பழைய பாடலாக இருந்தாலும் நல்ல ஒரு பாடல், அந்த பாடலை கேட்போம்.

அழகான பாடல், உண்மையா நல்ல ஒரு பாடல். அது என்னென்றால், ரெண்டு ஒரு ஆண் பெண்ணை வர்ணிக்கும் தன்மையும் ஒரு பெண் ஆணை வர்ணிக்கும் தன்மையிலையும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த ரெண்டையும் நீங்கள் கேட்டு பார்த்துருக்கலாம். அந்த என்ன விலை அழகே, ஆண் என்ன செய்கிறாரண்டா, பெண்ணுடைய அழகை மட்டுமே, வெளி அழகை மட்டுமே ரசித்து கொண்டு போகிறார் அவர் சொல்லி சொல்லி. அது வேணுமெண்டா நீங்கள் விட்டு கேளுங்கள். ஆனால் இங்கே பெண் என்ன செய்கிறாள் என்றால், அவருடைய செயல்பாடு கலைகளில் மற்றது அவருடைய ஒவ்வொரு அங்கு அசைவு மட்டுமல்ல, அவருடைய செயல்பாடை ரசிக்கிறாள் என்று தான் சொல்லலாம். அதுதான் உண்மையான அழகு. ஒருவருடைய குணம், அகத்தின் அழகு, இதைத்தான் நாங்கள் அழகு என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்கள் கூடுதலாக பெண்களுடைய வெளி அழகு தோற்றத்தை தான் விரும்புவார்கள். இது எல்லா ஆண்களுக்கும் இப்போ கோபம் வரப்போகுது. இப்போ எங்களுடைய வகுப்பறையில் யார், லெனின், அவர் ஒரு பெரிய கவிஞர். அவரை யாரை பார்த்து வருக வருக புலவரி என்று போட்டுக்கான்னு தெரியல. அதுக்கு வர மாமா அங்கே எனக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்களே மாமா. அவர் யாரை புலவர் என்று சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு சொல்லுங்க மாமா. சரி, எங்கே பார்க்கலாம். பயமில்லாமல் வாங்க, வரிகளோடு காற்றலையில் எடுத்து வாங்க. இன்னொரு தடவை என்ன விலை அழகிய பாடலை கேட்போமா? அந்த பாடல் கேட்க கேட்க சலிக்காத ஒரு பாடல். ஒரு பெண்ணை காதலிக்க தொடங்கினோன்னே இந்த பாடலை, இந்த வந்தா இந்த பாடல் வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு இந்த பாடல் தான் சொல்லுகிறார்கள் உடனே. அது அன்பின் நிமித்தமும் அழகு நீதான் என்று சொல்லும் ஆண்கள் இருக்கிறார்கள். அழகையே ரசிக்கிற ஆண்கள் அந்த பாடலை கொண்டு ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் ரசித்த வண்ணம் சொல்லும் தன்மையும் இருக்கிறது. அந்த பாடலை கேட்போம்.

இந்த பாடல் ஒளிபரப்பாகும் போது நிறுத்த முடியாது என்று நீங்கள் இருக்க வேண்டாம். முதலில் ஒரு தடவை அது முழுமையாக கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் நிறுத்தவில்லை. காற்றடைக்கு வாருங்கள். அடுத்தடுத்து அழைத்தவர்கள் யாருமே வரவில்லை. அப்போ நான் நினைக்கிறேன் இப்போ தான் அவர்கள் எழுத தொடங்கி இருக்கிறார்கள்னு நினைக்கிறேன். அழைத்தவர்கள் எல்லோரையும் எனக்கு தெரிகிறது. பார்ப்போம், நீங்கள் கவிதையோடு வாருங்கள். சரியா? அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள். இப்போ நேரடியாக இணைகிறதென்றால் உங்களுக்கு மிக செலவு ஆகும் என்று நான் சொல்லுகிறேன்.

0: அழகே.
1: எங்க பயம் இல்லாம யாராவது முதல்ல பூனைக்கு மணி கட்டுங்க பாக்கலாம். என்ன யோசிச்சு கொண்டிருக்கேன், முதல் நான் அந்த பாடலை ஒளிபரப்பி என்ன என்ற விடயத்தை சொல்ல முதலே அழைத்தவர்கள் இப்போ வராமல் இருப்பதுக்கு காரணம் என்னவென்று தெரியல. பயந்துட்டீங்களோ தெரியாது, பரவாயில்லை. வாங்க வாங்க, என்னென்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். கவிதையோடு தான் வரவணும் மண்டியில் வந்தால், இங்கே காட்டிலைக்கு வந்தாலே உங்களுக்கு கவிதை வந்துவிடும். வாங்கோ பேசலாம்.

0: நெற்காற்றலை இணைந்து கொள்ளும், அதாவது வீரத்தோடு இணைந்து கொள்ளும் வீர ஆண்மகனை யாருன்னு பார்க்கலாம். கவிதை சொல்கிறதுக்கு வீரத்தோடு இணைஞ்ச ஒரு வீர மகனை பார்க்கலாம், ஆண்மகன் என்று சொல்லணும். வணக்கம் லோகிதா.
1: வணக்கம் வீரக்கா. வணக்கம்,
0: எப்படி இருக்கிறீங்க? வெள்ளி என்ன மறக்கறியா? அதில் மாற்றமே இல்லை, மறக்கறி. சரி, அப்போ என்னென்னா இல்லை, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வெள்ளியில் மறக்கறியா தான் இருப்போம் நாங்கள். இல்லை
1: கண்டிப்பா.
0: பழம் வயிறு காயக்கே நெய்யறது. உங்களுக்கு துணிவு, பால் இருக்குது அங்க, அந்த துணிவுல சொல்லி. எப்படி இருக்கீங்க? ஒரு நாள் நான் வரையில, அடுத்த நாள் எல்லாரும் எல்லா புத்தகம் சட்டி முட்டி எல்லாத்தையும் மூடி கட்டி வச்சுட்டு ஹையாவா இருக்கிறீங்க. இல்ல சாப்பிடாம இருக்கலாதானே. என்ன தெரியுதா, என்ன தெரியுதான் பாருங்க. அதுல இல்லையா, என்ன என்ன தெரிய வேணுமே உங்களுக்கு, என்ன தெரியாதவங்களுக்கு யாரும் இல்லையே. உங்களெல்லாம் நம்பி ஏதாவது ஜோக் அடிக்க முடியாம இருக்கேன்னு. எந்த ட்ரை பண்ணுறோம் போடுவாரு பாக்குற நீங்க நினைக்கிறீங்கன்னு என்ன உங்களோட நினைப்பு வீடியோ கால் ஆக மாட்டேன். அப்புறங்க அப்புறங்க போறோம். அப்ப சும்மா ஒரு போனை நீங்க தப்புறதுக்கு இந்த போனை காலச்சா ஒரு காட்டுறீங்க என்ன ஒரு சாட்டு. போட்டா நீங்க பேசுறீங்க, காது கிட்ட வச்சா தட்டு போடும் அப்படியும் வீடியோ. இது எப்ப நடந்தது இது? கலைச்செல்வி, கலைச்செல்விக்கு வீடியோ. நீங்க காட்டில இருக்கிறீங்க, நீங்க பேசுற ஒண்ணும் வழியில போயிடலோ. இதான் நல்ல காலம், இப்பதான் போகுது
2: நல்ல காலம்.
0: உடனே நான் சிரிச்சேதான், நான் சிரிச்சேதான் போயிருக்கேன். போங்க, சுவாரஸ்யம் போயிருது. அட உங்களோட உங்களோட கலவை எல்லாம் வழியில போயில உண்மையிலேயே. சந்தனராஜ் மாமா, நான் கண்டிட்டேன், ஆளி இப்ப உயர்த்திட்டேன், உடனே அழிக்கிறார்கள். ஆளி உயர்த்திட்டேன் நான், என்ன இவ்வளவு நேரம் அவருடைய பேச்சில் நான் மட்டும் பேசிக்கிறேன். என்னடா இந்த லூசு, நேற்று நிகழ்ச்சிக்கு வரையில இன்றைக்கு வந்த லூசு தனியா பேசுது, என்ன நடந்தன்னு யோசிச்சிருப்பாங்க இப்ப பாருங்க. உண்மையிலே.
1: அது சரி, அது சரி.
0: மாமா வணக்கம். மாமா நான் உயர்த்திட்டேன். மாமா ஆலிய
1: உயர்த்திட்டேன்.
0: அவர் நல்ல ஜாலியா பேசி உனக்கு அநியாயம் மாமா, நீங்க எல்லாம் கேட்க இல்லாத. அதான் வாய் விட்டு நான் சிரிச்சிட்டேன். இல்லைங்க, நீ திருப்பி ஒரு கதை. நன்றி மாமா.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
0: பாத்தீங்களா, உங்களோட கதையை கேட்க இல்லைன்னு துடிப்பிலே ஓடி வந்துட்டேன். ஏதோ லோகிதா சொல்றேன், நான் அதான் உங்களை சிரிக்கிறேன் நண்டு. அனியா மிஸ் பண்ணிட்டேன். அத திருப்பி எடுக்க போவோமா லோகிதா? லோகிதா அதற்கு சொல்லுங்க. நான் கலைச்செல்வி ஏன் போட்டிருக்கிறேன்னு பாப்போம். வளர்ந்துட்டேன். கலைச்செல்வி அம்மா வாங்க. கலைச்செல்வி அம்மா வாங்க
2: சொல்லுங்க.
0: உங்களை பத்தி தான் இப்போ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு கதை போகுது.
2: லோகிதன்
0: சொல்ல போறார் பாருங்க. அத கேட்டுட்டு நீங்க அதுக்கு என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க லோகிதன், என்ன நடந்தேன்னு.
1: இல்ல என் போன் மன்னிச்சு கொள்ளுங்க, நான் யாருக்குமே வீடியோ கால் எடுக்கிற இல்ல. என்ன கேட்காமலுக்கு என் போன் வீடியோ கால் எடுக்குது. இப்படித்தான ஒரு பயணம். என்னக்கா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அன்றைக்கு ஞாபகம் இருக்கா நான் அன்றைக்கு ஒரு வீடியோ கால் உங்களுக்கு வந்தது எந்த போன்ல இருந்து?
0: தெரியலையே
1: செல்லியக்கா, மறைக்காதீங்க செல்லியக்கா. என்னன்னு கேட்டாக்கா உண்மையா நான் கோயில்ல நின்றேன்
0: என்னன்றது மனுஷன் என்ன சந்தேகப்பட போகுது.
1: அப்பதான் நான் பார்த்தேன், அவவும் மோத்த காட்டுறா சுவத்தை தான் காட்டினா. சுத்தி வர நாலு சுவர் தான் சுத்தி வர காட்டி கொண்டு இருந்தா. அப்ப எனக்கு நல்லதா போயிட்டு நானும் மேலுக்கு தூக்கி நான் மேலுக்கு இந்த
2: இவர்
0: மரத்தில் அடிய காட்டிக்கொண்டு.
1: இல்லக்கா மர உச்சியத்தனக்காட்டினாங்க இன்றைக்கு குட்ட அதுவும் காட்டடையில குட்டை உடைக்க விட்டுதீங்க. அவருக்கு தெரியாதான் ஆறு எடுத்தண்டு அட்டிய கொடுத்துட்டீங்க.
0: பாருங்க சுகைதா வாரம் அவன் நினைக்கலாம். இந்த வீடியோ பிரச்சனை இன்றையோட நிக்கணும் லோகிதாக்கு. அல்லாட்டி இது நடக்கிற வேற வாரம் ஃபாரூக்கும் இணைச்சிடலாம். முதல்ல அவர்களுடைய இதை கேட்கலாம். ஃபாரூக் ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க சரியா ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த சுவைதா இணையட்டும், சுவைதா இணையட்டும். நான் பாரு கூட கவிதையை கேட்கறேன். சுவைதா வணக்கம். சுவைதா
3: வணக்கம். இனிய காலை நேர வந்தனம் அனைவருக்கும்.
0: இனிய காலை
3: இருப்பவர்கள் அனைவருக்கும், கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும்,
0: அப்ப சிரிப்பவர்கள் சிரிப்பவர்களுக்கு
3: யாவருக்குமே
0: சொல்லிவிட்டு அவன் ஜெயிச்சுட்டான். அவன் இந்த குழுவில் ஜாயின் ஆயிட்ட. இப்ப ஒரு நிமிஷம் தாங்க, எனக்கு ஒரு நிமிஷம் நீங்க எல்லாரும் தரணும். எங்கே ஃபாரூக், வணக்கம் ஃபாரூக். எனக்கு கோபம் வந்துட்டு, யாரும் வரையலையாண்டு. உடனே ஒரு ஆண் அழகு சொல்லுகிற ஒரு பாடல் எடுத்து வச்சு எல்லா ஒரு கடுமை காரசாரமான கவிதையை எழுதுறேன். அதுக்கு அதுக்குள்ள இல்ல, சுவேதா மற்றது சுவைகா மற்றது எங்களுடைய லோகிதா கலைச்செல்வி இணைஞ்சு கொண்டாங்க. அவங்க எங்க, அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. நீங்க அவங்க, நீங்க
4: ஃபாரூக்
0: சுவைதா நீங்க சொல்லுங்க. எங்க நீங்க பேசுங்க.
4: அடுத்த
0: லோகிதா.
1: இனிய மதிய வணக்கம் ஃபாரூக், அஸ்ஸலாமு அலைக்கும்.
4: மதிய வணக்கம், வாலைக்கும் அஸ்ஸலாம்.
0: அடுத்தது கலைச்செல்வி அம்மா.
5: மதிய வணக்கம் ஃபாரூக்.
4: மதிய வணக்கம் கலைச்செல்வி அம்மா. எங்க நாட்டுடைய பாடகி கலைச்செல்வி அம்மா ஞாபகம் தான்.
0: நிச்சயமா நிச்சயமா, அவதான் எங்களை போன வருடம் விட்டு பிரிந்து விட்டாவே. அது என்னைக்கு நினைவு விட்டாலே நிகழ்ச்சி செய்ய.
5: யாரு?
0: கலைச்செல்வி என்று. கலைச்செல்வி என்று நாட்டுப்புற பாடகி. நான் வேணுமென அந்த பாடலை இன்று எடுத்து வருகிறேன் பாருங்கள். எங்கள் காற்றலையில் மிகவும் நெருங்கிய அன்பு உறவு, எந்த நேரமும் வாயார அழைத்த வண்ணம் காற்றலையில் தான் வந்து பேசுவார் இரவு பகலாக. அவர் கொரோனா தொற்றால் சென்ற வருடம் சிறிய வயதுதான், 35 வயசு தான் அவருக்கு.
5: எந்த நாடு?
0: இந்தியாவை சேர்ந்தவர் அவர்.
5: இவர்
0: வந்து இந்தியாவை சேர்ந்தவர். இப்பொழுது இவர் இருப்பது வந்து சவுதி அரேபியாவில். இவரை மன்னரா போட்டிருக்காங்க. இவர் தான் ஆட்சி. காதல் மன்னனா போட்டிருக்காங்க. இந்த ஆட்சி வந்து காதல் மன்னன் சைட்ல தான் போட்டிருக்கு. இவர சும்மா இல்ல. இவர் நாட்டு ஆள போக இல்ல, காதலத்தான் ஆள போய் இல்ல இல்ல, காதல மட்டும்தான் ஆளுவார். இவர் காதல மட்டும்தான் ஆளுவார். மற்றது இவர் எங்களுடைய மொன்றியல் தமிழ் வானொலியின் கடை குட்டி சிங்கம். அந்த கடைசி இந்த சின்ன குட்டி சிங்கம், அந்த எந்த இப்ப மிருகமோ அல்லாட்டி மனிதர்களையோ எது வேண்டாலும் குட்டியா கடைசியா பிறக்கிற குட்டி சரியான குழப்படி செய்யும், தெரியுமா? சரியா குழப்படி செய்யும், சொல்வழி கேட்காம. அதே மாதிரிதான் இவர் அடக்கவே முடியாது. அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து போட்டு போட்டேன்னு சொல்லிடுவார். முதலாவது இப்ப சொன்ன பாருங்க, அவருக்கு ஒரு நல்ல பட்டம் மன்னன் என்று கொடுக்க சவுதி அரேபியாக. இல்ல, நான் காதல் மன்னன். அப்ப யோசிச்சு பாருங்க எப்படி என்ன. இப்ப இப்ப மட்டக்களப்புல காதல் மன்னன் வந்து எங்கட லோகிதா. நீங்க நம்பாம இருக்கிறீங்களா? அவர் எதுக்கா வீடியோ போடுறீங்க? அவர் எல்லாம் காதலோட தான் அந்த வீடியோ போடுறது.
5: நயன்தாரா
1: அந்த ரேஞ்சில இருக்கா சொன்னாலும் காரியம் லேட்டு கொள்றதுக்கு நம்ம மூஞ்சிக்கு.
0: லோகிதா என்ன தாரா, என்ன தாரா வேணும் உங்களுக்கு? என்ன தாரா இல்ல இன்னொருக்கா சொல்லுங்க ஐயா, என்ன தாரா உங்களுக்கு? பக்கத்துல பாருங்க, சேற்று குளம் இருக்கும், அதுக்கு ரெண்டு மூணு தாரா நிக்குதாண்டு. சுத்தி பாருங்க, சுத்தி பாருங்க.
1: பெரிய குளத்துக்கு எல்லாம் வசிக்கிறேன் நான், அதை விட சில்லித்தாள வாங்க நிறைய கிடக்குதாக்கா இங்க.
0: அப்ப பேருந்து என்ன? அப்ப இவ சொல்றது சரி, தாராதான். சரியா, சரி. இப்ப நாங்க ஃபாரூக் கூட கவிதையை கேட்போம். கேட்டுட்டு அவரை அவர் வேலையில் இருப்பார். ஃபாரூக் எங்க உங்களோட கவிதையை கொண்டு வந்து, இது இப்ப நீங்க என்ன விலை அழகைக்கு தான் கொண்டு வந்திருக்கீங்க?

0: நூலில் செய்த சேலையோ நடந்து வந்த சோலையோ. வரமாட்டுதம்மா.
1: ஏன் வரமாட்டது? சேலையோட நிக்குதான்.
0: என்ன
1: கடைசி என்னையா சொன்னீங்க? ஆனந்த தெப்பம் என்னத்துக்கு வருது?
0: நீதானே
1: நீதானந்த நீதானே ஆனந்த தெப்பம் பாருங்க. அந்த பெண்களை பார்த்து எப்படி எல்லாம் வர்ணிக்க ஆசைப்படுகிறார்கள் என்று. அட கடவுளே, சரி நீங்க நீங்க சொல்ற இந்த பெண் எங்க இருக்கிற? மனசுல இருக்கிறாரா? இல்ல இப்ப நான் ஏன் கேட்டேன்டா, எங்களுக்கு ஸ்னோ கொட்டுற நேரம் அவன் இந்த பக்கம் வந்தாண்டா கொஞ்சம் வெப்பமா இருக்கும்.
0: அதுக்குதான்
1: இப்ப இந்த கவிதை திருப்பி வருமா உங்களுக்கு? சரி, எங்க எடுத்து வாங்க.
0: கண்ணின் நீளங்கள் நான் கண்டு நின்றேன், உன் கண்ணின் நீளங்கள் நான் கண்டு நின்றேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டு.
1: கண்ணின்
0: நீளங்கள் நான் கண்டு நின்றேன், ஆகாயம் ரெண்டாக மண் மீது கண்டேன். வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ, வாசமான முல்லையோ வானவில்லின் பிள்ளையோ, பூவில் நெய்த சோலையோ நடந்து வந்த சோலையோ, புலிகள் படாத சிற்பம் உன்னை கண்டால் எனக்கு வெப்பம், நீதானே ஆனந்த செப்பம்.
1: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் சொன்னதையே திருப்பி சொல்றீங்க. நான் உண்மையா நல்ல அருமை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: நன்றி.
1: அவர் கவிதையை சொல்லிவிட்டு போயிட்டார் பாருங்க. அவர் ரசிச்சதை உண்மையா என்ன விலை அழகே அந்த பாடலுக்கு அவர் எடுத்து வந்து விட்டார். சிற்பம் சொப்பம் வெப்பம் மண்டு. இப்ப நீங்க லோகிதா, சாரி லோகிதா வாங்க. இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் சுகைதா நீங்க கவிதையோட வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சுகைதா?
2: என்ன
1: விலை அழகை கண்டு வியந்து போகிறேன் அந்த பாட்டா? எடுத்து வாங்கோ, வாசிங்கோ.
2: வாசிக்கிறேன். மலரு முன்னே மடிந்த மொட்டு ஆயிஷா. அண்மையில் ஒரு சிறுமி கடத்தப்பட்டு

0: இருந்தால் அவளுக்காக எழுதியது. விடியலும் விலைவாசி பட்டியலும் விடியும் போது திசை திருப்பியது சிறுமியின் மரணம். விடியலும் விலைவாசி பட்டியலில் விடியும் போது திசை திருப்பியது சிறுமியின் மரணம். காடையரின் கைவரிசை கலங்க வைத்த பொழுதாகி ஒவ்வொரு விடியலும் இனிவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாய். ஒவ்வொரு விடியலும் இனிவரும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாய். பெற்றோரின் கவனக்குறைவு, பெண் பிள்ளைகள் என்ன, ஆண் பிள்ளைகள் வளர்ப்பில் கூட அக்கறை காட்டுங்கள். பெற்றோரின் கவனக்குறைவு, ஆண் பிள்ளைகள் என்ன, பெண் பிள்ளைகள் வளர்ப்பில் கூட அக்கறை காட்டுங்கள். கொரோனாவின் பிடியில் மீளவில்லை இன்னும், கொரோனாவின் பிடியில் மீளவில்லை இன்னும், டெங்குவும் அம்மை நோயும் அதிகமாய் பாதித்து மண்ணெண்ணைக்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்குமாய் பெற்றோரும் பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கதியாய் நிற்கையிலே, மண்ணெண்ணைக்கும் டீசலுக்கும் பெட்ரோலுக்குமாய் பெற்றோரும் பிள்ளைகளும் நடுத்தருவில் நிற்கதியாய் நிற்கையிலே, இத்தனையும் பெரிதல்லவென ஒட்டுமொத்த மக்களையுமே துயரத்தில் ஆழ்த்தியது குழந்தை எரிப்பு இன்னும் நீங்கவில்லை இதயம் விட்டு. இத்தனையும் பெரிதல்லவென ஒட்டுமொத்தமாய் மக்களையுமே துயரத்தில் ஆழ்த்தியது குழந்தை எரிப்பு இன்னும் நீங்கவில்லை இதயம் விட்டு. இது மட்டுமா, அடுக்கிக் கொண்டே போகலாம். குழந்தை தொடக்கம் குமர்கள் கூட வக்கிர புத்தியால் வஞ்சித்து வதைத்து புதைத்து பதைக்க துடிக்க மண்ணறக்கி அனுப்பிய பாவிகளே. இது மட்டுமா, அடுக்கிக் கொண்டே போகலாம். குழந்தை தொடக்கம் குமரிகள் கூட வக்கிர புத்தியால் வஞ்சித்து வதைத்து புதைத்து பதைக்க துடிக்க மண்ணறக்கி அனுப்பிய பாவிகளே. அப்பாவிகளை அல்லவா அப்பாவிகளை அல்லவா அழித்தீர்கள். பாதையோரச் சிறுமிகளே நீங்களும் பத்திரம், பாதையோரச் சிறுமிகளே நீங்களும் பத்திரம். ஏன், எதற்காக, எப்படி என கேள்விகள் எழுந்தாலும் இப்படியும் இருக்கலாமோ என சந்தேகம் எழத்தானே செய்கிறது. ஏன், எதற்காக, எப்படி என கேள்விகள் எழுந்தாலும் இப்படியும் இருக்கலாமோ என சந்தேகங்கள் எழத்தானே செய்கிறது. பணம் பதவி அந்தஸ்து என உயர பறக்க நினைக்கையிலே பாவம் இந்த பரிதாப மரணங்கள். பணம் பதவி அந்தஸ்து என உயர பறக்கையிலே பாவம் இந்த பரிதாப மரணங்கள். குற்றமே செய்ய தெரியாத குழந்தை இவள், குற்றமே செய்ய தெரியாத குழந்தை இவள் என்ன பாவம் செய்திருப்பாள். குறைகளை மறைப்போம், விமர்சனம் தவிப்போம், மரணம் நம்மையும் விட்டுடாது பிரார்த்திப்போம். ஆண்டவனின் நாட்டத்தை யார் அறிவார், ஆண்டவனின் நாட்டத்தை யார் அறிவார். பிறப்பும் இறப்பும் இடையில் வாழ்வும் ஆட்சியும் மாட்சியும் அக்கிரமங்களும் அவனன்று அசையாத எதுவுமே. இருந்து முறைவா ஏந்துகிறோம் இருகரமேந்தி, இருந்தும் இறைவா ஏந்துகிறோம் இருகரமேந்தி. இன்னுமோ ராயிஷாவுக்கு வேண்டாமே இவ்வளப்பு செய்த பிள்ளை பொறுத்தருள்வாய். பிரார்த்தனைகள். நன்றி.
1: அருமை, உண்மையா அந்த கவிதையை கேட்க எங்களுக்கு அது. இந்த குழந்தை மட்டும் இல்லை, பல சின்ன சின்ன பெண் குழந்தைகளுக்கு பல அடுத்தடுத்து இப்போ இங்கே ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதெல்லாம்
2: நிறைய வவுனியாவில் ஒரு பிள்ளை இந்த ஓயர் படிக்கிற பிள்ளை ஆரம்பத்திலே அந்த பிள்ளையை கொண்டு போனார்கள், கட்டினார்கள்.
1: ஆமா,
2: நிறையவே
1: உண்மைதான்.
2: கேள்விப்பட்டேன். வரம கூட கண்ணுகள் கிட்ட வந்துட்டு காசு எடுக்கிற மாதிரி தெரிய
3: இல்லை. எனக்கு
1: ஐயா வறுமைக்காண்டி இன்னொருவர் இன்னொருவருடைய உயிரை மாய்த்து கொள்வதா வறுமைக்காக?
2: அதுதான், ஆனா சரியாக தெரியவில்லை. இனி எல்லாரும் ஒரே நேரத்தில் கடத்தப்படும் போது சந்தேகிக்க வேண்டிய
1: ஒன்றுதான். நிச்சயம்தான், உண்மை உண்மையிலேயே மிக கவலையாக இருக்கிறது. அது கரைச்செல்வி அம்மா உங்கள்ட்ட சுவேதா நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க.
2: புதிய பாடலா பழைய? கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுமோ?
1: கண்கள் இரண்டும் இனி உம்மை கண்டு பேசுமோ? அதானே
2: காலமினை கொண்டு சேர்க்குமோ? கண்கள் பாடுங்க.
1: செய்தி சொல்ல யாரும் தூது சொல்லலானே? கண்கள் இரண்டும் நின்று உன்னை கண்டு பேசுமோ?
3: சூப்பர் அக்கா, சூப்பர்.

0: சும்மா நல்ல பாட்டு இல்லையா? ம், அப்ப இந்த காலத்துல
1: மறந்துட்டது.
0: இந்த காலத்துல அந்த ஒரு வரி பாட முடியாது. கனையாளி என்ற கனையாளியே இல்ல, கஷ்டம் வந்துட்டுதப்பா, அதனால மனவாழ்ந்த மட்டும் கூப்பிடலாம். ம், நல்ல ஒரு பாடல் என்ன, அருமையான பாடல் அல்ல, நல்ல பாடலை கேட்டிருக்கீங்க. அந்த பாடல் நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த பாடல் காட்டிலைக்கு வரப்போகுது. இந்த காட்டிலையில் சில நேரம் ஒரு பாடல் அடிக்கடி வரும், சில நேரத்தில் சில பாடலும் வராது. இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்தது நல்ல ஒரு பாடல். முதல்ல இப்போ இந்த பாடின பெண் குரல் யார் யாருன்னு சொல்லுங்க. ஒன்று சுவைதா பாடினீங்க, நான் பாடினோன்னே இல்லையா?
1: நானும் நீங்கள்
0: ஐயோ, அடுத்தது கலைக்கல்வி அம்மா பாடினா இன்னொரு பெண்ணும் பாடி இருக்கிறார் பாருங்க. இதுக்குள்ள
2: உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் நின்று உண்மை கண்டு பேசுமோ.
3: லோகிதா நீ சண்டை
0: பாருங்க.
2: உண்மை கண்டு பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கண்டு பேசுமோ, கண்கள் இரண்டும் நின்று உண்மை கண்டு பேசுமோ.
0: இது இது இது சுவைகா, இது சுவைகா, இது லோகித மீரா. லோகித மீரா பாடி இருக்கிற முதல்ல மீரா
1: பாட்டு.
0: சரி, இப்ப கலைச்செல்வி அம்மா நீங்க கவிதை வச்சிருக்கீங்களா? யாரு சுகைதா, நீங்க அந்த என்ன விலை அழகிக்கு ஒரு கவிதை, குட்டி கவிதை கொண்டு வாங்க. சரியா, எடுக்க எழுத வேணும். அப்படி எங்க எங்க கலைச்செல்வி அம்மா உங்கள்ட்ட கவிதை இருக்குமா?
3: கவிதை வச்சிருக்கல. கவிதை இல்ல, நான் ஒரு ஒரு தத்துவ பாடல் உண்டு.
0: பாட போறீங்களா? பாடுங்க. இது கவிதை நிகழ்ச்சி என்னாலும் பரவாயில்ல, பாட விட்டா இந்த பிடிக்கல உங்களை. எங்க
2: சிந்தித்தால் சிரிப்பு வரும், மனம் நொந்தால் அழுகை வரும், சிந்தையும் செயலால் மாறி மாறி வரும் மானிடன் வாழ்வினிலே. மோசடி பாதையிலே காசினை பிடித்தாலும், பாசமுடன் புகழ் பாடி பல பேரும் வரவேற்பார். பாசமில்லாத

நொந்தால் அழுகை வரும், வனம் தெளியே திரியும் பறவை மிருகமெல்லாம், வயிற்று பசியாலே மனதிலே சிறந்த

0: மனம் நொந்தால் அழுகை வரும். நன்றி நன்றி.
1: அருமை. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் கலைச்செல்வி அம்மா? உங்களுக்கு
0: எனக்கா
1: உங்களுக்கு விரும்பிய பாட்டு?
0: என்ன படம் ஞாபகம் இல்ல. பூப்பறிக்கும் நேரத்திலே அடிச்சு போனதுமா அந்த பாடல்.
1: படம் என்ன? என்ன
0: தொகுத்த
1: படம்? என்ன பூ?
0: தொகுத்த மனிதன் எடுத்து போவதை பார்த்துக்கம்மா. பூ பூ இது என்ன படம் எனக்கு
1: படம் படம் சொல்லுங்க. என்ன நீங்க சொல்ற சில பாடல்கள் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இது நான் நான் பிறக்க முதல் வந்த பாட்டாகும் இல்ல?
0: இதே தமிழ் படத்தில்
1: இதே
0: அந்த பாடல் எல்லாம் நடுத்தர பாடலுமா? அது நடுத்தர பாடல்
1: சொல்லுங்க. இதே தாமரையில
0: யாரோடு யார் என்ற கேள்வி விதி வந்து விடை சொல்லுமா? கடலோடு நதி கூட காயம் என் பொன்னீர் காயாதம்மா. அந்த பாடல் தாருங்க.
1: யாரோடு யார் என்ற
0: கேள்வி
1: கேள்வி சரியா இருக்கணும். வரி அண்டைக்கு ஒரு நாள் அந்த வரி நானும் தேடு தேடு தேடி பக்கத்து வீட்டை ஓடி பின் வீட்டை ஓடி இப்போ இந்த நான் அடுத்த இடப்பக்கம் இருக்கிற வீட்டை ஓடி முன் வீட்டை ஓடி நான் கிடைச்சி ஓடி அது கிடைச்சி போன. சரி இப்ப நோய்தான், நீங்க சொல்லுங்க உங்களோட கவிதை என்ன?
2: எழுதி
1: கொண்டிருக்கேன். இல்ல இல்ல எழுதி முடியுங்க. எழுதி முடியுங்க. எழுதி முடியுங்க.
2: பரவாயில்ல நான் எனக்கு அதுக்கு அப்புறம் போன் சப்போர்ட் பண்ணாத பண்ணுமோ பண்ணாத தெரியாதக்கா.
1: அப்ப சொல்லுங்க உங்களோட
2: ஏற்றதாக கேப்டன் மகள் திரைப்படத்தில் எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று அடியேதோ உன்னிடம் இருக்கிறது.
1: அது என்ன ஐயா உண்மையிலே? அவரும் பாடுறாரு. என்ன என்னத்தை அவர் சொன்னார்ன்றதுதான் இது காலமும் நான் ஏங்கி தவிக்கிறது. சொல்லுங்க. ஒரு
2: சங்கு கழுத்தை ஆசி மணிகள் தடவுகின்றதே அதுவா, தடவுகின்றதே அதுவா. அவக்கா அவனுக்கே தெரியாதாக்கா, அவனும் தேடுறான் நான் என்ன என்னன்னு தேடுறான். பாரு கொஞ்சம் அதுதான் அழகிட உச்சமாக இருக்குதாக்கா.
1: கண்டுபிடிக்க
2: என்ன விலை அழ இன்னும் கண்டுபிடிக்கலக்கா. இந்த அவன் அந்த மதனோ ரதியோ மங்கையா என்னண்டு ரதியா ஊர்வசியா மேனகையா என்று தெரியாத அளவுல அவன் திண்டாடுறான் அந்த அவள் காதலிதான். அவள் அழக ஒவ்வொண்ட ஒன்றையும்
1: ஒன்று. ஆனா அப்படி என்ன இருக்க போகுது? எந்த பெண்ணிலும் இல்லாததொன்று என்ன இருக்குன்னா அது எனக்குண்டா தெரியல. அந்த ஆனா ஒன்றே ஒன்று
2: அழக இருக்கு. அதை தானே அவ்வளவு அழகுன்னு சொல்றானாக்கு. அவ்வளவு அழகு இருக்குது, எனக்கே கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அங்கு கழுத்த பாசி மணி பழகி போகுதுன்னா அதுவும் அழகா அந்த அழகா.
1: அது இல்ல அது என்ன இல்ல இல்ல பாருங்க. அவன் ஒவ்வொன்றையும் சொல்ற ஒவ்வொன்றும் எல்லா பெண்களிலும் இருக்கு. இது எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று தான் இவன் தேடுறான். அதுல
2: இல்ல
1: ஆனா சொன்னதவனும் எல்லா பெண்ணிலும் இருக்கே இல்ல இருக்கே. அவ கொம்பு ஒன்றுதான் இல்ல, அது அவக்கு இருந்திருந்தா சொல்லி இருக்கலாம்.
2: நல்ல
1: ஒரு பாடல் அது சொல்லுங்க.
2: நான் எழுதிட்டேன் குறையாத்தான் இருக்கா நிறைவா இல்லை என்ற சொற்ப நேரத்துக்குள்ள எழுதுறதுக்காக வந்து தோகை மயிலா யாடி தோடி ராகம் பாடி வசந்தத்தை நாடி வைகையில் நீராடி உன் உயிரோடு போராடி இந்திரலோகமாய் எண்ணியபடி ஏங்குகிறேன் அடி உன் அழகை நாடி என்ன விலை என்று கூறு சிபி சக்கரவர்த்தியாய் ஆகுகிறேன் உன் திருவடியில் அதிகரிக்கும் விலைவாசி அகிலத்தை ஆண்டாலும் அன்னம் தண்ணி உண்ணாமல் உன் அழகுக்காய் விலை தருவேன் உன்னோடு நான் வாழ என்ன விலை என்று கூறு என்னை நானே அருகின்றேன் கோவை பழமோ எண்ணுகின்றேன் செவ்விதழ் என்று அறிகின்றேன் என்ன விலை என்று கூறு எண்ணிய விலை நான் தாரேன். பாராட்டிருங்க
1: சரி நீங்க சொல்லுங்க.
2: தோகை மயிலாய் ஆடி தோடிரதாகம் பாடி வசந்தத்தை நாடி வைகையில் நீராடி உன் உயிரோடு போராடி இந்திரலோகமாய் எண்ணியபடி ஏங்குகிறேன் அடி உன் அழகை நாடி என்ன விலை என்று கூறு சிவி சக்கரவர்த்தியாய் ஆகிறேன் உன் திருவடியில் அதிகரிக்கும் விலைவாசி அகிலத்தை ஆண்டாலும் அன்னன் தண்ணி உண்ணாமல் உன் அழகுக்காய் விலை தருவேன் உன்னோடு நான் வாழ என்ன விலை என்று கூறு என்னை நானே தருகின்றேன் கொவ்வை பழமோ எண்ணுகின்றேன் செவ்விதல் என்று அறிகின்றேன் என்ன விலை என்று கூறு எண்ணிய விலை நான் தாரேன் அப்படியே வருதாக்கா அவரோட தலைமுடி எல்லாம் பற்றி ஒன்றா ஒன்றா எழுதுறதுக்கு தான் பிளான் பண்ணினேன் இனி நேரமும் ஒரு
1: பக்கம் பேப்பரும் முடிஞ்சு போச்சு இல்ல
2: இல்ல பென்னும் பேப்பரும் இருக்குதாக்கா எனக்கு நேரம் கை கொடுக்கல அடுத்த இடத்துல
1: போன் கை கொடுக்கல
2: அடுத்த இடத்துல
1: நிக்கிறேன்னா
2: போன் ஒரு பக்கம் கை கொடுக்கல இல்லாட்டி நான் கொஞ்சம் அக்கா நான் வெஜிடபிள் அதை எழுதி போட்டு தருவேன் சொன்னாலும் கை
1: கொடுக்காது
2: சந்தர்ப்பத்தில் நான்
1: நன்றி மீண்டும் நீங்க இணைஞ்சு கொள்ளலாம் பேந்தொரு கவிதையோட அவங்க கலைச்சொல்லி அம்மா நன்றி உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி காற்றில இணைந்து கொள்ளும் அன்பு உறவு வணக்கம் சேவூர் செல்வகுமார் வாங்க நீண்ட நாட்களுக்கு பின்பாக அழைப்புக்கு வருகிறீங்க வாங்க செல்வகுமார்
3: நல்லா இருக்கீங்களாம்மா
1: நான் நல்லா இருக்கிறேன் நேற்று தான் உங்களை நான் சிந்தித்தேன் உங்களையும் உங்களுடைய குழந்தைகள் மனைவி நினைவு நீங்கள் இப்பொழுது அழைக்கும் போது நான் அதை ஆச்சரியப்படுகிறேன் ஏனென்றால் நேற்று நான் உங்களை பற்றி சிந்தித்தேன் உங்களுடைய குழந்தைகள் பேசிய பேச்சு அவர்களுடைய அந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் சிந்தித்தேன் இன்றைக்கு நீங்கள் அழைக்கிறீங்க அது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கிறது இல்லையா எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார் நீங்க
3: நல்லா இருக்கங்க நீங்க நல்லா இருக்கீங்களா
1: நான் நல்லா இருக்கேன் மனைவி பிள்ளைகள் கூட்டிங்க எல்லாம் எப்படி இருக்காங்க
3: எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க மனைவி ராஜேஸ்வரி சந்தியா கிருஷ்ணா எல்லாரும்
1: சந்தியா கிருஷ்ணா அவர்களுடைய சொல்லுங்க
3: நாங்களும் நீண்ட நாட்களாக சரி கால் பண்ணணும் பண்ணணும்ட்டு டைம் கேக்கறதுனால போன் பண்ண முடியல உங்களுக்கு
1: நிச்சயமா இப்ப இந்த காலம் இந்த காலகட்டத்துல அந்த நோய் வந்து எல்லாரையும் ஏதோ ஒரு வகையில முடக்கி விட்டு விட்டது இல்லையா
3: இன்னும் என்ன ஞாபகம் வச்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி
1: ஐயோ நாங்க மறக்கவே மாட்டோம் சேவூர் செல்வகுமார் உண்மையிலேயே அந்த நீங்கள் எல்லோரும் வந்து பேசிய பேச்சும் அந்த இனிமையான கம்பீரமான பேச்சு உங்களோட குழந்தைகளுடைய சுவையான மழலை குழல் அவர்களுடைய அந்த விளம்பரம் எங்களோட காற்றலையில் வரும் அதெல்லாம் இருக்கிறது எங்களிடம் அது அதையெல்லாம் மறப்போம்மா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீங்க சரி
3: பச்சை
1: கிளையா பறந்து எப்பவும் அந்த ஞாபகமும் அன்பும் மாறாது சேவூர் செல்வகுமார் அது கடைசி மட்டும் மனிதனாக பிறந்தால் அன்பு என்ற ஒன்று எப்பவும் தான் அது எவ்வளவு தான் எவ்வளவு தான் நீங்கள் பாருங்கள் ஒரு இரண்டு பகைவர்களுக்கிடையே முன்னால் வந்து நீங்கள் ஒரு அந்த பகைவனாக இருப்பவனிடம் நீங்கள் அழுது பாருங்கள் இறங்கி விடுவான் உண்மையிலேயே அந்த அன்பு என்ற ஒன்று மனிதனிடையே இருக்கிறது உள்ளுக்குள்ள அதை வழிகாட்டாமல் சும்மா நாங்கள்
3: ஒரு விரோதியிடம் போயிட்டு நம்ம நிற்கும் போதே நம்மளை பார்த்த உடனே அடிக்கணும்னு தோணி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாம அவனை பார்த்து ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டா போதும் அடிக்கிறதே நிறுத்திடுவாங்க
1: ஆனா ஆனா ஒன்று சொல்றேன் செல்வகுமார் எங்கட தாயகத்துல போற கொஞ்ச நாளைக்கு முதல் விழுந்தது இல்ல அடி அவங்க நிறுத்தேல் அழுது அழுதுன்னு நிறுத்தேல் இப்ப நடந்தது இல்ல இப்ப அந்த குழப்பம் எல்லாம் செய்தது என்று சொல்லி அந்த ஜெயில இருந்து வந்தவர்கள் ஏதோ செய்ததுன்னு சொல்லி அடித்தார்கள் இல்லை பிடிச்சு வச்சு அப்ப அவர்களை அந்த அடியை அவர்கள் நிறுத்தவில்லை ஏன்னா அவர்கள் செய்தது கொடூரமான விடயம் அப்ப அதனால அவளை அழுதும் விடவில்லை அவர்கள் அடி விழுந்தது எங்களுக்கு இரக்கமா இருந்தது அட ஏன் இப்படி செய்கிறார்கள் என்ன செய்தாலும் மனிதன் இல்லவா அந்த வலி இருக்கும் நீங்க அந்த பாட்டு கேட்டீங்களா என்ன விலை அழகே பாடல்
3: எனக்கு வந்து நீங்க நல்லா இருக்கும் அந்த பாட்டு
1: அந்த பாட்டு உங்களுக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த கவிதை நிகழ்ச்சியே நான் உங்களுக்கு கவிதை வரும் தானே வராதா
3: கவிதை வரும் அது வராதுனால
1: எடுத்து வாங்க, எடுத்து வாங்க செல்வகுமார். நீங்க
3: ஒரு ஒரு சில வார்த்தைகள் மட்டும்
1: எடுத்து வாங்க, எடுத்து வாங்க. ஒரு சில வார்த்தைகள் இருந்தாலும் எடுத்து வாங்க.
4: குறைகளே இல்லாத குடும்பத்தில் பிறந்தது தவறு செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. குறைகளே இல்லாத குடும்பத்தில் தவறே செய்யாத மனிதன் இன்னும் இதுவரை பிறக்கவே இல்லை. உன்னை மட்டும் குறை கூற உத்தமன் யாரும் பிறக்கவில்லை. கவலையை விடு.
1: சூப்பர், நல்ல உண்மையா, நல்ல ஒரு கவிதை. உண்மையிலே என்ன பாட்டு சொன்னீங்க நீங்க செல்வகுமார்?
3: படம் பேர் ஞாபகம் இருந்தது,
1: மறந்துட்டேன்.
3: என்ன
1: பாட்டு?
3: எங்க வீட்டு பிள்ளையில இருந்து மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டு. அதாவது யாரு எது பகையானாலும் ஒருத்தருக்கு உதவுறதுக்குன்னு கடவுள்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா?
1: இருக்க வேண்டும், நிச்சயமா இருக்கிறது.
3: அந்த பாடல் வந்து இன்னும் அந்த பாட்டு இந்த பாட்டை கூட போட்டுருங்க.
1: பகை அது மலருக்கு தென்றல் நல்லா இருக்கும், அதை எடுத்து வருகிறேன். மிகவும் பிடிக்கும்,
3: போட்டுருங்க. காரணம் என்னன்னா, அதாவது ஒருத்தர் வந்து நம்பி நம்ம இருந்துட்டே இருந்தா கூட அவன் கை விட்டுட்டா கூட நம்ம துணைக்கா கடவுள் ஒருத்தர் இருப்பார். அவ்வளவுதான், கடவுளை நம்பினவர்
1: கைவிடப்பட மாட்டார் இல்லையா? கடவுள் என்பது அன்பு, அன்புதான், அன்புதான் கடவுள்.
3: அவங்க கடவுள் கைவிட மாட்டார்,
1: மாட்டார், மாட்டார். நன்றி.
3: கல்லையே நினைத்து நம்ம வழிபட்டாலும் அந்த கல்லும் ஒரு நாள் நம்மளுக்கு கடவுளாக்க தெரியும்,
1: தெரியும்.
3: நாங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்சி வெயில், அதாவது சூரியன் வந்து உச்சத்துல வர இடம் வேலூர்.
1: வேலூர்,
3: ஆமா, வேலூர், ஆரணி இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த சம்மர் டைம்ல வந்து வெயில் வந்து அதிகமா இருக்கும். சாதாரண குளிர் அந்த குளிர் நாட்கள் வரும் இல்லீங்களா, அந்த டைம் பனி டைம் பனி நாள்ல வந்தா கூட இங்க கொஞ்சம் வெப்பம் அதிகமா தான்,
1: வெப்பம் அதிகமா இருக்கும்.
3: ஆமா ஆமா, சாதாரண மழை டைம் நம்ம மார்கழி மாசம் எல்லாம் வந்தா கூட
1: வீட்டுல
3: ஏசி
1: இருக்கும் நினைக்கிறேன். அது வந்து கொரோனா வாலியா ஏசி?
3: இல்ல இல்ல, அவன் லைக் இல்ல. அதாவது வீட்ல இருக்கறவங்க வந்து ஏசி வேணாம், ஃபேன் காத்தே நல்லா இருக்கும் அப்படின்னு. சில இடத்துல போக சொல்ல அது அது வந்து என்ன சொல்றதுங்க, பிடிக்கல அவங்களுக்கு, தலைவலி வந்துரு,
1: தலைவலி சில பேருக்கு வரும் அந்த ஏசில இருந்தா.
3: இப்போ ஹாஸ்பிடல், ஹாஸ்பிடல், இப்போ ஹோட்டல் இந்த இடத்துல போனீங்கன்னாக்கா ஏசி போட்டுருப்பாங்க, கூடவே அந்த ரூம் ஸ்ப்ரேயும் போட்டுருன்றாங்க இல்லீங்களா,
1: தலைவலி வரும்.
3: அந்த ஆமா, அந்த ஸ்மெல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவலி வந்துடும், அதனால ஏசி
1: வேண்டாம்
3: வெறுப்பாயிடு. ஜன்னல் திறந்து விட்டாலும் சில நைட் ஆனா அது கூலி என்ன சொல்றது, கூலிங் ஆயிடும் ரூம்.
1: ஆமா, ஃபேன் போதும், ஃபேன் போதும், ஃபேன் இருந்தா அது கொஞ்சம்
3: ஓடிட்டா இருக்கு.
1: நல்லது செல்வகுமார், நன்றி, நன்றி நீங்க வந்து பேசியதுக்கு. அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க, செல்ல குட்டிகளை நான் கேட்டேன்னு சொல்லுங்க, சரியா?
3: நன்றி,
1: மனைவியையும்
3: கேட்டேன். இந்த பாடலோடு இணைத்துக் கொள்கிறேன் நண்பர்கள் வந்து வாழ்மதல் சுக்கரன், சுக்கரன், சுக்கரன், விஜய் சுக்கரனும் ராஜீவ்காந்தி.
1: மற்றது எங்கட பாரிவள்ளலுக்கு திருமணம் வந்து கேள்விப்பட்டிருந்தேன், அனுப்பி இருந்தார்.
3: எனக்கும்
1: பத்திரிகை அனுப்பி இருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல வாழ்த்து, அவருடைய மனமார்ந்த உளமார்ந்த வாழ்த்துக்களை மொன்றியல் தமிழ் வானொலி அவருக்கு அளிக்கிறது. என் அன்பு உறவுகள் எல்லோரும் வாழ்த்துவார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அவர் ஒரு அறிவிப்பாளராக இங்கே இருந்திருக்கிறார், அன்பு உறவாக இருந்திருக்கிறார். மற்ற எப்பவும்
3: சுக்கரன், ராஜீவ்காந்தி, பாரிவாளர் மூணு பேரும் இணைந்து நடத்தின காலம்லாம் வந்து ரொம்ப பொன்னான காலம்.
1: நிச்சயமா, உண்மைதான், உண்மைதான். மற்றது அவர்களுடைய வாழ்வு,
3: அவங்க நிகழ்ச்சி கேக்கறதுக்குனே நிறைய பேர் வந்து டைம் ஒதுக்கி வச்சிருப்பாங்க.
1: நிச்சயம்
3: கேட்கணும் அப்படின்றதுக்கு,
1: உண்மைதான்.
3: அந்த அளவுக்கு நல்லா இருக்கு.
1: ஆமா, அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சு கொள்ளுங்க, தெரிவிச்சு கொடுங்க. மீராம்மா
3: வீட்டுக்கே வந்து பத்திரிக்கை கொண்டாருங்க, வாங்க கண்டிப்பா.
1: நல்லது, நன்றி, நன்றி செல்வகுமார் உங்களுக்கு. நன்றி,
3: நன்றி, நன்றி.
1: நேரம் சரியாக இப்பொழுது 1:09 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் காற்றலையில். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோருடைய பாடல்கள் இருக்கிறது. கவிதை கொண்டு வர சொன்னேன், என்ன விலை அழகே. எல்லோருக்கும் பெண்களை வர்ணிக்க தெரிகிறது, அதுக்கு கவிதை கொண்டு வரத்தான் கஷ்டமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் ஒவ்வொருவருடைய பாடலையும் முதல் எடுத்து வரலாம்.

பாடலாக காற்றலைக்கு வருகிற அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். பாடல் போகிறது என்று அதை முடியும் கட்டத்தில் நீங்கள் இணைந்து கொண்டால் உங்களுடைய கவிதைகளை எடுத்து வரலாம். இந்த பாடலுக்கு மிக அருமையாக கவிதைகளை நீங்கள் எழுதலாம். ஏன் நீங்கள் எழுதாமல் இருக்கிறீர்கள், சிந்திக்கிறீர்களென்னு தெரியவில்லை, பார்க்கலாம். சரி, முதலில் லோகிதா, உங்களுடைய எந்த பெண்ணிலும் இல்லாததொன்று கேட்போம் அந்த பாடலை. நானும் இந்த பாடலை உற்று நோக்கிறேன்.

0: யாரோ.
1: கலைச்செழியமா நீங்கள் கேட்ட பாடல் காட்சலைக்கு வந்தது. அடுத்த பாடல் ஃபாரூக், நீங்கள் கேட்ட பாடல் இதாகத்தான் இருக்கும். பாடலை எடுத்து வருகிறேன், கேட்போம். சந்தேகமாகவும் இருக்கிறது, பார்க்கலாம்.

சொன்னது கஜினி என்று சொல்லியிருந்தாள் அல்லவா? அப்போ இது வந்து காக்க காக்க திரைப்படத்தில் நினைக்கிறேன். அது எப்படி ஒருவேளை நீங்கள் படத்தை எப்படி சொன்னீங்களா, இல்லை அப்படி ஒரு படத்தில் இருக்குதா? எல்லாம் குழப்பமாக இருக்கிறதே. சரி, இருந்தாலும் இந்த பாடலை கேட்போம் நாங்கள், சரியா?

அருமையான பாடல். நல்ல காலம், நாம் பிள்ளை விட்டுருந்தா கொஞ்சம் பயந்து பயந்தான் இருந்தேன் இந்த பாட்டு இது சரியான பாட்டான்ட்டு. பார்த்தா அவர் தான் பிள்ளை விட்டுருக்கேன்னு சொல்லிட்டார், படத்தை மாற்றி சொல்லிட்டாரு, சரியான பாட்டை எடுத்துட்டேன். எல்லாம் கடவுள் செயல்ன்னு தான் சொல்ல ஒன்றும். அடுத்த பாடல் இப்படியே கடவுளில் படிய போடலாம். அடுத்த பாடல் எங்களுடைய சுயதா, நீங்கள் கேட்ட பாடல், நல்ல ஒரு பாடல் கேட்போம் பாடலை. பாடல் இவ்வளவு

உண்மையிலேயே இப்போ வருகிற அந்த பாடல் நாங்கள் யூடியூப்பில் எடுக்கிறதுனால அது அந்த இனிமை இல்லாமல் இருக்கிறது சற்று சத்தமாக பார்க்கலாம்.

அருமையான பாடல் உமியா. அந்த பாடல் எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு சலிக்காத ஒரு பாடல். கேட்க கேட்க அந்த பாடலில் சோகம் இருப்பினும் அந்த பாடல் எங்கள் மனதை எல்லாம் கொள்ளை கொண்டு வைத்திருக்கிறது என்றால் அந்த வரிகள் அத்தனை எம்முத்தான வரிகள். அடுத்து எங்களுடைய சேவூர் சிவகுமார், செல்வகுமார் மணிக்கோன் சேவூரிலிருந்து செல்வகுமார் கேட்ட பாடல் மலருக்கு தென்றல் பகையானால். பாடலை எடுத்து வரலாம்.

0: பொருந்திய இந்த பாடல் பெண்களுக்குரிய அந்த சோகத்தோடே உள்ளாந்தமாக எல்லோருக்கும் புரியக்கூடியதாக வரிகளை அமைத்து பாடலை அமைத்து விட்டார்கள். இப்படி எத்தனை திறந்தான் பெண்கள் கத்தி கத்தி பாடினாலும் ஆண்களுக்கு எங்கே இதை புரிய போது? எங்கள் வணக்கம், ஒருத்தர் இணைகிறார் யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு அன்பு உறவு, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்களுடைய ஸ்ரீ நாகவாணி ராஜா கலை செல்வி, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அன்பு உறவு, புதிய உறவு இணைகிறார் யாருன்னு பார்ப்போம். வணக்கம். வணக்கம், காற்றிலையில் இருக்கிறீங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: பேர் ஆனந்தகுமார். அம்மா.
0: ஓ, ஆனந்தகுமார், நீங்க இன்னொரு நம்பர்ல வந்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியவே இல்லையே.
1: இல்ல, இந்த ஒரு நம்பர் தான் மெயினா இருக்கு. அந்த நம்பர் தான் இதா வச்சிருக்கேன்.
0: ஓ,
1: மெயின் நம்பர்.
0: சரி சரி சரி. எப்படி இருக்கீங்க ஆனந்தகுமார்?
1: நல்லா இருக்கா? நல்லா இருக்குமா?
0: நல்லா இருக்கீங்களா? நீங்க ஒரு ஆள் தான் என்ன அக்கா அக்கான்னு எழுதி கொண்டிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு.
1: அப்படியா? எனக்கு எப்படி போடணும்?
0: எங்களுடைய கொஞ்ச நாள் தான். இப்ப என்ன எப்படி கூப்பிடணும் அவர் கேக்குறார். அவர் இவர் மட்டும்தான் என்ன நல்ல வாஞ்சியோட அழகா அக்கான்னு கூப்பிடுறா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு என்ன தமாஷா பேசுறது, அது உங்களுக்கு புரியும் தானே? நீங்க அண்டை பேசி இருக்கீங்க இல்ல எங்களோட, இல்லையா? கேட்டிருக்கீங்க. இப்படித்தான் இவங்க பேசுவாங்க. ராஜா, என்ன சத்தம் போடாம இருக்கிறீங்க? அக்காண்டு கூப்பிட்டதுக்கு பொறாமையா இருக்கிறீங்க போல இருக்கு.
2: சிரிச்சா கெட்ட வேணும் வந்துடும். அதனால நல்லவனா காட்டிக்கிறதுக்கு நடிக்க வேண்டியதா இருக்கு. மௌனமா இருந்து
0: என்ன சொல்லிட்டா? அப்படி அப்படி என்ன சொல்லிட்டாவ?
2: எனக்கும்
0: பிடிக்கும்.
1: கருப்பு சாமின்னு வச்சிருப்பாங்க, கருப்பா இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த மாதிரி வெள்ளசாமின் வச்சிருப்பாங்க, அல்ல இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஆனந்தகுமார்னு வைப்பாங்க, ஆனா ஆனந்தமா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நீங்க அந்த மாதிரி ஏதாவது? ஆமா,
2: இதுக்கு முதல்ல எனக்கு பேர் வந்து ஆரோக்கியசாமி.
1: சரிங்க,
2: இதுக்கு முதல்ல என்னோட பேர் ஆரோக்கியசாமி.
1: சரிங்க,
2: அவரு பேருக்கு பொருத்தம் இல்லாதனால அந்த பேரை நான்
0: மாத்திட்டேன்.
2: முதல்ல போற ஒரு தோசம் இருக்குது.
0: என்ன
2: தோசம்?
0: சந்தோஷம். கல்யாணம் கட்டணும்னா அந்த தோஷம் உங்களுக்கு போயிரும். சந்தோஷம்
2: போயிரும். போயிரும்
0: அதான் நாங்க கல்யாணமே கட்டியல, தோஷம் போகாம இருக்கோம். இது எப்படி கதை சொல்லியமா சிரிக்காம இருக்கீங்க?
3: நன்மை செய்வதனால
0: இல்ல யார்கிட்ட பக்கம் சத்தம் வந்தாது?

0: ராணந்தகுமார் உங்களோட பக்கமா?
1: இல்ல என்கிட்ட இல்லம்மா, என்கிட்ட நான் எதுவுமே என்கிட்ட மொபைல் மட்டும் தான் இருக்கு, மொபைல் தான் கேக்குறேன், மொபைல் தான் பேசுறேன், வேற என்கிட்ட ரேடியோ கிடையாது.
0: ரேடியோ கிடையாது, அப்ப இப்ப நின்றுடுச்சு. இல்ல கலைச்செல்வி அம்மா இருக்கா, நீங்க மெயில் போடுங்க, அவருக்கு பாக்கலாம். அங்கே இருந்து தான் வந்திருக்கு அம்மா உங்களோட பக்கம். ஏதோ நினைக்கிறேன் ஃபேனை போட்டிருக்கீங்க போல இருக்கு. அப்படியா? இல்லையே, கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி பரவாயில்ல, இதை கண்டுபிடிக்கிறது நான் எனக்கு நேரம் போயிடும். சுகைந்தா நீங்கள் கவிதையோட வந்திருக்கிறீங்க தானே?
2: இல்ல மன்னிக்கணும், கவிதை அதுக்குள்ள விசிட்டர்ஸ் வந்துட்டாங்க திடீர்னு, அதான் சொல்லாம நான் உங்கள்கிட்ட வச்சுட்டு போயிட்டேன்.
0: பரவாயில்ல பரவாயில்ல, அது பரவாயில்ல. இப்ப ஆனந்தகுமார் சொல்றாரு தன்னுடைய சந்தோஷம் எல்லாம் போயிட்டு, அப்படித்தான சொன்னீங்க ஆனந்தகுமார்?
1: ஆமா, சந்தோஷமும் இருக்கு, சில சமயத்துல கஷ்டமும் இருக்கு.
0: என்ன இருக்காது அடுத்தது ரெண்டாவது?
1: இல்ல கஷ்டமும் இருக்குங்கிறேன், நம்ம அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையா, அப்போ கஷ்டமா இருக்கு.
0: சரி, அப்ப ஒரு யாருடைய பக்கம் ராஜா, உங்க பக்கமா அந்த கிளிக் கிளிக்னு கேக்குறது?
3: இல்லையே, நானும் போன்ல தான் பேசுறேன், எனக்கு அந்த பட்டன் அமைக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு கம்ப்யூட்டர் தானே?
0: அதானே, அது கலைச்செல்வி அம்மா நீங்க ஒரு கமெண்ட் போட்டுருங்க உங்களோட பக்கம். போட்டீங்களா? சரி போடுங்க, அது போட்டவன் என்னண்டு கதைச்சா அதான். சரி இப்ப சரி இல்லையே, எனக்கு
3: இல்ல சத்தம் போடாதீங்க, இல்ல மேடம் சத்தம் போடாதீங்க சொல்லணும்.
0: ஓ சத்த
3: மாதிரிதா? ஆமா
0: சத்தம்
3: மியூட் போட்டு, நான் மியூட் போட்டுட்டேன்னு சொன்னாங்க அவங்க, நீங்க சொல்லுங்க
0: போட்டு வந்து சொல்லிட்டா. சரி, நாங்க ஆனந்தகுமார்ட கவிதையை முதல் கேட்டுட்டு நாங்க பேசுவோம். ஆனந்தகுமார் உங்களோட கஷ்டம்
1: கவிதையெல்லாம் தெரியாது, அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்ல நானு. நான் ஏதோ ஒரு பாட்டு கேட்கலான்னு வந்தேன்.
0: சரிங்க, பாட்டு சொல்லுங்க. நீங்க என்ன பாட்டு?
1: எனக்கு இந்த அரண்மனைக்குள்ள இருந்து இந்த வான்மதிய வான்மதியங்கிற பாட்டு வேணும்.
0: கஷ்டம் சொல்றீங்க, வான்மதிய கூப்பிடுறீங்க,
1: அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுக்காக
0: பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்களா? பக்கத்து வீட்டுல எல்லாம் வான்மதி இல்ல இல்லையா? யாருமே இல்ல, நான் உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். சரியா? நன்றி நன்றி ஆனந்தகுமார், நன்றி நன்றி
1: நன்றி
3: நன்றி ஆனந்தகுமார்.
0: அண்ணா உங்களுக்கு நன்றி,
3: உங்களோட பேசினது அண்ணா மகிழ்ச்சி. ஆனந்தகுமார் உங்களோட பேசினது மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: நன்றி. நீங்க நீங்க எந்த ஊர்னா எந்த ஊர் தெரிஞ்சுக்கலாமா?
3: நான் இலங்கையில இருக்கிறேன், கொழும்பு.
0: ஸ்ரீலங்காவில இருக்காரு அவர். என்ன ஒரு மாதிரி இழுக்கறீங்க, யாராவது சொல்லுங்கப்பா வாய் திறந்து இருந்தது
4: அழகா பேசினாரு.
0: அந்த கிச்சு கிச்சு சத்தம் தான் இன்னொரு தடவை இன்னொரு அன்பு உறவை சந்திச்சுட்டு. நான் கெட்ட பையன், நான் குட்ட பையன், நான் கெட்ட பையன், ஒருத்தர் வந்துருக்காரு பாருங்க. வணக்கம் லேனின். லேனின்
5: வணக்கம். புலவரே வணக்கம்.
0: யாரு பார்த்து புலவர்ன்றீங்க நீங்க?
5: ஏன்னா
0: எதுக்காக சொல்றீங்க சொல்லுங்க, ரீசன் சொன்ன.
5: கவி கவி கவிதை எல்லாம் யாருமா சொல்லுவா?
0: யாருங்க, நானுங்க கவிதை சொன்னேன் உங்களுக்கு.
5: இல்ல கவிதை சொல்ல சொல்லி டார்ச்சர் பண்றீங்களா?
0: நல்லா இருக்குது, இப்ப வந்த நீங்க சொல்லுங்க முதல்ல கவிதைய சொல்லிட்டு தானே ஆபிட்டாரு. வாங்க சொல்லுங்க, வாங்க நல்ல வாங்க வாங்க. நான் சொன்னா தான் நாங்க உகண்ட ஆக்களை எல்லாம் கூட்டிட்டு வராங்களே இவங்க, அதனால இப்ப நான் கவிதையை விட்டுட்டேன். இன்னைக்கு கவிதை கொண்டு வரீங்கன்னு தான் இருக்கேன்.
5: காற்றலையில் உள்ள அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம்மா.
0: வணக்கமே, அங்க சொல்லுங்க எல்லாரும் வணக்கம். ராஜா வணக்கம், சுகைதா
3: வணக்கம்,
0: லெனின்
5: அண்ணா வணக்கங்க.
4: வணக்கம்.
0: என்னண்ட யார் தம்பி சொன்னது இப்ப இவரை பார்த்து? இந்த கலை கலைச்செல்வி, நீங்க எல்லாரையும் பார்த்து தம்பி சொல்றீங்க, இவர் உங்களோட கூட வயது கூட, நீங்க ஒரு பக்கத்தார்
5: என்ன
0: என்னவில்லை அழகி என்ற பாடலுக்கு கொஞ்சம் அப்படியே ஒட்டி போற மாதிரி ஒரு கவிதை. என்னவில்லை அழகி சொன்ன விலைக்கு வாங்க வருவேன், என்ன விலை என்றாலும் தருவேன். அந்த
3: பாட்டுக்கு
0: சும்மா ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, நான் அழகு என்று அந்த பொய்யில் உயிர் வாழ்வேன். சொல்லுங்க ஐயா, உங்களோட கவிதையை சொல்லுங்க.
5: கவிதை சொல்றேம்மா.
0: சொல்லுங்க.
5: பார் அழகு, பார்க்கும் விழி அழகு, பார்ப்பதெல்லாம் அழகு, இருள் அழகு, அதிலே ஒரு துளி ஒளி அழகு, மலை அழகு, ஆங்கே மழையலை அழகு, ஆண் அழகு, அவன் கொண்ட ஆண்மை அழகு, பெண்மை அழகு, அவள் ஈனும் தாய்மை அழகு, மொழி அழகு, செந்தமிழாயின் அது ஒன்றோ அழகு, உண்மை அழகு, பொதுநல பொய்யும் அழகு, பிறப்பு அழகு, பிறர்க்கெனின் இறப்பும் அழகு, திருமணம் அழகு, மனமிரண்டும் ஒன்றாயின் இல்லறம் அழகு, துன்பம் நீங்கும் துறவரம் அழகு, மானம் காக்கும் மரம் அழகு, மகுடம் கொண்ட சிரம் அழகு, வாரி வழங்கும் கரம் அழகு, மனம் அழகு எனின் யாவும் பேரழகு. அம்மா அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவரு. மீண்டும் ஒரு முறையாமா? பார் அழகு, பார்க்கும் விழி அழகு, பார்ப்பதெல்லாம் அழகு, இருள் அழகு, அதிலே ஒரு துளி ஒளி அழகு, மலை அழகு, ஆங்கே பொழியும் மழை அழகு, சிலை அழகு, சிற்பியின் கலை அழகு, ஆண் அழகு, அவன் கொண்ட ஆண்மை அழகு, பெண்மை அழகு, அவள் ஈனும் தாய்மை அழகு, மொழி அழகு, செந்தமிழாயின் அதுவன்றோ அழகு, உண்மை அழகு, பொதுநல பொய்யும் அழகு, பிறப்பு அழகு, பிறர்க்கெனின் இறப்பும் அழகு, திருமணம் அழகு, மனமிரண்டும் ஒன்றாயின் இல்லறம் அழகு, துன்பம் நீக்கும் துறவரம் அழகு, மானம் காக்கும் மரம் அழகு, மகுடம் கொண்ட சிரம் அழகு, வாரி வழங்கும் கரம் அழகு, மனம் அழகு எனின் யாவும் பேரழகு. அவ்வளவுதான் எழுதியிருக்காரு அவரு.
3: கவிதை அழகு, நீங்கள் கவிதை கூறிய மிகவும் அழகு, மிகவும் அழகாக
0: இருந்தது.
5: நன்றி வந்து நீங்க கூகுள் பேஜுக்கு தானே நன்றி
3: சொல்லணும். இல்ல அப்படி இல்ல, அந்த சொல்லும் கவிதை சொல்லுற முறையில தான் அந்த கவிதை அழகு
5: இருக்குது.
3: ரசிச்ச அந்த சந்தத்தோட சொன்னீங்க, அழகா இருந்தது. நல்ல கவிதை, நல்ல கவிதை. கூகுளுக்கு இல்ல, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். கூகுள் நாம் தேடாத விஷயத்தை நீங்க தானே தேடி தந்திருக்கிறீங்க எங்களுக்கு. கூகுள்ல இருந்தாலும் அதை தேடி தந்தது நீங்க, பகிர்ந்ததுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்.
5: ஆமாங்க, சரி நன்றி.
0: சொக்கி போனேன், நான் சொக்கிட்டேன். நான் சொக்கிட்டேன்னு யாரோ ஓடிட்டாங்க போல இருக்கு.
5: யாருன்னு தெரியல.
0: யாருன்னு தெரியலையே. ஆ சரி.
3: ஹலோ
0: ஹலோ. உண்மையா நல்லா இருக்குது, சூப்பர். உண்மையா நல்ல கவிதை, நிதானமாக வாய்ச்சிங்க, சுட்டாலும் அருமையாக கொண்டு வந்தீங்க. உண்மையில என்ன என்ன அழகுன்று இன்றைக்கு தான் நான் நீங்கள் கொண்ட கவிதையிலேருந்து கண்டுபிடிச்சேன். இவ்வளோ நாள் நான் எல்லா இடம் போய் வாரேன். உண்மை தானே ராஜா, இவர் கொண்ட கவிதையில எல்லாம் சுவேதா நீங்க சுவேதா
5: திரைப்படம் பெயர் வந்து காதல் ஜாதி.
0: காதல் ஜாதி. விஜய் விஜயகாந்த் நடித்த படம் அது.
5: இல்லமா அந்த படம் ரிலீஸே ஆகலமா?
0: இல்ல இல்ல, இந்த படம் விஜயகாந்த்.
5: அது வந்து அது ஏழை ஜாதி மாதிரி.
0: அது ஏழை ஜாதியா சொல்லுங்க.
5: ஆமா, ஒரு எழுத்து தானே.
0: சரி சரியா, பாட்டு சொல்லுங்க. என்னன்னு பாப்போம்.
5: அம்மா அது வந்து என்ன மறந்தாலும் உன்னை மறக்கலன்னு ஒரு பாடல் இருக்குமா.
0: என்ன
3: மறந்தாலும் உன்னை மறவாது, வேணாம் உண்டு
5: தரவே இல்ல. இல்ல இல்ல, அந்த பாடல் இல்ல.
0: அப்ப
5: இந்த பாடல் அதிகமா யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க.
0: என்ன இவ்வளவு சத்தமா இருக்குது ராஜா?
5: யார் பக்கமா சவுண்ட் அதிகமா இருக்கு?
0: நானே கேண்டீன்ல நிக்கிறீங்க ராஜா, நீங்க கேண்டீன்ல?
3: இல்ல இல்ல, கேண்டீன்ல இல்ல.
0: என்னை மறந்தாலும், என்னை மறந்தாலும்,
5: என்ன மறந்தாலும் உன்னை மறக்க மனம் கூடுதில்லை. நார்மா,
0: ஓ, உன்னை மறக்க மனம் கூடுதில்லை.
5: ஆமாமா,
0: மனம் கூடுதில்லை.
5: ஆமாமா, இதுல வந்து ரெண்டு ஜென்ஸ் வாய்ஸ் இருக்கும், ஃபெமில வாய்ஸ் இருக்கும்மா. எனக்கு ஃபெமில வாய்ஸ் கொடுங்கமா.
0: ஃபெமில வாய்ஸ் வேணும். எப்போ பார்த்தாலும் நீங்க பெண்கள்ட வாய்ஸ்லாம் கேக்குறீங்க, என்னது?
5: பெண்கள் வாய்ஸ் தானமா கேக்க இனிமையா இருக்கும்.
0: அப்படியா? அப்படியா?
5: ஆமாமா.
3: மனைவி
5: திட்டப்ப நான் ரொம்ப ரசிச்சு கேப்பமா.
0: சூப்பர் சூப்பர்.
5: அதுல பழகிட்டு
0: இப்படி யாராவது சொல்லி இருக்கீங்களா?
3: மனைவி
0: பேச அவர் அப்படி ரசிச்சு ரசிச்சு அந்த சொல்றாரு. பெண்கள்ட குரல் நல்ல மண்டு.
2: பிடிச்சானே, நான் எப்படி சொல்றது என்ன தெரியுமா மீரா? அந்த ஆங்கிற கண்ணாடி இல்லாத பெண்களுக்கு அழகு தெரியாதானே, அவனைதான் அவ்வளவுதான். பெண் கண்ணாடிய அவர் பாத்துருக்காரா? ஆண் கண்ணாடியில பெண்கள் பாக்குறது அப்படி. எப்படி அழகு ரசிக்கிறது யாரு? யாருமே இல்ல.
0: அது சரிதான். இப்ப இப்ப லெனின், நீங்க ராஜாட கவிதையை கேட்டுட்டு போக போறீங்களா? நல்லா இருக்கும்.
5: அவர்
0: கவிதை கொண்டு வந்தா இப்ப நான் இப்ப 5 நிமிஷத்துல நிகழ்ச்சி முடிக்கிறேன். அவர்ட்ட
5: கவிதையோட குரலை கவிதைதான்.
3: இந்த கவிதை கேட்டா அவருக்கு ரசனை கவிதையும் இல்ல, ரசனையும் இல்லாம போயிடும். ரிஸ்க் எடுக்க தயாரா?
0: பணைய கைதி இப்ப நான், சரியா? சரி,
3: அதுலயும் மீண்டு பயண கைதின்னு சொன்னா வாழ்க்கையில பிடிபட்ட நாங்களும் பயண கைதி தான். வாழ்க்கைங்கிற பயணத்துல பிடிபட்ட பயண கைதிகள். சரி அதை விடுவோம்.
0: சரி உங்களோட கவிதையை பார்ப்போம்.
3: உங்களோட தலைப்பு என்ன விலை அழகி?
0: ஆமா
3: தலைப்பு என்ன விலை அழகி? என்னை விலை கொடுத்தாலும் உன்னை வாங்க முடியும். கண்ணுக்கு கண்ணாக நாணி வைப்பேன், உயிருக்கு உயிராய் உழையிடுவேன். அன்பே நீ சொல் என்ன விலை? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க நான் தயார். ஆனால் வந்து உன் விலையில் எனக்கான சீதனத்தை கழித்து விட்டு கூறிவிடு. அன்பே என்ன விலை? அழகி என்ன விலை?
0: ஆட்டா சீதனத்தையும் கொண்டு வந்துட்டாங்கப்பா. தேவையா? அவன காசனே இல்ல, அவன காசனே சீதனத்தை கழிக்கிறாரு பாருங்க.
3: என்ன விலை அழகி? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க முடியும். கண்ணுக்கு கண்ணாக நான் இருப்பேன், உயிருக்கு உயிராய் உழையிடுவேன். அன்பே சொல் நீ என்ன விலை? என்னை விலை கொடுத்தேனும் உன்னை வாங்க நான் தயார். ஆனால் ஒன்று, உன் விலையில் எனக்கான சீதன தொகையை கழித்து விட்டு கோரிவிடு. அன்பி என்ன விலை? அழகி என்ன விலை?
0: அப்பா சூப்பர் நல்லா இருக்கு. ஓஹோ நல்ல கவிதை, நல்ல இனி இல்லையே.
3: ஐயோ
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுடா இப்படி ஒரு கவிதை நான் கேட்கவே இல்லை. நல்லா இருக்கு உண்மையா. நடக்கிறது வரையா, அதனாலதான் நான் சொல்றேன் பாருங்க. ஆஹாஹா நல்ல ஒரு உயிர் துடிப்பு இல்லாம சொல்லுங்க. இல்ல உண்மையா நல்லா
3: இருக்கு.
0: இப்ப எழுதுனதா? இப்ப எழுதுனதா ராஜா? இது
3: நீங்க என்ன சொன்னது? இப்ப
0: எழுதுனது நல்லா இருக்குது உண்மையா, சூப்பர் நல்லா இருக்கு. ஆனா இப்ப நீங்க எந்த சீசனத்தை கழிக்க சொன்னீங்க? இப்ப அவ தர வேண்டிய சீசனத்தை கழிச்சிட்டு அவங்க சீதனம் தரணும், நீங்க தான் விலை கொடுத்து வாங்கணும். அப்ப நீங்க எப்படி நீங்க ஒரு லட்சமா இருந்தால் அவன் ஐம்பதாயிரத்தை கழிச்சு போட்டு நீங்க ஐம்பதாயிரம் குடுக்கறீங்க, அதானே? உண்மையா அருமையான கவிதை, நல்ல சூப்பர். லெனின் சொல்லுங்க, உங்களோட பாராட்ட கேட்கும்படியும் ஒரு நான் தான் போய் பாராட்டிட்டேன், நீங்க சொல்லுங்க
5: லெனின்.
0: அதுக்கே சோகமா அழுது கொண்டு சொல்றீங்க, அவர் எவ்வளவு துடி துடிப்பா சொன்ன கவிதை இது.
3: நினைச்சிட்டேன்
5: நானு.
3: பழங்களே என்ன மீன்
5: என்ன கவிதை ரொம்ப அழகா இருந்துச்சீங்கண்ணா, உங்க குரல் நல்லா இருந்துச்சீங்கண்ணா.
0: இப்ப எது நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கவிதையா அவட்ட குரலா?
5: ரெண்டுமே நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா இருக்குமா.
0: நீங்களும் நல்லா இருக்குங்க, மூண்டாவது
3: சூப்பர்.
0: அதனால நீங்க பாக்காம இருக்கிறது நல்லா. சரி சரி ராஜா, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு
3: நீங்க சொன்ன அந்த பாட்டே நல்ல பாட்டு தான். என்ன நல்ல இலகி
0: அது, இப்போ ரெண்டு தரம் போட்டுட்டேன். அதை விட வேற
3: அப்போ
4: ராஜா ஒரு பாட்டு கேட்டு எனக்கு நீங்க கேக்குற பாடல் எனக்கு தெரியும் தெரியுமா?
3: என்ன பாட்டாக்கா?
4: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி.
3: அதுக்கு இன்னும் டைம் இருக்கு, ஆபீஸ்ல நிக்கிறேன். அது மாலை மயங்கும் வேலையில் தான் அந்த பாட்டு வரும். தண்ணி தொட்டி இப்ப ஆபீஸ் தானே இருக்கிறோம்.
4: என்ன வேலாதுன்னா
3: அதனால இந்த பாட்டை படிப்போம். வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்தது அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானது கண்டை நழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு பின்னால் அனுபவம் புதுசு புதுசு அவட்டாக கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை.
0: சூப்பர் பாட்டு அது.
3: அதை தொலைத்து நான் தேடவில்லை.
0: கேட்டுட்டு போறீங்களா?
3: எடுத்து
0: வர்ற சரியா? என்ன விலை அழகே, அதுதான் என்ன விலை அழகே. குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில், குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில் அழகுக்கு விலை கேட்கும் ஆண் குலமே. குணம் என்னும் குன்றா குலமாதர் இருக்கையில் அழகுக்கு விலை கேட்கும் ஆண் குலமே. அழகுக்கு விலை கூட யாராலும் யாரேனும் இங்கே உண்டோ, அழகுக்கு விலை கூற யாரேனும் இங்கே உண்டோ. அழகும் குணமும் சிறந்ததாயின், அழகும் குணமும் சிறந்ததாயின் அழகு இல்லாவிடில் அங்கே குணமே அதிசிறந்ததாகும். அழகு இல்லாவிடிலும் அங்கே குணமே அதிசிறந்ததாகும். கவிதை முடிஞ்சது. இந்த கவிதை ஓடுறவங்க ஓடுங்களா? எங்க யார் யார் ஓட
3: போறீங்க?
0: உண்மையிலே லெனின் ஓடிட்டார். சொல்லுங்க எது என்ன அதுல
3: விலை சொல்ல
0: முடியுமா? அதுக்கு விலை சொல்லவே முடியாது.
3: தன்னோட காதலியோ இல்லடியோ துணையோ அப்படி ரசிக்கணும் அன்பு. தடவு விங்கதே எதுவா, தடவு விங்கதே எதுவா, ஒவ்வொரு வார்த்தை முடிக்கும் போது புன்னகை செய்வா. அது என்ன பண்ணா லியோனி வந்து இது அழகா சொல்லியிருப்பாரு, நெற்றி பரப்பில் கூந்தல் முடிகள் தவழுகின்றதே அதுவா. நெற்றி பரப்பில் யாருக்கு கூந்த முடி தவழும் அது பரண்ட தலையினகத்தான் அசிங்கமானதையும் அழகா பார்க்கணும். ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது உதடு கடிக்கும் அந்த ஓட்டப்பல் பல் வந்து இது சரியில்லை உடல் அதையும் அத அழகா சொல்றாரு. அப்படியே இந்த ரசனை வந்து அப்படி அழகா ரசிக்கணும், எதுவா இருந்தாலும் எது செஞ்சா இதுதான் அழகு அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு என்னோட கவிதைக்கு நீங்க சொன்னீங்க இதுதான் கவிதை இதுதான் அழகு, அந்த மாதிரி ரசிச்சா வாழ்க்கை அழகா இருக்கும். அந்த அவர் சொன்னாரு லெனின் சொன்ன கவிதையும் அந்த அந்த அழகு இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அதுல இந்த அழகையும் எப்படி ரசிக்கலாம்னு சொன்னாரு. சிரத்துக்கு அந்த மகுடம் சிரசுக்கு மகுடம் அழகு, அந்த அக்கி கொடுக்கக்குள்ள கரம் அழகு அழகா இருந்தது. அந்த சொன்னாரு சிற தலைக்கு வந்து கிரீடம் கிரீடம் அழகு, அள்ளி கொடுக்கும் பொழுது கை அழகு கரம் அழகு சிரமழகா. அந்த கிரீடம் இருக்கும் பொழுது சிரம் அழகு, அள்ளி கொடுக்கும் பொழுது கரம் அழகு. நல்லா இருந்தது.
0: எல்லாரும் கவிதை கவிதை சொல்ல வாங்கன்னா யாருமே வர்றதுக்கு பயப்படுறாங்க. அதுதான் எனக்கு என்னன்னு தெரியல, ஏதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியல. ஏதாவது ரெண்டு வரிய அள்ளி தெளிச்சிட்டு
3: ரெண்டு வரியதான் சோதா கவிதையில மாமேதை
0: வந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தா. ஆனா நல்ல கவிதைகள் அவ கொண்டு வருவா, ரசிக்க கூடியதா இருக்கிறது. சரி, அவக்கு கவிதை வேற கலையக்காக்கு
3: கலையக்காவும் பாட்டு நல்லா வரும். பாட்டுக்கு பாட்டு வச்சிங்கன்னா அவங்க வின்
0: பண்ணிடுவாங்க. உங்களுடைய என்ன படம் அது நீங்க கேட்ட பாடல் ராஜா?
3: படம் தெரியாது.
0: படம் தெரியாது,
3: படம் சரியா ஞாபகத்தில். அக்கா தெரியுமா கலை கலையக்காவ? தெரியுமா? தெரியல தெரியல
0: இல்லை அவருக்கு தெரியாது.
4: என்ன பாடல்?
0: வானில் இருந்து வானவில் ஒன்று. அதை நான் எடுத்து வர்றேன், நான் எடுத்து வர்றேன். சரி, நல்லது. ஆனா கவிதைக்கு பயந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன கவிதை கவிதைக்கு கூப்பிட்டேன். சரி, எங்களுடைய சந்தனராஜ் மாமா,
3: வானில் இருந்து
0: சந்தனராஜ் மாமா முடிச்சுக்கலாம். நில்லுங்க, அப்படியே நில்லுங்க.
3: வானவில் ஒன்று. ஒன்று
0: மாமாவை நினைச்சுக்கலாம். நில்லுங்க, அவர் அழைப்புக்கு வருகிறார். ஏதோ ஒரு கவிதையோட வாரார் மாமா. பார்த்தா
3: என்ன படம்?
0: படம் தெரியல, நீங்க தான் கண்டுபிடிங்க.
3: மாமா நினைச்சுக்கலாம்.
0: மாமா உனக்கு மாமா சொல்லுவார் உடனே. உண்மையிலேயே மாமா உடனே சொல்லுவார். அழைப்புக்கு வந்த
3: உன்னை கூட எண்ணெய் தருகிறேன், உன்னை கூட எண்ணெய் தருவேன். 2000 ஆண்டு வெளிவந்த பாடல், ஹரிஹரன் பாடியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசை.
0: நாளையிலிருந்து இந்த கவிதை நேர்ச்சியா நீங்க எடுத்து வரலாம்னு நினைக்கிறேன் அடுத்த கிழமை.
3: ஐயோ,
0: என்ன ஐயோ? இல்ல, இதெல்லாம் டீடைல்ஸ் ஃபுல்லா தெரிஞ்சவங்க எடுத்து வர்றது நல்லது இல்ல. வணக்கம் மாமா. மாமா
3: வணக்கம். வணக்கம்மா
0: சந்தனராஜ் மாமாவுக்கு ஒரு வணக்கம். மாமா கலைச்செல்விக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. எங்களுடைய ஸ்ரீ நாக
3: வணக்கம் மாமா.
0: எங்கடமா
3: நல்லா இருக்கோம். சந்தோஷமா இருக்கிறோம்.
6: நிச்சயமா இந்த வானொலியோட இணைஞ்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும்.
0: பாத்தீங்களா?
3: கண்டிப்பா குடும்ப வானொலி நல்லா சந்தோஷமா உண்மை அன்போட எல்லாம் பழகிறோம், நல்லா இருக்குது. குல தூய்மையோட எல்லாமே பழகிறோம், அந்த பரிமாறிக்கிறோம், அதுதான் அந்த அழகா இருக்குது.
0: நிச்சயமா. சரி, எங்களோட மாமாட குரல், மாமாட குரல்ல கேட்டு சொல்லுங்க எப்படி இருக்கு. எங்க
3: மாமா பேசுங்க, பாடுங்க
0: மாமா. கூட பாட்டு சொல்லுங்க மாமா, நீங்க மாமா கூட பாட்டு சொல்லுங்க.
6: கேக்குதா?
0: இல்ல இல்ல மாமா, உங்களோட ஏதோ உங்களோட போன்ல ஏதோ சம்திங் ராங் பாருங்க. இல்ல மாமாவுடைய தொலைபேசியில ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை. அந்த சத்தம் தான் யாரோட சத்தம் தெரியல எனக்கு.
3: அந்த சத்தம் இப்போ இப்போ இப்போ என் பக்கத்துல வந்து இப்போ வந்தது தான் என் பக்கத்துல வந்து.
0: ஓகே ஓகே,
3: இப்போ மட்டும் தான் வந்தது.
0: ஓகே ஓகே, சரி சரி. என்ன செய்றீங்களா நீங்க?
3: மாமா இந்தியாவா?
0: இல்ல வர்றாரு அவர்.
3: மாமா இந்தியாவா?
0: ஓ மாமா இந்தியா, சிதம்பரத்தை சார்ந்தவர். அங்க சிதம்பரத்துல இருந்து பேசுறார் இந்தியாவோட. அங்க போய் நாங்க போன போது மாமா வீட்டுக்கெல்லாம் போய் வந்தோம் நாங்கள்.
3: மாமா லைன்ல இல்லாட்டி ஒரு பாட்டு படிக்கலாம்.
0: சரி, அவர் வரும் வரையும் ஒரு பாட்டு படிங்க நீங்க.
3: மாமா பொம்பண்ணக்கடு ஆமா சொல்லிக்கடு, அவ்வளவுதான் பாட்டு முடிஞ்சு.
0: மாமா இதுக்கு தான் அவர் வரும் வரையும் நீங்க பாட்டு பாடுங்களா கொண்டு பார்த்தேன்னா?
3: இல்ல இல்ல, அப்புறம் மாமா கவிதையோட வர மாட்டாரு, கல்ல கல்ல கொண்டுதான் வருவாரு.
0: மாமா சொல்லுங்க. மாமா நீங்க மீண்டும் இணைப்புக்கு வர வேண்டும், ஏனென்றால் உங்களுடைய இணைப்பு நினைக்கிறேன். மாமாவோட போன் நம்பர் தான், போன் ஏதோ ஒரு விடயமாக இருக்கிறது, என்னன்னு தெரியவில்லை, சரியாக வரவில்லை. இப்ப எல்லாம் அந்த நெட்வொர்க் சரியா இல்லை இல்லையா எல்லோருக்கும்? மிக தெளிவில்லாமல் இருக்கிறது. சரி, அப்ப நாங்கள் பாடலை எடுத்து வருவோம். உங்களுடைய பாடல் நல்ல ஒரு பாடல் தான், எடுத்து வருவோம். எடுத்து வருவோமா ராஜா? ராஜா அங்கே போயிட்டீங்களா?
3: இல்ல நான் நிக்கிறேன்.
0: ஓகே, நீங்க நிக்கிறீங்க. ஆனா மாமாவுக்குத்தான் இன்னும் இணைப்பு கிடைக்கவில்லை, அவர் ஒரு கவிதையோடு வந்திருப்பாரு. நீங்க அப்படி ஒரு பாட்டு பாட மாமா ஓடிட்டாருங்க பாருங்க.
3: அவர் எழுதாத கவிதை, அவர் எழுத அவர் எழுதின கவிதையை நான் படிச்சேன். அவர் எழுதின கவிதையை நான் படிச்சேன், விளங்குதா? அவர் எழுதினது மகள் என்ற கவிதை, அதை நான் படிச்சேன். மாமா பொண்ண கூடுன்ட்டு
0: யார் எழுதின கவிதை? அது
3: அவர் எழுதினது. இதெல்லாம் ஏ ஜோக்.
0: ஓ ஆ சரி சரி, அப்ப நாங்கள் பாடலை எடுத்து வருவோம் ராஜா, ஒரு ஒருத்தருடைய பாடலை.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
0: முதல் நாங்கள்
3: விடைபெறுவோம் இன்னொரு அவர் சொல்லக்குள்ள ஞாபகம் வந்தது,
0: அப்படி
3: ஒன்று மறக்கவில்லை.
0: அப்படி ஒரு பாட்டு இல்லையா?
3: எனக்கு வேற எதுவும் தேவையில்லையே.
0: சரி, இப்ப மாமா வந்துட்டேன், இப்ப சொல்லுங்க. இப்ப இப்ப இப்ப நீங்க சொன்ன அந்த பாட்டு, மாமா இவர் ஒரு பாட்டு பாடினார் மாமா, நீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்கன்னு பாப்போம். அங்க பாடுங்க ஐயா, ராஜா பாடுங்க.
3: இலங்கையோட காலநிலை சரியில்லை, அப்ப குரலும் கரகரக்குது.
0: மாமா உன் பொண்ண கூட மாமா பாட்டு செய்துட்டு அனுப்பியிருக்கேன், நீங்க எடுக்கல. ஓகே ஐயோ, அடுத்த ரெண்டாவது கிளிப். ஓகே,
3: திரும்ப போயிட்டாரு பாத்தீங்களா?
0: ஒரு நிமிஷம் இல்லைங்க. சரி, அப்புறம் ராஜா நாங்கள் விடை பெற்று மாமாவை பேச வச்சு
3: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி வாய்ப்புக்கு நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா இப்ப பேசுங்க, மாமா இப்ப பேசுங்க மாமா. இல்ல உங்களோட குரல் வரவே இல்லை. இப்ப பேசுங்க மாமா.
6: தெரியும் இல்லையா?
0: ஆ இப்பதாங்க இப்பதாங்க வருது மாமா. அடடா சரி எங்க கவிதைய சொல்லுங்க மாமா.
6: சரி
0: பாப்போம். அவரது மாமா உன் பொண்ணை கொண்டு பாடிட்டு போயிட்டார்.
6: விலை மதிப்பில்லா உன்னை விலை பேசி வீதி எங்கும் விற்பனை செய்ய எத்தனைக்கும் அத்தனை பேரிடமும் உச்சரிக்கும் உறுதியில்லா வார்த்தை இதனை உன்னிப்பாய் கவனித்துப்பார். அத்தனையும் வித்தை என உலகையே மயக்கும் ஒருவரிடம் மட்டும் மங்கி விடாதே, ஒருபோதும் மங்கி விடாதே அழகே.
0: இன்னொரு தடவை சொல்லுங்க மாமா.
6: விலை மதிப்பில்லா உன்னை விலை பேசி வீதி எங்கும் விற்பனை செய்ய எத்தனைக்கும் அத்தனை பேரிடமும் உச்சரிக்கும் உறுதியில்லா வார்த்தை இதனை உன்னிப்பாய் கவனித்துப்பார். அத்தனையும் வித்தை என உலகையே மயக்கும் நீ ஒருவரிடம் மட்டும் மங்கி விடாதே, ஒருபோதும் மங்கி விடாதே.
0: என்ன பாட்டு வேணுமா?
6: பாடல் வந்து அழகி அழகி தேவதை அப்படிங்கிற பாடல்.
0: அது என்ன படம்? அது
6: என்ன படம் தெரியல.
0: கமலஹாசனுடைய படம்.
6: கமலஹாசனுடைய படம். ஆமா ஆமா ஆமா. சரிம்மா நன்றி நன்றிமா. அனைவரும் சிறப்பா வாசித்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்மா.
0: நன்றிமா.
6: சற்று பிஸியா இருக்கா? வேற ஒண்ணு இல்லை. நன்றி நன்றிமா. ஓகே.
0: அருமையான பாடல் லெனின் உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது.

லெனின், உங்களுடைய பாடல் இவ்வளவு சோகமாக இருக்கிறது. சும்மாவே எனக்கு நித்திர தூக்கமாக இருக்கிறது இன்றைக்கு கொஞ்சம் இயலாமல். நீங்கள் பார்த்தா இவ்வளவு ஒரு சோகத்தை இதில் இந்த பாடலில் அப்படி என்ன ரசிச்சிங்க, அந்த சோகத்தை ரசிச்சிங்களா, அந்த வரிகளை ரசிச்சிங்களா தெரியலை. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. யார் பாடலன்னு பார்க்கலாம். கையில் யார் பாடல் சிக்கிறதோ அவருடைய பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. எங்களுடைய ஆனந்தகுமார், நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

பாடலை விரும்பி கேட்டவர் ஆனந்தகுமார் கேட்டிருந்தார் கோயம்புத்தூரிலிருந்து. அடுத்த பாடல் காட்சியலைக்கு வருகிறது எங்களுடைய சந்தனராஜ் மாமா உங்களுடைய பாடல். அதுக்கு முன்பாக ராஜாவுடைய பாடல் காட்சியலைக்கு வர வேண்டும். ராஜா உங்களுடைய பாடல், ஸ்ரீ நாகவாணி ராஜா உங்களுடைய பாடல் காட்சியலைக்கு வருகிறது.

நேரம் சரியாக 2:40 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. மாமா, உங்களுடைய பாடலும் ஒரு நல்ல பாடல் தான். அப்படி அதாவது நல்ல ஒரு பாடல் நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீங்க. சரி, எனக்கு ஒரு பாடலை எடுத்து வந்து இன்னும் ஒரு கவிதையை எடுத்து வரலாம். எனக்கு விருப்பமான ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. நேரம் சரியாக இப்பொழுது 5:10, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 2:40 நாற்பது நிமிடங்கள்.

0: மலர்.
1: இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவு ஒரு கவிதை அனுப்பி வைத்திருக்கிறார். அவர் எம்ஐ லோஷன் அவர்கள். ஒரு கவிதை அருமையாக, இந்த காலகட்டத்துக்கு உகந்த ஒரு கவிதை அவர் தன்னுடைய படைப்பாக எடுத்து வந்திருக்கிறார். அதை பார்க்க அதிசயமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அவருடைய எண்ணத்தில் இது தோன்றி இருக்கிறது என்றால், இங்கே அப்பொழுது இலங்கையில் வாழும் மக்களுக்கு இப்போ இந்த அழகு தான் கணிப்பிட தெரிகிறது. உண்மையிலேயே இவற்றை எல்லாம் கணிப்பிட்டு பார்த்து தான் பெண்கள் அழகை கூட இப்பொழுது திரும்பி பார்க்கிறார்கள் இல்லை. அந்த அழகை பார்க்கும்போது கூட இந்த அழகு தான் வந்து முன்னுக்கு நிற்கிறது என்றால், உணவு கூட பஞ்சம் வந்து விட்டதல்லவா, எப்படி மற்ற அழகை ரசிக்க முடியும்? அவர் எடுத்து வந்த கவிதை என்ன விலை அழகே என்ற கவிதையை பார்க்கலாம். எம்ஐ லோஷன் அவர்களுடைய கவிதை. என்ன விலை அழகே, அது பெட்ரோலை விட பெரிதா. என்ன விலை அழகே, அது பெட்ரோலை விட பெரிதா. எரிவாயுவையும் எகிறுமா என்று கேட்டிருக்கிறார். எரிவாயுவையும் எகிறுமா, மரக்கறி மண்ணெண்ணையும் மிஞ்சுமா, மரக்கறி மண்ணெண்ணையும் மிஞ்சுமா. அரிசி விலையை விட அதிகமா, அரிசி விலையை விட அதிகமா. நேருக்கு நேர் உன்னை பார்க்கிறேன், நேருக்கு நேர் உன்னை பார்க்கிறேன். டாலரின் விலையை அண்ணாந்து பார்க்கிறேன், டாலரின் விலையை அண்ணாந்து பார்க்கிறேன். யூரோவின் விலையை யூகித்து பார்க்கிறேன், யூரோவின் விலையை யூகித்து பார்க்கிறேன். என்ன விலை கொடுத்தும், என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், இதையெல்லாம் வாங்க எங்கே நான் போவேன். என்ன விலை கொடுத்தும் அழகே உன்னை வாங்கினாலும், இதையெல்லாம் வாங்க எங்கே நான் போவேன். பரிதாபமாக இருக்கிறது கவிதை, இருந்தாலும் யதார்த்தமான கவிதை. என்ன செய்வது, அப்படி ஒரு அழகிய அழகை விலை கொடுத்து வாங்கியும் அந்த அழகுக்கு உணவு படைக்க முடியாமல், வாழ வைக்க முடியாமல் தவிக்கும் எம்ஐ லோஷன் அவர்களுடைய கவிதை உண்மையாக சிறப்பாகவே இருக்கிறது. அவர் கேட்டிருக்கும் அவர் விருப்ப பாடல் அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, அது வேறு பாருங்கள். அதையும் அப்படி தான் சொல்கிறார். அதையும் சொல்லிவிட்டு விலைவாசியும் சொன்னால் எப்படி எவள் கிட்ட போகிறாள், நல்லா தான் இருக்குது இந்த கவிதை என்று சொல்லி போட்டு என் விருப்ப பாடலுக்கு பின்பாக லோஷன் உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன். முதலில் என் விருப்ப பாடல் காட்டிலைக்கு வருகிறது. எங்கே

எனது பாடலை நான் விட்டுவிட்டேனோ? லோஷ் என்ற கவிதையிலே என்ற பாடல் பாடிய பாடலையும் விட்டுவிட்டேன் பாருங்கள். சரி, பாடலை எடுத்து வரலாம். லோஷனுடைய பாடலை நான் எடுத்து வருகிறேன். ஒரு நிமிடம்.

அருமையான பாடல் ஓஷன். உங்களுடைய கவிதைக்கு ஏற்ற பாடல், உண்மையாக உங்களுடைய கவிதை சிறப்பான கவிதை, நல்ல ஒரு கவிதை கேட்க. அது இந்த காலகட்டத்துக்கு, அதுவும் எங்களுடைய தாயகத்தில் இலங்கைக்கு ஏற்ற ஒரு கவிதை. அங்கே இருக்கும் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்படி ஒரு கவிதையை தான் இந்த நாட்களில் எழுத ஆரம்பிப்பான் என்பது நன்றாக தெரிகிறது. அங்கே இருக்கும் கஷ்டங்கள் எங்களுக்கும் புரிகிறது, என்ன செய்வது என்று தான் தெரியவில்லை. மக்களை நினைக்கும் போது ஒரு மனதில் ஒரு சோகம்தான் என்று சொல்லிக்கொண்டு என் விருப்பமான பாடல் காற்றலைக்கு வருகிறது. முதலெடுத்த பாடல் அங்கேயும் ஓடிடுச்சு என்ற என்னண்டே தெரியல. இன்னும் ஒரு பாடல் எடுத்திருக்கிறேன், எடுத்து வரலாம்.

எனது என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நீங்கள் கதம்பம் நிகழ்ச்சியில் கவிதைகள் சொல்லுவா நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பாடலோடு அடுத்து உங்களுடைய புலனத்தில் எழுதப்பட்ட நேர் விருப்பம் நீங்கள் எழுதிய பாடல்கள் காற்றிலைக்கு வரும். அதை நீங்கள் கேட்டு மகளெல்லாம் அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ச்சியாக வரும் என்று சொல்லிக்கொண்டு, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் எல்லா உறவுகளும் வாழ வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. நன்றி, வணக்கம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR F

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். கலையகத்தின் நேரம் சரியாக 11:36 முற்பகல். 2023 ஏழாவது மாதம் 16 ஞாயிற்றுக்கிழமை. தமிழகத்தில் நேரம் சரியாக 9:06 இரவு நேரம் என்று காட்டும் இந்த வேளையிலே ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலே இப்பொழுது 4:36 என்பதை தெரிந்து கொள்கிறோம் என்பவர்கள். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்தோம். மறு ஒலிபரப்பு நிகழ்வுகள் கூட மிகவும் சுவாரஸ்யமாக நினைவுகளை மீட்டிக் கொண்டிருந்தது, எல்லோருடைய நினைவுகளை. அந்த வேளையிலே நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து இணைந்து விட்டோம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் வந்து நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் இந்த வேளையிலே அன்பு உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் பாடுவோல் பாடலாமுக்கு அற்புதமான வரவேற்பு கொடுத்திருக்கின்றார். வாழ்த்துக்களையும் கூறியிருக்கின்றார், ஆனந்தனும் கூறியிருக்கின்றார், நன்றிகள் அவர்களுக்கு கூறும் இந்த வேளையிலே. எங்களுக்கு இன்று காலநிலையை பார்த்தால் சரியாக 22 என்று வெப்பநிலையை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அதை நாங்கள் உணர்வதாக இருந்த 26 இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான வெப்பம் என்றுதான் கூறுகின்றார்கள். சூரியனுடைய கிரகணம் தெரியவில்லை, மப்பாக இருக்கின்றது மழை குணம். இன்று பெரும் எதிர்பார்ப்பு இருந்தது, பாரிய மழை கவனம் என்று எல்லாம் எழுதியிருந்தார்கள். அதிகாலையிலே நான் தூக்கத்தால் எழுந்து என்னுடைய காலநிலை அவதானித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே அதில் குறிப்புகள் எழுதியிருந்தார்கள். பயங்கரம், ஆபத்து என்றெல்லாம் கடுமையாக எழுதியிருந்தார்கள். நான் வெளியே சென்ற சாளரத்தின் ஊடாக திரைச்சீலையை நீக்கிவிட்டு பார்த்தேன், மழை பொழிந்து முடிந்து விட்டது போல் தெரிகின்றது. அநேகமாக இந்த காற்று மழை புயல் வரும்பொழுது பெரும் காற்று போன்று வீசுமே தவிர எங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதில்லை. சில வேளைகளில் மின் வெட்டு மின் தடை ஏற்பட்டிருக்கலாம், பாதைகள் சீரடைந்து அல்லது சீர்கட்டு அல்லது வீடுகள் அப்படியெல்லாம் அல்லோல கல்லோலப்படவில்லை இன்னும் நான் இருக்கும் இந்த கிராமத்திலே. ஆனால் அயல் கிராமங்களிலும் அயல் மாநிலத்திலும் பாரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. கடந்த சில நாட்களிலே 2-3 பெரும் மழைகள், வீதிகள் தடைப்பட்டது, பெரிய பாரிய மரங்கள் முறிந்து விழுந்து வாகனத்துக்கு மேல் விழுந்து நசிந்து போனது என்றெல்லாம் பல விடயங்களை அறிந்தும் வீடுகள் கூரைகள் வீசப்பட்டன என்றெல்லாம் செய்திகள் கூறுகின்றன. ஆனால் அந்த சரியான உத்தியோகபூர்வமான செய்தியைத்தான் நான் பார்ப்பது வழக்கம். ஏனென்றால் ஒரு சின்ன விடயத்தை வைத்திருந்து ஊடகங்களில் பல செய்திகள் சமூக வலைதளத்தில் ஊதி பெருப்பித்து விடுவார்கள். அன்றெல்லாம் ஒரு படத்தை போட்டிருந்தா அது சீன நாட்டு ஏதோ ஆய்விலேயே ஒரு சூறாவளி ஒன்றை கண்டிருக்கின்றன. அதை இந்த அது அதை டொரண்டோ என்று கூறுவது ஆங்கிலத்தில், அதை படிக்க தெரியாதவர்கள் டொரண்டோ என்று நினைத்துக் கொண்டு டொரண்டோவில் விமான நிலையத்தையே தூக்கி கொண்டு போய்விட்டது என்ற மாதிரி படம் அனுப்பியிருக்கின்றார்கள். அப்படியானதெல்லாம் பொய்யான ஒரு சிறு தகவலை கண்டவுடன் அதை பெருப்பித்து ஊதி பெருக்கி விடுவார்கள். அதை நாங்களும் படித்துவிட்டு பார்க்காம உடனே விரலால் தொட்டு அனுப்பி விடுவோம் மற்றவர்களுக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை அறிவதில்லை. இந்த கபரிமான் போன்றதுதான் இதுகம். கபரிமான் என்று ஒரு பழமொழி உண்டு, ஒரு திருக்குறள் இருக்கின்றதெல்லாம் கூட திருக்குறளே கபரிமான் என்று கூறவில்லை, அது வேறு கருத்துக்கள். அது இன்னொரு தடவையிலே பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது மப்பாக இருக்கின்றது, கொஞ்சம் வெப்பம் குறைந்திருக்கின்றதான் கூறுவாங்க. சாதாரணமான வெப்பத்திலே தான் இருக்கின்றோம். அதனால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையும். ஞாயிற்றுக்கிழமைதானே விடுமுறை நாள், பாடசாலைகள் எல்லாம் விடுமுறை விட்டுவிட்டது. இங்கே நீ செப்டம்பர் மாதத்திலேதான், அதாவது வந்து 9வது மாதத்திலேதான் மீண்டும் திறப்பார்கள். 6ஆம் மாதத்தின் இறுதியிலே விடுமுறை விட்டு 9ஆம் மாதம் தான் திறப்பார்கள் முற்பகுதியிலே. நல்லது. இந்த வேளையிலே எங்கள் அன்பு உறவுகள் இலைமறை காயாக இருக்காமல் எவ்வளவோ திறமைசாலிகள் நீங்கள் இருக்கின்றீர்கள். உங்களுக்குள் திறமைகள் இருக்கின்றது, அதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள், காணாமலும் இருக்கின்றீர்கள். கண்டிருக்கும் அந்த திறமையை வெளிக்காட்டுவதற்கு ஏற்ற தளம் உங்களுக்கு இல்லை. எங்களின் திறமையை வெளியிலே உள்ளவர்கள் எப்படி காண முடியும், கேட்க முடியும் என்றெல்லாம் எண்ணம் அந்த எண்ணம் வேண்டாம். அதற்காக மொன்றியல் தமிழ் வானொலி இருகரம் நீட்டி உங்களை வரவேற்கின்றது. இருகரம் நீட்டி உங்களை வரவேற்கிறது. வாருங்கள், உங்களுக்கான தளம் இது. ஒரு 5-6 தான் தேவை உங்களுக்கு. வந்து ஒரு பாடல், உங்களுக்கு தெரிந்த பாடலை, உச்சரித்துக் கொண்டிருக்கும் பாடலை, இங்கே விரும்பிக் கொண்டிருக்கும் பாடலை உங்கள் குரலில் பாடுங்கள். உங்களுடைய குரலிலே தெளிவு இருக்கின்றது, தொனி இருக்கின்றது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு தளம் உங்களுக்கு வேண்டும். இதோ இருக்கின்றதே என்று உங்களுக்கு 26 இருகரம் நீட்டி உங்களை வரவேற்று உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து உலகுக்கு காட்டி உங்களை
இலைமறை காயாக இருக்க விடாமல் வெளியுலகுக்கு கொண்டு வருகின்றார். இப்பொழுது எங்கள் முன்னிற் தமிழ் வானொலியில் உலகளாக இருக்கின்ற உறவுகள் பலர், அவர்கள் எல்லோருக்கும் உங்களை தெரியும். யார் பாடக்கூடியவர், யார் பாடமாட்டாதவர் என்றெல்லாம் தெரியும் அவர்களுக்கு. ஆனால் ஒவ்வொருத்தரும் எழுதும் பொழுது அன்பாக அழகாக எழுதி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி குரல் வண்ணமே உள்ளவர்கள் எல்லோரும் தங்களை ஏன் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இவர்கள் என்றெல்லாம் எழுதுகிறார்கள் குறிப்புகளை. உண்மைதான், ஆனால் அதற்கு கால நேரங்களும் எங்களுக்கு சந்தர்ப்பங்களும் கைகூடி வரத்தானே வேண்டும். ஆனாலும் ஒரு சில உறவுகள் உலகளாக இருக்கும் உறவுகளோடு உங்கள் குரல் வண்ணத்தை வெளியே காட்டும் வகையிலே நீங்கள் வந்து பாடக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கின்றது. மகள் மீரா அவர்கள் 26 வருடமாக வளர்த்துக் கொண்டு வந்த இந்த வானொலியிலே வளர்ந்த பல கலைஞர்கள் இன்று எத்தனை பாடகர்களாக இருக்கின்றார்கள், அத்தனை பெருமையும் என் மகளுக்கு சாரும். நான் இப்போது அவர் இல்லாத காலத்தில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்வை நிகழ்த்த வந்த வேளையிலே ஆரம்பத்தில் நான் பார்த்ததை விட இப்பொழுது என் அன்பு உறவுகள் அழகாக பாடுகின்றீர்கள், சிறப்பாக பாடுகின்றீர்கள், வளர்ச்சி தெரிகின்றது. செந்தமிழும் நா பழக்கம் என்று ஒரு முதுமொழி உண்டு. நாங்கள் பழக பழகத்தான் அது சரியாக வரும், படிக்க படிக்கத்தான் அது உறுப்பெற்று வரும். நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடல் அந்நிகழ்வில் ஒரு பாட்டு பாட வேண்டும் என்று ஒரு வாரமாக நினைத்து அந்த பாடலை மனதில் உங்களுக்கு பிடித்த பாடலை இப்பொழுது அறிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கெல்லாம் வளங்கள் பல வழிகள் இருக்கின்றது. ஒரு கை தொலைபேசியிலே நீங்கள் அதை கண்டு கேட்டு அந்த வரிகளை பாட மன்னம் செய்யலாம், வரிகளை கேட்டு பாடலாம், ராகத்தை அறிந்து கொள்ளலாம், அந்த ஓசை எப்படி என்பதை புரிந்து கொள்ளலாம். அதற்கேற்ற வசதிகள் இருக்கு, எந்த நேரத்திலும் கேட்கலாம். முன்பு போல இல்லை, முன்பு வானொலிப்பட்டி இருக்கிற இடத்தைத்தான் தேடி நாங்கள் செல்ல வேண்டும், அல்லது ஒளிப்பதிவு நாடாவுகள் போட்டு அந்த ஒளி காட்சிகளை கேட்டு மகளுவருக்கு அந்த இடத்துக்கு போட. இப்பொழுது இருந்த இடையிலே தூங்கப் போகும் போதும், பணிபுரியும் போதும், உணவு இருந்தும் பொழுதும் போல எல்லோருடைய கையிலேயும் இடது கையிலே இருப்பது தொலைபேசி, வலது கையிலேயே ஒரு விரல் தொட்டுவிட்டால் காட்டுகிறார். அந்த அளவுக்கு வலி வந்து வசதி வந்துவிட்டது. சரி, இந்த வாரம் இந்த பாடலை பாட வேண்டும் நினைக்கின்றீர்கள், இடையிலே ஒரு வரியை மறந்து விட்டால் உடனே அந்த பாடலை தட்டிவிட்டு அதனுடைய வரிகள் என்னவென்று கேட்டால் அங்கே காட்டுகிறார்கள், பாடி காட்டுகிறார்கள், எழுத்து மூலம் காட்டுகிறார். அந்த வசதி எல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் ஞாயிற்றுக்கிழமையை தாமதிய காத்திருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடல் அன்பர்களுக்கு ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்கள் சிறப்பினை காட்டுங்கள் என்று கூறிக்கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அதிகம் நான் பேசாமல் காற்றலையை உங்களிடம் விடுகின்றேன். ஓடி வாருங்கள்.

ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்ற இந்த பாடல் 26 வருடங்களாக பாடிக்கொண்டிருக்கிறது. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேதான் சுகம் சுகம் என்று. இது ஒரு தொலைக்காட்சி என்றால் ஆடலையும் பார்க்கலாம், ஆனால் இது வானொலி, நீங்கள் பாடலை கேட்டு ரசிக்கலாம். அதில் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிக்கும் வேளையிலே நாங்கள் எங்களை அறியாமல் நாங்கள் ஆடிக்கொள்ளலாம், நீங்களும் ஆடிக்கொண்டே பாடலாம், உங்கள் விருப்பத்துக்கு அது வழியே தெரியாது. ஆனால் குரல் மட்டும் வரும், குரலில் நாங்கள் கேட்டு மகிழ்ந்துருவோம். ஓடி வாருங்கள், பாடுவோர் பாடலாம். ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே. கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் வருக வருக என்று அழைத்திருக்கின்றார். பாடுவோர் நான் வந்துவிட்டேன், நீங்கள் வர வேண்டியதுதானே.

அது மட்டுமல்லாமல் எங்கள் வானொலியில் உங்களுக்கு இரண்டு சந்தர்ப்பங்கள் கொடுக்கின்றோம். இரண்டு தடவைகள் பாடலாம் தானே என்று கூட கூறும். ஒரு பாடல் பாடுவதற்கு காலக்கணக்காக காத்துக் கொண்டிருந்து இடம் கிடைக்காமல் திரும்பிச் சென்றவர்கள் இருக்கின்றார்கள் எத்தனையோ வானொலிகளில். ஆனால் எங்கள் வானொலியில் நீங்கள் ஒரு தடவை வந்து பாடலாம், மறுமுறையும் வந்து பாடலாம். பாடுவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீர்கள்.

ஒரு சில அன்பு உறவுகள் கூறியிருக்கின்றார்கள், யாராவது வந்து பாடுவார்கள், அதன் பின்பு வருவோம், எங்கே பார்ப்போம், அவர்கள் என்ன பாடல் பாடுகிறார்கள் என்று கேட்போம், முதல் முதலப்படி நான் போவது என்றதெல்லாம் சங்கோஷப்படுகின்றீர்கள். அது தேவையில்லை. எங்கள் பண்பிலே எங்கள் மரபிலே நான் பார்த்திருக்கிறேன், பெரிய விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கும், மேடைக்கு முன்னாலே நாற்காலியில் அடுக்கப்பட்டிருக்கும், நாங்கள் சொன்ன முன் நாற்காலியிலே அமரப்பி கூச்சப்படுவோம், பின்னுக்குத்தான் உட்காருவோம். பாடசாலைகளின் பின்பாங்கத்தை நாங்கள் பின்விடத்தை ஆசனத்தை தான் விரும்புவோம், முன் வாசனத்துக்கு போக மாட்டோம் ஆசிரியரின் முன்னிலையில். அது எங்களுடைய சின்ன பழக்கம், அந்த பழக்கம் தேவையில்லை உங்களுக்கு, எதுக்கு முன்னுக்கு நிற்க வேண்டும். அவர் மற்றவர் வந்து பாடட்டும் பார்ப்போம் என்று எண்ணும் வேளையிலே நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற பாடலையும் அவர்கள் பாடலாம் தானே, பின்பு நீங்கள் வேறு பாடல் ஆயத்தப்படுத்த வேண்டும் அல்லவா. அதனால் ஆயத்தமாக இருக்கும் பாடலை உடனடியாக பாருங்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது, வந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு கட்டளையை உங்களிடம் தருகின்றேன்.

0: எங்கே யார் முதலில் வந்து பாடப்போகின்றீர்கள்? எங்கே உங்கள் குரலை கேட்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கின்றோம். முன்கிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகம். நேரம் 11:48 எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு 9:18 என்று காட்டுகின்றது. ஓடி வந்துவிட்டார் எங்களுடைய தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம் கே எஸ் கிருஷ்ணா அவர்களே.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். வணக்கம் கூறியதற்கு நானும் வணக்கம் கூறினேன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம்.
1: நலமா இருக்கணும் ஐயா.
0: நலமா இருக்கின்றீர்களா? வாழ்த்துக்கள் அதற்கு. சரி, அங்கே உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது? எங்கள் காலநிலை நான் கூறிவிட்டேன், உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பமா தான் இருக்கு ஐயா.
0: வெப்பமா தான் இருக்கின்றது.
1: வெயில் தான்.
0: கொஞ்சமும் குறையவில்லையா? கொஞ்சம்
1: கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
0: கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நாங்க குறை சொல்லக்கூடாது. கொஞ்சம் குறைஞ்சது. பணி எல்லாம் எப்படி செல்கின்றது? சந்தோஷமாக செல்கின்றதா?
1: அதெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு.
0: உங்களுடைய உங்களுடைய பட்டுகளை பற்றியும், பட்டு தயாரிப்புகளை பற்றியும், பட்டு வியாபாரத்தை பற்றியும், பட்டு தொழில் ஈடுபட்டிருக்கும் உங்களை போன்றவர்களுடைய நிலைமைகளையும் அழகாக செய்திகளில் பதிவு செய்து அனுப்பியிருந்தீர்கள். அதை பார்த்து கொஞ்சம் நிகழ்ந்தோம். அது நல்ல சமூக நிலைக்கு வர வேண்டும், உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்க வேண்டும், உங்களுக்கு எழுச்சி கிடைக்க வேண்டும், உங்களுக்கு மலர்ச்சி கிடைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துக்கிறேன்.
1: அதுதான் சொல்லியிருந்தேன். விழிப்புணர்வு இன்னும் மக்களுக்கு இன்னும் சரியா இது இல்ல.
0: எங்களால் அதுக்கு
1: வந்தாதான் சரி வரும். 2000 ரூபாய் 10,000 போட்டு வாங்குறாங்க.
0: இல்ல ஐயா,
1: விழிப்புணர்வு இல்லை.
0: விழிப்புணர்வு மக்களிடம் உண்டு. விழிப்புணர்வை வரவிடாமல் மூளை செலவை செய்யும் வியாபாரிகள் தான் கூட இருக்கின்றார்கள். மற்றது ஒருவரை ஒருவர் அமர்த்தி வாழும், அழுத்தி வாழ்வது. ஒருவர் அது பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள், பணத்தை தான் பெரிதாக கருதி கொண்டு எங்களுடைய பாரம்பரியங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் பார்த்தேன், அந்த பதிவுகளை பார்த்த போது வேதனையாது. யார் அவர்கள்? எங்களுடைய தமிழர்கள் தானே. அதைத்தான் முதலில் உணர்கிறார்கள். விழிப்புணர்வு எப்படி வரணும்? நான் தமிழன், இது நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், இது என்னுடைய பாரத நாடு. ஒவ்வொருவரும் அதை உணர வேண்டும். அந்த விழிப்புணர்வு தான் முதல் வர வேண்டும். ஆனால் அங்கு அது இல்லை. எப்படியும் வாழ்ந்தால் போதும், நான் எப்படியும் முன்னுக்கு வந்தால் போதும் என்று எண்ணுபவர்கள் போல்தான் இருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் விழித்து அமர்த்தி உணவுகளிலே கூட பல இவ்வளவு பெரிய திருமணங்கள் பண்ணுகின்றார்கள். பெரிய அறிஞர்களுடைய பெயர்களை போட்டு பழைய தலை

ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.